இன்னிசை ராகங்களை தந்து கொண்டிருக்கிறது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இசை அமுதம்.

நேரம் காலை 5:55. இசையமுதம் நிறைவாக

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். பிரிக்ஸ் அமைப்பின் உச்சி மாநாடு புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக பல்வேறு நாடுகளின் தலைவர்கள் மற்றும் மூத்த அதிகாரிகள் புதுதில்லி வந்துள்ளனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று புதுதில்லியில் ஐநா பொதுச் செயலாளர் திரு ஆண்டனியோ குட்ரேஸை சந்தித்து பேசினார். இந்தியா அமெரிக்கா இடையேயான நட்புறவு இரு நாடுகளுக்கும் பயனளிக்கும் என்று மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். பிரதமரின் நகர்ப்புற வீட்டு வசதி திட்டத்தின் இரண்டாவது கட்டமாக அசாம், பீகார், குஜராத், தெலங்கானா உள்ளிட்ட 6 மாநிலங்களில் 1,77,000 வீடுகளை கட்டுவதற்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. காவிரி நீர் கடைமடை பகுதிகளுக்கு சென்றடைய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ளும் வகையில் சென்னையில் கால்வாய்களை தூர்வாரும் பணி முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக அமைச்சர் திரு விஜய் பாலாஜி கூறியுள்ளார். கோயில் பிரசாதங்களின் தரத்தை உறுதி செய்ய ஆவின் நெய் மற்றும் கூட்டுறவு அங்காடிகளின் பொருட்களை பயன்படுத்த வேண்டும் என்று இந்து சமய அறநிலையத்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை ஊடகத்தினர் பயன்படுத்திக் கொண்டு தங்களது பணித்திறனை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று பத்திரிகை தகவல் அலுவலக தென்மண்டல தலைமை இயக்குநர் திரு வி பழனிசாமி கூறியுள்ளார். கலாச்சாரம், வர்த்தகம், அறிவியல், தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் இந்தியாவுடன் இணைந்து செயல்பட ஈரான் ஆர்வமுடன் இருப்பதாக அந்நாட்டு அதிபர் திரு மசூத் பெஸ்

0: சஸ்கியான் தெரிவித்துள்ளார். மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு அமைச்சகம் நடத்தவுள்ள வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இளம் தலைவர்கள் கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் நீலகிரி மாவட்ட இளைஞர்கள் பங்கேற்க வேண்டும் என்று மாவட்ட நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது. தேனி மாவட்டம் உத்தமபாளையத்தில் வரும் 16 மற்றும் 17 தேதிகளில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்ட சிறப்பு முகாம் நடைபெற உள்ளதாக ஆட்சியர் திரு வைத்தியநாதன் அறிவித்துள்ளார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே உள்ள நெடுவாக்கோட்டை நாட்டலங்கார மேல மாரியம்மன் கோயில் முளைப்பாறை திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நேரம் 6:02.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9. சேவை செய்திகள். இன்று பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் சதுர்த்தி பெருவிழாவில் 8ஆம் தேதி விழாவில் இன்று 8:30 சுவாமி குதிரை வாகனத்தில் எழுந்தருளி திருவீதி விழா மற்றும் பரதநாட்டியம் திருப்புகழ் நாகசுர இன்னிசை நிகழ்ச்சி நடைபெறுகிறது. மதுரை கீழமரட்டு வீதி நவநீத கண்ணன் ஜெயந்தி விழாவில் இன்று திருக்கல்யாணம். பகல் 1 மணிக்கு யானை வாகனம், இரவு புஷ்ப பல்லாக்கு புறப்பாடு.
2: மதுரை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு சமரச தீர்வு மையத்திலிருந்து வந்துள்ள அறிவிப்பு. தேசிய சட்டப்பணிகள் ஆணையத்தின் உத்தரவுப்படியும் மற்றும் தமிழ்நாடு மாநில சமரச தீர்வு மையத்தின் வழிகாட்டுதலின்படியும் மாண்புமிகு முதன்மை மாவட்ட நீதிபதி எம் சாய் சரவணன் அவர்களின் வழிகாட்டுதலின்படியும் மதுரை மாவட்டத்தில் உள்ள சமரச தீர்வு மையத்திலும் தாலுகா அளவில் உள்ள துணை சமரச தீர்வு மையங்களிலும் ஆகஸ்ட் முதல் செப்டம்பர் வரை 60 நாட்கள் நீதிமன்றங்களில் உள்ள சமரசத்திற்கு உகந்த வழக்குகளை சமரச தீர்வு மையத்திற்கு அனுப்பி வைக்க தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த சிறப்பு முகாம் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகளில் குடும்பநல வழக்குகள், பண மோசடி வழக்குகள், பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்பு சட்ட வழக்குகள், வணிகம் சம்பந்தப்பட்ட வழக்குகள் மற்றும் சிவில் வழக்குகள். இந்த வழக்குகள் அனைத்தும் சமரசம் செய்ய ஏதுவாக மாவட்டம் முழுவதும் 58 சமரசர்கள் மதுரை மாவட்டத்தில் உள்ளனர். அவர்கள் தங்களின் வழக்குகளை நேரடியாகவோ அல்லது இணையம் மூலமாகவோ பேசி தீர்வு காண தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. எனவே வழக்காடிகள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு மதுரை மாவட்ட சமரச தீர்வு மையத்தின் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் சார்பு நீதிபதி தெரிவிக்கின்றார்.
1: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேரம் 6:05. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று புதியதாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் வெற்றியே தரும் என்ற ஒரு வாழ்த்துக்களோடு புதிய காலையை வரவேற்போம்.

0: புதிய காலையை கேட்டுட்டு இருக்கிறோம்.
1: செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 101.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 புதிய காலையை கேட்டிருக்கிறோம்.
2: இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் எஸ் வினோலியா சாலோமி சந்திரகாந்தம் அவர்கள்.
3: மன்னிப்பு. நம் மனதில் இருக்கும் பாரங்களை இறக்கி வைக்க ஒரு எளிய வழி இருக்கிறது. அதுதான் மகிழ்ச்சியான மன்னிப்பு. காலையில் எழும்போதே மனதை லேசாக வைத்து கொண்டால் அந்த நாள் முழுவதும் நாம் செய்யும் காரியங்கள் அத்தனையும் வெற்றியாக முடியும். ஆனால் நம் மனதை கனமாக்குவது எது தெரியுமா? யாரோ நமக்கு செய்த துரோகம், யாரோ நம்மை பேசின கெட்ட வார்த்தை, யாரோ நமக்கு இழைத்த அநீதி. அவனை நான் சாகர வரைக்கும் மன்னிக்கவே மாட்டேன் என்று வஞ்சத்தை நெஞ்சில் சுமந்து கொண்டிருப்பவர்கள் நம்மில் பலர். மன்னிப்பு என்பது கிறிஸ்தவ விசுவாசத்தின் மிக முக்கியமான அம்சமாகும். ஒருவரையொருவர் பொறுத்து கொண்டு ஒருவரையொருவர் மன்னியுங்கள். உங்களில் யாருக்காவது ஒருவருக்கு எதிராக குறை இருந்தால் ஒருவரையொருவர் மன்னியுங்கள். கர்த்தர் உங்களை மன்னித்தது போல நீங்களும் மன்னியுங்கள். ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல் நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார். மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார்.

0: எனவே மற்றவர்கள் நமக்கு செய்த தீமைகளை நாம் மன்னிக்க வேண்டும். மன்னிப்பதுடன் அவற்றை மறந்துவிடவும் வேண்டும். மன்னித்து விட்டேன் என்று கூறியும் அதை மறக்காவிட்டால் பயனில்லை. மறக்காமல் இருக்கும் தீமை நினைவு வரும்போதெல்லாம் நம் மனதில் கோபத்தையும் ஆத்திரத்தையும் உண்டாக்கும். அது நம் மனநிலையையும் உடல்நிலையையும் பாதிக்கும். மன்னிப்பு கேட்பவன் மனிதன், அதை ஏற்றுக்கொள்பவன் அல்லது மன்னிக்க தெரிந்தவன் மாமனிதன். தவறு செய்வது மனித இயல்பு. அந்த தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்பது ஒருவரின் மனசாட்சியையும் பண்பையும் காட்டுகிறது. ஒரு புகழ்பெற்ற குருவிடம் அவருடைய சீடன் ஒருவன் வந்து, குருவே, என் அண்ணன் எனக்கு செய்த துரோகத்தை என்னால் மன்னிக்கவே முடியவில்லை, மறக்கவும் முடியவில்லை. நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சு எரிகிறது. எனக்கு ஏதாவது வழி சொல்லுங்கள் என்றான். குரு அவனிடம் ஒரு சணல் பையையும் ஒரு கூடை நிறைய உருளைக்கிழங்குகளையும் கொடுத்தார். உனக்கு யார் மீதெல்லாம் கோபம் இருக்கிறதோ, யார் உனக்கு துரோகம் செய்ததாக நினைக்கிறாயோ, அவர்களின் பெயரை ஒவ்வொரு உருளைக்கிழங்கிலும் செதுக்கி இந்த சணல் பைக்குள் போடு. நீ எங்கு சென்றாலும், சாப்பிட்டாலும், தூங்கினாலும் அடுத்த ஒரு வாரத்திற்கு இந்த உருளைக்கிழங்கு பையை உன் தோளிலேயே சுமந்து செல்ல வேண்டும். இதுதான் உனக்கான பயிற்சி என்றார். சீடனும் உற்சாகமாக தன் அண்ணன் பெயர், துரோகம் செய்த நண்பர்கள் பெயர் என எல்லாவற்றையும் எழுதி பையில் போட்டான். பை கனமானது. முதல் 2 நாட்கள் எப்படியோ சுமந்து விட்டான். ஆனால் 3 நாட்களுக்கு பிறகு பையில் இருந்த உருளைக்கிழங்குகள் அழுகத் தொடங்கின. அதிலிருந்து கடுமையான துர்நாற்றம் வீசியது. சீடனால் அந்த நாற்றத்தை தாங்கவே முடியவில்லை. ஓடி வந்து குருவின் காலில் விழுந்தான். குருவே, என்னால் இந்த நாற்றத்தை சுமக்க முடியவில்லை, தயவு செய்து இதை தூக்கி எறிய அனுமதியுங்கள் என்றான். குரு சிரித்து கொண்டே சொன்னார், சீடனே, வெறும் 3 நாட்களில் அழுகிய உருளைக்கிழங்கின் நாற்றத்தையே உன்னால் தாங்க முடியவில்லையே. பல வருடங்களாக உனக்கு துரோகம் செய்தவர்களின் நினைவுகளையும் கோபத்தையும் உன் மனதில் சுமந்து கொண்டிருக்கிறாயே. உன் மனம் எவ்வளவு நாற்றம் அடிக்கும், எவ்வளவு பாரமாக இருக்கும் என்றார். என்ன ஒரு ஆழமான உண்மை பார்த்தீர்களா? ஒருவரை நாம் மன்னிக்காத வரைக்கும் அவர் நம் மனதை சிறையில் போட்டு வைத்திருக்கிறார்கள் என்று அர்த்தம். மன்னிப்பு என்பது தவறு செய்தவனுக்காக அல்ல, நம் மனதை அழுகி போகாமல் தூய்மையாக வைத்துக் கொள்ளும் விடுதலை பத்திரம். பாரமில்லாத லேசான இதயத்தோடு இன்றைய நாளை தொடங்குங்கள். உங்கள் வாழ்வில் அமைதி நிலவட்டும்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது இனித்தானும் நல்லவை கேட்க. வழங்கியவர் முனைவர் எஸ். வினோலியா சாலோமி சந்திரகாந்தம் அவர்கள்.

0: வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப டோர் டெலிவரி செய்யப்படுகிறது.
1: 8 300 37 57
2: செப்டம்பர் 12 இந்நாளின் சிறப்பு. கிமு 490 மராத்தான் போர். கிரேக்கத்தால் மராத்தான் என்ற இடத்தில் இடம்பெற்ற போரில் பாரசீகத்தை தோற்கடித்த வெற்றி செய்தியை தெரிவிக்க விடிபிட்ஸ் என்ற கிரேக்க வீரன் செப்டம்பர் 12 நெடுந்தூரம் ஓடினார். மராத்தான் ஓட்ட போட்டிக்கு இதனாலேயே இந்த பெயர் வந்தது.
3: 1906 செப்டம்பர் 12 ஹென்றி ஹட்சன் நியூயார்க்கில் உள்ள ஹட்சன் நதியை கண்டுபிடித்தார்.
2: 1848 செப்டம்பர் 12 சுவிட்சர்லாந்து கூட்டமைப்பு ஆட்சியை நடைமுறைப்படுத்தியது.
3: இப்பொழுது ஜிம்பாவே என்று அழைக்கப்படும் தென்னாப்பிரிக்க நாடான ரொடிசியாவில் 1890 செப்டம்பர் 12 சலிஸ்பரி நகரம் என்று அழைக்கப்பட்டது. பின்னர் அது 1923 செப்டம்பர் 12 தெற்கு ரொடிஷியா பிரிட்டனுடன் இணைக்கப்பட்டது.
2: 1933 செப்டம்பர் 12 அணுக்கரு தொடர்வினை குறித்த கருத்தை முதன் முதலாக லியோ சிலாட் அறிவித்தார்.
3: 1940 செப்டம்பர் 12 குகை ஓவியங்கள் பிரான்சில் லாசுகோ நகரில் கண்டுபிடிக்கப்பட்டன.
2: 1950

0: 1969 செப்டம்பர் 12 லூனா 2 விண்கலத்தை சோவியத் ஒன்றியம் ஏவியது. சந்திரனை அடைந்த முதலாவது விண்கலம் இதுவாகும்.
1: 1992 செப்டம்பர் 12 நாசாவின் என்டவர் விண்ணோட்டம் ஆப்பிரிக்க அமெரிக்க பெண்ணான மே ஜரோல் ஜமீசன் என்பவருடன் விண்ணுக்கு ஏவப்பட்டது.
0: தமிழ் பதிப்புத்துறையின் முன்னோடி சி வை தாமோதரம் பிள்ளை அவர்களின் பிறந்த தினம் 1832 செப்டம்பர் 12.
1: இந்திய நடிகரும் நாட்டிய இசைக்கலைஞரும் எழுத்தாளருமான ரஞ்சன் அவர்களின் நினைவு தினம் 1983 செப்டம்பர் 12.
0: ஒலித்தது இந்நாளின் சிறப்பு.
2: நேரம் 6:22. நிகழ்ச்சியும் நேரமும் ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 ராமேஸ்வரம்.

நேரம் 6:22. நிகழ்ச்சியும் நேரமும் ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 101.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இன்று காலை 6:30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்குகிறார் ஆர் உமாதேவி அவர்கள். 6:35 ஒரு சொல் கேளிர் என்று ஒரு செய்தி, இதில் அறிவிப்புகள். கோழி வளர்ப்பு குறித்து மேலூர் நாகப்பன் செவல்பட்டி விவசாயி எம் மணிவண்ணன் அவர்கள் தரும் தகவல் கேட்கலாம். 6:55 பூந்தளிர், 7:00 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள், 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மட் வழங்கும் ஆலய அற்புதங்கள், தஞ்சாவூர் ஸ்ரீ நவநீத கிருஷ்ணன் திருக்கோவில் சிறப்புகள் வழங்குவர் பரமக்குடி மி சீனிவாசன் அவர்கள். காலை 8:00 செய்திச்சுருக்கம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 8:02 பாட்டு வேணுமா, தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்ட நேர்களின் விருப்ப பாடல்கள் நேரலையாக கேட்கலாம். 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குவோர் தென்கட்சி கோஸ்வாமிநாதன் அவர்கள். 8:55 திரை இசை, 9:00 செய்திச் சுருக்கம், 9:02 ட்ரிட்டமிட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. காலை 10:00 செய்திச் சுருக்கம், 10:02 விருப்ப கானங்கள் நேர்களின் விருப்ப பாடல்கள் இடம்பெறுகிறது. இன்று மதுரை சண்முக சுந்தரம் நேரின் விருப்ப பாடல் இடம்பெறுகிறது. 10:30 இருபட பாடல்கள், முற்பகல் 11:00 செய்திச் சுருக்கம், 11:02 கண்ணாடி மாளிகை, இன்றைய தலைப்பு மறந்துட்டேன். 11:30 ஸ்டெம்பிள் சீசன், 7 டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். முற்பகல் 11:47 திரை இசை, 12:00 செய்திச் சுருக்கம், 12:02 உயிர்காக்கும் முதல் உதவி, முதல் உதவி தின சிறப்பு நேரலையில் பங்கேற்கிறார் அவசர மருத்துவ சிகிச்சை நிபுணர் டாக்டர் வி ஜூட்மினுத் அவர்கள், உடன் உரையாடுகிறார் விக்னேஷ் அர்ஜுன் அவர்கள். பகல் 1:00 வசந்த கணங்கள், 2:00 கவிதை அரங்கம், 2:55 வானிலை அறிக்கை, 3:00 செய்திச்சிருக்கும், 3:02 மெல்ல ஒரு பாட்டு, மாலை 4:00 செய்திச்சிருக்கும், 4:02 வசந்தன்கோ வழங்கும் ஆட்டக்களம், 4:30 ஆட்டக்களம், 5:00 செய்திச்சிருக்கும், 5:02 மாலை தின்றல், 6:00 செய்திச்சிருக்கும், 6:02 சேவை செய்திகள், 6:05 விளக்கேற்றும் வேலை, 6:25 நிகழ்ச்சியும் நேரமும், 6:30 கந்திப்புகள், 7:00 பாட்டு இது ஹிட்டு கேட்கலாம், 8:00 செய்தி அறிக்கை, 8:05 சக்கரவேகம் பகுதி 18 எழுத்து இயக்கம் இஸ்கார்கே தீபன் அவர்கள், 8:30 பட்டாம்பூச்சிகள், கள்ளழகர் வித்யா மந்திர் பள்ளி மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம், 9:00 காற்றில் விரியும் கடித மலர்கள், 10:00 பட்டுச்சிறகு நிகழ்ச்சி தொகுப்பு கிளாரா, 10:59 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ஒளிபரப்பு நிறைவு, 11:00 நிகழ்ச்சி நேரமும், 11:05 தேனும் பாலும், நள்ளிரவு 12:00 முதல் வரும் காலை 4:45 வரை சென்னை விவித் பாரதி தமிழ் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகளை சென்னை அஞ்சலாக கேட்கலாம். நேர்கள் இதுவரை கேட்டது இன்றைய நிகழ்ச்சியும் நேரமும். நேரம் 6:25. புதிய காலை

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேரம் 6:30.
1: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
2: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
3: இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்குகிறார் ஆர். உமாதேவி அவர்கள்.
4: உயிர் வாழும் அனைத்து உயிர்களுக்கும் தூய காற்று இன்றியமையாதது ஆகும். தூய காற்றின் அளவு மிக குறைவாகவே உள்ளது. தொழிற்சாலைகள், அனல் மில் நிலையங்கள், போக்குவரத்து வாகனங்கள் மற்றும் வீட்டு உபயோகத்திற்கு பயன்படும் எரிபொருட்கள் ஆகியவை வெளிவிடும் வாயுக்களால் காற்று மாசுபடுகிறது. உயிரினங்களின் வளர்ச்சியை மாற்றத்தாலும் எரிபொருட்கள் எரியூட்டப்படுவதாலும் கார்பன் டை ஆக்சைடு உருவாகிறது. புகைப்பிடித்தல், ஆவியாதல், மண்ணெண்ணெய் மற்றும் எரிபொருட்களை எரித்தல், பூச்சிக்கொல்லிகள், அழகு சாதனங்கள், கரைப்பான்கள் ஆகியவற்றால் கார்பன் மோனாக்சைட், நைட்ரஜன், கரிமப் பொருட்கள் போன்றவற்றையும் ஹைட்ரோ கார்பன் மற்றும் துகள் பொருட்களும் உண்டாகின்றன. தொழிற்சாலைகளில் இருந்து வெளிவரும் சல்ஃபர் டை ஆக்சைடு கண் எரிச்சலையும் அமிலமழையையும் ஏற்படுத்துகிறது. வாகன புகையிலிருந்து வெளிப்படும் கார்பன் மோனாக்சைடு இரத்தம் ஆக்சிஜனை எடுத்து செல்லும் அளவினை குறைக்கிறது. வாகன புகையிலிருந்து வெளியேறும் ஹைட்ரோ கார்பன்கள் நுரையீரல் புற்றுநோயை ஏற்படுத்தும். இப்புகையில் உள்ள பென்சின் இரத்த புற்றுநோய் மற்றும் குரோமோசோம் சிதைவை உண்டாக்கும். அனல் மின் நிலையங்களிலிருந்து வெளிவரும் ஆர்சனிக் தாவரங்களுக்கு நச்சுத்தன்மையை தருகிறது. உரங்கள் மற்றும் தொழிற்சாலைகளிலிருந்து உருவாகும் அமோனியா தோல், கண் மற்றும் சுவாச உறுப்புகளில் எரிச்சலை ஏற்படுத்தும். தாவரங்களில் முளைப்பு, வேர், தண்டு வளர்ச்சியை பாதிக்கும். நைட்ரஜன் ஆக்சைடு அமிலமழைக்கு காரணமாகிறது. சிகரெட் புகையும் காற்று மாசினை ஏற்படுத்துகிறது. காற்று மாசுறுதலாலும் புழுதி, தூசு போன்றவற்றாலும் மனிதர்களுக்கு ஒவ்வாமை ஏற்பட்டு நோய் வர காரணமாகிறது. காற்று மாசில் முக்கிய பங்கு வகிப்பது நுண்துகள் பொருட்கள் ஆகும். இவை காற்றில் மிதக்கும் மிகச்சிறிய திடத்துகள் மற்றும் திரவத்துளிகளின் கலவையாகும். தூசி, மகரந்தம், பூஞ்சை, கரி போன்றவை இவற்றில் அடங்கும். இவை ஆஸ்துமாவை உண்டாக்கி நுரையீரல் செயல்பாட்டை குறைக்கின்றன, கண் எரிச்சலை உண்டாக்குகின்றன. வெளிப்படும் புகையானது

0: சூரிய ஒளி, ஈரப்பதம் மற்றும் குறிப்பிட்ட வானிலைகளுடன் வினை புரியும் போது பனிமூட்டம் ஏற்படும். இது பார்வையை மறைப்பதால் வாகன போக்குவரத்துக்கு பெரும் தடையாக உள்ளது. கட்டுப்படுத்த இயலாத காட்டுத்தீ வானத்தில் அடர்த்தியான புகையையும் சாம்பலையும் வெளிவிடும். எரிமலைகளின் வெடிப்பின் போது வாயுக்களும் சாம்பல் துகள்களும் வளிமண்டலத்தில் கலக்கின்றன. புழுதி புயல் மற்றும் காற்றும் பாலைவன புழுதியையும் மண்ணையும் நெடுந்தூரம் அடித்துச் செல்கிறது. காற்று மாசுபாட்டை குறைப்பதற்கு பொது போக்குவரத்தை பயன்படுத்துதல், தூய்மையான ஆற்றலுக்கு மாறுதல் மற்றும் மரம் நடுதல் போன்ற முக்கிய நடவடிக்கைகள் தேவை. வீட்டில், சாலையில், சமூகத்தில் எடுக்கப்படும் நடவடிக்கைகள் தான் நாம் சுவாசிக்கும் காற்றை தூய்மையாக வைக்க உதவுகிறது. குறுகிய பயணங்களுக்கு வாகனத்தை நாடாமல் நடந்தோ அல்லது மிதிவண்டியிலோ செல்லலாம். வாகன புகையை குறைக்க பொது போக்குவரத்தை பயன்படுத்தலாம் அல்லது கார் பூலிங் முறையில் ஒன்றாக பயணம் செய்யலாம். வாகனங்களின் இன்ஜின்களை சீராக பராமரித்து பயன்படுத்த வேண்டும். புதிய வாகனம் வாங்கும்போது மின்சாரம் அல்லது கலப்பின வாகனங்களை வாங்கலாம். சூரிய ஆற்றல், காற்று ஆற்றல் கிடைக்கும் இடங்களில் அதை நாம் முறையாக பயன்படுத்தலாம். வீடுகளில் சோலார் பேனல் அமைத்து மின்சார கட்டணத்தையும் குறைக்கலாம். பொதுவெளியில் குப்பை, இலை போன்றவற்றை எரிப்பதை தவிர்க்க வேண்டும். கார்பன் டை ஆக்சைடை உட்கவர்ந்து ஒளிச்சேர்க்கையின் போது ஆக்சிஜனை வெளிவிடும் மரங்களை அதிகமாக வளர்க்கலாம். சமூக தோட்டங்களை உருவாக்கலாம். மறுசுழற்சி செய்வதன் மூலமும் யூஸ் அண்ட் த்ரோ பொருட்களை குறைப்பதன் மூலம் கழிவுகளை குறைக்கலாம். தேவையில்லாத பொழுது மின் சாதனங்களை அணைத்து வைக்கலாம். தூசி வடிகட்டிகளை பயன்படுத்தலாம். கழிவு மேலாண்மையை திறம்பட கையாள வேண்டும். புதுப்பிக்கத்தக்க மாசில்லாத ஆற்றல் வகைகளை அதிகம் பயன்படுத்த வேண்டும்.
1: இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்கினார் ஆர். உமாதேவி.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 93.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேரம் 6:15. பராப வருடம் ஆவணி திங்கள் 26 சனிக்கிழமை. அன்பார்ந்த புலவர்களே, நேர்களே, இன்று உங்களுக்காக ஒழிக்க இருப்பது ஒரு சொல் கேளீர். இன்று ஒரு செய்தி.
1: அன்பார்ந்த ராமநாதபுரம் மாவட்ட விவசாயிகளே, மானாவாரி நேரடி நெல் விதைப்பிற்கு பொட்டாஷ் உரம் கொண்டு நெல் விதைகளை கடினப்படுத்தி 30 லிட்டர் தண்ணீரில் 300 கிராம் மூரியட் ஆப் பொட்டாஷ் உரத்தை நன்கு இட்டு இக்கரைசலில் 1 ஏக்கருக்கு தேவையான 30 கிலோ நெல் விதைகளை 16 மணி நேரம் ஊற வைத்து பின்பு தண்ணீரை வடித்துவிட்டு பழைய ஈரப்பத அளவிற்கு வரும் வரை நிழலில் உலர்த்தி உடனே விதைப்பு செய்யலாம். அல்லது 1 மாதம் வரை சேமித்து வைத்து பின் விதைக்கலாம். இவ்வாறு நெல் விதைகளை கடினப்படுத்தி விதைப்பதால் நெல் முளைப்பு திறன் அதிகரிப்பதோடு முளைத்த நெல் பயிருக்கு ஆரம்பத்தில் மழை குறைவாக இருந்தாலும் 15 முதல் 30 நாட்கள் வறை பயிர்கள் பாதிப்பில்லாமல் வறட்சியினை தாங்கி வளரும். எனவே விவசாயிகள் நெல் விதை கடினப்படுத்துதல் தொழில்நுட்பத்தினை கடைபிடிக்கும்படி பரமக்குடி உழவர் பயிற்சி நிலைய வேளாண்மை துணை இயக்குநர் தெரிவிக்கின்றார். அன்பார்ந்த கால்நடை வளர்ப்பாளர்களே, சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் உள்ள பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையத்தில் கால்நடை பண்ணை களப்பயிற்சி வரும் 18 அதாவது செப்டம்பர் 18 வெள்ளிக்கிழமை அன்று நடைபெற உள்ளது. இப்பயிற்சி காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை நடைபெறும். பயிற்சியில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம். முன்பதிவு செய்ய வேண்டிய அலைபேசி எண் 9488575716. அலைபேசி எண் மீண்டும் ஒருமுறை 9488575716. வாட்ஸ்அப் மூலம் மட்டுமே பதிவு செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இவ்வாறு பிள்ளையார்பட்டி பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மைய இயக்குநர் தெரிவிக்கின்றார். அன்பார்ந்த ராமநாதபுரம் மாவட்ட விவசாயிகளே, மழை நீரை சேமித்து நிலத்தடி நீரை பெருக்கி பாசன வசதியை மேம்படுத்தி விவசாயிகளின் வருமானத்தை உயர்த்தும் சிறந்த நீர்வள மேலாண்மை முறையான பண்ணை குட்டையை உங்கள் விவசாய நிலத்தில் அமைக்க உங்கள் பகுதி உதவி வேளாண்மை அலுவலரையோ அல்லது உதவி தோட்டக்கலை அலுவலரையோ அல்லது வேளாண்மை பொறியியல் துறை அலுவலர்களையோ அணுகி இலவசமாக வேளாண் பொறியியல் துறை மூலம் பண்ணை குட்டையை அமைத்து பயனடையலாம் என்று பரமக்குடி உழவர் பயிற்சி நிலைய வேளாண்மை துணை இயக்குநர் தெரிவிக்கின்றார்.

0: அன்பார்ந்த வேளாண் பெருமக்களே, வேளாண்மை பொறியியல் துறை நடத்தும் திறன் மேம்பாட்டு பயிற்சியில் பங்கு பெற ஒரு வாய்ப்பு உங்களுக்காக வழங்கப்படுகிறது. இதில் டிராக்டர் ஓட்டுநர் பயிற்சி, அதாவது அசிஸ்டன்ட் டிராக்டர் ஆபரேட்டர் ட்ரைனிங் 27 நாட்களும், வேளாண் இயந்திரங்கள் குறித்த செயல் விளக்க பயிற்சி, அதாவது அக்ரிகல்ச்சரல் மெஷினரி டெமான்ஸ்ட்ரேட்டர் பயிற்சி 16 நாட்கள் நடைபெற உள்ளது. இப்பயிற்சிக்கான வயது வரம்பு 18 முதல் 35 வயது வரை இருக்க வேண்டும். இப்பயிற்சி நடைபெறும் இடங்கள் வேலூர், கோயம்புத்தூர், திருச்சி, மதுரை மற்றும் திருநெல்வேலி ஆகிய இடங்களில் அமைந்துள்ள வேளாண்மை பொறியியல் துறையின் 5 பணிமனைகளிலும் நடைபெற உள்ளது. அறுவடை இயந்திரம் ஓட்டுநர் பயிற்சி, கம்பைன் ஹார்வெஸ்டர் ஆபரேட்டர் பயிற்சி 27 நாட்கள் நடைபெறும். இதற்கான வயது வரம்பு 18 முதல் 35 வயது வரை. இது திருவாரூரில் அமைந்துள்ள வேளாண்மை பொறியியல் துறையின் வேளாண் கருவிகள் பணிமனையில் நடைபெற உள்ளது. 3 பயிற்சிகளிலும் உள்ள சிறப்பம்சம் என்னவென்றால், டிராக்டர் மற்றும் அறுவடை இயந்திரம் ஓட்டுநர் பயிற்சிகளானது பாவனை பயிற்சி சாதனம், அதாவது சிமுலேட்டர்ஸ் மூலம் வழங்கப்படும். பயிற்சியை முடித்த பின்னர் வாகன ஓட்டுநர் உரிமம் பெற்றுத்தரப்படும். இவ்வாறு வேளாண்மை உழவர் நலத்துறை அமைச்சகம் தெரிவிக்கின்றது. அன்பார்ந்த சிவகங்கை மாவட்ட விவசாய பெருமக்களே, சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் அமைந்துள்ள பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையத்தில் ஒரு நாள் பயிற்சியாக வரும் 16 தேதி, அதாவது செப்டம்பர் 16 புதன்கிழமை அன்று நெல்லிக்காய் மதிப்பு கூட்டுதல் பயிற்சி நடைபெற உள்ளது. இப்பயிற்சி காலை 10 முதல் மாலை 5 மணி வரை நடைபெறும். இப்பயிற்சியில் பங்கு பெற முன்பதிவு அவசியம். முன்பதிவு செய்ய வேண்டிய அலைபேசி எண் 9488575716. அலைபேசி எண் மீண்டும் ஒரு முறை 9488575716. இந்த அலைபேசியில் வாட்ஸ்அப் மூலம் தகவல் தெரிவித்து முன்பதிவு செய்து கொள்ளலாம். இவ்வாறு பிள்ளையார்பட்டி பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மைய இயக்குனர் தெரிவிக்கின்றார். இன்று ஒரு செய்தி. இன்றைய இன்று ஒரு செய்தியில் கோழி வளர்ப்பு குறித்து மேலூர் நாகப்பன் சவல்பட்டி விவசாயி மணிவண்ணன் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம்.
1: இப்ப கோழி பண்ணை வளர்க்கறதுனால நல்ல லாபம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. ஏன்னா அந்த கோழியோட நீங்க கழிவை கூட வித்தர்றீங்க. இப்ப அது எந்த அளவுக்கு ரேட்டு போகும்?
2: இப்ப முன்னுக்கு வந்து மழை பெஞ்சு நல்லா இருந்துச்சு, தென்னமரத்துக்கு ஓயாம போடும். இது வந்து எப்படின்னா, இந்த கோழி எச்சம் போட்டோம், குப்பை போட்டோம்னா தண்ணி நல்லா இருக்கணும் மேடம். இல்ல தென்னமரம் மட்டும் போயிடும். தென்னமரத்துக்கு போட்டோம்னா தண்ணி நல்லா இருக்கணும். தண்ணியோட இது அளவு கூட இருக்குதுன்னா குப்பையை போட்டு சோறும் நல்ல தென்னமரம் நல்லா காய் காய்க்கும். தண்ணி இல்லாத இடத்துல குப்பையை போட்டு வேஸ்ட்டு மேடம், வந்து மரம் இதாகிடும். அதனால இப்போ வந்து ரொம்ப கம்மியாக ரேராக தான் வாங்குறாங்க. முன்னுக்கு அதிகபட்சம் என்ன கூட உன கூடுன்னு சொல்லி இந்த போட்டி போட்டுருந்தாங்க. இந்த மழை தண்ணி இல்லாமல் போர் தண்ணியை நம்பி இருக்கவங்க அப்புறம் கொஞ்சம் ரேராக தான் நம்ம கட்டாயப்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்குது. அன்றைக்கி நான் வந்து மொத்தம் ஒரு பண்ணையை காலி பண்ணி கொடுத்தனா 10 ரூபாய்க்கு கொடுப்பேன். இன்னைக்கு ரேட்டு 5 ரூபாய்க்கு கூட இருக்க மாட்டாங்க. கட்டாயப்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கேன். எனக்கு வேணாம், எனக்கு வேணாம், 5 ரூபாய்க்கு எடுத்துக்கப்பா அப்படின்னு அம்புடியா அந்த இடத்துல காலி ஒன்றுமே அடுத்த கோழி இறக்குறதுக்காண்டி. அது பக்கத்தில் வந்து இப்போ கோழி கூட பண்ணை போட்டிருக்கோம்னா ஒரு எப்படி பார்த்தா குறைஞ்ச ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரமாச்சும் கொண்டு போய் அந்த குப்பையை கொட்டணும். பக்கத்தில் இருக்கக்கூடாது. அதோடைய சுமல் வந்து காற்று வந்து அடிக்கும் போது இந்த கோழிக்கு வந்துச்சுன்னா அதோடைய கிருமி தாக்க தெரியும். அதனால் ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் தான் மேடம் குப்பை போடுற மாதிரி இருக்கும். அதுக்காண்டி நம்ம ஏதாச்சும் ஒரு வண்டியை போய் தள்ளி விட்டுறது, ஒரு 5 ரூபா அந்த 5 ரூபா 6 ரூபா அந்த 5 ரூபா கொடுத்து தள்ளி விட்டுருவோம் மேடம். அவங்களே அள்ளி போயிடுவாங்க எல்லாமே.
1: இப்போ கோழியோட கழிவுகள் எல்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் தான், சுத்தமானதுக்கு அப்புறம் தான் திரும்ப அடுத்த பேட்சை நீங்கள் இறக்கி
2: சுத்தமாக கிளீன் பண்ணதுக்கு அப்புறம் தான் மேடம் அடுத்த பேட்சை நாங்கள் இறக்கோம்.
1: கோழி வளர்ப்பு அப்படின்னு சொல்லும்போது இப்போ நிறைய விஷயங்கள் நீங்கள் சொன்னீங்க. புதுசாக ஒரு கோழி வளர்க்கணும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு தொழிலை ஆரம்பிக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னீங்க. எதை எதெல்லாம் வந்து நம்ம செய்யக்கூடாது, அதாவது கோழி வளர்க்கணும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம்னா இந்தந்த விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னா அது என்னென்ன மாதிரியான முக்கிய நடவடிக்கைகளாக இருக்கும்?
2: முக்கிய நடவடிக்கைகள் வந்து அந்த இடத்துல வந்து கோழி வளர்க்குறது நாட்டுக்கோழிங்கிறது இருக்கக்கூடாது மேடம். நம்ம வீட்டில் நாட்டுக்கோழி வளர்ப்போம்ல, அந்த இதுவே அதுக்கு பக்கத்தில் வளர்க்கக்கூடாது. ரெண்டாவது வந்து அதோடைய சுத்தி வந்து பண்ணையை சுற்றி வந்து பூச்சி ஒட்டு வந்தால் வரைக்கும் செடி கொடிகள் எதுவும் வளரக்கூடாது. மினிமம் வந்து நம்ம கோழி நல்லா வளர்ந்து வைக்கணும்னா ஒரு தென்னந்தப்புக்குள்ள போட்டு கூரை செட்டு மாதிரி போட்டோம்னா நல்லா கிடுகு செட்டு போட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஓடு ஓட கிடுகு செட்டு போட்டால் நல்லாயிருக்கும். ஆனால் வந்து ஓடு ஓடுனா ரெகுலராக நம்ம கண்டினியூவாக எதுவும் பண்ண வேண்டிய தேவையில்லை. கிடுகு செட்டு போட்டோம்னா ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துக்கு இருக்கா பிரித்து வேலை வாக்குற மாதிரி இருக்கும். அந்த செலவு அதிகமாகிட்டே இருக்கும். அதுக்காண்டி சில பேர் என்ன செய்யணும், ஓட்டு உடம்பு போட்டுருவோம். ஓட்டு உடம்பு போட்டோம்னா உயரம் கொடுத்து போட்டோம்னா அவ்வளோ தெரியாது, தனியாக போடக்கூடாது. கிடுகு கூட தனியாக போட்டுக்கலாம். கோழி பண்ணை போடணும்னு சொன்னோம்னா கிட்டத்தட்ட வந்து 136 நீளம், ஒரு அகலம் வந்து 12 அகலம், அந்த மாதிரி போட்டோம்னா தான் நமக்கு அந்த 3000 கோழி வளர்க்குற மாதிரி கணக்கு இருக்கு.
1: கோழி வளர்க்கறதுல லாபகரமா இந்தந்த விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. கோழிகளோட வளர்ச்சிக்கு இன்னும் முக்கியமா சில விஷயங்கள் செய்யணும் அப்படின்னா என்னென்னலாம் இருக்கு?
2: சில விஷயங்கள் நம்ம எஸ்டா

0: ஐட்டம் போடுறதுனால அவங்க கோழியோட தீவனத்தில் வந்து வந்து நமக்கு அவ்வளோ வளர்ப்பு வளர்ச்சி வேஸ்ட் மேடம். முன்னுக்கு வந்து எப்படின்னா மேடம், ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் ஆரம்பிக்க 20 வருஷம் ஆரம்பிக்கும் போது அந்த கோழியோட தீவனத்தில் வந்து மக்காசோளம் தான் கொடுத்தாங்க. மக்காசோளத்தில் சில ஆயில் கலப்பாங்க அவங்க, கருவாடு இருக்குல்ல கச்சை கருவாடு, தூள் கருவாடை முனிக்கி போடுவாங்க. நான் கையை விட்டு அள்ளினோம்னா கருவாடு முள் குத்தும் கையில். நான் இன்னைக்கு நிலைமைக்கு வந்து எப்படின்னா சும்மா பவுடர் மாதிரி தான் இருக்கும் ஏதாவது தீவனம். சும்மா கொடுக்க வேண்டிய கடமை கொடுக்குறாங்க வந்து, இது அவங்க கொடுத்து தான் கோழி வந்து இந்த ரேட்டுக்கு வரவங்கலாம் முடிய முடியாது. நம்ம எக்ஸ்ட்ரா ஐட்டம் இந்த மாதிரி பச்சை பயிறு, கம்பு, கோதுமை இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா நம்ம சேர்க்கறதுனால நமக்கு வந்து கொஞ்சம் லாபகலமாக வரும் மேடம். அவங்க கொடுக்குற வச்சு நம்ம லாபகலம் பார்க்கவே முடியாது. அந்த மினிமம் 6-50 தான் கிடைக்கும். இந்த 6-50 மேலே கிடைக்கினா நமக்கு ரொம்ப நல்லா, அந்த 3500 கோழிக்குனா அவ்வளோ லாபம் கிடைக்காது. எக்ஸ்ட்ரா 10-12 ரூபா மாதிரி கிடைத்தா தான் நம்ம சம்பள ஆள் கொடுத்து மற்ற கரண்ட் பில்லு கட்டி அனைத்துமே நம்ம செலவு தான். அது வந்து கரண்ட் பில்லு வந்து சம்பள ஆள் கொடுக்குறது வந்து கிளீன் பண்ணுறது வந்து அனைத்துமே நம்ம செலவு தான்.
1: இதுவரை இன்று ஒரு செய்தியில் கோழி வளர்ப்பு குறித்து மேலூர் நாகப்பன் சவல்பட்டி விவசாயி மணிவண்ணன் அவர்கள் வழங்கிய தகவல்கள் கேட்டோம். இத்துடன் இன்றைய இன்று ஒரு செய்தி நிறைவு பெறுகிறது.
2: நேர்கள் இதுவரை கேட்டது ஒரு சொல் கேளீர் இன்று ஒரு செய்தி.
3: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
4: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
2: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 புதிய காலையில் இணைந்திருக்கின்றோம்.

0: ராணி விசேஷத்துக்கு கிளம்பலையா?
1: நான் வரலங்க. காலையில எந்திரிச்சாலே கைகள்லாம் நீட்டி மடக்க முடியல, வலிக்குதுங்க.
0: ராணி, இது சாதாரண வலியா இருக்கலாம், இல்ல முடக்குவாதமா கூட இருக்கலாம். எதுவா இருந்தாலும் தீர்வு இருக்குல்ல. அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு ஒரு 8 போயிட்டு வந்துருவோம்.
1: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
0: மீனாட்சி, பிரமாதம்.
2: என்ன நான் சொல்றேன்,
0: இன்றைக்கு காஃபி பிரமாதம்.
2: இது காஃபி டே காஃபினா ஆல்வேஸ் பிரமாதம்.
0: காஃபி டே காஃபி பவுடர், காஃபி டே காஃபி பவுடர் வாங்க முரளி காஃபி டேக்கு வாங்க. சேதுபதி பள்ளி, HDFC பேங்க் சிக்னல் அருகில், மதுரை. வாடிக்கையாளர்கள் விருப்பத்திற்கு ஏற்ப ஃப்ரீ டோர் டெலிவரி செய்யப்படுகிறது.
3: நேரம் 6:50. இன்றைய முற்பகல் 11:02 கண்ணாடி மாளிகை. இன்றைய தலைப்பு மறந்துட்டேன். கண்ணாடி மாளிகையில் கலந்து கொள்ளலாம். 0452 முன்னணி போடு 25 30 170 25 30 171 நேர்கள் பங்கு பெறலாம்.

0: மீனாட்சி, பிரமாதம்.
1: என்ன நான் சொல்றேன்,
0: இன்றைக்கு காஃபி பிரமாதம்.
1: இது காஃபி டே காஃபினா ஆல்வேஸ் பிரமாதம்.
0: காஃபி டே காஃபி பவுடர், காஃபி டே காஃபி பவுடர் வாங்க முரளி காஃபி டேக்கு வாங்க. சேதுபதி பள்ளி, HDFC பேங்க் சிக்னல் அருகில், மதுரை. வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கேற்ப ஃப்ரீ டோர் டெலிவரி செய்யப்படுகிறது. என்ன குமார் ஒரே யோசனையா இருக்க?
2: இல்லனே, கையில் அடிபட்டு மணலாச்சு, என்ன பண்றதுன்னு தெரியல.
0: இதுக்கா யோசிச்சுட்டு இருக்க? அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு போப்பா. அடிபட்ட உடனாலும் சரி, இல்ல ரொம்ப நாள் ஆகி வைத்தியம் பாக்கலனாலும் சரி, அங்க போய் ஒரு தடவை பார்த்தா சரியா இருப்பா.
3: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
4: இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz. குட்டீஸ்களுக்காகவே மலரும் பூந்தளிர் குட்டீஸ் நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கிறோம்.
5: உங்க பேர் என்ன?
6: நீங்க எந்த கிளாஸ் படிக்கிறீங்க? உங்க மேம் பேர்
7: என்ன?
6: உங்களுக்கு ஸ்கூல்ல நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? நீங்க ஸ்கூல்ல ரைம்ஸ் எல்லாம் பாடுவீங்களா?
7: ஆமா.
6: என்ன ரைம்ஸ் பாடுவீங்க?
7: இந்த வீல் தண்ட பட்கு ரவுண்ட் அண்ட் ரவுண்ட், ஆல் டு தி டவுன், இந்த டோர் அண்ட் கு ஓபன் அண்ட் டட் ஓபன் அண்ட் டட் ஓபன் அண்ட் டட், ஆல் டு தி டவுன், வைபர் தண்ட பட்கு டெட் ட்விஸ், ஆல் டு தி டவுன்.
6: சூப்பரா பாடுறீங்களே. சரி, உங்களுக்கு கலர்ஸ் எல்லாம் தெரியுமா?
7: ஆமா.
6: என்ன கலர்ஸ் எல்லாம் தெரியும் உங்களுக்கு?
7: ப்ளூ அண்ட் எல்லோ அண்ட் ரெட்.
6: சன் என்ன கலர்ல இருக்கும்?
7: எல்லோ.
6: மூன் என்ன கலர்ல
7: இருக்கும்?
6: சூப்பர், சூப்பரா சொல்றீங்களே. சரி, உங்களுக்கு அனிமல்ஸ் எல்லாம் பிடிக்குமா?
7: ஆமா.
6: அனிமல்ஸ் எல்லாம் எப்படி சவுண்ட் பண்ணும் சொல்லி காட்டுறது. கவு எப்படி கத்தும்? டாக் எப்படி கத்தும்? கேட். இந்த அனிமல்ஸ் எல்லாம் நீங்க பாத்துருக்கீங்களா? என்னெல்லாம் படிப்பீங்க?
7: எங்க
6: சொல்லுங்க பாக்கலாம்.
7: ஏபி

0: எங்களுக்கு ஒரு கதை சொல்றீங்களா? சொல்லுங்க.
1: வந்து ஒரு காக்கா டீ போட்டுல அந்த காக்கா கிட்ட வந்து ஒரு நரி வந்துட்டான். இந்த நரி வந்து பாட்டு பாடேன்னு தெரிஞ்சான். அத வீட்டுல இருந்து எடுத்து கால புடிச்சுக்கிட்டான். அப்படியே வந்து கீழே உழுகிறேன். அப்புறம் வந்து இந்த நரி வந்து ஏமாந்து போயிட்டான். மரத்தோடு எது பண்ணாலும் இந்த திங் பண்ணி பண்ணணும்.
2: இன்றைய பூந்தளிர் நிகழ்ச்சியில் எங்களுடன் இணைந்திருந்த நன்றி.

நிறைவு பெற்றது புதிய காலை. இணைந்திருப்போம் ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 93.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேரம் 7 மணி.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: காதல் பாடல்களோடு வேலைவாய்ப்பு தகவல் உள்ளூர் நிகழ்வுகள் என கேட்டு ரசிக பிரகாஷ் பொய்கை பூக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம்.

நேரம் காலை 7:05 பிரகாஷ் ஷோ புகை புகழ் கேட்டுட்டுருக்கிறோம். இனி நாடுதலில் வந்திருக்கக்கூடிய செய்திகளை தெரிந்து கொள்ளலாம். மதுரை மீனாட்சியம்மன் கோவிலில் எதிர்வரும் செப்டம்பர் 17 நடக்க இருக்கக்கூடிய குடமுழுக்கு விழாவை முன்னிட்டு போலீஸார் அடையாள சீட்டு இல்லாத வாகனங்கள் வந்து மாசி வீதிகளில் நிற்கிறதுக்கு அனுமதி இல்லை அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. பிறப்பு சான்றிதழில் வந்து பெயர் பதிவுக்கு அவகாசம் நீடிக்கப்பட்டிருக்கிறதாக மதுரை மாநகராட்சி ஆணையர் கௌரவகுமார் தெரிவித்திருக்கிறார். தென்மண்டல ரயில்வே தபால் நிலையங்களுக்கான மதுரை கோட்ட அளவிலான குறை தீர்க்கும் முகாம் எதிர்வரும் 17 நடைபெற இருக்கிறது. ஸ்காட்ரோடு தலைமை தபால் நிலைய அலுவலகத்தில் நடைபெறும் அப்படின்னு முதுநிலை ரயில்வே தபால் கண்காணிப்பாளர் தகவல் தெரிவிச்சிருக்கிறாங்க. மீனாட்சியம்மன் கோவிலுடைய கும்பாபிஷேகத்தை ஒட்டி பக்தர்கள் வந்து செல்வதற்கு ஏற்ப தெற்கு ரயில்வே சிறப்பு ரயில்களை அறிவிச்சிருக்கிறாங்க. எதிர்வரும் 15 முதல் ஓட்டுநர் உரிமத்தை டிஜிட்டல் வடிவில் பெறும் ஒரு புதிய வசதியை வந்து போக்குவரத்து துறை அறிமுகப்படுத்துகிறது. உலக பொதுமுறையான திருக்குறளின் பெருமையை உலகுக்கு கொண்டு சேர்க்கும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் முயற்சிக்கு மேலும் ஒரு சிறப்பான எடுத்துக்காட்டு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் அவர்களுக்கு திருக்குறளினுடைய ரஷ்ய மொழி பெயர்ப்பு செய்யப்பட்ட நூலை பிரதமர் அவர்கள் அன்புடன் பரிசளித்திருப்பது வந்து தமிழர்களுக்கு பெருமை அப்படின்னு மத்திய இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் தன்னுடைய சமூக வலைதளங்களில் பாராட்டு தெரிவிச்சிருக்கிறாங்க. திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் நாளை வளர்புரை முகூர்த்தம் அப்படிங்கிறனால ஒரே நாளில் 102 ஜோடிகள் திருமணத்திற்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறதாகவும் நாளிதழ்கள் தெரிவிக்கிறது. பிரகாஷ் ஷோ பொய்கை புகழ் கேட்டுட்டு இருக்கிறோம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் கேட்டிருக்கோம். நேரம் 7:12.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
2: அண்ணே என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை திண்டுக்கல்

0: தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் ஆறு மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா ரெண்டு விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்னே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: பிரகாஷ் பொய்கைப்புகளில் வேலை வாய்ப்பு தகவல். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் இஸ்ரோ நிர்வாக பணிகளில் 242 காலி பணியிடங்கள் நேரடியாக நியமன முறையில் நிரப்புவதற்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. உதவியாளர் பதவியில் மொத்தம் 120 பணியிடங்களும், மேல்நிலை எழுத்தாளர் பணிக்கு 76, இளநிலை நேர்முக உதவியாளர் பணிக்கு 22 பேரும், சுருக்கெழுத்து பணியிடங்களுக்கு 24 பேர் அப்படின்னு மொத்தம் 242 காலி பணியிடங்கள் இடம்பெற்றிருக்கிறது. இதில் உதவியாளர் மேல்நிலை எழுத்தாளர் பதவிகளுக்கு ஏதேனும் ஒரு பட்டப்படிப்பு படித்திருக்க வேண்டும். அதே நேரத்தில் கணினி இயக்கக்கூடிய ஒரு திறனும் இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இளநிலை நேர்முக உதவியாளர் சுருக்கெழுத்து பதவிகளுக்கு பட்டப்படிப்புடன் சேர்த்து சுருக்கெழுத்து பயிற்சியும் அவசியம்னு சொல்லியிருக்கிறாங்க. 28 வயதுக்குள்ள இருக்க வேண்டும். எஸ்சிஎஸ்டி பிரிவினருக்கு, ஓபிசி பிரிவினருக்கு 3 ஆண்டுகளும், மாற்றுத்திறனாளிகளுக்கு 10 ஆண்டுகளும் வயது வரம்புல தளர்வு உண்டு அப்படிங்கிறத சொல்லியிருக்குது. எழுத்து தேர்வு, தட்டச்சு தேர்வு மூலமாகவே தேர்வு செய்யப்படுவார்கள். தகுதிகள் இவைகளை முதற்கொண்டு வைத்திருக்கிறவர்கள் இப்பணிக்கு நீங்கள் வந்து முயற்சிக்கலாம். அதே நேரத்தில் www.isro.gov.in என்ற இணையதளத்தை பயன்படுத்தி 21ஆம் தேதிக்குள் ஆன்லைனில் விண்ணப்பிக்க வேண்டும் என இஸ்ரோ தெரிவித்திருக்கிறது. இன்று காலை 8:02 பாட்டு வேணுமா வர காத்திருக்கிறது. தேனி திண்டுக்கல் மாவட்ட இணையர்கள் பங்கு பெறலாம். 0452 முன்னணிப்போடு 25-30-170 மற்றொரு எண் 25-30-171 எண்களை பயன்படுத்தி உங்களுக்கு பிடித்த புதிய பாடல்களை கேட்டு ரசிக்கலாம்.
4: இது ஒரு லவ் சாங் தான்.
5: லவ் சாங்
4: பேசிக் லவ் ஃபீல் இருந்தா போறோம்ல.

நேரம் 7:20 ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இணைந்திருக்கிறோம். பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள். விருதுநகர் மாவட்ட விவசாயிகளுக்கான அறிவிப்பு. விருதுநகர் மாவட்டத்தில் 2026-27 நிதியாண்டில் வேளாண் இயந்திரமாக்கல் திட்டத்தின் கீழ் வேளாண் இயந்திரங்கள் கருவிகள் வழங்குவதற்காக 392 விவசாயிகளுக்கு 4,78,32,000 மானியம் வழங்கப்பட இருக்கிறது. தகுதியுள்ள விவசாயிகள் எதிர்வரும் செப்டம்பர் 15 முதல் 21 வரை விண்ணப்பிக்கலாம். கணினி முறையில் தேர்வு செய்யப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சிறு குறு விவசாயிகளுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் எனவும் மேலும் விவரங்கள் அறிய விருதுநகர் மாவட்ட வேளாண்மை பொறியியல் துறை அலுவலகத்தை தொடர்பு கொள்ளலாம். அலைபேசி எண்களும் வழங்கப்பட்டிருக்கிறது. 8838825538 மீண்டும் எண்கள் 8838825538 என்ற எண்களும் மற்றொரு எண் 9786390851 மீண்டும் எண்கள் 9786390851 என்ற தொலைபேசியை நீங்கள் அழைப்பிற்படுத்தி மேலும் தகவல்கள் பெறலாம் என விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இணைந்திருப்போம், இடைவிடாது.

0: பிரகாஷ் பொய்கை பூக்கள் கேட்டிருக்கிறோம். ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேரம் 7:25.
1: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேயர்கள் கேட்க விருப்பது ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட்டின் ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியை வழங்குவோர் குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைர நகைகள் வாங்க அன்பின் அடையாளம் அன்புடன் உங்களுக்காக ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் 217 மேலமாசி விதி போத்தி செய்தில் மதுரை.
2: ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் மேலமாசி வீதி போத்தி செய்தில் மதுரை.
1: இதோ இறைவனை தரிசிக்க ஆலயத்திற்கு நம்மை அழைத்துச் செல்கிறார் பரமக்குடி மீ சீனிவாசன் அவர்கள்.
3: அன்பர்களே, இன்று தஞ்சாவூர் ஸ்ரீ நவநீத கிருஷ்ணர் திருக்கோயிலுக்கு செல்கிறோம். தஞ்சாவூர் ரயில் நிலையத்திலிருந்து 1 கிலோமீட்டர் தொலைவிலே மகர்நோன்பு சாவடி கிருஷ்ணன் கோவில் முதலாவது தெருவிலே ஸ்ரீ நவநீத கிருஷ்ண கோவில் உள்ளது. தஞ்சாவூரில் பஞ்ச கிருஷ்ணர் கோவில்கள் உள்ளன. தஞ்சை மேலவீதி நவதீஷ கோவில், சக்கர நாயக்கன் தெரு பூலோக கிருஷ்ணன் கோவில், கரந்தை யாதவ கிருஷ்ணர் கோவில், கீழவாசல் கொள்ளுப்பேட்டை கிருஷ்ணன் கோவில், மகர்நோம்பு சாவடி கிருஷ்ணன் கோவில் என்பன அவை. இவற்றில் நவநீத கிருஷ்ணர் கோவில் தனிச்சிறப்புடையது. இந்த பகுதியில் பலர் வணிகர்கள் தினமும் தங்கள் தொழிலை தொடங்கும் முன்பாக இந்த கோவிலுக்கு வந்து நவநீத கிருஷ்ணரை வழிபட்டு செல்வர். கிழக்கு நோக்கிய ராஜகோபுரத்துடன் அமைந்த கோவில். வாயில் கடந்து உள்ளே சென்றால் மகா மண்டபம். இந்த மண்டபத்தில் தசாவதார சுதை சிற்பங்கள் உள்ளன. கருவறை வலப்புறம் சித்தி விநாயகரும் இடப்புறம் வீர ஆஞ்சநேயரும் உள்ளனர். மூலவருக்கு எதிரில் உள்ள மகா மண்டபத்தில் கருடாழ்வார் பலிபீடம் காணப்படுகிறது. திருச்சுற்றில் விஷ்ணு துர்கை, ஸ்ரீ தேசிகர், ஸ்ரீ ராமானுஜர், லக்ஷ்மி ஹயக்ரீவர், நாகதேவதைகள், துளசி மாடம் முதலிய சன்னதிகளும் திருமண மண்டபமும் உள்ளன. கருவறையின் இருபுறமும் ஜெய விஜயர்கள் உள்ளனர். தனி விமானத்துடன் கூடிய கருவறையில் மூலவர் நவநீத கிருஷ்ணர் பாமா ருக்மணி சமேதராக சேவை சாதிக்கிறார். இரு தேவியரும் பக்தர்களின் குறைகளை பகவானிடம் கூறி தீர்த்து வைப்பதாக இங்கே நம்பிக்கை. இந்த கிருஷ்ணருக்கு வெண்ணெய் நைவேத்தியம் செய்வது மிக சிறப்பாகும். இதனால் மனப்பேறு, கல்வி, பணி உள்ளிட்ட சகல பலன்களும் வெகு சீக்கிரமே ஈடேறும் என்கிறார்கள். பிரதி ரோகிணி

0: நட்சத்திரம், அஷ்டமி திதி மற்றும் சனிக்கிழமைகளில் விசேஷ திருமஞ்சனம், சிறப்பு அர்ச்சனை முதலியவை நடைபெறுகின்றன. இங்குள்ள சந்தான கிருஷ்ணரை தரிசிக்கும் பக்தர்களுக்கு மகப்பேறு கிட்டும் என்பது நம்பிக்கை. ஆண்டுதோறும் அட்சய திருதியை நாளிலே சிறப்பு திருமஞ்சனம், அர்ச்சனை, கருட சேவை முதலியவை நடைபெறுகின்றன. அட்சய திருதியை ஒட்டி 10 நாள் சிறப்பு ஆராதனை நடைபெறும். அட்சய திருதியை நாளில் அவல் முடிச்சு படித்து கிருஷ்ணரை வழிபடுகிறார்கள். 21 கருட சேவை, கிருஷ்ண ஜெயந்தி, நவராத்திரி, மார்கழி வைபவங்கள், விநாயகர் சதுர்த்தி, அனும ஜெயந்தி, ரோகிணி நாள், அமாவாசை நாட்கள், இங்கே திருவிழா நாட்கள். பக்தர்களின் கோரிக்கையை இடையற்றி அருளுகின்ற தஞ்சாவூர் ஸ்ரீ நவநீத கிருஷ்ணரை வழிபட்டு நல்லருள் பெறுவோமாக. ஓம் நமோ கிருஷ்ணாய, ஓம் நமோ நாராயணாய.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட்டின் ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியை. வழங்கியோர் குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைர நகைகள் வாங்க அன்பின் அடையாளம் அன்புடன் உங்களுக்காக ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் 217 மேலமாசி விதி போத்தி செய்தியில் மதுரை.
2: ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் மேலமாசி வீதி போத்தி செய்தியில் மதுரை.
1: நிகழ்ச்சி அமைப்பு பாலாமணி ஈஸ்வர்.
3: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 101.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேரம் 7:30 நிமிடம்.
1: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
4: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
3: நாகபூஷணம் தீட்ச பூமியில் நடைபெறும் தர்மசக்கர பரிவர்த்தனை திருவிழாவில் பங்கேற்று தமிழ்நாட்டைச் சேர்ந்த பௌத்தர்களுக்கு மானியம் வழங்கும் திட்டத்தை விருதுநகர் மாவட்டம் நிர்வாகம் அறிவித்திருக்கிறது. இதன்படி ஒருவருக்கு அதிகபட்சமாக ₹5,000 மானியம் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 2026 பயணம் மேற்கொண்ட விண்ணப்பதாரர்கள் வரவேற்கப்படுகிறார்கள். தகுதி உள்ளவர்கள் www.bcmbcmw.tn.gov.in மீண்டும் இணையதளம் முகவரி www.bcmbcmw.tn.gov.in என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் எனவும், விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் செயல்படும் மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலகத்திலும் விண்ணப்பங்களை பெறலாம் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விண்ணப்பங்கள் விண்ணப்பிக்க எதிர்வரும் 15ஆம் தேதி நவம்பர் மாதம் 2026 சமர்ப்பிக்க வேண்டும் என மாவட்ட நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: இன்று காலை 8:02 பாட்டு வேணுமா நேர்கள் விருப்ப கணங்கள் வர காத்திருக்கிறது. நேரலையில் இணையலாம் நேர்கள். தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்ட நேர்கள் 04-5-2 முன்னணிப்போடு 25-30-170 25-30-171 எண்களை பயன்படுத்தி நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம். புது பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். இழந்திருக்கிறோம் பிரேக்வாஷ் பொய்கை பூக்கள்.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 ராமேஸ்வரம் பண்பலின் 1:09 நேரம் 7:43 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ புகைப்புகள் கேட்டிருக்கிறோம். இன்று நண்பகல் 12:02 உயிர் காக்கும் முதல் உதவி அவசர மருத்துவ சிகிச்சை நிபுணர் டாக்டர் வி ஜூட் வினோத் அவர்கள் நேரலையில் பங்கேற்கிறார். இன்று முற்பகல் 11:02 கண்ணாடி மாளிகை இன்றைய தலைப்பு மறந்துட்டேன். 04:52 முன்னணி போடு 25:30 25:30 எங்களை பயன்படுத்தி நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம். இன்னிசை பாடல்களோடு இணைந்திருப்போம். இடைவிடாது பிரகாஷ் பொய்கை பூக்களோடு.

கேட்டிருக்கிறோம் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள். நேரம் 7:49. இன்று 8:05 சக்கரவேகம் பகுதி 18 வரை காத்திருக்கிறது. தொடர்ந்து 8:30 பட்டாம்பூச்சிகள் கேட்க இணைந்திருப்போம். இடைவிடாது ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ஓடு.

இணைந்திருக்கின்றோம். ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 101.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இனி 8 மணிக்கான செய்திச் சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய இணைந்திருப்போம்.

0: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். பிரிக்ஸ் அமைப்பின் உச்சிமாநாடு புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. பிரதமர் திரு நரேந்திரமோடி புதுதில்லியில் நேற்று ஈரான் அதிபர் திரு மசூத் பெசஸ்கியான் மற்றும் ஐநா பொதுச் செயலாளர் திரு ஆண்டனி குட்ரஸை சந்தித்து பேசினார். இந்தியாவின் காலத்தால் அழியாத ஞானமும் வளமான பாரம்பரியமும் நாடுகளின் எல்லைகளையும் கடந்து செல்வது மகிழ்ச்சி அளிப்பதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். ஐநா பாதுகாப்பு கவுன்சில் உள்ளிட்ட பல்வேறு சர்வதேச அமைப்புகளில் சீர்திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை இந்தியா வலியுறுத்தியுள்ளது. இந்தியா அமெரிக்கா இடையேயான நட்புறவு இரு நாடுகளுக்கும் பயனளிக்கும் என்று மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். காவிரி நீர் கடைமடை பகுதிகளுக்கு சென்றடைய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ளும் வகையில் சென்னையில் கால்வாய்களை தூர்வாரும் பணி முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி கூறியுள்ளார். கோவில்களில் வழங்கப்படும் பிரசாதங்களை தரமாக தயாரித்து வழங்க உரிய அறிவுரைகள் வழங்கப்பட்டுள்ளதாக இந்து சமய அறநிலையத்துறை தெரிவித்துள்ளது. தேனி மாவட்டம் உத்தமபாளையத்தில் வரும் 16 மற்றும் 17 தேதிகளில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்ட சிறப்பு முகாம் நடைபெற உள்ளதாக ஆட்சியர் திரு வைத்தியநாதன் அறிவித்துள்ளார். மதுரை மீனாட்சியம்மன் கோயில் குடமுழக்கு விழா இம்மாதம் 17 தேதி நடைபெற உள்ள நிலையில் அதில் பொதுமக்கள் பங்கேற்க வசதியாக சென்னையிலிருந்து மதுரைக்கு 3 சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. கல்லட்டி மலைப்பாதை உதகை வரை நாளொன்றுக்கு 200 வாகனங்கள் மட்டுமே அனுமதிக்கப்படும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ள நிலையில் அப்பாதையில் வனத்துறையினர் சோதனை சாவடி அமைத்து கண்காணித்து வருகின்றனர். சென்னை ஓபன் கோல்ஃப் போட்டியில் இந்திய வீரர் விராஜ் மடப்பா சாம்பியன் பட்டம் வென்றார். ஆசிய கோப்பை மகளிர் ஜூனியர் ஹாக்கி போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று தென்கொரியாவை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி இசைத்து

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் காலை 8:02. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பாட்டு வேணுமா. இன்றைய தினம் தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்ட நேர்களுடைய விருப்ப பாடல்களை காற்றிலேயே கேட்டு ரசிக்கலாம். அழைப்பு ஏற்படுத்துங்கள். 04-5-2 முன்னணிப்போடு 25-30-170 25-30-171 நேர்கள் வரலாம், விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க, என்ன பாடல் கேட்கலாமா நிகழ்ச்சியில?
2: தேனி மாவட்டம் சின்னமனூர்லேருந்து பவன்சாய் பேசுறேங்க
1: சார். சொல்லுங்கம்மா.
2: விடுதலை படத்திலிருந்து வழி நெடுக
1: காட்டு. ஏதோ பாடல் இசை வன் கேட்டு இணைந்திருப்போம், விடவிடாது.

0: நேரம் 8:08. பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றோம். இன்று முற்பகல் 11:02 கண்ணாடி மாளிகை. இன்றைய தலைப்பு மறந்துட்டேன். இணைப்பில் வர காத்திருக்கும் நேர் யார்? வணக்கம். காலை வணக்கம். சொல்வது யார்? யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: ஐயா, நான் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி வட்டம் சித்தாரப்பட்டி சுருளிவேல் என்ற தம்பி சேனர். ஐயா, படம் வந்து வருத்தப்படாத வாலிப சங்கம். ஐயா, பாடல் வந்து பாக்காதே பாக்காதே ஐயையோ பாக்காதே என்ற பாடல் ஒளிபரப்பு பண்ணுங்க.
0: இதோ பாடல் கேட்கலாம்.

0: சரியான நேரத்துல பரிசோதனை, அப்புறம் மருந்து கொடுத்தா எச்ஐவி தொற்றுல தாயோட குழந்தையோ எச்ஐவி தொற்றுல இருந்து விடுபடலாம்.
1: என்ன உண்மையாவா? உண்மையில் அதாவது தாய் எச்ஐவி தொற்றாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை பிறக்கும் ஆஸ்பத்திரியில் பிறப்பிலேயே எச்ஐவி பாதுகாப்பு சேவைகளின் அடிப்படையில் குழந்தையின் முதல் 6 வாரங்கள் முதல் 2 மாதங்களுக்குள் குழந்தைக்கு முதலாவது எச்ஐவி பரிசோதனையை செய்வது மிகவும் அவசியமாகும். மேலும் விவரங்களுக்கு
2: 1800-419-1800 and 1097.
3: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் HIV மற்றும் பால்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம் இன்டென்சிஃபைட் IEC கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.
4: நேரம் 8:14 பாட்டு வேணுமா கேட்டுக்கிறோம். தேனி திண்டுக்கல் நேர்கள் அழைப்புறப்படுத்தி நிகழ்ச்சியில் பங்கு பெறலாம். வர காத்திருக்கும் நேர் வணக்கம்.
5: வணக்கம் சார்.
4: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க, என்ன பாடல் கேட்கலாம்?
5: திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு கருத்துப்பட்டில இருந்து ராம்குமார் பேசுறேன். எனக்கு தேசிங்ராஜா படத்துல இருந்து ஒரு ஓர ஓர பார்வை.
4: சரி, ஏதோ பாடல் கேட்டு இணைந்திருப்போம்.

0: அக்கா எப்படி இருக்கீங்க? மிக்ஸி அரைக்கும் போது உங்க கை விரல் கட்டா இருந்துச்சு.
1: ஆமா தம்பி, நலன் மருத்துவமனையில வைத்தியம் எடுத்துக்கிட்டேன். இப்ப ரெண்டு விரலும் பழைய மாதிரியே ஆயிருச்சு.
0: விபத்தால் செயலிழந்த மற்றும் சிதைந்த கை கால் பகுதி அறுவை சிகிச்சைக்கு நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
2: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: இன்றைய நண்பகல் 12:02 உயிர் காக்கும் முதல் உதவி அவசர மருத்துவ சிகிச்சை நிபுணர் டாக்டர் வி. ஜூட் வினோத் அவர்கள் நேரலையில் பங்கேற்க இருக்கிறார். நேரம் 8:20, கேட்டிருக்கிறோம் பாட்டு வேணுமா. தேனி திண்டுக்கல் மாவட்ட நேர்கள் 25-30-170, 25-30-171 வரலாம். மதுரையின் முன்னணிப்பு 0452 முன்னணிப்போடு வரலாம். நிகழ்ச்சியில் இணைய காத்திருக்கும் நேர் யார், வணக்கம்.
4: உற்சாகமான
3: காலை
4: வணக்கத்தோடு
3: பழனிவட்டம் கொழுமங்கடான் ராமகிருஷ்ணன்.

0: நேரம் 8:24 பாட்டு வேணுமா கேட்டு நிகழ்ச்சியில் இணைய காத்திருக்கும் நேயர் யார், வணக்கம். வணக்கம்மா, இணைப்பில் வந்துட்டீங்க, உங்க பேர் சொல்லுங்க. சொல்லுங்கம்மா, என்ன பாடல் கேட்டு ரசிக்கலாம்?
1: ஜனநாயக
0: பணத்துல இருந்து
1: ஒரு நல்ல பாட்டு கொடுங்க சார்.
0: அனைவருக்கும் நல்லதுமா, இணைப்புல வந்ததுக்கு இதோ பாடல் கேட்டு ரசிக்கலாம்.

0: நிலையத்தில் எல்லாரும் நல்லா இருக்கிறோம் கோபாலகிருஷ்ணன். என்ன பாடல் கேட்கலாம்?
1: தலைவன் தலைவி படத்திலிருந்து பொட்டலம் முட்டாய் அந்த பாடல் கொடுத்துருங்க.
0: சரி, இதோ பாடல் இணைந்திருப்போம்.

0: அண்ணா
1: நடா
0: ஒன் லாஸ்ட் டான்ஸ்.
1: ஓகேடா போடே. இன்றைய முற்பகல் 11:02 கண்ணாடி மாளிகை கருத்து பரிமாற்ற நிகழ்ச்சி வர காத்திருக்கிறது. இன்றைய தலைப்பு மறந்துட்டேன். பாட்டு வேணுமா நிகழ்ச்சி கேட்டுட்டு தேனி திண்டுக்கல் மாவட்ட நேயர்கள் அழைப்பு ஏற்படுத்தி நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம். நிகழ்ச்சியில் நேய காத்திருக்கும் நேர் யார் வணக்கம்.
2: காலை வணக்கம் சார். திண்டுக்கல் மாவட்டம் வடமுதிரி கோபாலகிருஷ்ணன். நலமா இருக்கீங்களா?

0: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
1: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9
2: FM ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
3: பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில் தேனி திண்டுக்கல் மாவட்ட நேயர்கள் இணைந்து பாடல் கேட்டுருக்கிறாங்க. இணைப்பில் வர காத்திருக்கும் நேயர் யார்? வணக்கம்.
4: வணக்கம் சார்.
3: வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்கம்மா? என்ன பாடல் கேட்கலாம்?
4: ராணி தேனி. நல்லா இருக்கீங்களா சார்?
3: நிலையத்தில் எல்லாரும் நல்லா இருக்கும்மா.
4: எனக்கு ரஜினி பாட்டை கொடுத்துருங்க சார்.
3: சரிம்மா, ஏதோ பாடல் கேட்டு இணைந்திருப்போம்.

நேரம் 8:38 கேட்டுட்டுக்கிறோம். பாட்டு வேணுமா? ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3, ராமேஸ்வரம் பண்பலையின் 100.9 விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக நேர்கள் அழைப்பு ஏற்படுத்தலாம். 0452 3 25 30 170 மற்றொரு 25 30 171 எண்களை பயன்படுத்தி விருப்ப பாடல்களை கேட்கலாம். வணக்கம்.

0: வணக்கம், இணைப்பில் வந்துட்டீங்க. யார், எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், சொல்லுங்க.
1: தேனி மாவட்டம் ஆண்டிவேட்டி வட்டம் சுத்தார்பேட்டையிலேருந்து பிச்சைமணி.
0: பிச்சைமணி, என்ன பாடல் கேட்கலாம்?
1: நல்லா இருக்கேன் சார். இயேசு முருகிலிருந்து ஒரு பாட்டு போட்டோம்.
0: சரி, இதோ பாடல் கேட்டு இணைந்திருப்போம். விடைவிடாது.

0: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: கல்யாணத்துல கவனிச்சியா?
2: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
1: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
3: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு, மெட்டி, அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
4: நேரம் 8:43 மூலம் பாட்டு வேணுமா கேட்டிருக்கிறோம். இன்றைய தினம் தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்ட நேர்கள் பங்கேற்ற விருப்ப பாடல்களை கேட்டிருக்கிறாங்க. வணக்கம். வணக்கம், இணைப்பில் வந்துட்டீங்க, உங்க பேர் சொல்லுங்க. ஐயா கங்காதரன், என்ன பாடல் கேட்கலாமே நீ நிகழ்ச்சியில?

0: வாழ்.
1: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பாட்டு வினமா நிறைவு பெறுகிறது.

0: ஆகாஷவாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேரம் 8:50.
1: ஆகாஷவாணி மதுரை 103.3 நேயர்கள் கேட்கவிருப்பது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போகும் அப்படின்னு சொல்றது உண்டு. அது என்ன, வெறும் அலங்காரத்துக்காக சொன்ன வார்த்தையா இல்லை அர்த்தத்தோடு சொன்ன வார்த்தையா அப்படின்னு யோசித்தா அதில் நிஜமாகவே அர்த்தம் இருக்குதுன்னு தான் தெரியுது. ஆதாரபூர்வமாக அதுக்கு சில நிரூபணங்களும் இருக்குது. நார்மன் கசின்ஸ் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் ஒரு அமெரிக்க பத்திரிகை ஆசிரியர். அவருக்கு ஏதோ ஒரு விதமான அழற்சி நோய், இன்ஃப்ளமேஷன் டிசீஸ் அது. டாக்டர்கள்லாம் அதுக்கு என்ன விதமான வைத்தியமும் கிடையாது அப்படின்னு சொல்லி பல இதெல்லாம் பார்த்துட்டு கடைசியாக சொல்லிவிட்டாங்க. அதுக்கு வைத்தியமே இல்லைன்னுட்டாங்க. டாக்டர்கள் தான் சொல்லிவிட்டாங்களே, அதனால் இது இப்படியே இருந்துட்டு போகட்டும் அப்படின்னு விட்டுற வேண்டியது தானே. ஆனால் அவர் அப்படி நினைக்கல. உடனே அவர் என்ன பண்ணார்னா, ஆஸ்பத்திரி ரூமை காலி பண்ணார். ஹோட்டலில் போய் ஒரு ரூம் எடுத்துக்கிட்டார். அங்கே போனார். தினமும் அவருக்கு பிடிச்ச தமாஷான படங்களையெல்லாம் டிவியில் போட்டு பார்த்துக்கிட்டு இருந்தார். சிரிப்பு வரக்கூடிய புத்தகங்களையெல்லாம் படித்தார். கொஞ்ச நாள் ஆச்சு, அவருக்கு இருந்த தொந்தரவு குணமாக ஆரம்பிச்சுட்டுது. இதை கேள்விப்பட்ட உடனே பழைய டாக்டர்கள்லாம் ஓடி வந்தாங்க. ஓடி வந்து பார்க்குறாங்க, அவர் உடம்பை சோதனை பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா அவர் உடம்பு குணமாகிறதுக்கு உதவியாக இருந்தது சிரிப்பு தான் அப்படிங்கிறத விஞ்ஞானபூர்வமாக அவங்க ஒத்துக்கிட்டாங்களாம். இருந்தாலும் சிரிப்பு வந்து எந்த முறையில் எந்த விதத்தில் உதவி பண்ணுது அப்படிங்கிறத இன்னமும் சரியாக புரிஞ்சிக்க முடியல. ஆனாலும் ஒரு சில விஷயங்கள் மட்டும் புரியுது. அது என்னென்னா, சிரிப்பு வந்து சுவாசத்தை மேம்படுத்துது, இரத்த அழுத்தத்தை குறைக்குது, உடம்பு குணமாகிறதுக்கே உரிய சில ஹார்மோன்கள் அதிகமாக உருவாகி வர்றதுக்கு வழி செய்யுது. இந்த அளவுக்கு தான் சிரிப்போட செயல்பாட்டை நாம் புரிஞ்சிக்க முடியுது. இருந்தாலும் இதை பற்றி கண்டுபிடிக்க வேண்டியது இன்னமும் ஏராளமாக இருக்குது. அதையெல்லாம் விவரமாக கண்டுபிடிக்கிற வரைக்கும் நாம் காத்துக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை. இப்போவே தாராளமாக சிரிக்கலாம், அதில் என்னத்துக்கு சிக்கணும், காசா பணமாக. சிரிப்புன்னா ஹாஹான்னு சத்தம் போட்டு சிரித்தாதான் உடம்புக்கு நல்லதுன்னு இல்லை. லேசான புன்னகை கூட உடம்புக்கு நல்லது செய்யுமா? லேசாக புன்னகை பூத்தா அந்த சமயத்தில் நாம் எப்படி ஆகுது நம்ம உடம்புன்னா, உடம்பு பூரா அமைதி அடையுதான். இதையும் ஆதாரபூர்வமாக கண்டுபிடிச்சி தான் சொல்கிறாங்க. எப்போவாவது மனசு சங்கடமாக இருக்கிறப்போ கொஞ்சம் முயற்சி பண்ணி முகத்தில் புன்னகையை கொண்டுக்கிட்டு வந்து பாருங்கள். அதோட சுகம் வந்து உங்களுக்கு அனுபவித்து பார்த்தா தான் தெரியும். கண்ணும் உதடும் மலரும் பொழுது இருக்கிற ஆனந்தமே ஆனந்தம் அப்படிங்கிறாங்க அனுபவித்து பார்த்தவங்க. வாழ்க்கையில் நாம் தமாஷா இருக்கணும்னா அதுக்கு சில வழிகளையும் அவங்க சொல்லி வச்சுருக்கிறாங்க. முதல்ல நீங்கள் உற்சாகமாக இருக்கிறவங்க கூடவே அதிகமாக பழகணும், அவங்க கூடவே அதிக நேரம் இருக்கிறது மாதிரி பார்த்துக்கணும். அழுது வடிகிறவங்ககிட்டயே இருக்கக்கூடாது, அவங்கள அவாய்ட் பண்ணுங்க, அவங்கள விட்டு விலகி வந்துடுங்க. உங்கள் முன்னாடி இருக்கிறவர் எப்பவும் மூஞ்சியை தொங்க போட்டுக்கிட்டே இருக்கிறவராக இருந்தால் கொஞ்ச நாளில் உங்கள் முகமும் அப்படியே ஆகிடுமா, ஜாக்கிரதையாக இருக்கணுமா. ரெண்டாவது, எடுத்ததுக்கெல்லாம் சீரியஸ் ஆகிடக்கூடாது, எதையும் நிதானமாக வந்து யோசிக்கணும். அடுத்தவங்க நம்மளை மதிக்கணுங்கிறதுக்காக நாம் பகட்டாக நடந்துக்கிறதுக்கு ஆசைப்படக்கூடாது. உங்களுக்கு பிடிச்ச தமாஷான வீடியோ படங்கள், புத்தகங்கள் இதையெல்லாம் லிஸ்ட்டு போட்டுக்கிட்டு

0: முடிஞ்ச அளவுக்கு வாங்கி சேர்த்து வீட்டுக்குள்ளேயே ஒரு லைப்ரரி உண்டாக்கிக்கலாம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். சிரிப்புன்னா எல்லா விதமான தமாஷும் உடம்புக்கு நல்லதுன்னு நினச்சிடக்கூடாதான். ஜேம்ஸ் கரோல் அப்படிங்கிற அமெரிக்க உளவியல் நிபுணர் என்ன சொல்கிறார் தெரியுமா? அடுத்தவங்களை குறை சொல்கிறது, கேலி பண்ணுறது, நையாண்டி பண்ணுறது, இது மாதிரியான நகைச்சுவையெல்லாம் நல்லது செய்கிறது இல்லைங்கிறார் அவர். அடுத்தவங்களை தொந்தரவு பண்ணாத ஜோக்குகள் தான் எப்பவும் நல்லது. யாராவது ஜோக்கு சொன்னால் தாராளமாக சிரிக்கணும். ஒருத்தர் வந்தார், இன்னொருத்தரை கூட அழைச்சிக்கிட்டு வந்து என்கிட்ட காட்டினார். அவர் தன்னுடைய முகத்தை ரொம்ப சீரியஸாக வச்சுக்கிட்டு இருந்தார். என்னங்க விஷயம் அப்படின்னு விசாரித்தோம். வந்தவர் எங்களை பார்த்து சொன்னார், சார் இவர் கூட ஒரு பெரிய ப்ராப்ளம்னார். என்னன்னு ஏதாவது ஒரு ஜோக்கு சொன்னால் உடனே சத்தம் போட்டு சிரிக்க ஆரம்பிச்சுடுறார் சார் அப்படின்னார். ஜோக்கை கேட்டுட்டு சிரிக்க ஆரம்பித்தா அது ப்ராப்ளம் இல்லையே அப்படின்னு சொன்னோம். சிரிக்க ஆரம்பிக்கிறது ப்ராப்ளம் இல்லை சார், ஆனால் அப்படி ஆரம்பிக்கிற சிரிப்பை அதுக்கப்புறம் நிறுத்தவே மாட்டேங்கிறார். நாள் கணக்கில் அது பாட்டுக்கு போயிட்டுருக்கு, அதுதான் ப்ராப்ளம் அப்படின்னார் அவர்.
1: ஆகாஷ்வாணி மதுரை 103.3 நேயர்கள் இதுவரை இணைந்திருந்தது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: நேரம் 8:55 ஆகாஷ்வாணி மதுரை FM ரெயின்போ ராமேஸ்வரம் பண்பலை 100.9.

0: நேயர்களே தொடர்ந்து கேட்கலாம் ட்ரை டைம் பீட்ஸ். காத்திருக்க நேரமில்லை நிகழ்ச்சிக்கு முன்னதாக கேட்டு விடலாம் செய்தி சுருக்கம். செய்தி சுருக்கம் வரும் வரை இணைந்திருங்கள் காற்றலையோடு.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். பிரிக்ஸ் அமைப்பின் உச்சி மாநாடு புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் நேற்று ஈரான் அதிபர் திரு மசூத் பெசஸ்கியான் மற்றும் ஐநா பொதுச் செயலாளர் திரு ஆண்டோனியோ குட்ரஸை சந்தித்து பேசினார். இந்தியாவின் காலத்தால் அழியாத ஞானமும் வளமான பாரம்பரியமும் நாடுகளின் எல்லைகளையும் கடந்து செல்வது மகிழ்ச்சி அளிப்பதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். ஐநா பாதுகாப்பு கவுன்சில் உள்ளிட்ட பல்வேறு சர்வதேச அமைப்புகளில் சீர்திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை இந்தியா வலியுறுத்தியுள்ளது. இந்தியா அமெரிக்கா இடையேயான நட்புறவு இரு நாடுகளுக்கும் பயனளிக்கும் என்று மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். காவிரி நீர் கடைமடை பகுதிகளுக்கு சென்றடைய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ளும் வகையில் சென்னையில் கால்வாய்களை தூர்வாரும் பணி முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய பாலாஜி கூறியுள்ளார். கோயில்களில் வழங்கப்படும் பிரசாதங்களை தரமாக தயாரித்து வழங்க உரிய அறிவுரைகள் வழங்கப்பட்டுள்ளதாக இந்து சமய அறநிலையத்துறை தெரிவித்துள்ளது. தேனி மாவட்டம் உத்தமபாளையத்தில் வரும் 16 மற்றும் 17 தேதிகளில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்ட சிறப்பு முகாம் நடைபெறவுள்ளதாக ஆட்சியர் திரு வைத்தியநாதன் அறிவித்துள்ளார். மதுரை மீனாட்சியம்மன் கோயில் குடமுழக்கு விழா இம்மாதம் 17 நடைபெறவுள்ள நிலையில் அதில் பொதுமக்கள் பங்கேற்க வசதியாக சென்னையிலிருந்து மதுரைக்கு 3 சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. கல்லட்டி மலைப்பாதை உதகை வர நாளொன்றுக்கு 200 வாகனங்கள் மட்டுமே அனுமதிக்கப்படும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ள நிலையில் அப்பாதையில் வனத்துறையினர் சோதனை சாவடி அமைத்து கண்காணித்து வருகின்றனர். சென்னை ஓபன் கோல்ஃப் போட்டியில் இந்தியாவின் விராஜ் மடப்பா சாம்பியன் பட்டம் வென்றார். ஆசிய கோப்பை மகளிர் ஜூனியர் ஹாக்கி போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று தென்கொரியாவை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ்ல ட்ரை டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டா ஹெல்த்தியாக அதே சமயம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக கிளம்பிட்டுருக்க எல்லாருக்கும் இன்னும் ஃபாஸ்ட் ஆக்கிறதுக்காக எனர்ஜெட்டிக் சாங்ஸோட காத்துட்டே இருக்கு. காத்திருக்க நேரமில்லை. ட்ரை டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை நிகழ்ச்சிக்காக காத்துட்ருக்க எல்லாருக்கும் குட் மார்னிங் சொல்கிறது அம்பிகா.

வெல்கம் ரெயின்போ 103.3 ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ்ல ஜாய் டைம் பீட்ஸ் காத்திருக்க நீர்மலை நிகழ்ச்சியில் இன்றைக்கி ஃபர்ஸ்ட்டாக நாம் என்ன விஷயம் தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, இன்றைய நாளின் சிறப்பான ஒன்றை பற்றி தாங்க ஃபர்ஸ்ட்டாக நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். யுனைடட் நேஷன்ஸ் டே ஃபார் சவுத், அதாவது தெற்கத்திய நாடுகளின் ஒத்துழைப்புக்கான ஐக்கிய நாடுகள் தினமான இன்றைக்கு வளர்ந்து வரும் நாடுகளுக்கு இடையே நிலவும் பொருளாதார சமூக தொழில்நுட்ப ஒத்துழைப்பை அங்கீகரிக்கும் வகையில் தாங்க இன்றைக்கு இந்த நாள் யுனைடட் நேஷன்ஸ் டே ஃபார் சவுத்தாக கொண்டாடிட்டுருக்கோம்.

பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்.

0: மற்றொரு சிறப்பை பத்தி தான் நாம தெரிஞ்சுக்க போறோங்க. இன்றைக்கு வேர்ல்டு ஃபர்ஸ்ட் எய்ட் டே வந்து நாம கொண்டாடிட்டு இருக்கோம். இன்டர்நேஷனல் ஃபெடரேஷன் ஆஃப் ரெட் கிராஸ் மற்றும் ரெட் சிட்டிசன் சொசைட்டிஸால 2000 ஸ்டார்ட் ஆன உலக முதலுதவி தினம் ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் மாதம் இந்த மாதத்தில் செகண்ட் சாட்டர்டேல உலக அளவில் கடைபிடிக்கப்படுதுங்க. அவசர காலங்களில் எளிய முதலுதவி மூலமாக எப்படியெல்லாம் உயிர்களை காப்பாற்றலாம் என்ற விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக தான் இந்த வேர்ல்டு ஃபர்ஸ்ட் எய்ட் டேயோட நோக்கமாக கொண்டாடிட்டு இருக்காங்க.
1: Everybody listen to

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
1: இருக்காதா பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
3: 150th ஆண்டு கொண்டாட்டத்தின் சிறப்பு வந்தே மாதரம்.

ரெயின்போ 103.3 ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகா ஹெட்ஸில் ட்ரை டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரில் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. அடுத்ததான் நாம் பாரத பிரதமரின் நலத்திட்டங்களில் ஒன்றை பற்றி தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம். இன்றைக்கு விக்யான் தாரா என்ற ஸ்கீமை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது அறிவியல் தொழில்நுட்பத்திறன் மேம்பாடு ஆராய்ச்சி கண்டுபிடிப்பு மேம்பாட்டு திட்டம் அப்படின்றது மாணவர்கள் ஆராய்ச்சியாளர்கள் இளைஞர்களினுடைய அறிவியல் சிந்தனை

திறமைகளை வளர்க்கவும் புதிய கண்டுபிடிப்புகளை ஊக்குவிக்கவும் அரசு மற்றும் கல்வி நிறுவனங்களால் செயல்படுத்தப்படும் முதன்மையான திட்டத்தினுடைய முக்கிய நோக்கமாக சொல்லப்படுறது என்னென்னா, கோட்பாட்டு அறிவு அதாவது தியரிட்டிக்கல் நாலேஜை ப்ராக்டிக்கல் இன்னோவேஷனாக நடைமுறை கண்டுபிடிப்புகளாக மாற்றுவதே இந்த அறிவியல் தொழில்நுட்பத்தின் மேம்பாடு ஆராய்ச்சி கண்டுபிடிப்பு மேம்பாட்டு திட்டத்தினுடைய நோக்கமாக சொல்லியிருக்காங்க.

ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்புல வளம் வந்து நமக்கு நாமே ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய நிகழ்ச்சியாக வளம் வரக்கூடியதுதான் நம்முடைய கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சி. இன்றைய கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியினுடைய தலைப்பு, அடடா மறந்துட்டேனே, என்னங்க தலைப்பு போய் மறந்துட்டீங்களா அப்படின்னு நீங்கள் கேட்குறது தெரியுது. இன்றைக்கு கண்ணாடி மாளிகையினுடைய தலைப்பு மறந்துட்டேன், நீங்கள் என்னென்ன அதெல்லாம் மறந்தீங்க அப்படின்றத சுவாரஸ்யமாக சொல்ல வரலாம். 25 30 170 25 30 171 இரண்டு எண்களிலும் 0452 என்ற மதுரையின் முன்னைப்பை தொட்டு அடடா மறந்துட்டேன் அப்படின்னு சொல்ல வாங்க இன்றைய கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியில்.

டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரம்ல நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் 9:38 ஆகிட்டு இருக்குங்க. ஹாலிடே டைம், அதுவும் ஃபெஸ்டிவல் டைம் ஸ்டார்ட் ஆகிற நேரம் வர இன்னைக்கு ரொம்ப ரொம்ப பரபரப்பாக இருக்க போது நம்மளுடைய மதுரையே அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப கலகலப்பாக ஆரம்பமாக இருக்குது இன்றைய நாள் அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட டிராஃபிக் எல்லாம் அதிகமாகிற நேரம், ஏன்னா ஹாலிடேஸ் நிதானமாக எல்லா வேலையும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் நிறைய பேர் வந்து எழுந்து சாலைகளுக்கெல்லாம் வந்திருப்பீங்க. ரொம்ப ரொம்ப சேஃப்டியாக அதே சமயம் எதையும் மறந்துட்டீங்க அப்படின்னு யோசிக்கும் போது சீட் பெல்ட் போட்டுக்கோங்க. காரில் டிரைவ் பண்ணுறவங்க அதே சமயம் ஹெல்மெட்டும் வியர் பண்ணிக்கோங்க. இப்படி நீங்க என்னென்னலாம் மறந்தீங்க அப்படின்னு சொல்ல வரலாம். இன்றைய கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சிகள் 11:02 கண்ணாடி மாளிகையின் கதவுகள் திறக்கும். என்னென்ன மறந்தீங்க, மறந்துட்டேன் அப்படின்னு சொல்ல வாங்க. 25:30 அறிமுக நேயர்களும் 25:30 அனைத்து நேயர்களும் 0452 என்ற மதுரையின் முனைப்பை தொட்டு சொல்ல வரலாம். 10:02 நமக்கு இன்றைக்கு விருப்பகானங்கள் நிகழ்ச்சி இடம்பெற காத்திருக்கிறது. விருப்பகானங்கள் நிகழ்ச்சியில் இன்றைக்கு நேயர் விருப்பம் தான் நம்ம கேட்க போகிறோம். மதுரை சண்முக சுந்தரம் என்ற நேயர்னுடைய விருப்ப பாடல்கள்லாம் கேட்க போகிறோம். காத்துட்டே இருங்க.

0: என்ன விஷயம் தெரிஞ்சுக்கலாமா? சமீபத்தில் நம்மளுடைய இஸ்ரோ தனது ஜிஎஸ்எல்வி எஃப் 17 ராக்கெட் மூலமாக அதிநவீன இஓஎஸ் 05 புவி கண்காணிப்பு செயற்கைக்கோளை 36,000 கிலோமீட்டர் உயரத்தில் இருக்கக்கூடிய புவி நிலை சுற்றுப்பாதையில், அதாவது ஜியோ ஸ்டேஷ்னரி ஆர்பிட்டில் வெற்றிகரமாக நிலைநிறுத்தியிருக்காங்க. இந்த இஓஎஸ் 05 செயற்கைக்கோள் இந்தியாவின் முதல் புவி நிலை இ மேஜிக் செயற்கைக்கோள் என்ற பெருமையை நமக்கு தந்திருக்குங்க. இதனுடைய இந்த செயற்கைக்கோள் மூலமாக வானிலை கண்காணிப்பு, பேரிடர் மேலாண்மை மற்றும் விவசாயம் போன்ற துறைகளுக்கு பெரிதும் உதவும் அப்படின்னு சயின்டிஸ்ட் சொல்லியிருக்காங்க.
1: Hey buddy, this is a song which is gonna be a massive hit of the year. Thank you.

சொல்ல வச்சான், ஏற வச்சான், இறங்க வச்சான், சொல்ல விட்டு மயங்க வச்சான், மயங்க நம்ம கையில் போட்டா.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: நேர்களை, இன்றைக்கு 12:02 மணிக்கு உயிர் காக்கும் முதலுதவி என்ற நிகழ்ச்சி இடம்பெற காத்திருக்கிறதுங்க. உயிர் காக்கும் முதலுதவி உலக முதலுதவி தின சிறப்பு நேரலையில் பங்கேற்கிறார் அவசர மருத்துவ சிகிச்சை நிபுணர் டாக்டர் வி ஜூட் வினோத் அவர்கள் தான் உடன் உரையாடுகிறார் விக்னேஷ் அர்ஜுனன். நேர்கள் உங்களுடைய சந்தேகங்களை கேட்க அழைக்கலாம். 0452 என்ற மதுரையின் முன்னேபை தொட்டு 25 30 170 மற்றும் 25 30 171.

நேர்களை இதுவரை இணைந்திருந்தீர்கள் ட்ரை டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரம்ல நிகழ்ச்சியோட. எனக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கூடவே ஃபாஸ்ட் பீட்ஸ் சாங் கேட்டு என்ஜாய் பண்ணியிருக்கீங்க. பண்பலையில் தொடரும் நிகழ்ச்சியாக கேட்கலாம் விருப்ப கானங்கள்ல. இன்றைக்கு நேயர் விருப்பமாக

0: நேரம் 10 மணி தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். பிரிக்ஸ் அமைப்பின் உச்சி மாநாடு புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் நேற்று ஈரான் அதிபர் திரு மசூத் பெசஷ்கியான் மற்றும் ஐநா பொதுச் செயலர் திரு ஆண்டோனியோ குட்ரஸை சந்தித்து பேசினார். இந்தியாவின் காலத்தால் அழியாத ஞானமும் வளமான பாரம்பரியமும் நாடுகளின் எல்லைகளையும் கடந்து செல்வது மகிழ்ச்சி அளிப்பதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். ஐநா பாதுகாப்பு கவுன்சில் உள்ளிட்ட பல்வேறு சர்வதேச அமைப்புகளில் சீர்திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை இந்தியா வலியுறுத்தியுள்ளது. இந்தியா அமெரிக்கா இடையேயான நட்புறவு இரு நாடுகளுக்கும் பயனளிக்கும் என்று மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். காவிரி நீர் கடைமடை பகுதிகளுக்கு சென்றடைய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ளும் வகையில் சென்னையில் கால்வாய்களை தூர்வாரும் பணி முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி கூறியுள்ளார். கோவில்களில் வழங்கப்படும் பிரசாதங்களை தரமாக தயாரித்து வழங்க உரிய அறிவுரைகள் வழங்கப்பட்டுள்ளதாக இந்து சமய அறநிலையத்துறை தெரிவித்துள்ளது. மறைந்த முதுபெரும் தமிழறிஞர் பேராசிரியர் சாலமன் பாப்பையாவின் உடலுக்கு அரசு மரியாதையுடன் இன்று இறுதிச் சடங்கு நடைபெறும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. ஆம்னி பேருந்துகளில் பண்டிகை காலங்களில் அதிக கட்டணம் வசூலிப்பதை மாநில அரசு தடுத்து நிறுத்த வேண்டும் என்று தேமுதிக கேட்டுக் கொண்டுள்ளது. அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் காலை உணவு திட்டத்தை விரிவாக்கம் செய்யும்போது கூடுதல் செலவுகளை தலைமை ஆசிரியர் மீது திணிப்பதை கைவிட வேண்டும் என்று தமிழக அரசை பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். கல்லட்டி மலைப்பாதை உதகை வரை நாளொன்றுக்கு 200 வாகனங்கள் மட்டுமே அனுமதிக்கப்படும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ள நிலையில் அப்பாதையில் வனத்துறையினர் சோதனை சாவடி அமைத்து கண்காணித்து வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு போதைப் பொருட்களை விற்பனை செய்ய முயன்றதாக அஞ்சுகிராம பகுதியில் 4 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். சென்னை ஓபன் கோல்ஃப் போட்டியில் இந்தியாவின் விராஜ் மடப்பா சாம்பியன் பட்டம் வென்றார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 10:03.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் கேட்க இருப்பது நேயர் விருப்ப கானங்கள். நேயரின் விருப்ப பாடல்களாக இன்னைக்கு நிகழ்ச்சியில கலந்துக்க வந்திருக்கிறாங்க மதுரை மணிநகரம் எஸ் சண்முக சுந்தரம் அவர்கள். வணக்கம் சார்.
1: அனைவருக்கும் இனிமையான வணக்கம். நான் மதுரை மாவட்டம் மணிநகரம் ஷோ சண்முக சுந்தரம். மதுரை பண்பலை நேயர்களுக்கும் ராமேஸ்வரம் பண்பலை நேயர்களுக்கும் இனிமையான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.
0: சார், உங்களை பத்தி கொஞ்சம் அறிமுகப்படுத்திக்கங்களேன்.
1: நான் வந்து 1998 முதல் மதுரை வானொலி நிகழ்ச்சிகளை கேட்டு வருகிறேன்.
0: சரிங்க.
1: அப்போ வந்து எல்லாம் மதிய அலைவரிசை நிகழ்ச்சிகள்லாம் அதிகம் கேட்போம்.
0: சரி.
1: அதுக்கப்புறம் கொடை பண்பலை நிகழ்ச்சிகள் கேட்டோம். 2012 முதல் மதுரை பண்பலை நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேட்டு வருகிறோம்.
0: மதுரை பண்பலையில

0: எந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப விருப்பமான நிகழ்ச்சி சார்?
1: மதுரை பண்பலையில வந்து பிரேக்ஃபாஸ்ட் ஷோ, அதுக்கப்புறம் வந்து கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சி,
0: காலை நிகழ்ச்சிகள் ரொம்ப விரும்பி கேட்கறீங்க,
1: விரும்பி கேட்போம். நேரில் நிகழ்ச்சிகள் வந்து ஆட்டக்களம் நிகழ்ச்சி, அப்புறம் 8 மணிக்கு ஒளிபரப்பு.
0: ஆட்டக்களம் நிகழ்ச்சிகள் எல்லாம் நீங்க பங்கெடுத்திருக்கீங்களா?
1: ஆட்டக்களம் நிகழ்ச்சிகள்ல பெரும்பகுதி இந்த பொதுறிவு நிகழ்ச்சிகள்ல பூரா நான் வந்து விடாம பங்கேற்று.
0: கண்ணாடி மாளிகையில நிச்சயமா பங்கெடுத்திருப்பீங்க.
1: கண்ணாடி மாளிகையில துறைசார் வல்லுநர்கள் வந்து பேசும்பொழுது, நம்ம கவிஞர்கள் எழுத்தாளர்கள்லாம் வந்து பேசும்போதெல்லாம் எல்லாம் பங்கேற்று சந்தைகள்லாம் கேட்டிருக்கேன்.
0: உங்களுடைய வேலை அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார்.
1: நான் வந்து எம்ஏ டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் முடிச்சிருக்கேன்.
0: சரிங்க.
1: வீட்டில் வந்து ஹாம் ரேடியோ லைசன்ஸ் வாங்கி ஆம் ரேடியோலாம் ஆப்ரேட் பண்ணிட்டு
0: இருக்கேன்.
1: இப்போ தற்சமயம் முனிச்சாலையில வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் ஷாப் ரன் பண்ணிட்டு வரேன்.
0: சரிங்க சார். இன்னைக்கு நேயர் விருப்ப கணங்கள்ல நேயரின் விருப்ப பாடல்களா நீங்க தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய பாடல்களை ஒலிபரப்ப இருக்கிறோம். இன்னைக்கு நிகழ்ச்சியில நீங்க முதல் பாடலை எந்த பாடலை தேர்ந்தெடுத்திருக்கீங்க சார்?
1: நான் வந்து என்ன தேர்ந்தெடுக்கிறேன், நேருக்கு நேர் படத்துல இருந்து மனம் வேறும்போதே உன்னை அப்படின்ற ஒரு பாட்டு. இது 1997 ஹரிணி அவர்களுடைய குரல்ல வந்து தேவாவின் இசையில் வைரமுத்து எழுதிய பாடல் தான் நான் முதல் முதலாக கேட்க விரும்புகிறேன்.
0: உங்களுடைய முதல் விருப்ப பாடல் மனம் விரும்புதே உன்னை.
1: ஆமா.
0: இந்த பாடல உங்கள் மனம் விரும்புறதுக்கான காரணம் என்ன சார்?
1: அதுல வந்து இந்த ஹரிணி மேடம் வந்து அப்படி ஒரு பாடல் வந்து பாடியிருப்பாங்க. அந்த வரிகள் கேட்கும்போது ரொம்ப அந்த எழுத்துக்கள் வந்து அவங்களுடைய வார்த்தைகளில் கேட்கும்போது மனசுல ரொம்ப ஆழமா பதியும்.
0: அவங்களுடைய குரல் வளம் கேட்கறதுக்கு ரொம்ப இனிமையா இருக்கும், ஆழமா மனசுல பதியுற மாதிரி இருக்கு.
1: எல்லாருக்கும் இந்த பாடல் பிடிக்கும்.
0: உங்களுக்காகவும் நேயர்களுக்காகவும் அந்த பாடலை கேட்டலாம்.

0: நேரலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக சொல்லுங்க சார்.
1: இதில் வந்து எப்படின்னா 1997 வெளியான ஓன்ஸ் மோர் படத்திலிருந்து ஊட்டி மலை பியூட்டி உன் பேரு என்னம்மா அப்படி கேளு பாட்டி என் பேரு பாத்திமா அப்படின்ற
0: உங்களுடைய விருப்பமும் வித்தியாசமா இருக்கு. உங்களுடைய குரல் ரெண்டு குரல்லையும் பாடுறீங்க, அதுவும் நல்லா இருக்குது. இந்த பாடல் விருப்பத்துக்கு காரணம் என்ன சார்?
1: இதில் வந்து எப்படின்னா அவங்க இது வந்து தேவாவுனுடைய இசையில் வந்து வந்துச்சு. மனோ மற்றும் சொர்ணலதா அவர்களுடைய வாய்ஸ், அதாவது சொர்ணலதா அவங்களுடைய வாய்ஸ் வந்து பெக்யூலியர் வாய்ஸு, அதை வந்து யாரோடைய வாய்ஸும் வந்து பீட் பண்ண முடியாத ஒரு வாய்ஸு. இளையராஜா அவர்களே, சிஞ்ஞானி இளையராஜா அவர்களே ஒரு முறையை சொல்லும்போது இவங்களை இவங்க வந்து ஒரு தனித்துவமான வாய்ஸ்னு சொல்லி பாராட்டக்கூடிய வாய்ஸு. அந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: அந்த பாடல் உங்களுக்காக ஊட்டி மலை ஒன்ஸ் மோர் திரைப்படத்திலிருந்து கேட்டலாமா?
1: கேட்டலாம்.
0: ஆ சொல்லுங்க.

0: நேர்களே, மதுரை மணிநகரம் எஸ் சண்முகசுந்தரம் அவர்கள் பங்கேற்கக்கூடிய நேயர் விருப்ப கானங்கள் நிகழ்ச்சியில் இருக்கிறோம். இன்றைக்கி நேயரின் விருப்பமாக இனி நாம் கேட்க இருக்கும் பாடல் என்ன பாடல் அவங்ககிட்ட கேட்டுருவோமா? சொல்லுங்கள் சார்.
1: அடுத்த பாடல் வந்து கிரீடம் படத்திலிருந்து விளையாடு விளையாடு அப்படின்ற ஒரு பாட்டு. இது வந்து நம்ம ஜி வி பிரகாஷ்குமார் அவர்கள் வந்து இசையமைத்த பாடல். இந்த பாடலை ரொம்ப பிடிக்கும். அதாவது வந்து வேடிக்கை பார்த்தா தங்கம் கிடையாது, களத்தில் இறங்கி போராடினா தான் வெற்றின்னு சொல்லிட்டு அந்த பாடலில் இருக்கும் அந்த கவிவரிகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும்.
0: எதையுமே நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறத விட அந்த களத்தில் இறங்கி உண்மையான அந்த திறமை, நம்முடைய திறமையை வெளிப்படுத்தணும் அப்படின்னா தான் நமக்கு வெற்றி கிடைக்கும். அதற்கான அந்த அந்த உத்வேகத்தோடு இருக்கக்கூடிய பாடல், அதனால உங்களுக்கு பிடிச்சிருக்கு நிச்சயமா. உங்களுக்காகவும் நேயர்களுக்காகவும் விளையாடு விளையாடு பாடல் கிரீடம் திரைப்படத்திலிருந்து.

0: நிகழ்ச்சியில் அடுத்து உங்களுடைய விருப்ப பாடல் என்னங்க சார்?
1: பூவே உனக்காக படத்திலிருந்து. சொல்லாமலே யார் பார்த்தது நெஞ்சோடுதான் பூ பூத்தது. இந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: ஒரு காலத்தால் அழியாத பாடல்.
1: எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல். எஸ் ஏ ராஜ்குமார் அவர்களுடைய இசையில வந்து ஜெயச்சந்திரன் அவங்க பாடின பாடல். இது வந்து பழனி பாரதின்ற ஒரு கவிஞர் எழுதின பாடல். இந்த பாடல் எனக்கு எப்போ கேட்டாலும் எங்கே நின்று கேட்டாலும் நான் அதை கேட்டு முழுமையாக கேட்டுட்டான் அடுத்த வேலைக்கு நான் போவேன்.
0: நிச்சயமாக அருமையான தேர்வு. உங்களுடைய விருப்பத்துக்காக இந்த பாடல் நாம கேட்டலாம்.
2: சொல்லாமலே யார் பார்த்தது

ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹெர்ட்ஸில் இருபட பாடல்கள். இருபட பாடல்கள் வரிசையில் முதல் திரைப்படமாக நாம் கேட்கக்கூடிய பாடல், இடம்பெறக்கூடிய திரைப்படம் கேப்டன் மில்லர்.

விதி சிரிக்குதா அழுதா தெரியல, கதி நன்றியா குற்றமா புரியலை.

நேயர்களே, இன்று பகல் 2 மணிக்கு மறைந்த பட்டிமன்ற நடுவர் பேராசிரியர் சாலமன் பாப்பையா அவர்களுக்கு தமிழ் அறிஞர்களின் புகழஞ்சலி. இன்று பகல் 2 மணிக்கு மறைந்த பட்டிமன்ற நடுவர் பேராசிரியர் சாலமன் பாப்பையா அவர்களுக்கு தமிழ் அறிஞர்களின் புகழஞ்சலி.

இருபட பழக நிகழ்ச்சி கேட்டு இணைந்திருக்கும் நேரம் 10:35. இருபட பாடல்கள் நிகழ்ச்சியில் முதல் திரைப்படமாக கேப்டன் மில்லர் திரைப்படத்தில் தான் நாம் பாடல் கேட்டுட்ருக்கோம். அருண் மாதேஸ்வரன் இயக்கத்தில் 2024 வெளியான திரைப்படம், ஜிவி பிரகாஷ் இசையமைப்பில் வெளியாயிருக்கு. தனுஷ், சிவராஜ் குமார், சந்தீப் கிஷன், பிரியங்கா அருள் மோகன், அதிதியா போன்ற மற்றும் பலர் நடித்த திரைப்படமான கேப்டன் மில்லர் திரைப்படத்திலிருந்து மற்றும் ஒரு பாடல்.

நேயர்களே, இன்று முற்பகல் 11:02 கண்ணாடி மாளிகையின் தலைப்பு மறந்துட்டேன். இன்றைய கண்ணாடி மாளிகையின் தலைப்பு மறந்துட்டேன். இருபட பாடல்கள் நிகழ்ச்சியில் கேப்டன் மில்லர் திரைப்படத்திலிருந்து மற்றும் ஒரு பாடல் கேட்கலாம், வாங்க.

விடப்பாடல்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள் நேர்களே. ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸோடு. நிகழ்ச்சியில அடுத்ததாக இரண்டாவது படமாக நாம கேட்கக்கூடிய பாடல் இடம்பெறக்கூடிய திரைப்படம் ப்ளூ ஸ்டார்.

எஸ் ஜெயக்குமார் இயக்கத்தில் கோவிந்தா வசந்தோடைய இசையில் வெளியான ப்ளூ ஸ்டார் திரைப்படத்தில் இருந்தால் இருபட பாடல்கள் நிகழ்ச்சியில் நாம் அடுத்ததாக ஒரு பாடல் கேட்க போகிறோம்.

பனமரத்துல வப்பாலா ப்ளூ ஸ்டார் கே சபாலா பனமரத்துல வப்பாலா ப்ளூ ஸ்டார் கே சபாலா பத்த போடு வாயா உன் அம்மா வாயா தங்க விட்டு காய வச்சா தோலாட்டியும் தாயா தாயா தாத்தா.

இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக்க.

கால மேல கால போட மேல ஏறும் கால மாச்சு கால மேல கால போட மேல ஏறும் கால மாச்சு.

நேர்களே, இன்று நண்பகல் 12:02 உயிர் காக்கும் முதலுதவி நிகழ்ச்சி இடம்பெற காத்திருக்கிறது. இன்றைக்கு நண்பகல் 12:02 உயிர் காக்கும் முதலுதவி உலக முதலுதவி தின சிறப்பு நேரலை நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் அவசர மருத்துவ சிகிச்சை நிபுணர் டாக்டர் வி ஜூட் வினோத் அவர்கள். உடன் உரையாடுகிறார் விக்னேஷ் அர்ஜுனன். உங்களுடைய சந்தேகங்களையும் கேட்க வரலாம். 0452 என்ற மதுரையின் முன்னிப்பை தொட்டு 2530170 மற்றும் 2530171 எண்களிலும். இருபட பாடல்கள் நிகழ்ச்சியில் இரண்டாவது படமாக நாம் கேட்டுட்ருக்கோம். ப்ளூ ஸ்டார் திரைப்படத்திலிருந்து அசோக் செல்வன், சாந்தனு பாக்யராஜ், கீர்த்தி பாண்டியன் மற்றும் பலர் நடித்து வெளியான ப்ளூ ஸ்டார் திரைப்படத்திலிருந்து மற்றும் ஒரு பாடல் இதோ உங்களுக்காக.

வட பாடல்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் நேரம் 10:55. மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹெர்ட்ஸில் இன்றைக்கு இருபட பாடல்கள் நிகழ்ச்சியில் நிறைவாக ப்ளூ ஸ்டார் திரைப்படத்திலிருந்து மற்றும் ஒரு பாடல் இதோ காற்றலையில்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது இருபடப்படல். இனி கண்ணாடி மாளிகை. அதற்கு முன்பாக செய்திச் சுருக்கம்.

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். பிரிக்ஸ் உச்சி மாநாடு புதுதில்லியில் இன்று பிற்பகல் தொடங்குகிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடி, சீன அதிபர் திரு ஜி ஜின்பிங் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளின் தலைவர்களுடன் இன்று புதுதில்லியில் பேச்சு நடத்துகிறார். பிரிக்ஸ் உச்சி மாநாடு தொடர்பாக எதிர்மறை கருத்துக்களை தெரிவிப்பவர்கள் நாட்டின் வளர்ச்சிக்கு எதிரானவர்கள் என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். மின் உற்பத்தியை அதிகரிப்பதற்கான திட்டங்கள் தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. விவசாயிகளுக்கான பிரதமரின் ஓய்வூதிய திட்டம் இன்றுடன் 7 ஆண்டுகளை பூர்த்தி செய்கிறது. மகளிர் பாதுகாப்பை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. தனியார் பேருந்துகளில் இதுவரை இல்லாத அளவிற்கு கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் இதனை தடுக்க உறுதியான நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் பிஜேபி கோரியுள்ளது. அரசு ஊழியர்கள் மட்டுமின்றி அமைச்சர்கள் மற்றும் சட்டப்பேரவை உறுப்பினர்களும் சொத்து விவரங்களை பொதுவெளியில் வெளியிடுவதை கட்டாயமாக்க வேண்டும் என்று பாமக கேட்டுக் கொண்டுள்ளது. பண்டிகை காலங்களில் தனியார் பேருந்துகளில் நடைபெறும் கட்டண கொள்ளையை கட்டுப்படுத்த தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தேமுதிக வலியுறுத்தியுள்ளது. கொரியாவின் சாங்வோனில் நடைபெற்று வரும் உலக பாரா துப்பாக்கிச் சுடும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பக்தி ஷர்மா வெண்கலப் பதக்கம் வென்றார். சீனாவில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா தென்கொரியாவை எதிர்த்து ஆடி வருகிறது. சற்றுமுன் வரை இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் முன்னிலை பெற்றுள்ளது. ஜப்பான் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பிரமோத் பகத், உமேஷ் விக்ரம் குமார், சுகந்த் கடம் ஆகியோர் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். இந்தியா ஏ, ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கு இடையேயான முதலாவது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று சண்டிகரில் நடைபெறுகிறது. பாலியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கரண் சிங் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நேரம் 11:02.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வண்ணமாய் வளரக்கூடிய நம்முடைய கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியில இன்றைக்கு என்ன தலைப்பு? அட்டடா, என்ன தலைப்பு?
2: மறந்துட்டேன்.
1: ஆமா, நானும் மறந்துட்டேன். தலைப்பு என்னன்னே மறந்துட்டேனே.
2: இல்லை, தலைப்பு தான் மறந்துட்டேன்.
1: தலைப்பு தாங்க மறந்துட்டேன்.
2: ஆமாம், நிறைய பேர் வந்து சொல்லக்கூடிய விஷயங்கள் மறந்துட்டேன் அப்படிங்கிறது. நேர்களும் சொல்ல வரலாம். 0-4-5-2 முன்னணைப்போடு
1: 25-30-170 அறிமுக நேயர்களும், 25-30-171 அனைத்து நேயர்களும் வரலாம். மறந்துட்டேன் அப்படின்ற தலைப்பை கேட்டோம். நீங்கள் என்னென்னலாம் மறந்தீங்க அப்படின்னு சொல்ல மறக்காமல் சொல்ல வரக்கூடிய தலைப்பாக தான் இன்றைக்கு நம்முடைய கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சி இருக்குது. அதே சமயத்தில் இன்றைக்கு விடுமுறை தினமாக இருக்கிறதுனால கொஞ்சம் நம்ம சுவாரஸ்யமாக எல்லா நேயர்களையும், இப்போ நம்மளுடைய வானொலி பண்பலை கேட்டுட்ருக்க எல்லா நேயர்களையும் கொஞ்சம் சிரிக்க வைக்கிறதுக்கும், அதே சமயம் இதே மாதிரி நாமளும் மறந்துட்டோமோ அப்படின்னு யார் யாரெல்லாம் நினச்சிட்ருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு சுவாரஸ்யம் நிறைந்த நிகழ்ச்சியாக கொண்டு போகலாம் இல்லையா?
2: நிச்சயமாக. இப்போ இணைப்பில் வரக்கூடிய நேர் யார், எங்கேருந்து வராங்க அப்படிங்கிறத நம்ம கேட்டலாம். வணக்கம்.
3: யாழெடுத்து.
2: வணக்கம். வணக்கம், யார், எங்கேருந்து பேசுகிறீங்க, உங்கள் பேர் சொல்லுங்கள்.
4: ஏற்கனவே இப்போ கண்ணாடி மொழி மறந்தேன் சார். 11 நான்
2: கண்ணாடி மாளிகை வராது, 11:02 தான் வரும். அதையே மறந்துட்டீங்க பாத்தீங்களா? சரி, இப்ப மறக்காம பேசிட்டீங்க.
4: எங்க வீட்டுல அப்படித்தான், எங்க வீட்டுக்காரப்பிள்ளாச்சும் வச்சு போட எங்கேயுமா கேட்டா இருக்க
2: கை கட்டினது வாய் கட்டலன்ற மாதிரி கைக்கு பக்கத்து

0: இருக்கு நினைவுக்கு வரல.
1: ஆமா சார், ஒரு நாளைக்கு கிலோமீட்டர் டெய்லி அதுன்னு சொல்றாங்க. எங்கம்மா நீ அந்த மாதிரி தெரியாத காலையில் கேட்டு அப்படியே அங்கே வச்சு மறந்துட்டேன் அப்படிங்கு.
0: சரி, ரொம்ப அற்புதமாக சொன்னாங்க. இன்னும் நேர் வந்துட்டே இருக்கிறாங்க. 0452 3 25 30 170 மற்றொரு எண் 25 30 171 ஆகிய எண்களில் வரலாம். பொதுவாக மறந்துட்டேன் அப்படிங்கிறது வந்து மறந்துட்டு போனதுக்கப்புறம் நம்ம சொல்ல மாட்டோம், ஞாபகம் உடனே வந்ததுமே சொல்லுவாங்க. அது இப்போ கூட நம்ம விளம்பரம் போட மறந்துட்டேன் பார்த்தீங்களா, இப்போ போடலாம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுடைய வாழ்க்கையிலையும் இந்த மறதி அப்படிங்கிறது வரத்தான். சிலருக்கு வந்து எதை நினச்சிக்கிட்டே இருக்குன்னு நினைக்கிறவங்க அதை மறந்துடுவாங்க, எதை மறக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதை நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. இதுதான் வித்தியாசமாக இருக்கும். இப்போ நேர் யார் இணைப்பில் வர்றாங்க அப்படிங்கிறத கேட்டலாம்.
2: வணக்கம்.
3: வணக்கம். தேனி மாவட்டம் பெரியகுளம், டாக்டர் எம்ஏ இளங்கோன். காலை வணக்கங்க.
0: காலை வணக்கம் ஐயா, சொல்லுங்க. நீங்கள் மறந்த விஷயம் என்ன
3: பார்த்தீங்கன்னா, 1993 திருமணங்கம்மா, திருமணம் ஆகி ஒரு 5 நாளில் சினிமாவுக்கு போகணும்னு சொன்னாங்கம்மா. நான் இந்த கிளினிக் டிசியில் சினிமாவுக்கு போகிற நேரத்தை மறந்து போயிட்டேங்கம்மா. அதில் பார்த்தீங்கன்னா 2 நாளாக அப்படியே ரண கலந்தேம்மா. வீட்டில் கல்யாணம் ஒரு 3 நாளாக ரண கலந்தேன்.
0: சரி,
3: தட்டில் இட்லி போட்டு தலையை இட்லி போட்டு விட்டாங்கம்மா.
0: இப்போ மறக்கிறது இல்லை இல்லை
3: சட்டையை
0: மாத்தி போட்டு
3: போயிடாதீங்க.
0: நேரம் 11:06 ஆயிட்டு இருக்குது. அதாவது மறந்துட்டேன் அப்படிங்கிறது வந்து பொதுவாக வந்து காலையில் கிளம்பும் போது அந்த வார்த்தைகளை நம்ம வீடுகளில் நிறையா நம்ம இது பண்ணுவோம். சாப்பாடு எடுத்து வைக்க மறந்துட்டேன், இந்த காய் எடுத்து வைக்க மறந்துட்டேன், வாட்டர் பாட்டிலும் எடுத்து வைக்க மறந்துட்டேன்,
2: சாவி நம்மளுடைய வண்டி சாவிகளை எடுத்து வைக்க மறந்துட்டேன்.
0: ஆமாம், 3வது மாடியில் வீடு இருக்கும். இறங்கி கீழே போனதுக்கப்புறம் பார்த்தா ஹெல்மெட் எல்லாம், பேகு, சார்ஜர் எல்லாம் எடுத்துருப்பாங்க, பட்டு சாவியை மட்டும் அவங்க மறந்து வச்சுருப்பாங்க. மேலேருந்து தூக்கி போடு அப்படின்வாங்க. சில பேர் கொடுப்பாங்க, சில பேர் வந்து எடு பேசுகிறேன் நின்று அப்படின்லாம் சொல்லி சொல்லுவாங்க.
2: இல்லை அப்புறம் மேலேருந்து ஒரு அது சர்வீஸ் நடக்கும், மேலேயும் கீழேக்கும் நம்ம ஒரு கயிறு கட்டிட்டு அந்த ரோப்பில் நடக்கும். அந்த மாதிரியும் சிலர் வந்து கொடுக்கலாம்.
0: ஆமாம். இப்போ நேர் யார் பேச கற்றுக்கிறாங்க அப்படிங்கிறது
2: மறக்காமல் இணைந்திருக்க நேர்.
0: வணக்கம்.
4: இருவருக்கும் இனிய காலை வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க உங்கள் பேர்.
4: வேதாரண்யம் வட்டம் கருப்பம்புளம் தெற்கிலிருந்து சா சிவகுமார். இருவரும் நலமா இருக்கிறீர்களா?
0: நிலையத்தில் எல்லாரும் நலமா இருக்கோம்.
2: சொல்லுங்க, என்ன மறந்தீங்க?
4: அதாவது மறந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து ஒரு செய்தியை சொல்லி இந்த செய்தியை வந்து உங்க அப்பா கிட்ட சொல்லிடுப்பா அப்படின்னாரு. முக்கியமான செய்தி அதை பார்த்தீங்கன்னா, நான் வந்து அதை பேச்சுவாக்கில் அதை மறந்துட்டேன். ஒரு வாரம் சென்னா அவரே வீட்டுக்கு வந்தாரு. என்னன்னு கேட்டா, உங்க பையன்ட்ட சொல்லி விட்டேன், சொல்லலையா அப்படின்னு. ஆஹா, நான் மறந்துட்டேன், அந்த ஞாபகமே இல்ல அப்படின்னு.
2: அப்ப அப்பாட்ட அடி வாங்கினா?
4: ஆமா
2: ஆமா, நிச்சயமா அந்த அடியெல்லாம் மறக்கவே முடியாத அடி இல்லையா?
4: ஆமா மேடம்,
2: நன்றி நன்றி இணைப்பில் வந்ததற்கு.
4: நன்றி, வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம் வணக்கம். சில விஷயங்கள் வந்து நம்ம மறந்துட்டே தான் இருப்போம், தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய விஷயங்கள். சில இது வந்து மறக்கவே மாட்டோம். அதுதான் மறந்தால் தான் என்னவா, சரி அது அன்னைக்கு நடந்தது தானே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பட் அது எப்படி, அது எப்படி தான் நடந்தது இல்லைன்னா அப்படின்னு சொல்லக்கூடிய
2: மறக்கிறது அப்படின்றது ரொம்ப நல்ல விஷயமும் கூட. சரி, நம்ம தொடர்ந்து பேசுவோம்.
0: மறதி நல்லதா கெட்டதா அப்படின்னு ஒரு பாட்டில் வேற சொல்கிறாங்க, அது என்னன்றதை கேட்டுருவோம்.

0: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
1: மறந்துட்டேன் அப்படின்ற தலைப்புல தான் இன்றைக்கு நம்முடைய கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சி வளம் வந்துட்டே இருக்கு. நேரம் 11:14. யார் இணைய போறாங்க அப்படின்றதுக்கு முன்னாடி, இந்த மறந்துட்டேன் அப்படின்ற விஷயத்துல இப்ப நம்மளுடைய பாடல் கூட கேட்டோம். ஹாப்பியை மறந்துடுறேன்ற விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப நம்மளோட லைஃப்ல ஹாப்பி அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அதே சமயத்துல இதே ஹாப்பியோடையும்
2: ரொம்ப மறந்துட்டா இதாக ஆயிரும், ரொம்ப ரணகலமாகவும் ஆயிரும்.
1: ஆமா,
2: பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அலுவலகங்களில் தான் நிறைய ஒரு விஷயம் சொல்லப்படுதுன்னு அதை அடுத்த இடத்துக்கு நம்ம கொண்டு வரக்குள்ளே மறந்துடுது. ஏன்னா இடையில வேறு யாராவது ஏதாவது குறுக்க பேசிட்டா நம்ம சொல்ல வந்த விஷயத்தையும் மறந்துட்டு டைவர்ட் ஆகி போயிடுறதுலாம் இருக்கும். இப்போ நேர் வந்துட்டு இருக்காங்க, யார் எங்கேருந்து பேசுகிறாங்க அப்படிங்கிறத நம்ம கேட்டலாம்.
1: வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க?
3: ராமநாதபுரம் சாத்தன்குடியிலிருந்து முருகன்.
2: சொல்லுங்க முருகன், சமீபத்தில் எதை மறந்தீங்க?
3: மறந்து போறதா?

0: சரி காதல் எடுத்து வச்சிருது. நிச்சயமா அருமையா பகிர்ந்துக்கிட்டீங்க, நன்றி.
1: பொதுவாக நம்மளுடைய வீடுகளில் நிறைய மறக்கக்கூடிய விஷயம்னா, எஸ்பெஷலி இந்த ஷட்டவுன் டேஸில் வந்து நம்ம மோட்ரு போட மறந்துடுவோம், செல்ஃபோனில் சார்ஜ் போட மறந்துடுவோம். அதே சமயத்தில் மதியத்துக்கு செய்ய வேண்டிய குழம்புக்கு என்ன மிக்சியில் போட்டு எடுத்து வைக்கிறோம் நினச்சிட்டே இருப்போம், ஏதோ ஒரு ஞாபகத்தில் அதை நம்ம மறந்துடுவோம்,
0: பவர் ஷட்டவுனே மறந்துடுவோம். ஆமாம், நேற்று வரைக்கும் நம்ம சொல்லிட்டு இருந்தோம் இன்றைக்கி அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். இப்போ நேர் இணைப்பில் வராங்க. வணக்கம்
2: ஐயா. காலை வணக்கம்.
0: வணக்கம். யார், எங்கேருந்து பேசுகிறீங்க, நீங்கள் என்ன மறந்தீங்க, எப்படி சமாளிச்சிங்க?
2: நான் ஈரோடு சூரம்பட்டி வளசிலிருந்து இளங்கோ பேசுறேங்க ஐயா.
0: சொல்லுங்க இளங்கோ ஐயா.
2: ஐயா தலைப்பு சொல்லிட்டுங்க, மறந்துட்டுங்க ஐயா.
0: அதுதான் அதுதான் மறந்துட்டேன்.
2: சரிங்க ஐயா. கேட்டீங்கன்னா, நான் சொந்த ஊர் வந்து தாரமங்கலம், சேலம் மாவட்டம். நான் டைலர் கடை வச்சிருந்தேன், நண்பர்கள் நிறைய நண்பர்கள் இருக்குது. அதனால திருமணம் வந்து ஈரோட்டில் வச்சிருந்தாங்க. ஈரோடு வந்ததுனால ஈரோட்டில் பத்திரிக்கை வச்சு கண்டிப்பா வரணும்னாங்க.
0: சரி,
2: நான் இப்ப திருநாளுக்கு முத நாள் போனேன் மாலையில. சாப்பாடு தென்படல. சரி, வீட்டுக்கு வந்துட்டு பத்திரிக்கை எடுத்து பார்த்தா திருமணம் நேற்றுக்கே முடிஞ்சிருச்சு.
1: அப்ப யார் கல்யாணத்துல போய்
2: சாப்பிட்டீங்க?
0: மொய் வைக்க மறந்துட்டீங்க.
2: மொய் தேடி வரும், இது வராத மொய் தானே அப்படின்னு அது ஞாபகமா மொய் வைக்காம வந்துட்டேன்.
0: வளர்முறை முகூர்த்தங்கள்லாம் வரும்போது திருப்புறவன்றம் இந்த மாதிரி பகுதிகளில் நிறைய திருமண மண்டபம் இருக்கும். எல்லாமே ஒரு ரெண்டு எழுத்து மூணு எழுத்துல எல்லாமே வந்து திருமண மண்டபமா இருக்கும், உள்ள போயிருவாங்க. அப்புறம் என்ன, நம்ம சொந்தக்காரங்களை காணாலும் நண்பர்களை காணாலும் பார்த்தா அது பக்கத்து மண்டபமா இருக்கும். ஏன்னா இந்த சைட்லாம் பாத்தீங்கன்னா இங்கிட்டு ஒரு மண்டபம் அங்கிட்ட ஒரு மண்டபம் இருக்கும்போது ஒரு குழப்பமாக கூடியது, மறந்துட்டு இதுக்கு போயிருவாங்க.
1: அதாவது நம்ம பெரியவங்களாம் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் என்னன்னா, அந்த காலத்துல பொண்ணு மாப்பிள்ளையே மறந்து போய் மாத்தியுமே திருமணங்கள் நடந்த இடங்களும் உண்டு நம்ம ஊர்களில். அந்த மாதிரி நிறைய மறந்ததுனால நிறைய விஷயங்கள் நல்லதும் நடந்திருக்கு. சரி, இப்போ அடுத்ததா
0: யார் இணைப்பில் இணைகிறாங்க அப்படிங்கறத கேட்டலாம்.
1: வணக்கம்.
3: ஹலோ.
0: வணக்கம், இணைப்பில் வந்துட்டீங்க, சொல்லுங்க யார், உங்க பேர் சொல்லுங்க.
3: நினைச்சு
0: பார்த்தா சிரிப்பு வர்ற மாதிரி விஷயங்கள் என்ன இருக்குது?
3: நாங்க காரைக்குடிக்கு போனோம். அங்க வீட்டுக்கு போயிட்டு ரெண்டு நாள் தங்கிட்டு கிளம்ப போகும்போது குளிச்சுட்டு மோட்டர் போட்டோம், அத ஆஃப் பண்ணாம வந்தாச்சு. ஒரு அஞ்சு மைல் வந்திருப்போம் கார்ல. அப்ப எங்க பையன் கேட்டாரு, மோட்டர் ஆஃப் பண்ணீங்களா? நான் அதடா மறந்துட்டேன்.
0: திரும்பி போனீங்களா இல்ல எப்படி?
3: வர்றோம், வந்து வண்டியை நிப்பாட்டுறோம். அப்பதான் மோட்டர் நிறைஞ்சு வடி ஆரம்பிச்சு. அப்புறம் உடனே ஆஃப் பண்ணிட்டு அப்படி வந்தா பண்ணுமே, எதா இருந்தாலும் புறப்படும் போதே கேட்டுருவணும் அப்படின்னு.
0: அந்த ஒரு வித்திய நல்ல வேலை, அந்த நிரம்பி வழிகிற நேரத்துக்குள்ள திரும்பி போயிட்டீங்க, அதனால கதை சிறப்பா முடிஞ்சது. இல்லைன்னா அந்த இடத்துக்காரங்க வந்துட்டு என்ன தண்ணியை போட்டு போயிட்டீங்க, நீங்கள் வாட்டுக்கு மேலே இருந்து கீழே வளைஞ்சிட்டு இருக்குன்னு சொல்லிடுவாங்க. ஆமாம், ரொம்ப நன்றிங்கய்யா. நேரம் 11:19 ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 93.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கண்ணாடி மாளிகை மறந்துட்டேன் அப்படிங்கிற தலைப்பில் வந்துட்டு இருக்குது. இணைப்பில் வரக்கூடிய நேயர்

0: வணக்கம்
1: வணக்கம்
2: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: நான் திண்டுக்கல் மாவட்ட காமராஜர் கணேசன் பேசுறேங்க.
2: சொல்லுங்க கணேசன்.
1: அதாவதுங்க, இப்ப நாலு நாளைக்கு முன்னாடி நைட்ல மூணு நேரம் சாப்பிட்டு இருந்த நைட்ல கடையில வாங்கிட்டு வந்தேன்.
2: சரி,
1: சாப்பிட்டு பார்த்தா காலையில வண்டி கவர் கூட இளம் சொல்லுங்க. அந்த வச்சவாயிட்ட கேட்டேன், என்ன இங்க அப்புறம் இலை வந்துச்சு பழைய சாப்பிட்டு இலை கவர் கூட வந்துச்சு வட்டிக்குள்ள அப்படின்னு கேட்டா, நான் மந்த வகல போய் உள்ள வச்சிட்டேன் போல இருக்கு.
2: நடக்கும் பொதுவா ஒரு விஷயத்தை செய்ய தேவை நினைச்சு எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டே இருப்பாங்க. மறந்து போய் ஒரு நாளைக்கு எல்லாத்தையும் எடுக்கும்போது பார்த்தா இதெல்லாம் எதுக்கு வச்சேனே தெரியாது அப்படின்னு. கட்டப்பைய அப்புறம் துணி பைகள் இதெல்லாம் வந்து அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. எடுத்து வச்சிருப்பாங்க, கண்ணு முன்னாடியே இருக்கும், ஆனால் அவங்களுக்கு அந்த விசிபிள் வந்து சரியா இருக்கு
0: அந்த நேரத்தில் அது தெரியாது. ஆமாம், அதே சமயங்களில் இந்த இவங்க அந்த ஐயா சொன்ன மாதிரி, கணேசன் அவங்க சொன்னது மாதிரி, அடுப்பில் எதையாவது வச்சிடுறது, ஏதோ ஒரு ஞாபகத்தில் வெளியில் வந்து பேசுறது, இல்லை இந்த மோட்ரு போட்டு இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கும்போது அவ்வளோதான்
2: மறந்துடுறது. அந்த கோபத்தில் பாலோ இது தண்ணியோ பொங்கிடுறது, அங்கே
0: பொங்கிடுறது, இல்லைன்னா அது வந்து அப்படியே கறி அது இது கறி பிடிக்கும் அடி பிடிக்கும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த அளவுக்கு மறந்து போய் சுத்தமாக இருந்துடுறது. அப்புறம் இந்த மாதிரி நிறைய நிகழ்வுகள்லாம் நம்ம வீடுகளில் நடக்கும். சரி, இப்போ அடுத்ததாக இணைப்பு இணையக்கூடிய
2: நேர் வணக்கம்.
3: இருவருக்கும் வணக்கம். மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் பட்படி பகுதியிலிருந்து சந்திரசேகர்
2: பேசுறேன். சொல்லுங்க சந்திரசேகர், நீங்க நலம், எல்லாருமே நலம் நிலையத்துல, நீங்க என்ன மறந்தீங்க, எப்படி சமாளிச்சீங்க?
3: ஐயா, அந்த ஆபீஸ்க்கு போகும்போது அந்த ஐடி கார்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்த மறந்துடுவோம் ஐயா. ஐயோ, என்ன இது, இப்படி ஐடி கார்டை மறந்துட்டோமே அப்படிங்கும்போது டெம்பரரி ஐடி கார்டு அப்படிங்கறத இஷ்யூ பண்ணுவாங்க. அந்த இடத்துக்கு போய் பார்த்தாதான் தெரியும், என் இனமடா என் சனமடா அப்படின்னு ஒரு நூறு பேரு இருப்பாங்க. என்னுடைய ஆபீஸ்ல ஒரு பெரிய ஐடி கம்பெனி அப்படிங்கும்பொழுது யோசிச்சு பாருங்க, 20-25,000 பேரு, 50-60 ஏக்கர் நிலத்துல உட்காந்து பில்டிங் பில்டிங்ல 16-17 மாடியில ஒர்க் பண்ணணும்.
2: அதான் அவ்வளவு பெரிய இடத்துக்கு போறப்ப தின்னு ஐடி கார்டை மறந்துடுறீங்க.
3: 100 பேர் மறந்துட்டு அந்த டைம் போகுது பாருங்க. முக்கியமான மீட்டிங் எல்லாம் கூட சில சமயம் நான் லேட்டா போயிருக்கேன். ஏன் அப்படிங்கும்போது ஐடி கார்டை மறந்துட்டேன்னா சைல்டிஷ் பிஹேவியர் அப்படின்னு வாங்க பாருங்க நம்ம மேனேஜர். ஐயோ, அது வேற திட்டு வாங்கணும், மறக்கவே முடியாது. அதெல்லாம்
2: ரொம்ப அற்புதமா சொன்னாங்க. பொதுவா வந்து சில பாடல்கள் நம்ம பண்பலையில காலையில இருந்து இரவு வரைக்கும் ஒளிபரப்பு செய்யும் போது கூட சில பாடல்கள் நமக்கு வந்து கேட்கும்போது யாரையாவது ஒரு நினைவுபடுத்திடும், மறந்தவங்கள நினைவுபடுத்துகிற மாதிரி இருக்கும். சார், ஆமாம்ல, இந்த பாடல்கள் கேட்கும்போது இந்த நண்பர்கள் இருந்தாங்க, இவரை பார்த்தோமே அவங்கள பார்த்தோமே அப்படிங்கிற ஒரு நினைவுகளை கூட
0: நம்ம ஃபேமிலியோட அந்த திரைப்படத்துக்கு போயிருந்தோம் அப்படின்னா அதை நமக்கு நினைவு,
2: நண்பர்கள் கல்லூரி காலங்கள் போன்றவற்றை வந்து இது நினைவுபடுத்துகிற மாதிரி இருக்கும். மறந்ததை நினைக்க வைக்கிறது கூட நம்மளுடைய மதுரை எஃப்எம் அப்படிங்கிறது ஒரு மகிழ்ச்சியானது. இப்போ அடுத்த நேர் யார் எங்கேருந்து வராங்க அப்படிங்கிறத கேட்டலாம். வணக்கம்
4: ஐயா. வணக்கம்
2: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க, உங்க பேர் சொல்லுங்க, நீங்க எதை மறந்தீங்க?
4: ஈரோட்ல இருந்து தங்கவேல் ஐயா.
2: சொல்லுங்க தங்கவேல்.
4: எனக்கு இந்த பின் நம்பர் அடிக்கடி மறந்து
2: போயிருந்தேன். சரி,
4: பின் நம்பர் அது ஏதோ ஒரு அவசரத்துக்கு கொண்டு போட்டோம்னா டக்குன்னு ஞாபகத்துக்கு வர, ஏதாவது 2-3 ஏடிஎம் கார்டு இருக்கனால பின் நம்பர் மறந்து போயிருந்தேன். அப்புறம் ஒரு முறை டீ கடைக்கு டீ குடிச்சு பைக்ல தான் போனேன்.
2: சரி,
4: நடந்து
2: மறக்கல, கண்ணுங்க இருக்க மாட்டா இருக்கிறோம். சில விஷயங்கள் நினைவாக எப்படிதான் இது பண்ணிப்பாங்க. பரீட்சைக்கு படிக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா ஒரு இதோட ஒரு இதை இணைச்சு இணைச்சு நம்ம வச்சுட்டு இருப்பாங்க.

0: ஆனால் பரீட்சைக்கு போனதும் மறந்துடுவாங்க அந்த ஒரு மிட்டில் இருக்கக்கூடிய ஒரு விஷயங்களை. அதே மாதிரி இப்போ கூட நம்ம மறக்கக்கூடாது அடுத்த நிகழ்ச்சி ஸ்டெம்ப்டு வருது அப்படிங்கிறதையும் அவர் சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. நீங்கள் என்ன மறந்துருக்கிறீங்க ஏதாவது? எனக்கு தெரிஞ்சு நீ காலைல கூட ஏதாவது மறந்துட்டேன்னு வேற சொல்லிட்டு இருந்தீங்க.
1: ஆமா, முக்கியமா ஒரு பேப்பர் எடுத்துட்டு வந்திருக்கணும், அந்த பேப்பரை வச்சுட்டு வந்துட்டேன், அதை மறந்துட்டேன்.
0: ஆனா அதுல ஒரு ஸ்பெஷல் என்ன, நீங்க போட்டோ எடுத்து வச்சனால தப்பிச்சாச்சு.
1: இந்த மாதிரி சில நேரங்கள்ல எஸ்கேபிசமும் நமக்கு நடக்குது. சரி, தொடர்ந்து நம்மளோட நேயர்கள் இன்னைக்கு நிறைய பேர் நிறைய விஷயங்களை சுவாரஸ்யமா பகிர்ந்துகிட்டாங்க. கிட்டத்தட்ட எல்லாமே வந்து
0: மறந்துட்டேன்
1: அப்படின்ற ஒரு நிகழ்ச்சிக்கு நிறைவாகவும், அதே சமயத்துல எல்லாரும் திரும்பி திரும்பி செய்யக்கூடிய ஒரு செயலை நாம இனிமேல் செய்யாம இருக்கணும் அப்படின்றதையும் நம்ம நேயர்கள் சொல்லாம சொல்லிட்டு போயிருக்காங்க. அதை நம்ம மறக்காம
0: செஞ்சிருவோம். சரி, இப்ப நிறைவேறக்கூடிய நேரத்துக்கு வந்தாச்சு.
1: நிகழ்ச்சியில இருந்து விடைபெறுகிறோம். நன்றி நேயர்களே.
0: நன்றி நேயர்களே.

0: version was much more popular, so we stuck with the pink. It's attracted a lot of interest, and I think for any of the fans, we are struggling to sort of keep up to production, so hopefully we'll have some ready for the match against India as well. But in terms of exposure, Japan team playing in the Los Angeles Olympics is not realistic when you need to be beating Australia, who are number one in the world. And the Asian Games opens the door to more countries playing or teams playing in on the world stage or the Asian stage, and it attracts national media. So in the past, we've won bronze medal in the 2010 Asian Games with the women's team, and that really sort of generated a lot of interest. So hosting the Asian Games is a big opportunity to be able to sort of develop some new facilities and generate some new interest in the city. Nishin City, which is close to Nagoya, is the host city. They knew nothing about cricket when cricket was confirmed for the Asian Games and the venue to be in Nishin. The mayor probably planned for me to meet him for 15 minutes, I was told at the start, but since then, it's been a great experience with us engaging with the local community and exciting them about cricket. We hosted a World Cup, Men's World Cup T20 sub-regional qualifier in May, and we had hundreds of people turn up for that. So I'm just excited about what the attraction is going to get with from the local community, the media, and on top of that, the Suzuki Cup with India coming to play in Seattle.
1: It sounds exciting and developments for sure. Good luck for this match in particular, and of course the hosting of the Asian Games as well with cricket. Naoki Alex Miyagi, Chief Executive of the Japan Cricket Association. Well, that's all we've got time for on this week's Stumped on Akashvani. Don't forget to follow us on X. We're at BBC WS Sport and use the hashtag BBC Stumped. And check us out on YouTube as well by going to the BBC World Service YouTube channel. My thanks to Sunil Gupta and Clint Wheldon and to all of you for listening. Speak to you soon. Bye-bye.
2: Stumped is a BBC Sport production for the BBC World Service in association with ABC and Akashvani.
3: நேர்களை இதுவரை கேட்டது ஸ்டெம் சீசன் 7 டெல்லியிலிருந்து அஞ்சலியை கேட்டோம். ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேரம் 11:48.
4: கல்யாணத்துல கவனிச்சியா?
5: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
4: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
6: இருக்காதா பின்ன எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு, மெட்டி, அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.

0: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: நேரம் 11:54, கேட்டிருக்கிறோம் ஆகாஷ்வாணி மதுரை FM ரெயின்போ, ராமேஸ்வரம் பண்பலை 100.9.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். பிரிக்ஸ் உச்சி மாநாடு புதுதில்லியில் இன்று பிற்பகல் தொடங்குகிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடி, சீன அதிபர் திரு ஜி ஜின்பிங் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளின் தலைவர்களுடன் இன்று புதுதில்லியில் பேச்சு நடத்துகிறார். பிரிக்ஸ் உச்சி மாநாடு தொடர்பாக எதிர்மறை கருத்துக்களை தெரிவிப்பவர்கள் நாட்டின் வளர்ச்சிக்கு எதிரானவர்கள் என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் தெரிவித்துள்ளார். மின் உற்பத்தியை அதிகரிப்பதற்கான திட்டங்கள் தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. விவசாயிகளுக்கான பிரதமரின் ஓய்வூதிய திட்டம் இன்றுடன் 7 ஆண்டுகளை பூர்த்தி செய்கிறது. மகளிர் பாதுகாப்பை தவேக்க அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. தனியார் பேருந்துகளில் இதுவரை இல்லாத அளவிற்கு கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் இதனை தடுக்க உறுதியான நடவடிக்கைகளை தவேக்க அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் பிஜேபி கூறியுள்ளது. அரசு ஊழியர்கள் மட்டுமின்றி அமைச்சர்கள் மற்றும் சட்டப்பேரவை உறுப்பினர்களும் சொத்து விவரங்களை பொதுவெளியில் வெளியிட

0: வதை கட்டாயமாக்க வேண்டும் என்று பாமக கேட்டுக் கொண்டுள்ளது. பண்டிகை காலங்களில் தனியார் பேருந்துகளில் நடைபெறும் கட்டண கொள்ளையை கட்டுப்படுத்த தவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தேமுதிக வலியுறுத்தியுள்ளது. கொரியாவின் சாங்வோனில் நடைபெற்று வரும் உலக பாரா துப்பாக்கிச் சுடும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பக்தி சர்மா வெண்கலப் பதக்கம் வென்றார். சீனாவில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஜப்பான் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பிரமோத் பகத், உமேஷ் விக்ரம்குமார், சுகந்த் கடம் ஆகியோர் இறுதி ஆட்டத்திற்கு தகுதி பெற்றுள்ளனர். உலகக்கோப்பை இறுதி வில்வித்தை போட்டி மெக்சிகோவின் சால்டிலோவில் இன்று தொடங்குகிறது. இந்தியா ஏ ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கு இடையேயான முதலாவது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று சண்டிகரில் நடைபெறுகிறது. பாலியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கரண் சிங் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: ஆகாஷவாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9, நேரம் 12:02.
2: ஆகாஷவாணி.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் நண்பகல் 12:02 ஆகுது. இன்றைய நேரலை நிகழ்ச்சி அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட சிறப்பான ஒரு தினத்தை முன்னிட்டு தான் நேரலையில் நம்மெல்லாம் இணைய காத்திருக்கிறோம். நேயர்களே, உயிர் காக்கும் முதல் உதவி. உதவி அப்படிங்கிறதே ரொம்ப நல்ல ஒரு விஷயம், ஆனால் அதையுமே முதல்ல எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்ம ஒருத்தங்களுக்கு பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இது வாழ்க்கைக்கும் பொருந்தும், ஆரோக்கியத்திற்கும் பொருந்தும். காலத்தினார் செய்த நன்றி சிறிதெனினும் ஞாலத்தின் மானப்பெரிது அப்படின்னு வள்ளுவ பெருந்தகை நமக்கு ஒரு கூற்றை சொல்லியிருக்கிறாங்க. இந்த கூற்றோட இந்த நிகழ்ச்சி நமக்கு தொடங்குது. உலக முதலுதவி தின சிறப்பு நேரலை. சரியான நேரத்தில் தேவைப்படக்கூடிய சரியான நபருக்கு நம்ம செய்யக்கூடிய சின்ன அளவிலான உதவி கூட இந்த உலகத்தை விட ரொம்ப பெரிசு அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். இது மனித வாழ்க்கைக்கு மிகவும் பொருத்தமாக அமையக்கூடிய ஒரு நிகழ்வு. இதுவே உடனடி மருத்துவ சிகிச்சைக்கு தேவைப்படக்கூடிய நபருக்கு நாம் செய்யக்கூடிய முதல் உதவிக்கும் மிக பொருத்தமானது தான். மருத்துவ உதவிக்காக காத்திருக்கக்கூடிய நேரத்தில் நல்ல உள்ளத்தோடு நம்ம செய்யக்கூடிய அந்த உதவிக்கான நேரம் அப்படிங்கிறது ஆரோக்கியத்தை நோக்கி செல்லும் பொன்னான நேரம்தான். முதலுதவினா என்ன, அதை எப்படி பண்ணணும், முதல் உதவிக்கான பாதுகாப்பை நாமெல்லாம் எப்படி உறுதி பண்ணிக்கணும், முதல் உதவி செய்கிறப்ப எந்த அளவுக்கு எச்சரிக்கையாக இருக்கணும், இது ரொம்ப முக்கியமான விஷயம். முதல் உதவி பண்ணுறப்ப நமக்கு என்ன பயன்கள் கிடைக்குது, அதாவது அதை செய்கிறவங்களுக்கும் சரி அந்த மருத்துவ உதவி தேவைப்படுறவங்களுக்கும் சரி, இந்த இரண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பலவிதமான கேள்விகளுக்கும், இப்படிப்பட்ட முதல் உதவி சார்ந்த பல கேள்விகளுக்கும், நேயர்களோட ஐயங்களுக்கும், கூடுதலான உங்களோட சந்தேகங்களுக்கும் பதிலளிக்க நிலைய அரங்கத்தில் காத்துக்கிட்டு இருக்காங்க அவசர மருத்துவ சிகிச்சை நிபுணர் டாக்டர் வி ஜூட் வினோத் அவர்கள். குட் ஆஃப்டர்நூன் சார்.
2: குட் ஆஃப்டர்நூன்.
1: எப்படி சார் இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன் விக்னேஷ்.
1: தேங்க்யூ சார். நேயர்களாகிய உங்களது ஆரோக்கியத்தை முன்னேற்றும் ஒரு சிறு முயற்சியோட நான் விக்னேஷ் அர்ஜுனன். நேயர்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 2530-170, 2530-171 என்ற எண்களில் வெளியூர்லேருந்து அழைக்கக்கூடிய நபர்களாக இருக்கிறீங்க அப்படின்னா 0452 என்ற எண்களை தொட்டு நேரலை நிகழ்ச்சியில் மருத்துவரோட நேரடியாக முதல் உதவி சம்பந்தப்பட்ட கேள்விகள் மட்டும் கேட்கலாம் அப்படிங்கிறத நான் ஞாபகப்படுத்துகிறேன். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய முதல் நேயர் அதுக்கு முன்னதாடா டாக்டர், இந்த உலக முதலுதவி தினம் ஏன் அனுசரிக்கப்படணும், இதற்கு ஏதாவது காரணம் இருக்குதா?
2: உலக முதல் உதவி தினம் அப்படின்றது வந்து ஒரு ஒரு வருடமும் செப்டம்பர் மாதம் 2வது சனிக்கிழமை வந்து உலகம் முழுக்க கொண்டாடுறாங்க. இதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா வந்து பொதுமக்கள் மத்தியில் இந்த முதலுதவி குறித்த ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவும், உண்மையிலேயே அந்த முதலுதவினால் நிறைய பேருக்கு அந்த பெனிஃபிட் கிடச்சி அவங்க சரியான தகுந்த நேரத்தில் அந்த முக்கியமான மருத்துவ உதவி கிடைக்கக்கூடிய அந்த மெயினான ஒரு ஹாஸ்பிட்டலுக்கோ அந்த கிளினிக்கோ அவங்க போய் சேரணுங்கிறதுக்காகவும் தான் இதை வந்து மெயினாக நடத்துகிறோம். மெயினாக விழிப்புணர்வு அடிப்படையில் தான் நடத்துகிறாங்க. இன்டர்நேஷ்னல் ஃபெடரேஷன் ஆஃப் ரெட் கிராஸ் சொசைட்டி, ரெட் கிரசன் சொசைட்டிஸ்லாம் இருக்கிறாங்க. அவங்களாம் இதுக்கான ஒரு நாளை குறித்து வச்சு அந்த செப்டம்பர் 2வது சனிக்கிழமை வருடம் 2000 இது ரெகுலராக அவங்க வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க.
1: கடந்த 26 வருடங்களாக தொடர்ந்து இந்த உலக முதலுதவி தினம் அப்படிங்கிறது மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக, அதாவது ஒரு மருத்துவ உதவி தேவை

0: படுறப்ப அதுக்கு சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு, ஏன் இன்னும் கூடுதலாக சொல்கிறப்ப அந்த உயிர்களையே காக்கக்கூடிய அளவுக்கு நம்ம செய்ய வேண்டிய செயல்முறைகளை பொதுமக்களாகிய நமக்கு நினைவுபடுத்தும் விதமாக இந்த தினம் கொண்டாடுறோம் அப்படிங்கிறத டாக்டர் அழகாக சொன்னாங்க. டாக்டர், உலக முதலுதவி தினம் 2026 ஒரு மைய கருப்பொருள் என்ன டாக்டர்? இந்த இயற்கான தீம் என்ன சொல்கிறாங்க இவங்க?
1: இந்த இயற்கான தீம் வந்து ஃபஸ்ட் எய்ட் ஃபார் மைக்ரேட்டிங் பீப்புள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மைக்ரேட்டிங்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு இடம்பெயரக்கூடியவர்கள், ட்ராவலில் இருக்கிறவங்க, அவங்களுக்கு எந்த வகையான முதலுதவிகள் தேவைப்படும் அப்படின்றத அடிப்படையாக வச்சு தான் வந்து இந்த இயற்கான மைய கருப்பொருளாக அவங்க வந்து வச்சுருக்கிறாங்க.
0: முதல் உதவி அப்படின்னா என்ன டாக்டர்? ஆக்சுவலாக என்ன பண்ணுறோம் நம்ம?
1: முதல் உதவின்றது அந்த பேர்லேயே அதுக்கான காரணம் இருக்குது விக்னேஷ். ஆக்சுவலாக நம்ம ஒருவருக்கு மருத்துவ அவசரம் அப்படின்றது வந்து எல்லாருக்குமே ஹாஸ்பிட்டல் பக்கத்துலேயோ ஹாஸ்பிட்டலுக்கு உள்ளேயோ இல்லை மருத்துவ உதவிகள் அதிகமாக தேவைப்படுற இடங்களையோ நடக்கிறது இல்லை. அது வீடாக இருக்கலாம், காலேஜாக இருக்கலாம், ட்ராவல் பண்ணுற இடமா இருக்கலாம், இல்லை ஒரு தியேட்டராக இருக்கலாம், ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸாக இருக்கலாம். அந்த இடத்துல ஃபஸ்ட் ரெஸ்பாண்டர்னு ஒருத்தங்க இருப்பாங்க. ஃபஸ்ட் ரெஸ்பாண்டருங்கிறவங்க யார்? பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பைஸ்டாண்டர். அது அவங்களுடைய அப்பாவோ அம்மாவோ தங்கச்சியோ அம்மாவோ அண்ணனோ யாரோ ஒருத்தராக இருக்கலாம், இல்லை ஃப்ரெண்டாக இருக்கலாம், இல்லை ஒரு முகம் தெரியாத நபராக கூட இருக்கலாம். அந்த நபர் ஃபஸ்ட்டு செய்யக்கூடிய அந்த ஹெல்ப்புக்கு தான் ஃபஸ்ட் எய்ட் அல்லது முதலுதவி நம்ம வைக்கிறோம். அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் நமக்கு தெரியும். அந்த முதல் மணித்துளிகளில் நம்ம செய்யக்கூடிய அந்த ஒரு சின்ன மருத்துவ உதவி கண்டிப்பாக அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போய் சேரும்போது ஏற்படக்கூடிய ஒரு விளைவுகளில் முக்கியத்துவம் வாய்ந்த தாக்கத்தை ஏற்படுத்தும், முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். அப்படின்றதுனால தான் அதை முதலையே நம்ம செய்ய சொல்கிறோம். தட்ஸ் வை இட்ஸ் கால்ட் அஸ் ஃபஸ்ட் எய்ட் ஆர் முதலுதவி.
0: ஓகே ஓகே டாக்டர், ரொம்ப அழகாக சொன்னீங்க. முதலுதவினா என்ன அப்படின்னா, ஒரு மருத்துவ நிலையில் அந்த மருத்துவ நிலையே இருக்கக்கூடிய அந்த தீவிரத்தை குறைச்சி அந்த நோயாளிக்கு மருத்துவ சிகிச்சை கொடுக்குறப்ப எந்த விதமான பின்விளைவுகளும் இல்லாமல் அவங்கள நம்ம சரியாக குணப்படுத்த முடியும், ஆரோக்கியத்தையும் கொடுக்க முடியும் அப்படிங்கிறத நீங்கள் எங்களுக்கு சொல்லியிருக்கிறீங்க. நம்மோட இணைய காத்திருக்கக்கூடிய முதல் நேயர், வணக்கம்.
2: பல பிரச்சனைகள் நரம்பு சம்பந்தப்பட்ட உதாரணங்கள் கூடாம எப்ப வருது எப்படி வருது அப்படின்றத நம்ம கணிக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படி இருக்கும்போது திடீர்னு நல்லா இருப்பாங்க, படக்கு கீழே விழுந்துருவாங்க. அவங்கள 108 போன் பண்ணி வர்றதுக்குள்ள நம்ம இந்த நெஞ்சில புடிச்சு அமுக்குறதுன்ற ஒரு இது இருக்கு பாத்தீங்களா, அது பண்ணலாமா? இல்ல அதை தவிர்த்து நெஞ்சு அமுக்குறத தவிர்த்து வேற ஏதாவது அதுக்கு உடல் உதவி இருக்கா, இல்ல ஏதாவது ஒரு டேப்லெட்டு ரெடிமேடா வச்சுக்கலாமா?
0: தொடர்ந்து நீங்க நிகழ்ச்சியில இணைந்திருங்க, பல தகவல்களையும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். டாக்டர், இவங்க கேட்ட கேள்வி, திடீர்னு ஒருத்தங்க மயக்கம் அடைஞ்சிடறாங்க, அவங்க சுயநினைவும் போயிருது, அப்ப நாங்க என்ன முதலுதவியா பண்ணணும்? எஸ்பெஷலி அவங்க ஃபோக்கஸ் பண்றது அந்த CPR நினைக்கிறேன், அதை நீங்க சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும்.
1: அந்த CPR எல்லாருக்குமே பண்ணலாமா அப்படின்றத அவங்க வந்து கேக்குறாங்க. கண்டிப்பா நம்ம செய்ய வேண்டிய ஒரு விஷயம், அனைவரும் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் தான் அது. ஸோ ஒரு நபர் எந்த ஒரு காரணத்தினாலையும், அதாவது அது வந்து அவர் நரம்பு சம்பந்தப்பட்ட ப்ராப்ளமாக இருக்கலாம், இல்லை ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளமாக இருக்கலாம், ஒரு ஆக்சிடென்ட் ஆகிருக்கலாம், சுயநினைவை இழக்கும்போது அவங்களுக்கு ரெண்டு வகையான பாதிப்புகள் ஏற்படும். ஒன்று வந்து மூச்சு விடுற தன்மையில் பாதிப்புகள் ஏற்படலாம், இன்னொன்று இதய துடிப்பு நின்று போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இந்த ரெண்டு விஷயத்துலையும் நம்ம CPR அப்படின்னு சொல்லக்கூடிய அடிப்படை உயிர்காக்கும் முதலுதவியை எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்க சொல்கிறோம். இதில் ரெண்டு முக்கியமான காம்போனன்ட் தான் நம்மகிட்ட வந்திருக்கு. ஒன்று எப்படி மூச்சை சப்போர்ட் பண்ண போகிறோம், இன்னொன்று எப்படி இதயத்துக்கு அழுத்தம் கொடுத்து ரத்த ஓட்டத்தை சீராக மெயின்டைன் பண்ண போகிறோங்கிறது தான். மூச்சுக்கு வந்து எதர் வாயோட வாய் வைத்து வாய்க்குள்ளே நம்ம காற்றை ஊதலாம், இல்லை அதுக்குன்னு இப்போ பாக்கெட் மாஸ்க்லாம் நிறைய முதலுதவி கிட்டுன்னு வச்சுருக்காங்க, அதில் வச்சுருக்காங்க, அது வழியாக நம்ம மூச்சு காற்றை கொடுக்கலாம். இன்னொன்று அவர் கேட்ட ஒரு விஷயம், நெஞ்சை அழுத்துவது. நெஞ்சை அழுத்துவதுங்கிறது நம்மளுடைய ஒரு கையோடு இன்னொரு கையை கோர்த்து பிடிச்சி விரல்களை இணைச்சி பிடிச்சி நடு நெஞ்சில் ரெண்டு மார்பக நுனிக்கும் எடுக்கக்கூடிய நடுவில் இருக்கக்கூடிய போய் தான் நடு நெஞ்சுன்னு சொல்கிறோம். அதில் வந்து கையை வச்சு நம்ம அழுத்தணும். இந்த அழுத்தும் போது ஒரு 3.5 எண்ணிக்கைகள் மட்டும் நம்ம கவனத்தில் வச்சுக்க சொல்கிறோம். எவ்வளவு ஆழத்துக்கு அழுத்த போகிறோம், எவ்வளவு வேகமாக அழுத்த போகிறோம், எவ்வளவு அழுத்தத்துக்கு ஒரு முறை எத்தனை மூச்சு காற்று கொடுக்க போகிறோம், இந்த 3 நம்பர் தான் நமக்கு முக்கியம். ஒன்று வந்து எவ்வளவு ஆழம், ஆழம்ங்கிறது வந்து நெஞ்சுடைய மேல்பரப்பிலிருந்து 2 அல்லது 5 அளவுக்கு அந்த ஆழமாக நெஞ்சை அழுத்தி ரிலீஸ் பண்ணணுங்கிறது ஒரு பாயிண்ட்டு. ரெண்டாவது எவ்வளவு வேகம், அதாவது ஒரு நிமிடத்துக்கு 60 மணித்துளிகள் இருக்குது, அது முடியறதுக்கு நம்ம அட்லீஸ்ட் வந்து ஒரு 100 அது நம்ம வந்து நெஞ்சை அழுத்தி முடித்தோம்னா பெட்டர்னு சொல்கிறாங்க. மூன்றாவது ரேஷியோ அல்லது விகிதாச்சாரம், ஒரு 30 நெஞ்சழுத்தத்துக்கும் ஒரு 2 அடவை வாயோட வாய் வைத்து மூச்சு காற்று கொடுக்கலாம், அல்லது பாக்கெட் மாஸ்க் மூலம் மூச்சு காற்று கொடுக்கலாம். இதான் அந்த CPR அடிப்படை விஷயங்கள். இதை எல்லாருமே கற்றுக்கிட்டு முடிஞ்சளவுக்கு முயற்சி பண்ண பார்க்கணும்.
0: அமெரிக்கன் ஹார்ட் அசோசியேஷன் சொல்லக்கூடிய அந்த ரிவைஸ்டு ப்ரோட்டோக்கால் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். இதை நாள் கணக்காக மருத்துவர்கள் படிப்பாங்க, ஆனால் சில மணித்துளிகளில் உங்களுக்கு டாக்டர் வந்து ரொம்ப அழகாக தமிழில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. சிறிய

0: விளம்பர இடைவேளைக்கு பிறகு சிறப்பு நேரலை தொடரும் நேயர்களே.
1: சரியான நேரத்துல பரிசோதனை அப்புறம் மருந்து கொடுத்தா எச்ஐவி தொற்றுள்ள தாயோட குழந்தையோ எச்ஐவி தொற்றில் இருந்து விடுபடலாம்.
2: என்ன உண்மையாவா? உண்மையில் அதாவது தாய் எச்ஐவி தொற்றாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை பிறக்கும் ஆஸ்பத்திரியில் பிறப்பிலேயே எச்ஐவி பாதுகாப்பு சேவைகளின் அடிப்படையில் குழந்தையின் முதல் 6 வாரங்கள் முதல் 2 மாதங்களுக்குள் குழந்தைக்கு முதலாவது எச்ஐவி பரிசோதனையை செய்வது மிகவும் அவசியமாகும். மேலும் விவரங்களுக்கு
3: 1800-419-1800 and 1097.
4: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் எச்ஐவி மற்றும் பால்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம் இன்டென்சிஃபைட் ஐஇசி கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.
5: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4:02 ஆட்டக்கழம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

0: நேரம் நண்பர்கள் 12:12:26 துளிகளாகுது. மீண்டும் நமக்கு இன்றைக்கான சிறப்பு நேரலையில் இணைஞ்சிருக்கிறோம் நேயர்களே. உலக முதலுதவி தினம் 2026 முன்னிட்டு இன்றைக்கான சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மளோட இணைந்திருக்கிறாங்க அவசர சிகிச்சை மருத்துவ நிபுணர் டாக்டர் வி ஜூட் வினோத் அவர்கள். நேயர்கள், நீங்கள் தொடர்ந்து நிகழ்ச்சியை கேட்கலாம். உங்களுக்கான பயனுள்ள தகவல்களை அவங்க கொடுக்க காத்திருக்காங்க. நிச்சயம் நிகழ்ச்சி நிறைவடையக்கூடிய தருணத்தில் முதலுதவினா என்ன, யாருக்கு எப்படி பண்ணணும் அப்படிங்கிற உங்களோட தயக்கங்களை நீக்கக்கூடிய அளவில் எளிமையான முறையில் அவங்களோட 20 வருட அனுபவத்தையும் மீறிய அந்த ஒரு சாராம்சத்தை உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணைஞ்சிருங்க. என்னோட அடுத்த கேள்வி டாக்டர், இந்த ஆக்சிடெண்ட்டில் இன்றைக்கி வந்து நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. அது 2-வீலராக இருக்கட்டும், மோட்டார் வெஹிக்கிளாக இருக்கட்டும், எனி திங், எதில் எல்லாத்துலேயுமே. ஏன்னா இந்த வருடத்திற்கான தலைப்பே அந்த நகர்வு, அந்த இடம்பெயர்தலில் வரக்கூடிய அந்த முதலுதவிகளில் அதை பற்றி நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறதான் நமக்கு இன்றைக்கான அந்த தீமாக இருக்குது. அப்போ மனிதனோட நகர்வு அப்படிங்கிறது பரபரப்பாக இருக்கக்கூடிய காரணத்தினால விபத்துகள் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நம்ம அன்றாட நம்ம வாழ்வியலில் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இந்த மாதிரி விபத்து ஏற்பட்ட, விபத்தினால் பாதிக்கப்பட்ட நபருக்கு நம்ம முதல் உதவியில் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறத முதல்ல சொன்னால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன்.
1: ஓகே, முக்கியமான தவறுகள் நம்ம பண்ணுறது வந்து அந்த பேஷண்ட்டை எப்படி நம்ம ஷிஃப்ட் பண்ணுறோம் அப்படின்றது தான். அதாவது ஒரு இடத்துல இந்த இடத்துக்கு அவங்களை வந்து அந்த இடப்பெயர்ச்சி செய்யக்கூடிய விதத்தில் நடக்கக்கூடிய தவறுகள் நிறைய வந்து இருக்கும். அதை வந்து என்ன மாதிரி அவங்கள நம்ம தூக்குறோம், எப்படி அவங்களை வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் நாங்கள் எங்களுக்கு மருத்துவ இந்த வார்த்தைகளில்.
0: கண்டிப்பாக
1: இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தருக்கு வந்து தலைக்காயம் பட்டிருக்கும், ஒருத்தருக்கு கையில் எலும்பு முறிகள் ஏற்பட்டிருக்கும். இப்போ தலைக்காயம் பட்டவங்களுக்கு தலை எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு கழுத்தும் முக்கியம்னு நாங்கள் சொல்லுவோம். அப்போ தலைக்கும் கழுத்துக்கும் அதிகப்படியான அசைவு இல்லாமல் பாதுகாக்க வேண்டும். நிறைய பேர் நம்ம பார்க்கும்போது அந்த பேஷண்ட் அடிபட்டு விழுந்திருக்கவங்களை தூக்கும்போது பார்த்தீங்கன்னா கை காலை ஒருத்தங்க பிடிச்சிருப்பாங்க, தலை தொங்கி இருக்கும் ஒரு பக்கமாக, முதுகு வளைஞ்சிருக்கும். அப்படி இருந்து நம்ம தூக்கி ஒரு இடத்துல வைக்கும்போது நமக்கு அவங்களுக்கு முதுகுலையோ கழுத்துலையோ தலையிலையோ இருக்கக்கூடிய பாதிப்புகள் வந்து இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த முதுகையும் கழுத்தையும் அதிக மூவ்மெண்ட் இல்லாமல் வளையாமல் கீழே ஒரு சின்ன ஒரு சப்போர்ட்டு, அது ஒரு அட்டையாக இருக்கலாம் இல்லை ஏதோ ஒரு கட்டையாக இருக்கலாம், ஏதோ ஒன்று ஒரு விஷயம், ஒரு சப்போர்ட் மாதிரி கொடுத்து நம்ம ஷிஃப்ட் பண்ணுறது பெட்டர் அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்கிறோம். இந்த அசைவை குறைப்பது அப்படின்றது வந்து வலியை குறைக்கும், மேற்கொண்டு ஏற்படக்கூடிய டேமேஜை குறைக்கும். அதே மாதிரி தான் கையிலையும் நம்ம அடிபட்டிருக்கோம், அந்த கைக்கான சப்போர்ட் இல்லாமல் நம்ம வந்து அந்த பேஷண்ட்டை ஷிஃப்ட் பண்ணக்கூடாதுன்றது நம்ம சொல்கிறோம். இன்னொன்று, சுயநினைவு கம்மியாக இருக்கிறவங்களுக்கு காமனாக பண்ணக்கூடிய இன்னும் ஒருத்தவரோட இந்த கேள்விக்கான விடையை வச்சுக்குவோம். அது என்னென்னா, மயக்கமாக இருக்கும்போது சில பேர் அரமயக்கத்தில் தண்ணீர் கேட்பாங்க. ரொம்ப அந்த நீர்ச்சத்து குறைபாடின் காரணமாக அவங்க தண்ணீர் நிறைய கேட்பாங்க, வறட்சியாக இருக்கும், நாவறட்சி. அப்போ சுயநினைவு இல்லாமல் இருக்கும்போதோ சுயநினைவு கம்மியாக இருக்கும்போதோ நம்ம உதவி செய்யணுன்ற அந்த உத்வேகத்தின் அடிப்படையில் அவங்களுக்கு வாய் வழியாக நம்ம தண்ணீர் வந்து குடிக்க கொடுத்துடக்கூடாதுன்னு நம்ம சொல்கிறோம். ஈவன் அவங்க கேட்டாலுமே கூட, அது முறைப்படி பார்த்தோம்னா ஒரு ஐவி ஃப்ளூயிட்ஸாவோ ட்ரிப்ஸாவோ நம்ம ஐவி கேன்லாக போட்டு கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம். அது வெயின்ஸ் வழியாக கொடுக்குறோம். நம்ம வாய் வழியாக கொடுக்கும்போது சுயநினைவு சரியாக இல்லைன்னா அதை உணவு குழாய்க்கு பதிலாக அவங்க மூச்சு குழாய்க்குள்ளே அவங்க ஆஸ்பிரேட் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. முக்கியமாக தலைக்காயம் பட்டவங்களுக்கு ஆல்ரெடி அவங்க வாமிட் பண்ணியிருக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நிறைய செக்ரீஷன்ஸ் அவங்க வாயில் வரும், ரத்த கசிவுகள் நிறைய இருக்கும். அப்புறம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அந்த விஷயத்தில். ஸோ ஷிஃப்டிங், அந்த மூச்சு போகக்கூடிய பாதையை திறந்த பாதையாக வைக்கக்கூடிய அந்த முயற்சி, இது ரெண்டுலையும் நம்ம தவறுகள் செஞ்சிடக்கூடாதுங்கிறது ஒரு முக்கியமான.
0: ரொம்ப அழகாக சொன்னீங்க டாக்டர். அதாவது ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது அப்படின்னா அதற்கான காரணத்தை நம்ம ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து முயற்சி பண்ணலாம். ஆனால் அது ஏன் நடந்துச்சு, எப்படி நடந்துச்சுன்னு அதில் ஆராயாமல் இந்த பாதிக்கப்பட்ட

0: அவரை எந்த அளவுக்கு சரியான முறையில், அதாவது ஒரு மரக்கட்டை போல நம்ம அவரை நம்ம அப்படியே மருத்துவ சிகிச்சைக்கு கொடுக்குறப்ப என்னென்ன பெனிஃபிட் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு மக்களாகிய நம்ம முயற்சி பண்ணலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்ததாக நம்மோடு இணைய காத்திருக்கக்கூடிய நேயர், வணக்கம். நேரம் நண்பர்கள் 12:16 ஆகுது. டாக்டர், என்னோட நெக்ஸ்ட் க்வெஸ்சன்ஸ், நிறைய தகவல்கள் கொடுக்குறீங்க. முதலுதவி அப்படிங்கிறது ஒவ்வொரு தருணத்திலையும் வந்துமே வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஆனால் ஒவ்வொரு நிகழ்வுக்கும் அந்த ஒவ்வொரு சுச்சுவேஷனுக்கு தக்கன இது மாறுது அப்படிங்கிறத நீங்கள் வலியுறுத்தி சொல்கிறீங்க. இந்த வலிப்பு நோய் கண்டவர்களுக்கு நம்ம செய்யக்கூடிய முதலுதவி என்ன, இங்கே என்னென்ன மிஸ்டேக் நம்ம பண்ணுறோம், முதல்ல மக்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத விட பண்ணக்கூடாதுங்கிறத சொல்லிட்டோம்னாலே இந்த தேவைப்படக்கூடிய அந்த பாதிக்கப்படக்கூடிய நபர் வந்து சேஃப் ஜோனில் தான் இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். இது சரிதானே டாக்டர்?
1: ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம தான் எல்லாத்துக்குமே நம்ம ஃபர்ஸ்ட் எய்ட்ஸ் பற்றி சொல்லும்போது டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் அப்படின்ற மாதிரி ஒன்று வந்து நம்ம சொல்கிறோம். இப்போ எதை செய்யணும், இதை செய்யக்கூடாது அப்படின்றது. ஸோ வலிப்பு சம்மந்தப்பட்ட வியாதிகளில் நம்ம முக்கியமாக நிறைய தவறுகள் நடக்கிறத நம்ம காமனாகவே நம்ம வந்து பார்ப்போம். நம்ம ஏற்கனவே அந்த காயப்பட்டவங்களுக்கு சொல்லும்போது இந்த வாய் வழியாக தண்ணீர் கொடுத்துருவாங்க, அந்த சேம் தவறு இதுலேயும் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த ஆஸ்பிரேஷன் வர வாய்ப்பு இருக்குது. ஒன்று, ரெண்டாவது நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஏதாவது கூர்மையான பொருட்கள் அவங்க கைகளில் கொடுத்துறதுக்கு வாய்ப்பு
0: இருக்குது.
1: அதுக்கு ரொம்ப அறிவியல் பூர்வமான ஒரு சப்போர்ட் நமக்கு எவிடன்ஸ் இல்லைனாலுமே ஒரு சில பேருக்கு அது வேலை செய்யுது அப்படின்றது மாதிரி அவங்க ஒரு நினைப்பின் காரணமாக கைகளில் இருக்கமாக கைகளை பிரித்து அதுக்குள்ளே ஒரு சாவியவோ இல்லை வந்து ஒரு இரும்பு பொருளையோ கொடுத்துட்றாங்க. அவங்க அதிகமாக கைகள் வெட்டி வெட்டி இழுக்கும் போது அதை வச்சே அவங்க வந்து அவங்க உடம்பை பாதிப்பு ஏற்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. அதனால் அது மாதிரி பொருட்களை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. அடிப்படையாக நம்ம பண்ண வேண்டியது எல்லா அந்த ஃபிட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய சீஜர்ஸ் எல்லாமே செல்ஃப் லிமிட்டிங், அதாவது தானே ஒரு சில நிமிடங்களுக்குள்ளே பெரும்பாலும் நிற்கக்கூடிய தன்மை வாய்ந்ததாக தான் பெரும்பாலும் இருக்குது நமக்கு. அதனால் நம்மளுக்கு ஒரு சுத்தமான ஒரு காற்றோட்டமான ஒரு சூழ்நிலை உருவாக்கி கொடுத்தோம்னாலே போதுமானது. உடைகளை தளர்த்தி நல்ல ஆக்சிஜன் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தோம்னாலே போதுமானது. கொஞ்ச நேரத்தில் அந்த ஃபிட்ஸ் தானாக யூஸ்வலாக நிற்கணும். அப்படி இல்லைன்னா நம்ம உடனடியாக ஒரு மருத்துவ உதவிக்கு நம்ம அணுகணுங்கிறது தான் அந்த சரியான விஷயம். காய்ச்சல்னால குழந்தைங்களுக்கு ஃபிட்ஸ் வரும், அந்த ஒரு பாயிண்ட் நம்ம எடுத்துக்குவோம். அந்த காய்ச்சல்னால குழந்தைங்களுக்கு ஃபிட்ஸ் வந்தால் அது பயப்பட தேவையில்லாத ஃபிட்ஸ். இந்த காய்ச்சலை குறைக்கிறதுக்கான வழிமுறைகளை செய்தோம்னாலே அந்த ஃபிட்ஸ் வந்து சீக்கிரமாக நிற்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது.
0: நீங்கள் இந்த கடந்த 2 க்வெஸ்சன்ஸ்க்குமே நல்லா ஆன்சர் சொல்லியிருந்தீங்க டாக்டர். அதாவது இந்த தண்ணி கொடுக்கறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த இக்கட்டான சூழ்நிலையில் முதல் உதவி தேவைப்படக்கூடிய சூழ்நிலையில் யாருக்கு தண்ணி கொடுக்கலாம், யாருக்கு தண்ணி கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற கேள்வி நேயர்கள் மத்தியில் ஓடிக்கிட்டு இருக்கோம். அதை பற்றி சொல்லுங்கள். அதை எப்படி டாக்டர், இவங்க தண்ணி கொடுக்கறதுக்கு தகுதியானவங்க தான் இந்த சுச்சுவேஷனுங்கிறது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறோம்?
1: நார்மலாக அவங்க கூட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு, அதாவது உங்க கூட பேசக்கூடிய லெவலில் இருக்கிறாங்க, அவங்களுடைய சுயநினைவு போதுமான அளவுக்கு இருக்குது, உங்க கூட பேசுகிறாங்க, அவங்களால நீங்கள் கொடுக்கக்கூடிய பொருளை முழுங்கிக்க முடியும் அப்படின்ற நம்பிக்கை உங்களுக்கு இருந்தால் அதை எதை வச்சு நம்ம முடிவு பண்ணுறோம், அவங்களுடைய சுயநினைவோட அளவு வச்சு தான் நம்ம முடிவு பண்ணுறோம். அரை மயக்கத்தில் இருந்தாங்கனாலோ, நீங்கள் பேசுறது கேட்டு உங்களுக்கு பதில் சொல்ல முடியாத நிலைமையில் இருந்தாங்கனாலோ, உங்களை ரெகக்னைஸ் பண்ண முடியாத அளவுக்கு கான்சியஸ்னஸ் கம்மியாக இருந்தாங்கனாலோ அவங்களுக்கு தண்ணீர் கொடுக்காமல் இருக்கிறது நல்லது.
0: அதான் கண்டிப்பாக கண்டிப்பாக டாக்டர் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. அதாவது நம்மோட இணைய காத்திருக்கக்கூடிய நேயர், வணக்கம்.
2: வணக்கம். வணக்கம் சார், நான் சிறப்பு விருந்தினர் ஐயாவுக்கு ரொம்ப வணக்கம்.
1: நன்றி.
2: நல்லா அருமையா முதலுதவியை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க சார். நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன்.
0: அம்மா, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: நான் அருப்புக்கோட்டையில இருந்து குழந்தை திரசம்மா.
0: சொல்லுங்க குழந்தை திரசம்மா.
2: அதாவதுங்க சார், அதாவது இப்போ வந்து அதாவது அந்த பக்கத்துல வந்து ஒரு தாய் மகளும் நடந்து போய் தோட்டத்து பக்கம் வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்போ லேசா ஏதோ சுருக்குன்னு கடிச்சிருந்துருக்கு. கடிக்காம மகட்ட சொல்லியிருக்கு அந்த அம்மா, எனக்கு ஏதோ சுருக்குன்னு கடிச்சிருக்கு மகன், எதுவும் எளியா இருக்குமோ என்னமோ வந்து சுத்தி பாத்துருக்காங்க. அதுக்குள்ள அந்த அம்மாவுக்கு ஒரு வழியா வந்து உட்காந்துட்டாங்க. உட்காரவங்க என்ன செஞ்சாங்க, அக்கம் பக்கத்துக்கு ஓடியா இருந்தா என்ன என்னன்னு கேட்டாங்க. உள்ள எங்க ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்லன்னு சொல்லிட்டு அம்மாவ போய் படுக்க வச்சுட்டாங்க. படுக்க வச்சு தண்ணியை கொடுத்துருக்கு, தண்ணியை கொடுத்தாங்க. அது ஆனா ரொம்ப வேர்த்துருச்சு அந்த அம்மாவுக்கு. அதான் ஆஸ்பத்திரி கூட்டு போகாம உசுறு போயிருச்சு சார். அதனால எதுக்கு படுத்து படுக்க வச்சுதான் தப்பா போயிருச்சு. சுருக்குன்னு கிடைச்சவன தேடி பார்த்துக்காங்க, எதுவும் இல்ல, பார்த்தா விசப்பூச்சுதான் தேண்டி இருக்கும் போல. அதனால அதாவது ஒரு அறியாம அப்படி அறியாமையிலோ எதுலயோ படக்கணும், பக்கத்துல உள்ளவங்க எதுவும் தப்பா நினைச்சிருவாங்களோ என்னமோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை படுக்க வச்சுட்டாங்க சார். அதனால இப்படி ஒரு இதுவும் செய்யறாங்க. அதான் முதலுதவினா இப்ப ஒரு பூச்சி கடிச்சா அதுக்கு என்ன சார் செய்யணும், அதை கொஞ்சம்
0: கண்டிப்பாமா தொடர்ந்து நீங்க நிகழ்ச்சியில இணைஞ்சிருங்க. மருத்துவர் நமக்கு இப்ப பேசுவாங்க. கண்டிப்பா கண்டிப்பா, ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு மருத்துவரோட பதில் உங்களுக்காக வரும் நேரேன்.
3: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. Cheese. வீட்டு உபயோக பொருட்களில் எது

0: வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
1: மீண்டும் கண்ணாடி மீண்டும் நேரலையில் இணைஞ்சிருக்கிறோம் நேயர்களே. இன்றைக்கான முதலுதவி தினத்திற்கான சிறப்பு நேரலையில் நமக்கு பல தகவல்களை, நமக்கு மருத்துவம் மற்றும் ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட பல விஷயங்களை நமக்காக சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அவசர சிகிச்சை மருத்துவ நிபுணர் டாக்டர் வி ஜூட் வினோத் அவர்கள். இப்போ நமக்கு நிறைவாக ஒரு நேயற்றை நம்ம பேசியிருந்தோம் டாக்டர், இந்த விசக்கடிகளுக்கு செய்யக்கூடிய முதலுதவியில் பண்ணக்கூடிய அந்த தவறுதுகள் என்ன, என்ன மாதிரியான விசக்கடிகள் நமக்கு உயிரையே பாதிக்கலாம், அதுக்கான வாய்ப்பு இருக்குது.
2: இப்போ விஷக்கடிகள் அப்படின்னு எடுத்தோம்னா நமக்கு நார்மலாக இந்த குழவி தேனி கடிக்கிறது ஒரு வகை இருக்குது, அப்புறம் இந்த பூரான் தேள் இது மாதிரி கடிகள் இருக்குது, கடைசியாக பாம்பு அது வந்து நமக்கு ரொம்ப இதில் வந்து உயிர் இழப்பு ஏற்படுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த நியூரோடாக்சிக் ஸ்னேக்ஸ்ன்னு சொல்லுவோம், அதாவது நரம்பு மண்டலத்தை பாதிக்கக்கூடிய பாம்புகளில் உடனடியாக மரணம் சம்பவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னொரு ஹேண்டில் பார்த்தோம்னா நம்ம ரொம்ப காமனாக எதுவுமே பிரச்சனையே இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த தேனி குழவி இதிலெல்லாம் கூட நமக்கு ஒரு சின்ன ஒரு ஸ்டிங்கிலிருந்து ஒரு சின்ன அந்த கொட்டுதல்லிருந்து நமக்கு உயிரிழப்பு ஏற்படுறதுக்கும் சில பேருக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம வகைப்படுத்த முடியாது, இதில் தான் மரணம் சம்பவிக்கும்னு சொல்லி வகைப்படுத்த முடியாது. எந்த ஒரு கடியாக இருந்தாலும் நம்ம வந்து உடனடியாக அதை வந்து நம்ம மருத்துவரை அணுகி செக் பண்ணிக்கிறது பெட்டர். ஆக்சுவலாக இல்லை ரொம்ப காமனாக பயப்படுறது பாம்பு கடி பற்றி தான் அப்படின்னா அதை பற்றி மட்டும் சில வரிகள் நான் சொல்லிக்கலான்னு நினைக்கிறேன். இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வந்து நமக்கு வந்து ஒரு 30% பாம்புகள் தான் வந்து விஷமுள்ள பாம்புகள் அப்படின்னு சொல்கிறாங்க, 70% பாம்புகள் வந்து விஷமற்ற பாம்புகள் தான். நமக்கு பாம்பு கடித்தாலுமே ஒரு 30% தான் நமக்கு வந்து அது வந்து பாய்சனஸ் ஸ்னேக்காக இருக்க வாய்ப்பு இருக்குன்றாங்க. அந்த 30%லையுமே தரவுகள் என்ன சொல்லுதுன்னா 15% தான் வந்து விஷத்தை உள்ளே அனுப்பும் அப்படின்றாங்க. அதாவது அது விஷமுள்ள பாம்பாக இருந்தாலுமே அது கடிக்கும் போது அது பாய்சனை உள்ளே இன்ஜெக்ட் பண்ணுறது இல்லை. ஸோ நம்ம 100 பேருக்கு அது பாம்பு கடி இருந்தால் ஒரு 15 பேருக்கு தான் பெரும்பாலும் அது பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய அளவில் இருக்கும் அப்படின்றாங்க. இது எதுக்காக நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறோம்னா இதை கண்டு பயப்பட வேண்டாம், உடனடியாக முதலுதவி செய்தோம் அப்படின்னா முதலுதவி இந்த சென்ஸ் அந்த மருத்துவ உதவி உடனடியாக கிடைக்க நேர்ந்தால் நல்லபடியாக அவங்களை காப்பாற்றிட முடியும் அப்படின்றது அதுக்கான ஐடியா. செய்யக்கூடாத விஷயங்கள் அப்படின்றது பார்த்தோம்னா நிறைய பேர் வந்து பாம்பு கடித்த இடங்களில் வந்து ஒரு கத்தியை வச்சு கீறி அந்த ரத்தத்தை வெளியில் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க, வாய் வைத்து உறிஞ்சுவாங்க, இல்லை அதை சுற்றி கட்டு போடுறோம் அப்படின்ற பேரில் ரொம்ப இறுக்கமாக கட்டிடுவாங்க. இதெல்லாம் வந்து செய்யக்கூடாத விஷயங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். செய்யக்கூடியதாக இருந்தால் நீங்கள் அந்த பாம்பு கடித்த இடத்திற்கு மேலே ஒரு 1-2 இன்ச் கேப்பை விட்டு ஒரு கர்ச்சீஃபை வந்து பட்டையாக மடித்து, கயிறு மாதிரி இல்லாமல் பட்டையாக மடித்து ஒரு சிறு விரல் மட்டும் இடைவெளி இருக்கிற மாதிரியான ஒரு கேப்போடு சேர்த்து அதை நம்ம வந்து கட்டணும். அப்போ அந்த விஷயத்தை மட்டும் அது மேலே அனுமதிக்காது, ரத்த ஓட்டம் மெயின்டைன் ஆகும். அந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் அது கட்டு போட்டு நம்ம குயிக்காக அவங்கள வந்து நம்ம ஒரு மருத்துவ உதவிக்கு அணுகணும். எல்லா முதல்நிலை மருத்துவ இடங்கள்லையுமே இப்போ வந்து அந்த விஷ முறிவு மருந்துகள் ஃப்ரீயாக கிடைக்கிது. பாம்பினுடைய அந்த கிளாசிஃபிகேஷன் நமக்கு முக்கியம் கிடையாது, எந்த வகை பாம்புன்றதை நம்ம நிர்ணயிக்க வேண்டிய அவசியமும் இல்லை. அந்த பாம்பை எடுத்துகிட்டு வருவாங்க சில பேர், அதுக்கான நேரத்தை வீணடிக்க வேண்டாம். நம்ம இந்திய ஸ்னேக்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து எல்லா பாம்புகளுக்கும் சேர்த்து ஒரு பொதுவான விஷமுறிவு இருந்திருக்கு, அதை நம்ம கொடுத்தோம்னா நன்றாகவே பேஷண்ட்டுடைய அந்த கேரை வந்து பெட்டர் பண்ணி கொடுத்துட முடியும், அவங்களை காப்பாற்றி விடவும் முடியும்.
1: ரொம்ப அழகாக சொன்னீங்க டாக்டர், பாம்பு கடித்த உடனே பாம்பை நான் பிடிச்சிட்டு தான் டாக்டர்கிட்ட போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் ஓடுவாங்க.
2: ஆமாம்,
1: இந்த பாம்பு கடிபட்ட நபருக்கு சரியான கவனம் நம்ம கொடுக்க மாட்டோம். கடைசியாக பேசின அந்த நபர் சொல்லியிருந்தாங்க, அந்த இந்த விசக்கடி ஏற்பட்ட நபரை நாங்கள் தரையில் படுக்க வச்சதுனால தான் அவங்க மரணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்களே, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். எந்த மாதிரியான மருத்துவ உதவி தேவைப்படக்கூடிய நபர்களை இந்த சுப்பைன் பொசிஷன் சொல்லக்கூடிய தரையில் முழுமையாக படுக்க வைக்கலாம், படுக்க வைக்கவும் கூடாது?
2: ஓகே, ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. அதில் ஒரு சில நுணுக்கங்கள் இருக்குது, மருத்துவ நுணுக்கங்கள் இருக்குது. பொதுவாக எந்த காரணத்தினாலையும் முதலுதவி செய்யும் போது ஒருவருக்கு மயக்கம் வர்ற மாதிரி தலைக்கிருப்பாக இருக்குது, தலசுத்தலாக இருக்குது அப்படின்னா நம்ம காமனாக நினைக்கிறது ப்ரெஷர் கம்மியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இவங்களை ஃப்ளாட்டாக படுக்க வைக்கிறதுல என்ன நலன் இருக்குது அப்படின்னா வந்து அவங்களுக்கு அந்த பிபி உடனடியாக பிக்கப் ஆகும், கால்களை கொஞ்சம் உயர்த்தி கூட நம்ம வந்து வைக்க சொல்லுவோம். அந்த டைமில் வந்து இதயத்துக்கு போகக்கூடிய ரத்த ஓட்டம் மேல் நோக்கி குயிக்காக போகுங்கிறதுனால ப்ரெஷரும் பெட்டராக இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மயக்கமின்மை, அந்த மயக்கமாக இருக்கக்கூடிய தன்மைங்கிறது வந்து கொஞ்சம் முன்னேறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இவங்களை ஃப்ளாட்டாக நம்ம வந்து படுக்க வைக்கிறது வந்து ரொம்ப ஒரு நலன் பயக்கக்கூடிய விஷயமா இருக்கும். ஆனால் இவங்க கேட்ட கொஸ்டினில் ஃப்ளாட்டாக படுக்க வச்சதுனால ஒருவேளை உயிர் போயிருச்சா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க, அந்த மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அந்த விஷக்கடி, அது பாம்போ இல்லை விஷ வண்டோ எதுவாக இருந்தாலுமே, சடனாக திடீரென்று அந்த இதயத்தை தாக்கக்கூடிய ஒரு பாய்சனாக மாறி இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சில பேருக்கு ஏற்கனவே சுகர் இருக்கிறவங்க இருக்கிறவங்களுக்கு, ஏற்கனவே ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு சாதாரண கடிகள் கூட வந்து ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தலாம். அப்படி ஏதாவது ஆயிருந்ததுனால

0: அவங்களுக்கு வந்து உயிரிழப்பு ஏற்பட்டிருக்க வாய்ப்புகள் இருக்குது.
1: ரொம்ப அழகான ஒரு விளக்கம் கொடுத்துருந்தீங்க டாக்டர். பொதுவாக இன்னைக்கு தோளில் ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஒரு ஹெல்த் கான்சியஸோட ஒரு சீக்ரெட்டாகவே மக்கள் வந்து சொல்கிறாங்க. தோளில் ஒரு சின்ன சேஞ்சஸ் வந்தாலும் அதை வந்து மக்கள் ஏற்றுக்கிறது இல்லை, அது அழகு சார்ந்த விஷயமா நம்ம எடுத்துக்கிறோம். இந்த தோளில் ஏற்படக்கூடிய தீ காயங்களுக்கான முதல் உதவி எந்தெந்த ஸ்டெப்ஸில் பண்ணுனா அந்த ஸ்கின்னோட பேரியரை எங்களால் பாதுகாக்க முடியும்?
0: ஓகே, இப்போ தோள்களில் பல அடுக்குகள் இருக்குது. அந்த அடுக்குகளில் எத்தனை அடுக்குகள் பாதிக்கப்படுதுன்னு பொறுத்து அந்த அந்த பேர்ன்ஸோடைய அந்த தன்மையை நம்ம வகைப்படுத்தும்.

0: உங்களால் பாதுகாக்க முடியும்.
1: ஓகே, இப்போ தோள்களில் பல அடுக்குகள் இருக்குது, அந்த அடுக்குகளில் எத்தனை அடுக்குகள் பாதிக்கப்படுதுன்னு பொறுத்து அந்த அந்த பேர்ன்ஸோடைய அந்த தன்மையை நம்ம வகைப்படுத்துகிறோம். அது நிறைய பேர் நம்ம காமன் பீப்புளே இதை பார்த்துருப்பாங்க. அதை நம்ம நமக்கு எந்த முதலுதவியை செய்ய வேண்டும் அப்படிங்கிறத விஷயத்தில் பார்த்தோம்னா, அந்த சின்ன சின்ன தீக்காயங்கள் இப்போ வந்து வீடுகளில் வந்து நமக்கு இந்த பசங்க ஏதாவது தீயில் சுட்டுக்குவாங்க, சின்ன ஏதாவது ஒரு அடுப்பில் பேர்னரில் தொட்டுருவாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும்போது சின்ன தீக்காயங்களாக வகைப்படுத்துகிறோம். அதை நம்ம அதுதான் பெரும்பாலும் நம்ம காமனாக பார்க்குறோம். அதில் நம்ம டோன்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, செய்யக்கூடாதுன்னு பார்த்தோம்னா, வீட்டில் இருக்க இங்கையோ மாவையோ அந்த கொப்பளம் வந்த இடத்துல அல்லது தீக்காயப்பட்ட இடத்துல அப்ளை பண்ணுவாங்க அந்த நேரத்தில் பெரியவர்கள். அதை நம்ம பொதுவாக நம்ம அவ்வளோ ரெக்கமெண்ட் பண்ணுறது கிடையாது, ஏன்னா அது எவ்வளோ சுத்தமாக இருக்கும்னு நமக்கு தெரியாது. அந்த தீக்காயத்தில் இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த தீக்காயம்பட்ட இடத்தை வந்து கண்டினியூஸ் ரன்னிங் டேப் வாட்டரில் நம்ம காமிக்க சொல்கிறோம். தொடர்ச்சியாக அந்த இடத்த குளிர்ச்சிப்படுத்தும் போது அதில் வரக்கூடிய லாங் டேர்ம் டேமேஜ், அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு ஸ்கார் மாதிரி தழும்பு மாதிரி ஆகும், அது பெர்மனன்ட் தழும்பாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த இடத்துல ஒரு இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது எல்லாத்தையுமே, அதுக்கான ட்ரீட்மெண்ட்டுக்கான அவசியம், அதனுடைய சிவியாரிட்டி எல்லாத்தையுமே நல்லா குறைக்கிறதுக்கு முக்கியமான ட்ரீட்மெண்ட் நம்ம பண்ண வேண்டியது ஒரு சுத்தமான ஒரு ரன்னிங் டேப் வாட்டரில் அதை ரொம்ப நேரத்துக்கு ஒரு 10 to 15 காமிச்சோம் அப்படின்னா அதனுடைய தாக்கம் குறைவாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிடலாம். கொப்பளங்கள் ஏற்பட்டால் கொப்பளங்களை உடைத்தோ கிழித்தோ விட வேண்டிய அவசியம் இல்லை. அதை வந்து ஒரு மருத்துவ சூப்பர்விஷன் அடிப்படையில் பண்ணோம்னா இன்னும் கொஞ்சம் சுத்தமாக அது வந்து இருக்கும்னு நம்ம நினைக்கிறோம்.
0: ரொம்ப அருமை டாக்டர், தீக்காயங்களை பற்றி ரொம்ப சொன்னீங்க. தீக்காயங்களுக்கு முக்கியமாக ஏற்படக்கூடிய கொப்புளங்களை உடைக்கக்கூடாது. அந்த கொப்புளங்கள் தான் அங்கே இருக்கக்கூடிய அந்த செரஸ் ஃப்ளூயிடுன்னு சொல்கிறது அந்த இடத்துக்குண்டான இயற்கையான பாதுகாப்பை கொடுக்குது அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். ஆக்சுவலாக டாக்டர், இந்த முதலுதவி எவ்வளோ நேரத்துக்குள்ளே பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப பேருக்கு ஒரு டவுட் இருக்குது. இது ஒவ்வொரு நிலைகளுக்கும் மாறுபடும். இதில் டாப்பில் இருக்கக்கூடிய மருத்துவ நிலைகளுக்கு எவ்வளோ நிமிஷத்துக்குள்ளே நாங்கள் முதலுதவி பண்ணோம்?
1: ஓகே, இது சிம்பிளாக சொல்கிறதா இருந்தால் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம், ஆஸ் சூன் அஸ் பாசிபிள்ங்கிறது அதுக்கு பொருத்தமான ஒரு வார்த்தையாக இருக்க முடியும். இப்போ நம்ம கோல்டன் அவர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நம்ம அந்த முதல் 60 மணித்துளிகளை வந்து கோல்டன் அவர்னு சொல்கிறோம். அது முக்கியமாக வந்து ஆக்சிடென்ட் ஆனவங்களுக்கு நம்ம சொல்கிறது. அந்த முதல் 60 நிமிஷத்தில் நம்ம என்ன பண்ணுறோமோ அது வந்து பேஷண்ட்டுடைய அவுட்கம்மை நிர்ணயிக்கும், அவங்க எந்தளவுக்கு பெட்டர் ஆவாங்கன்றதை சொல்லி கொடுக்கும், அது செய்ய வைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த அது மாதிரி பிளாட்டினம் மினிட்ஸ்னு சொல்லுவோம். அதை விட முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு முக்கியமான முதல் 15 மணித்துளிகளை வந்து நிமிடங்களை பிளாட்டினம்னு சொல்கிறோம். அதை விட வேல்யூ வாய்ந்தது. ஸோ சுருக்கமாக சொல்ல போனால் விக்னேஷ், எவ்வளவு சீக்கிரம் பண்ணுறமோ அவ்வளோ சீக்கிரம் நல்லது, அவ்வளவுதான். அதே மாதிரி நம்மளால் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி ஏதாவது விஷயங்கள் இருந்தது அப்படின்னா உடனடியாக மருத்துவ உதவிக்கு உங்களை ஷிஃப்ட் பண்ணுறதுக்கான முயற்சி எடுக்கிறதே ஒரு பெரிய முதலுது. நம்ம ஏதாவது கைகளிலிருந்து செய்யணும்னு அவசியம் இல்லை. எவ்வளவு சீக்கிரமாக அவங்களை பக்கத்தில் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்றதே ஒரு பெரிய முதலுதவி. அதையும் நம்ம முயற்சி பண்ணிப்போம்.
0: நல்லது நல்லது டாக்டர். இந்த முதல் உதவி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அதுலேயும் ஏகப்பட்ட டெக்னிக்ஸ் இருக்குது. யாருக்கு எந்த இடத்துல எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் நிறைய விஷயங்கள் டாக்டர் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப கவனம். முதல் உதவியில் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் முதல் உதவியை முதலான உதவியாக நீங்கள் அந்த நபருக்கு கொடுங்க. அப்படி இல்லைனா அந்த முதல் உதவிக்கான தகுதியுடைய நபர்கிட்ட நம்ம ஹேண்ட் ஓவர் கொடுக்கலாம், இல்லைனா இமீடியட்டாக ஹாஸ்பிட்டலுக்கு போயிடலாம். அதுதான் பெரிய முதல் உதவி, அதுதான் பிளாட்டினம் மார்க் அந்த பேஷண்ட்ஸ்க்கு நம்ம கொடுக்கறதா இருக்கும் அப்படிங்கிறத டாக்டர் அருமையாக சொல்லியிருந்தாங்க. ஒரு திரைப்பாடலுக்கு பின்னாடி நிகழ்ச்சி தொடரும் நேயர்களே. நேரம் நண்பர்கள் 12:30 ஆகுது. வெகு நேரமாக ஒரு நேயர் காத்திருக்காங்க, அவங்களுக்கான வாய்ப்பை கொடுத்து நம்ம திரைப்பாடல் கேட்கலாமே.

0: நேரம் நண்பகல் 12:34. இன்றைக்கான சிறப்பு நேரலை அப்படிங்கிறது உலக முதலுதவி தினத்தை முன்னிட்ட சிறப்பு நேரலையில் நம்மளோட இணைந்திருக்கிறார்கள் பல ஆண்டுகள் அனுபவம் உள்ள முதலுதவி மற்றும் அவசர சிகிச்சை துறையைச் சேர்ந்த மருத்துவ நிபுணர் டாக்டர் வி. ஜூட் வினோத் அவர்கள். இதோ நம்மோட இணைய காத்திருக்கக்கூடிய நேயர். வணக்கம்.
1: வணக்கம் சார். வணக்கம்.
0: வணக்கம். சொல்லுங்க, யார், எங்கிருந்து கூப்பிடுறீங்க
1: சார்? மதுரை அண்ணாநகர்ந்து பேசுறேன் சார்.
0: உங்க பெயர் சொல்லிருங்க.
1: என் பேர் பீர் முகமது சார்.
0: பீர் முகமது. ஓகே, சொல்லுங்க, உங்களோட கேள்வி என்ன
1: சார்? என்னன்னா 25 வருஷத்துக்கு முன்னால ஒரு பெரிய வண்டு கடிச்சு பிடிச்சு.
0: சரி.
1: பெரிய வண்டுனா ஒரு 100 கிலோமீட்டர் பெரிய வண்டு இருக்கும்.
0: சரி.
1: அது கடிச்சு வந்து திருப்பி மறுநாள் நைட்டு வந்து 2-3 மணிக்கு கடிச்சது.
0: சரி.
1: மறுநாள் ஒரு தடுப்பூசி போட்டு அப்புறம் கொஞ்ச நாளா வராம எந்த பிரச்சனையும் இல்லாம இருந்துச்சு.
0: சரி.
1: கொஞ்சம் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னால கொஞ்சம் வெண்புலி மாதிரி வந்துச்சு.
0: சரி.
1: அது பரவலாயிடுச்சு.
0: ரொம்ப நல்லது. நீங்க தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை சொல்றீங்க, முதலுதவி சார்ந்ததாக இல்லை அப்படிங்கறதுனால நீங்க தோல் மருத்துவரை நேரடியா தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கான விடிவுகளை அவர் கொடுக்கறதுக்கு ரெடியா இருப்பார். ஓகேவா? ரொம்ப நன்றி நீங்க தொடர்பு கொண்டதற்கு. அடுத்ததான் இந்த பக்கவாதம் அப்படின்னு சொல்றது. டாக்டர், திடீர்னு நல்லா பேசிக்கிட்டே இருப்பாங்க நம்ம குடும்ப உறுப்பினர் வந்து ரொம்ப அழகாக நம்மளோட உரையாடிக்கிட்டு இருப்பாங்க, திடீர்னு பார்த்தோம் அப்படின்னா கீழே விழுந்துருவாங்க. இதுவுமே அந்த மயக்கம் சார்ந்த நிலையாக இருக்கும். அப்போ ஒரு முதலுதவி தேவைப்படக்கூடிய நேரங்களில் இதுதான் அந்த மருத்துவ நிலை அப்படிங்கிறத மக்கள் எப்படி தெரிஞ்சுக்கலாம், குறிப்பாக அந்த பக்கவாதத்தை எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம்?
2: ஓகே. இப்போது பக்கவாதம் அப்படின்றது வந்து நம்ம ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்கிறோம். எப்படி வந்து ஹார்ட்டுக்கு ரத்த ஓட்டம் குறையும் போது ஹார்ட் அட்டாக் வருதோ, அது மாதிரி பிரெயினுக்கு ரத்த ஓட்டம் குறையும் போது பிரெயின் அட்டாக் அல்லது ஸ்ட்ரோக் அப்படின்றது வருது. இப்போ ஸ்ட்ரோக்கில் இருக்கக்கூடிய மேஜர் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, நீங்கள் கேட்டது தான், அதை ரெக்கக்னைஸ் பண்ணுறது. ஹார்ட் அட்டாக்னா நெஞ்சு வலின்னு சொல்கிறாங்க, உடனடியாக நம்ம நிறைய பேர் நம்ம வந்து முக்கியமான மருத்துவத்தை கொண்டு

0: போயிடுறோம். ஸ்ட்ரோக் வந்து அது மாதிரி எல்லா சமயத்துலேயும் வந்து ப்ராப்பரான ஒரு அறிகுறியை காமிக்கிறது கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், சில பேருக்கு வந்து காலைல எந்திரிச்ச உடனே அந்த ஷர்ட் பட்டன்ஸில் பட்டன்ஸை போடுறதுல சின்ன ஒரு தடுமாற்றங்கள் இருக்கலாம், நடையில் ஒரு சின்ன தளர்வாக அது வந்து வரலாம், பேச்சில் மெதுவான ஒரு வாய் குளறுதல் தன்மையாக அப்படி இருக்கலாம், இல்லை வாய் ஒரு பக்கம் கோண்ண மாதிரி இருக்கலாம். நமக்கே அதை ரெகனைஸ் பண்ண முடியாது பேஷண்ட்டுக்கே. அவங்க கூட கூடிய அட்டண்டரோ உறவினர்களோ அதை பார்த்து சொல்கிறவங்களுக்கு மிக மிக ஒரு மைன்யூட்டாக சின்ன ஒரு விஷயமா இருக்கலாம். எல்லாருக்கும் ஒரு பக்கம் கை கால் வராமல் போகிற அளவுக்கு சிவியரான ஸ்ட்ரோக்காக இருக்காது அது. அதுதான் ஸ்ட்ரோக்குடைய மிகப்பெரிய ப்ராப்ளம். அதை ரெகக்னைஸ் பண்ணுறது கஷ்டம், இது முதல் பாயிண்ட்டு. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன நரம்பு சொண்ட ப்ராப்ளம்கள் இருந்தால் கூட நேரத்தை விரயமாக்கக்கூடாது, உடனடியாக மருத்துவ உதவியை அணுகணும்னு நம்ம சொல்கிறோம். அந்த மருத்துவ உதவி வந்து ஒரு சிடி ஸ்கேன் அட்லீஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு பெரிய மருத்துவமனையாக இருக்க வேண்டும். இதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு ஒரு மணி துளிக்கும் பல லட்சக்கணக்கான பல மில்லியன் நியூரான்கள் வந்து இறந்துக்கிட்டே வரும், நரம்பு செல்கள் வந்து டேமேஜ் ஆகிக்கிட்டே வரும். எப்படி ஒரு வயலுக்கு போகிற நீர் ஓட்டத்தை வந்து நம்ம தடுத்து நிறுத்தினோம்னா அந்த வயலில் இருக்க பயிர்கள் கருகிக்கிட்டே வருமோ, அது மாதிரி மிக வேகமாக இந்த பாதிப்பு நிகழும். நம்ம கற்பனைக்கும் அப்பாற்பட்டதாக இருக்கும். அதனால நமக்கு டைம் ரொம்ப கம்மி. இந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன நரம்பு சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள் இருந்தால் கூட உடனடியாக நம்ம மருத்துவமனையை நம்ம வந்து அணுகணும். ஏனென்றால் குறிப்பிட்ட ஒரு சில மணி நேரங்களுக்குள்ள நம்ம ஒரு மருந்தை கொடுத்தோம் அப்படின்னா இந்த மூளைக்கு போகக்கூடிய இரத்த ஓட்டம் முழுமையாக சரி செய்யப்பட்டு அவங்க நார்மலான கை கால் பயிற்சி, நார்மலான கை கால் மூமெண்ட்டோட ரிக்கவரி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இந்த மணித்துளிகளை தான் நமக்கு ரொம்ப முக்கியமாக நம்ம சொல்கிறோம். குயிக்காக ஆக்ட் பண்ணி உடனடியாக மருத்துவமனைக்கு உங்களை கொண்டு வரணும், அப்போ உங்களுக்கு ரிக்கவரி பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுடைய அறிவுரை.
1: பக்கவாதத்திற்கான முதல் உதவி அப்படிங்கிறது அவங்க பக்கத்தில் நம்ம நின்று பார்க்கறதுக்கான நேரம் கிடையாது. உடனடியாக பக்கத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வசதிகளும் நிறைந்த இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறது தான் முதன்மையான முதல் உதவி. அந்த பக்கவாத மருத்துவ நிலைக்கு இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தீங்க. இப்போ இந்த மைக்ரேஷன் பார்த்தோம் அப்படின்னா டாக்டர், நல்லா என்ஜாய் பண்ணணும்னு மனிதர்கள் நினைக்கிறோம். அதுதான் இயல்பான ஒரு விஷயமே. ஆரோக்கியமும் சந்தோஷமும் இருந்தாலே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக அமையும். இந்த மலை பயணம், இந்த நெடுந்தூர பயணம், இந்த மாதிரி வந்து இந்த மைக்ரேஷன் அப்படிங்கிறது அதிகமாகிக்கிட்டே இருக்குது. இந்த மாதிரி போகிறவங்க கண்டிப்பாக அவங்களோட கைகளில் வைத்திருக்கக்கூடிய அந்த முதல் உதவி பெட்டியில் என்னென்ன பொருட்கள் நிச்சயம் இருக்கணும்?
0: ரொம்ப முக்கியமான கேள்வி. வழக்கம் போல் நீங்கள் எல்லாமே ரொம்ப முக்கியமான கேள்விலாம் கேட்குறீங்க.
1: நன்றி.
0: நானும் அதே பதில் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்கேன் விக்னேஷ் உங்ககிட்ட. அதாவது இப்போ காமன் ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் அப்படின்றதுல வந்து நமக்கு ஒரு அடிபட்டா என்னென்ன வச்சுக்கணும், ஒரு பேண்டேட் வச்சுருப்போம், பிளாஸ்டர் வச்சுருப்போம், போடுறதுக்கு ஒரு ஆயின்மெண்ட் பவுடர் இப்படி ஏதாவது வச்சுருப்போம். அது எல்லாமே எல்லா மருத்துவ உதவி கிட்லேயுமே இருக்குது. அல்ரெடி நம்ம சில மாத்திரைகளை வந்து நம்ம அடிஷ்னலாக வச்சுக்கணும்னு சொல்லி நம்ம வந்து சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம், வயிறு அப்செட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய பேருக்கு இருக்குது. அவங்களுக்கு அது ஒரு டயரியா, லூஸ் மோஷன் ஆகிற மாதிரி இருக்கலாம், இல்லை ஃபுட் பாய்சனிங் ஆகலாம். ஸோ அதுக்கு நம்ம ஸ்பெசிஃபிக்காக உங்களுடைய பக்கத்திற்குரிய லோக்கல் மருத்துவர்களை அணுகி இதுக்கு வேண்டிய சில மருந்துகளை நீங்கள் கையில் வந்து வச்சுக்கலாம். ஏன்னா அது எல்லாருக்குமே, இந்த மலையேறவங்களுக்கு நிறைய பேருக்கு வாமிட்டிங் வரும். ஸோ இந்த வாமிட்டிங் வரும்போது அதுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடியே, ட்ராவலுக்கு முன்னாடியே போட்டுக்கிறதுக்கு சில மாத்திரைகள் நாங்கள் பரிந்துரை செய்வோம். அதை வந்து உங்களுக்கு தெரிஞ்ச பக்கத்தில் மருத்துவர் அணுகி ஒரு லிஸ்ட்டை அதை கையில் வச்சுக்கலாம். இதை விட முக்கியமாக நம்ம மலை சார்ந்த இடங்களுக்கு போகும்போது நமக்கு இங்கே சிக்னல் இருக்காது. சில நேரத்தில் பக்கத்தில் மருத்துவ உதவி நிறைஞ்ச ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் கிடைக்காம போகிறதுக்கு ட்ராவல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவசர உதவி கூட யாரையும் அழைக்க முடியாத தன்மையும் வரலாம். இந்த மாதிரி இடங்களில் சில பேருக்கு இப்போ மாரடைப்பு வருதுன்னு வச்சுக்கோங்க. ஹார்ட் அட்டாக்ங்கிறது ரொம்ப காமனாக நம்ம இந்தியர்கள் நடுவில் பார்க்குறோம், நம்ம எல்லா இடங்கள்லையுமே வருது அது. அப்போ அவங்களுக்கு ஒரு மெடிக்கல் கிட்டில் சில மாத்திரைகளும் வச்சுக்க பரிந்துரை பண்ணுறோம். முக்கியமாக அதை மட்டும், ஹார்ட் அட்டாக் ரொம்ப முக்கியங்கிறதுனால அதுக்கான மருந்துகளை மட்டும் நம்ம சொல்லி கொடுத்துருவோம்.
1: சொல்லுங்கள்.
0: ஒன்று வந்து ஆஸ்பிரின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மருந்து. அந்த மருந்து வந்து 325 மில்லிகிராம் பொதுவாக வைக்க சொல்கிறோம். அந்த மாத்திரையை கடித்து சாப்பிட சொல்கிறோம். இந்த மாத்திரை ஒன்று வந்து அந்த சின்ன ஒரு பிளாஸ்டிக் பாக்கெட்டில் போட்டு வச்சுக்கலாம். ரெண்டாவது ஸ்டாட்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாத்திரை. இந்த ஸ்டாட்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாத்திரை வந்து அந்த கொழுப்பு சத்தை வந்து சரி பண்ணக்கூடிய மாத்திரை நம்ம சொல்கிறோம். ஆனால் இதையும் நம்ம ஹார்ட் அட்டாக் நம்ம கொடுக்குறோம். எத்தனை மில்லிகிராம் என்ன பிராண்டில் வாங்கணுங்கிறத நம்ம டாக்டர்களையும் அணுகி என்னோடக்கு இத்தனை மில்லிகிராம் எடுக்கணுங்கிறத அவங்க கையில் வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா இந்த நெஞ்சு வலி அல்லது மாரடைப்புக்கான அறிகுறிகள் வந்தால் உடனடியாக இந்த மாத்திரைகள் அவங்களை எடுத்துக்கொள்வது அவங்க வந்து பெட்டர், நல்ல ஒரு அவுட்கம் அவங்களுக்கு கொடுக்கும், உயிராபத்திலிருந்து அவங்களுக்கு வந்து குறைக்கும். அது
1: முதலுதவி பண்ணுறது அப்படிங்கிறது சாதாரணமாக ஏதோ ஒரு தருணத்தில் நம்ம பண்ணக்கூடிய விஷயம் கிடையாது. இது ஒரு வாழ்க்கையை தற்காத்து வைக்கக்கூடிய ஒரு கலை தான். ஆனால் இது ஒவ்வொரு மருத்துவ நிலைக்கும், அந்த மருத்துவ பயனாளியாக வரக்கூடிய அந்த நோய்க்குமே என்டையர்லி டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொன்னாங்க. ஒரு ப்ரிப்பரேஷன் தேவை. ப்ரிப்பேர்ட்னஸ் அப்படிங்கிறது வந்து முதலுதவிக்கும் தேவை அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஃபஸ்ட் எய்டு கிட்ட நமக்கு சொல்லியிருந்தாங்க. டாக்டர், பொதுவாக இந்த நீர்நிலைகளில் மூழ்கி போயிடுறாங்க, அவங்கள வந்து முழுமையாக குணப்படுத்தக்கூடிய வாய்ப்பு தற்போது இருக்கக்கூடிய மருத்துவ சூழலில் அதிகம் இருந்தாலும், மருத்துவமனைகளில் இருந்தாலும், இந்த வெளிப்புற பகுதிகளில் இந்த நீர்நிலைகளில் அவர்களை காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுது. இதற்கு காரணம் அந்த நோயோட தீவிரம் அப்படிங்கிறத விட

0: அவங்க அங்கே இருந்து அந்த பாதிக்கப்பட்ட இடத்துலேருந்து மருத்துவமனைக்கு வருவதற்குள்ளாக பல பாதிப்புகளை கூட இருக்கிறவங்க நாங்கள் உருவாக்குறோம். இது என்னென்ன பாதிப்புகள், ஏன் இது நடக்குது, ஆக்சுவலாக அவங்கள எப்படி நாங்கள் கேர் பண்ணி உங்ககிட்ட நாங்கள் கொண்டு வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணணும்.
1: ஓகே, இப்போ அது ட்ரௌனிங் அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் வருது. இது நீர்நிலைகளில் மூழ்கிறப்ப நம்ம எல்லா முதலுவிக்கும் சொல்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து திரும்பி திரும்பி நம்ம ரீஇன்சிஸ்ட் பண்ணுறோம், அதாவது சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் அப்படின்றது. நிறைய முதலுதவிகளில் நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ப்ராப்ளத்தை நான் இதுலேயும் சேர்த்து நான் கோட் பண்ணுறேன் உங்களுக்கு. அந்த பாதுகாப்பை கொடுக்கக்கூடிய காப்பாற்றக்கூடிய நபர் ஒரு முதலுதவி செய்யும்போது தன்னுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டிய கட்டாயத்தில் அதை பல நேரங்களில் அந்த பர்டிகுலர் பாதிக்கப்பட்ட நபரோடு இருக்கக்கூடிய எமோஷனல் அட்டாச்மெண்ட்டின் காரணமாக நம்ம அதை மறந்து போயிடுறோம். நம்ம நீங்கள் நிறைய இடங்களில் கவனிச்சிங்கன்னா யார் முதல்ல நீரில் மூழ்கினாங்களோ அவங்கள காப்பாற்றப்பட்ட நபர் இறந்து போயிருப்பாங்க, முதல்ல மூழ்கினவங்க காப்பாற்றப்பட்டிருப்பாங்க. தீக்காயங்களுக்கும் அது பொருந்தும். நிறைய இடங்கள் இது மாதிரி நடந்திருக்குது. அதாவது முதல் உதவி செய்ய போகிறவங்க அந்த பாதுகாப்பை உறுதி செய்த பின்னாடி தான் அவங்களை நம்ம ரிட்ரீவ் பண்ணுறதுக்கான முயற்சிகள் நம்ம எடுக்கணும். அதுக்கான முயற்சி இல்லைனா நம்மளுடைய வாழ்க்கையும் நம்ம இழந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது ஒன்று. ரெண்டாவது, நீருக்குள்ளே மூழ்கினவங்களுக்கு நமக்கு தெரியும் நுரையீரலுக்குள்ள நீர் நிறைய இறங்கியிருக்கும். அப்போ அதை நம்ம வெளியே கொண்டு வரதுக்கான முயற்சிகள் எடுக்கணும். அது ஹாஸ்பிட்டல் பேஸ்டாக தான் இருக்கணும். நம்ம அவங்கள வந்து சில படங்களில் பார்த்துருப்பீங்க, நம்ம சில வீடியோஸில் பார்த்துருப்பீங்க, ஒரு சக்கரத்தில் வச்சு சுற்றுவாங்க, தலையிலாக தொங்க விட்டு பார்ப்பாங்க குழந்தைகளை. இதெல்லாம் வந்து கொஞ்சம் ரிஸ்கியான ப்ரொசஸ் நம்ம நினைக்கிறோம். ஏன்னா அவங்களுக்கு எலும்புகள்லேயும் அடிபட்டிருக்க வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அவங்கள பேச்சு மூச்சே இல்லாத கண்டிஷனில் இருந்தாங்கன்னா நம்ம முதல்ல கவனித்த அந்த CPR அப்படின்ற விஷயத்தை நம்ம உடனடியாக செய்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். மூச்சு காற்று கொடுப்பதற்கும் நெஞ்சில் கை வச்சு இதயத்தை இயங்குவதற்கான அழுத்தத்தை கொடுப்பதற்குமான விஷயத்தை மட்டும் நம்ம செஞ்சோம்னா போதுமானது. அதை செஞ்சுக்கிட்டே நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வந்தோம்னா அந்த மூச்சு காத்துக்கான கண்ட்ரோல் இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்து ஹாஸ்பிட்டலில் அவங்க எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எலும்பு முறிவு எதுவும் எடுத்திருக்கான்றதை செக் பண்ணிவிட்டு கழுத்தை அதிக அசைவு இல்லாமல் அவங்க வெளியே கொண்டு வந்து மூச்சு காத்தை கொடுத்து தேவைப்பட்டால் CPR பண்ணி அவங்கள வந்து நம்ம எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்டுக்கு ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டலில் கொண்டு போகிறது பெட்டர்.
0: எனக்கு முதல் உதவி தெரியும், நான் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறேன், ஆனால் கூட இருக்கிறவங்களோட ஒத்துழைப்பு எனக்கு இல்லை, ஒரே கூட்டமாக இருக்குது ஒரு பொதுவான இடங்கள். அது எந்த அளவுக்கு அந்த பாதிக்கப்பட்ட நபருக்கு இன்னும் அந்த நிலையோட தீவிரத்தை அதிகப்படுத்தும் டாக்டர்?
1: கண்டிப்பாக இது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். அதாவது ஒன்று, நம்ம அந்த பேஷண்ட்டுக்கு உதவி செய்யக்கூடிய மனப்பான்மையோடு இருக்க வேண்டும். அப்படி இல்லைன்னா வேடிக்கை மட்டும் பார்க்கறதுக்கான கூட்டம் அதிகமாக இருக்குது அப்படின்னா வந்து ஒரு தனி நபரால் அதை பெரிய விதத்தில் வந்து நம்ம வந்து அதை அந்த உதவியை நம்ம செய்ய முடியாது. கூட்டங்கள் கூடும்போது பாதிப்புகள் தான் ஜாஸ்தியாகும். நீங்கள் கரெக்டாக சொன்ன மாதிரி நம்ம ஏற்கனவே ஒரு விஷயத்தில் அதை வந்து அறிகுறித்து சொன்னோம். நம்ம அதை அதாவது அந்த சுத்தமான காற்றோட்டமான சூழல் அவங்களுக்கு இல்லாமல் போகுது. உதவி செய்யக்கூடிய அந்த மனப்பான்மை இருக்கக்கூடிய நபர் முன் வர்றதுக்கு தயக்கத்தை அது வந்து ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ ஒரு ஆம்புலன்ஸோ ஸ்ட்ரெச்சஸோ வரணும்னா கூட அந்த அதிகப்படியான கூட்டம் உடனடியாக மருத்துவமனைக்கு அவங்க செல்வதற்கான நேரத்தை ஒரு கால விரயத்தை அவங்களுக்கு வந்து ஏற்படுத்துது. ஸோ ஒன்று, நம்ம அவங்களுக்கு உதவி செய்யணும். உதவி செய்கிறதுக்கான தன்மை நமக்கு இல்லைன்னா அந்த இடத்துல கூட்டம் கூடி அதை வேடிக்கை பார்க்கறதுல எந்த விதமான ஒரு யூஸும் நமக்கு கிடையாது. அதில் அதை நம்ம உணர்ந்துக்கணும். நம்ம
0: கண்டிப்பாக கண்டிப்பாக அந்த சூழ்நிலையை பொறுத்து சமயோஜிதமாக எப்படி நம்ம நம்மளோட இந்த முதலுதவி திட்டத்தை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து அந்த மருத்துவ பயனாளி பாதிக்கப்பட்டவருக்கும் நமக்குமான அந்த சேஃப்டியை உறுதி பண்ண முடியும். ஆனால் குவாலிட்டியும் நம்ம என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும் அப்படிங்கிறத டாக்டர் சொல்லியிருந்தாங்க. நம்மோட இணைய காத்திருக்கும் அடுத்த நேயர். வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் எங்கேருந்து கூப்பிட்றீங்க?
2: சார்,
0: உங்க பேர் சொல்லுங்க, எங்கேருந்து கூப்பிட்றீங்க?
2: அண்ணாநகர் சார், இது பீர்மபுடு.
0: மறுபடியும் அதே லைனுக்கு வந்திருக்கீங்க, சொல்லுங்க. அந்த தோல் கண்டிஷன் மட்டும் வேண்டாம், வேற சொல்லுங்க. முதலுதவி சம்பந்தப்பட்டது மட்டும்தான், நீங்க மருத்துவ நிலைகளுக்கு தொடர் கண்காணிப்புல இருக்க வேண்டிய ஒரு நிலையை எங்க கிட்ட கேக்குறீங்க. அதற்கான முழுமையான பதிலும் உங்களுக்கான சிகிச்சையும் தோல் நோய் மருத்துவர் கொடுப்பாங்க. தயவு செய்து நீங்க கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. பொதுவாக முதியவர்கள் வந்து இன்றைக்கி முதியோர்களோட எண்ணிக்கை இந்தியாவிலேயே அதிகமாக இருக்குது டாக்டர். அப்போ இந்த குளியல் அறையில் வழுக்கி விழுகிறதுனால இடுப்பெலும்பு முறிவு அப்படிங்கிறது ரொம்ப ஒரு இது நடக்குது. பட் ஆனால் அவங்க முதியோர்கள் அப்படிங்கிறதுனால நம்ம எந்த ஒரு உதவியுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை தான் இப்போ இருக்குது. முதியோர்களுக்கு குளியலறையில் விழுந்தவர்களுக்கு என்ன மாதிரியான முதல் உதவி அவர்களோட உயிரையே காப்பாற்றும்?
1: ஓகே, இப்போ இதில் முதலுதவி அப்படின்றதுல வந்து ரெண்டு விதமாக நம்ம யோசிக்கிறோம். வழுகி கீழே விழும்போது ரொம்ப காமனாக நம்ம பார்க்கக்கூடிய காயங்கள்ங்கிறது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இடுப்பு எலும்பு முறிவு தான். அவங்களுக்கு இடுப்பு எலும்பு முறிவு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அந்த இடுப்பு எலும்பு முறிவில் ஏற்பட்ட இடத்துல ஒரு வலி ஒரு முக்கியமான காரணம். ரெண்டாவது, அந்த இடத்துல கொஞ்சம் ரத்த இழப்பும் கொஞ்சம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த ரத்த இழப்பு அடிபட்ட எலும்பு அந்த இடத்துலையும் இருக்கலாம், இல்லை தலை காயங்கள் மூலமாகவும் அவங்களுக்கு வந்து இருக்கலாம். எந்த இடத்துலேருந்து ரத்த

0: கசிவு ஏற்படுதோ அந்த இடத்துல வந்து ஒரு சுத்தமான துணியை வைத்து அழுத்தமாக பிடித்து கொள்வதன் மூலமாக அந்த இரத்த இழப்பு அதிகமாகாமல் நம்ம தடுக்க முடியுது. எல்லா காயங்களுக்குமே நமக்கு வந்து பொருந்தும். அந்த அடிபட்ட இடத்தை அழுத்தமாக ஒரு துணியின் மூலமாக அழுத்தி பிடிப்பதன் மூலமாக அந்த இடத்துல ஒரு கிளாட் ஃபார்மேஷன் சொல்லுவோம், அந்த ரத்தம் உறைவு தன்மை ஏற்பட்டு இரத்த இழப்பு குறைக்கப்படுது. ஒன்று. ரெண்டாவது, எந்த இடத்துல அடிபட்டிருக்கோ அந்த இடத்த வந்து அதிக அசைவு இல்லாமல் வைக்க வேண்டும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். காலோ கையோ அதிக அசைவு இல்லாமல் நேராக வைப்பதன் மூலமாகவே இரத்த இழப்பும் அந்த வலியும் குறைக்கப்படுது. ஸோ அதை அவங்க ஹாஸ்பிட்டல் நம்ம கூட்டிகிட்டு வரும்போது அதற்கு வேண்டிய மாதிரியான ஆர்த்தோபெடிக் சிகிச்சையை நம்ம வந்து எலும்பு சிகிச்சையை நம்ம கொடுக்க முடியும்.
1: ரொம்ப நல்லது டாக்டர். பொதுவாக இன்றைக்கி வாழ்நாள் நோய்களுக்கு மருந்துகள் எடுக்கிறவங்களோட அந்த கவனிப்பு அப்படிங்கிறது அதிகமாக தேவைப்படுது. இப்போ இதயம் சிறுநீரக குறைபாடு இவங்களுக்கெல்லாம் பொதுவாக அதிகாலையில் மூச்சு திணறல் இருந்து அவங்க வந்து மருத்துவமனைக்கு வர்றத நம்ம சாதாரணமாகவே பார்க்குறோம். இந்த அதிகாலையில் ஏற்படக்கூடிய மூச்சு திணறலுக்கும் மற்ற நேரங்களில் வரக்கூடிய மூச்சு திணறலுக்கும் நாங்கள் பண்ண வேண்டிய முதல் உதவி என்ன?
0: ஓகே, மூச்சு திணறல் அப்படின்றது பல்வேறு வகையான காரணங்களால் ஏற்படலாம் விக்னேஷ். அது அதிகாலை நேரத்தில் ஏற்படுறதுக்கும் மற்ற நேரங்களுக்கும் வந்து பெரிய மருத்துவ வித்தியாசங்கள் ஒன்றும் சொல்ல முடியாது. என்ன, அதிகாலை நேரத்தில் வந்து நிறைய பேருக்கு நம்மளுடைய மருத்துவ தரவின் அடிப்படையில் இந்த ஹார்ட் அட்டாக், இந்த பல்மோனரி டிமான் சொல்லக்கூடிய இந்த மூச்சு திணறல், ஹார்ட் ஃபெயிலியர் ஆகி வரக்கூடிய இதெல்லாம் வந்து காலை நேரங்களில் சில பேருக்கு அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவ்வளவுதானே தவிர உதவிகளில் பெரிய வித்தியாசங்கள் நமக்கு வந்து கிடையாது. இப்போ சில பேர் வந்து இந்த மாதிரி அடிக்கடி மூச்சு திணறல் வர்றவங்க வீட்லேயே ஆக்சிஜன் சோர்ஸை வச்சுருப்பாங்க, அவங்க அதுக்கான சிலிண்டர்களை வச்சுருப்பாங்க. அப்படி இருந்தால் அந்த சிலிண்டரில் ஆக்சிஜன் அவங்களுக்கு கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா மிக விரைவாக அவங்களை நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு வர்றது தான் அதுக்கான முக்கியமான ஒரு மருத்துவ உதவியாக இருக்கும். நம்ம இயல்பான மருத்துவ உதவிகள் செய்கிற மாதிரி ஸ்லோவாக நம்ம இந்த பேஷண்ட்டில் நம்ம அணுக முடியாது. உடனடியாக நம்ம அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு தான் வரணும். அவங்க அந்த அவங்களுக்கு எடுக்கிற இசிஜியை வச்சோ அவங்களுடைய ஆக்சிஜன் லெவல்ஸை வச்சோ தான் நம்ம அடுத்த கட்டமாக என்ன செய்ய முடியுங்கிறத பார்க்க முடியும்.
1: பல சூழ்நிலைகளில் முதலுதவி தேவைப்படுது அப்படிங்கிறத விட அந்த இடங்களை விட்டு மருத்துவ குழுவினர்கிட்ட ஒப்படைக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய முதலுதவி அப்படிங்கிற சொல்லியிருக்கீங்க. பொதுவாக உணவு எடுத்துக்கிட்டு இருக்கிறப்ப ஒரு கவனம் இல்லாமல் பேசிக்கிட்டு சாப்பிட்றதுனாலையோ இல்லை ஒரு சோசியல் மீடியா பார்த்துக்கிட்டே நம்ம ஏதாவது சாப்பிட்றப்ப இந்த உணவானது புரை ஏறிக்கிடுதுன்னு சொல்கிறாங்க. அது முடிஞ்சதுக்கப்புறம் அப்படி சுயநினைவும் முழுமையாக இழந்துடுறாங்க. இந்த தருணத்தில் நாங்கள் என்ன டாக்டர் பண்ணணும்?
0: ஓகே, இதை வந்து நம்ம சோக்கிங் அப்படின்ற ஒரு சென்டென்ஸ்கில் வந்து கொண்டு வரோம், ஒரு வார்த்தைக்குள்ளே கொண்டு வரோம் நம்ம. அதாவது நம்ம உணவு குழாய்க்குள்ளே போக வேண்டிய ஒரு பொருள் அல்லது வேறு ஏதோ ஒரு ஃபாரின் பாடி நமக்கு மூச்சு குழாய்க்குள்ளே அடைக்கும் போது, மூச்சு குழாய் முழுமையாக அடைபடும் போது உடனடியாக இறப்பு சம்பவிக்க வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து பிறந்த குழந்தைக்கும் ஏற்படலாம், அல்லது ஒரு சற்றே முதிர்ந்த குழந்தைக்கு இருக்கலாம், இல்லைனா வந்து பெரியவங்களுக்கும் ஏற்படலாம். இந்த பெரியவர்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த மூச்சு திணறல் அல்லது அடைப்பு ஏதாவது ஏற்பட்டால் அதை ரெண்டு விதமாக நம்ம அணுகிறோம். ஒன்று வந்து அவங்களால இருமவோ பேசவோ முடியுதா அப்படின்றத நம்ம செக் பண்ணி பார்க்குறோம். பேசவோ இருமவோ முடியுதுன்னா மூச்சு குழாயில் வந்து முழுமையாக அடைப்பு ஏற்படலை அப்படின்றது அர்த்தம். அவங்கள இருமி துப்புறதுக்கு நம்ம என்கரேஜ் பண்ணோம்னா அவங்களே அதிலிருந்து வெளியில் அவங்களே தங்களையே கொண்டு வந்ததுக்கான வாய்ப்புகள் வந்து அவங்களுக்கு வந்து இருக்கும். ஒருவேளை இருமவோ பேசவோ முடியலை அப்படின்னா மூச்சுக்குழாய் அடைப்பு முழுமையாக அடைக்கப்பட்டிருக்கு அப்படின்றது அர்த்தம். அவங்களுக்கு நம்ம சில முதலுதவிகள் செய்ய வேண்டிய அவசியம் இருக்குது. நீங்கள் எல்லாருமே வந்து அதை வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணியோ நீங்கள் வந்து பார்க்கலாம், கூகுள்லேயோ உங்களோட யூடியூப்லேயோ வீடியோலையும் நீங்கள் பார்க்கலாம். அதாவது பாதிக்கப்பட்ட நபருக்கு பின்பக்கமாக போய் நின்று கொண்டு அவருடைய முதுகையை முன்பக்கமாக வளைத்து பிடிக்க வேண்டும். முன்பக்கமாக குனிஞ்ச மாதிரி அவர் நிற்பார். நம்ம பின்பக்கமாக இருந்து அவங்களை கட்டி பிடிச்ச மாதிரி நம்ம முன்பக்கம் இரண்டு கைகளையும் நம்ம கொண்டு வரணும். வயிற்றுக்கு தொப்புளுக்கு கொஞ்சம் மேலே நம்மளுடைய ரெண்டு கைகளையும் சேர்த்து பிடிச்சு பின்னோக்கி மற்றும் மேல் நோக்கி இறுக்கமாக அழுத்த வேண்டும். அந்த அழுத்தம் வந்து நெஞ்சில் தான் நமக்கு வந்து உள்பக்கத்தில் ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்போ நெஞ்சுக்குள்ளே இருக்கக்கூடிய ப்ரெஷர் ஜாஸ்தியாகும் போது தொண்டையில் அடைபட்டிருக்க பொருட்கள் வந்து வெளியே வந்து அவங்க துப்புறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இது மாதிரி ஒரு ஐந்து முறை தொடர்ச்சியாக பண்ணும்போது அந்த ஃபாரின் பாடி வெளியே வர்றதுக்கான, அடைக்கப்பட்டிருக்க பொருள் வெளியே வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய அவங்களுக்கு வந்து இருக்குது.
1: இப்போ பொதுவாக இந்த சூழ்நிலையில் இருக்கக்கூடிய அந்த வெப்ப அலைகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. அதாவது பருவநிலைகளுமே இப்போ மாறி தான் இருக்குது. வெப்ப அலைகள்னால ஏற்படக்கூடிய இந்த நீர்ச்சத்து குறைபாடுகள் பாதிக்கப்படுறவங்களுக்கு என்ன டாக்டர் நம்ம உடனடியாக பண்ண வேண்டியது இருக்கும்?
0: இப்போ ஹீட் ஸ்ட்ரோக் அப்படின்னு கூட நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதிகமான வெயில் காலங்களில் வந்து நமக்கு நீர்ச்சத்து குறைபாடு அதிகமாக ஏற்படும். அந்த மாதிரி சமயங்களில் வந்து அது வர்றதுக்கு முன்னாடியே ப்ரிவென்ட் பண்ணிக்கிறது தான் நமக்கு வந்து முக்கியமான வழியாக இருக்க முடியும். அதிகப்படியான நீர்ச்சத்து உள்ள பழங்களையோ இல்லை அடிக்கடி தண்ணீர் குடிக்கக்கூடிய பழக்கங்களையும் நம்ம ஏற்படுத்தி, இன்றைக்கி நம்மளுடைய குழந்தைகளுக்கும் சரி நம்மளுடைய பெரியவங்களுக்கும் சரி ரெகுலராக தண்ணீர் குடிக்கக்கூடிய பழக்கங்கள்ங்கிறது வந்து ரொம்ப குறைஞ்சி போச்சு. அவங்க வேலையின் நிமித்தமாகவோ இல்லை அவங்களுக்கு இருக்கக்கூடிய வெவ்வேறு சூழ்நிலைகளின் காரணமாகவோ கையில் யாருமே ஒரு வாட்டர் பாட்டிலை கேரி பண்ணிட்டு போகிறது கிடையாது. இந்த நீர்ச்சத்துங்கிறது வந்து நம்மளை இந்த வெப்ப அலைகள்லேருந்து அதிகப்படியான வெப்பத்திலேருந்து ஏன் நார்மலாகவே நம்மளுடைய ஹார்ட்டு கிட்னி நுரையீரல் மூளை இதனுடைய ஃபங்க்ஷன்ஸ்க்கு எல்லாமே அடிக்வேட் ஹைட்ரேஷனுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ முதல் தண்ணீரோடு சேர்த்து அந்த காரணத்தையும் நம்ம வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி நம்ம சொல்கிறோம். நீங்கள் அதிகப்படியான தண்ணீர் குடிப்பது உங்களுக்கு ஒரு ஒரு உறுப்புகளில் வரக்கூடிய

0: மிகப்பெரிய பாதிப்புகளை கூட உங்களுக்கு தவிர்க்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ அதுக்கு அடிக்குவேட்டாக உங்களை ஹைட்ரேட் பண்ணிக்கோங்க. எப்பயுமே உங்கள் கையில் வந்து ஏதாவது அதுக்கான சோர்ஸ் உங்ககிட்ட இருக்கட்டும், ஒரு வாட்டர் பாட்டில் எப்பயுமே கேரி பண்ணுங்கள். இது ஒரு முக்கியமான விஷயம். ஒருவேளை அதிகப்படியான இந்த ஹீட் ஸ்ட்ரோக் மாதிரி ஆகி வெப்பத்தினால் மயங்கிட்டாங்கன்னா, அதிக ஃபுல் மயக்கத்தில் இருந்தாங்கன்னா வாய் வழியாக தண்ணீர் கொடுக்க வேண்டாம். நம்ம நரம்பு வழியாக நம்ம அந்த ஊசி மருந்துகள் மூலமாக நம்ம ட்ரிப்ஸ் போட வேண்டியிருக்கும். உடலை மேற்பரப்பில் கூலாக்குறதுக்கு நம்ம நார்மலாக துணிகளை நினைத்து அவங்களுடைய நெற்றி, வயிறு, கழுத்து இந்த பகுதிகளையெல்லாம் நம்ம ஈர துணியில் போர்த்ததன் மூலமாக உடம்புடைய டெம்பரேச்சர் நம்ம குறைக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணலாம்.
1: என்னதான் மற்றவங்களுக்கு நம்ம முதலுதவி பண்ணதுக்கு தயாராக இருந்தாலும், நமக்கு முதலுதவி அப்படிங்கிறதே நீர் அருந்துதல் தான் அப்படிங்கிறத டாக்டர் எங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அதிகப்படியான நபர் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா யாருக்கு முதல்ல முதலுதவி பண்ணணும் அப்படிங்கிற டவுட் வந்துடும் டாக்டர். இப்போ ஒருத்தங்க முதலுதவி பண்ணுறதுக்கு இருக்கிறாங்க, ஒரு 10 பேர் 20 பேர் அடிபட்டிருக்காங்க, யாருக்கு டாக்டர் முதல்ல முதலுதவி பண்ணணுங்கிற ப்ரையாரிட்டிஸ் நாங்கள் எப்படி பண்ணணும்?
0: ஓகே, அது ஒரு சாமானிய நபருக்கு அதை நிர்ணயிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஆக்சுவலாக நாங்கள் அதை ட்ரையாஜிங் அப்படின்ற ஒரு வார்த்தைகள் மூலமாக நாங்கள் வந்து அதை வந்து சொல்கிறோம். ட்ரையாஜ் அப்படிங்கிறது வந்து அதிகப்படியான காயம் ஏற்பட்டவரை உடனடியாக முதலுதவிக்கு நம்ம உட்படுத்தணுங்கிறது தான் ட்ரையாஜிங் அப்படின்றது. அந்த ப்ரையாரிட்டி 1, 2, 3 சொல்லி நாங்கள் வந்து பிரிக்கிறோம். இப்போ தலைக்காயம் பட்டவங்க, இடுப்பெலும்பு முறிஞ்சு போனவங்க, அவங்களுக்குலாம் ரத்த இழப்புகள் ஜாஸ்தியாக இருக்கும், சுயநினைவு கம்மியாக இருக்கும், இவங்களாம் அந்த ப்ரையாரிட்டி 1 அப்படின்ற கேட்டகரியில் கொண்டு வரோம். நம்ம அடுத்தாப்பில் கொஞ்சம் ஒரு காமன் நேரம் கழித்து அவங்களுக்கு உதவி செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க, சின்ன சின்ன காயங்கள் ஏற்பட்டவங்க எல்லாத்தையுமே வந்து ப்ரையாரிட்டி 2 & 3 நம்ம வகைப்படுத்துகிறோம். ஸோ உயிராபத்து உண்டாக்கக்கூடிய இன்ஜுரி காயம் அவங்களுக்கு இருக்குதுனாலோ, சுயநினைவு கம்மியாக இருந்ததுனாலோ, இல்லை அவங்களுக்கு வந்து ப்ரெஷர் கம்மியாக இருக்குது, இதய துடிப்பு குறைவாக இருக்குதுன்னு நீங்கள் உணர்றீங்கன்னாலோ, அவங்களையெல்லாம் அந்த ப்ரையாரிட்டி 1 வச்சு முதல் உதவியை முக்கியமாக அவங்கள ப்ரையாரிட்டிஸ் பண்ணி கொடுத்துட்டு மற்றவங்களை அடுத்தாப்புல நீங்கள் வந்து அட்ரஸ் பண்ணால் போதுமானது.
1: அப்போ முதலுதவி பண்ணுறப்ப காமன் சென்ஸை அதிகமாக நாங்கள் யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும், அப்படி தானே?
0: கண்டிப்பாக. அது
1: அதாவது நமக்கு பாதிப்பு என்னங்கிறத கண்ணாலையும் நம்ம பார்த்துக்கலாம். சுயநினைவு ரொம்ப இழந்திருக்காங்கன்னா அவங்களுக்கு முதல்ல முதலுதவி கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறீங்க. டாக்டர், அடுத்த கேள்வி, பொதுவாக வீடுகளில் செல்லப்பிராணிகளாக நாய்கள் தான் அதிகமாக இருக்குது. அது குடும்பத்தில் ஒரு உறுப்பினராகவே நம்ம மாற்றிட்டோம் நம்மளோட வளர்ப்பு முறைகளில். இந்த நாய்க்கடிகளுக்கு செய்ய வேண்டிய முதலுதவி என்ன, இதில் என்னென்ன சிக்கல்கள் இருக்குது, அதை பற்றி சொல்லுங்களேன்.
0: நாய்க்கடிகள் வந்து நம்ம ரொம்ப அலட்சியப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இன்றைக்கி இருந்திருக்கு. ரெண்டாவது, ஸ்ட்ரீட் டாக்ஸ் நிறைய இடத்துல நமக்கு வந்து பெருகி போயிருக்கு. சில இடங்கள்லாம் பார்த்தோம்னா நம்ம குழந்தைகள் வந்து அதை பற்றின பயம் இல்லாமல் அதுக்குள்ளே நார்மலாக அந்த இடத்துல நடந்து போகிறாங்க. நிறைய இடங்கள் இந்த விபத்துகள் நடக்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். இதில் ரெண்டு விஷயங்கள். ஒன்று, எந்த நாய்க்கடியாக இருந்தாலும் அதை அலட்சியப்படுத்தக்கூடாது, உடனடியாக மருத்துவ உதவியை நம்ம அணுகணும் கண்டிப்பாக. அது நம்ம வீட்டில் வளர்க்குற நாயாக இருந்தால் கூட ஒரு மருத்துவ உதவியை அணுகிக்கிறது பெட்டருங்கிறது தான் நம்மளுடைய முக்கியமான ஒரு அறிவுரையாக நம்ம சொல்கிறோம். ஏன்னா ஒருவேளை அந்த நாய்க்கடித்து நமக்கு ரேபீஸ் என்ற வியாதி வந்தால் அதற்கான மருத்துவ முறைகள் மிக மிக குறைவு, அவங்களை காப்பாற்றுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. ஸோ எப்பெல்லாம் நாய்க்கு நம்ம நாயுடைய கடிக்கு அல்லது நாயுடைய அந்த சலைவா எச்சிலுக்கு நம்ம எக்ஸ்போஸ் ஆகிறோமோ, அது சின்ன ஒரு பாதிப்பாக இருந்தாலுமே நம்ம அதுக்கான தடுப்பூசிகளை எடுத்துக்கிறது தான் அதுக்கு சரியான தீர்வாக இருக்க முடியும். முன்னாடியெல்லாம் 5 ஊசிகள் போட்டுக்கிட்டு இருந்தோம், இப்போ அது 3 ஊசிகளாக குறைஞ்சிருச்சு. இப்போ நமக்கு நிறைய இடங்களில் நார்மலாக தோல்பட்டைகளில் போடுற ஊசிகள் தான் அது வந்து இருக்குது, அதை கொடுத்துக்கலாம். ஒருவேளை கடியினுடைய அந்த தன்மை வீரியம் அதிகமாக இருந்தால் நம்ம நார்மல் வேக்சினோட சேர்த்து இம்யூனோக்ளோபுலின் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு மருந்தையும் நம்ம வந்து சேர்த்து அவங்களுக்குள்ளே செலுத்துறோம். இதில் எந்த மருந்தை யாருக்கு கொடுக்கணுங்கிறது வந்து டாக்டர் தான் வரையறைப்படுத்த முடியும். ஆனால் இந்த ஊசிகளை கண்டிப்பாக ஆஸ் ஏர்லி அஸ் பாசிபிள், எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ சீக்கிரம் எடுத்துக்கணும். இது சின்ன கடி தான், இல்லை சின்ன சிராய்ப்பு தான், இது பெருசாக பல் படலை அப்படின்னு நம்மளையே நம்ம சமாதானப்படுத்திக்கிட்டு அதுக்கான முதலுதவியை தவிர்த்தவங்க நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க. அதனால் அந்த இதை டிலே பண்ணாமல் கொஞ்சம் சீக்கிரமாக நம்ம மருத்துவ உதவி அணிக்கிறது பெட்டர்.
1: முதல் உதவி அப்படிங்கிறது நம்ம அந்த மருத்துவ பயனாளியை மருத்துவ குழுவர்கிட்ட ஒப்படைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பண்ணக்கூடிய உதவி. இது முழுமையான மருத்துவ சிகிச்சை இல்லை அப்படிங்கிறத நம்ம நேயர்களும் பொதுமக்கள் ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கிட வேண்டிய நேரம். நேரம் நண்பர்கள், 12:55 சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு நேரலை தொடரும் நேயர்களே.
2: பஞ்சபூதங்கள் சாட்சியா, 4 வேதங்கள் சொல்ல, 3 முடிச்சோட 2 மனங்கள் 1 உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: மீண்டும் சிறப்பு நேரலை தொடர்ந்து நேயர்களே, முதல் உதவி தான் இன்னைக்கு ஃபுல்லாகவே உதவியாக உங்களுக்கு டாக்டர் வந்து நிறைய தகவல்களை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த முதலுதவி நம்ம ஒரு நபருக்கு செஞ்சால் நம்ம மேலே மருத்துவம் சார்ந்த சட்ட ரீதியான பிரச்சனைகள் வரும் அப்படின்னு முதலுதவி தெரிஞ்சவங்களே பலரும் தயங்குறாங்க.
0: உண்மை
1: ஆக்சுவலாக இதோட உண்மை தன்மை என்ன, நாங்கள் ஹெல்ப் பண்ணுறது

0: ரெடியாக தானே இருக்கும்.
1: ஓகே ஓகே. இந்த தயக்கம் வந்து மிகப்பெரிய அளவில் நம்ம ஊர் மக்கள்கிட்ட பிரதானமாக இருக்குது. ஏன்னா அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஏற்பட்ட சில கசப்பான அனுபவங்கள் அதுக்கு காரணமாக இருக்கலாம். இவங்களுக்கு நம்ம சொல்கிற ஒரே ஒரு விஷயம், நீங்கள் எக்காரணம் கொண்டும் அதுக்கான தயக்கத்தை வந்து நீங்கள் வந்து அனுபவிக்க வேண்டிய அவசியமே இல்லை, பயப்பட வேண்டிய அவசியமும் வந்து இல்லை. நம்ம சுப்ரீம் கோர்ட் உச்சநீதிமன்றம் வந்து 2016 ஆண்டுலேருந்து கடந்த 10 ஆண்டுகளாக ஒரு சட்டத்தை வந்து அமல்படுத்தி வச்சுருக்கிறாங்க, குட் சமாரிட்டன் லா அப்படின்றது அதுக்குடைய பேர். நீங்களே அதை நீங்கள் கூகுள் பண்ணியும் நீங்கள் வந்து பார்க்கலாம். அந்த சட்டம் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, ஒருவருக்கு நீங்கள் விபத்து காரணமாகவோ ஏதோ ஒரு முதலுதவியை நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா, அவங்களை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறீங்கனாலோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்துக்கு உங்களுக்கு உதவி செய்கிறீங்க அப்படின்னா, எந்த காரணம் கொண்டும் நீங்கள் ஒரு சட்ட ரீதியான ஒரு நடவடிக்கை உட்பட மாட்டீங்க. உங்கள் பேரை நீங்கள் ரிவீல் பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது. நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போனாலோ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாலோ நீங்கள் எந்தவித முன்னறிவிப்புமின்றி நீங்கள் இங்கேருந்து வெளியே வந்துடலாம். அதாவது உங்களுடைய வேலையை முடிஞ்சு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த இடத்துல இருந்து தானாக ரிலீவ் ஆகிக்கலாம். உங்களை யாரும் கட்டாயப்படுத்தவோ உங்களுடைய பேர் ஐடென்டிட்டியை ரிவீல் பண்ணவோ உங்களை ஃபோர்ஸ் உங்களை அட்ரஸ் கேட்கவோ ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கோ நிதித்துறைக்கோ இல்லை போலீஸ் துறைக்கோ இல்லை அந்த ஹாஸ்பிட்டல் துறைக்கோ எந்த அதிகாரமும் கிடையாது. அவங்களுக்கான முதலுதவி வந்து எந்த இடத்துலையும் மறுக்கப்படவும் கூடாதுங்கிறதுல ரொம்ப தீர்மானமாக இருக்காங்க. இந்த சட்டத்தை நிர்ணயித்ததுலேருந்து நிறைய பேர் வந்து முன் வந்து உதவி செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இப்படி ஒரு சட்டம் இருக்குது அப்படின்றது சில பேருக்கு தெரியாமல் இருக்கிற காரணத்தினாலே நிறைய பேர் வந்து அந்த பயத்தின் அடிப்படையில் நமக்கு மேலே ஏதாவது கேஸ் வந்துருமோ, நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க வேண்டியிருக்குமோ, நம்ம பணம் கட்ட வேண்டியிருக்குமோ அப்படின்ற பயத்தின் காரணமாகவே இந்த முதலுதவியை நிறைய பேர் தவிர்த்துடுறாங்க. இதை பற்றி பயப்பட வேண்டாம், அந்த சட்டம் நம்மளை பாதுகாக்குது. ஸோ தைரியமாக முன்வாங்க, முதலுதவி செய்யுங்க, நிறைய உயிர்களை காப்பாற்றுங்க. இதுதான் எங்களுடைய உங்களுக்கான ரிக்வெஸ்ட்.
0: முதல் உதவி அப்படிங்கிறது உங்கள் கை வசம் இருக்கக்கூடிய ஒரு பொக்கிசம் தான். இதை கொடுக்கறதுக்கு எந்த தயக்கமும் வேண்டாம், அது எந்த சட்ட சிக்கலையும் உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் ஏற்படுத்தாது அப்படிங்கிறத மருத்துவர் சொன்னாங்க. கடந்த பல நிமிடங்களாக இந்த உயிர் காக்கும் முதலுதவி அப்படிங்கிற தலைப்புக்கு கீழே உலக முதலுதவி தினத்தை முன்னிட்டு எங்களோட அழைப்பை ஏற்று நிகழ்ச்சிக்கு வந்து வெகுவான தகவல்களை, மருத்துவம் சார்ந்த இந்த முதலுதவி சார்ந்த தகவல்களை நேயர்களுக்கு கொடுத்தீங்க. எங்களது நேயர்களுக்காக உங்களோட நிறைவான ஆலோசனைகள் சொல்லுங்கள் டாக்டர்.
1: ஓகே, நம்ம மனிதாபிமான அடிப்படையில் இந்த முதலுதவியை மிக மிக நுணுக்கமாக அணுக வேண்டும். எது தெரிந்திருக்கிறதோ அதை கண்டிப்பாக தைரியமாக முன்வந்து செய்யுங்க. ஒரு விஷயம் தெரியலை அப்படின்னா கண்டிப்பாக உடனடியாக அவங்களுக்கு ஒரு மருத்துவ உதவி கிடைக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணி விடுங்க. இதுதான் எங்களுடைய இறுதியான ஒரு ஆலோசனையாக நாங்கள் உங்களுக்கு வழங்குகிறோம்.
0: ரொம்ப அருமை டாக்டர், நிறைய நேரம் பல தகவல்களை எங்களோட நேயர்களுக்காக நீங்கள் கொடுத்தீங்க. உலக முதலுதவி தினத்தை முன்னிட்டு இன்றைக்கான சிறப்பு நேரலையில் நம்மளோட இணைந்திருந்தார்கள் 20 ஆண்டுகளுக்கும் மேலாக முதலுதவி மற்றும் அவசர சிகிச்சை துறையில் நிபுணத்துவம் பெற்ற மருத்துவர் டாக்டர் வி ஜூட் வினோத் அவர்கள் தான். நானும் உங்களுக்கு பிடித்த கேள்விகள், உங்களுக்கு உபயோகப்படுத்தக்கூடிய பதில்களை மருத்துவர்கிட்டருந்து வாங்கி கொடுத்துருப்பேன் அப்படிங்கிற நம்பிக்கையில் இன்றைய நிகழ்ச்சியை நான் இத்தோடு நிறைவு பெறுகிறேன். ஆரோக்கியம் உங்கள் வசமாக, நீங்கள் செய்யுங்கள் முதலுதவி அப்படின்னு இந்த நிகழ்ச்சியை இத்தோடு நான் நிறைவு பெறுகிறேன். நன்றி நேயர்களே, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம். நேர்கள் இதுவரை உயிர் காக்கும் முதல் உதவி உலக முதல் உதவி தின சிறப்பு நேரலை கேட்டீர்கள். அவசரகால மருத்துவ சிகிச்சை நிபுணர் டாக்டர் வி ஜூட் வினோத் அவர்கள் நேரலையில் பங்கேற்று மருத்துவ ஆலோசனைகளை வழங்கினார். ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேரம் பகல் 1 மணி.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: மிதமான மதிய வேளைக்கு இதமான பாடல்களோடு வசந்த கானங்கள் ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹெட்ஸில் இணைந்திருக்கிறீர்கள். நேர்களே, வசந்த கானங்கள் நிகழ்ச்சியில் நாம் முதலில் கேட்கப் போகும் பாடல் இது உங்களுக்காக.

என்றென்றும் நம் மனதை விட்டு நீங்காத காவிய கானங்களோடு இணைந்திருக்கும் நேரம் 1:05. அடுத்ததாக 1960 வெளியான அடுத்த வீட்டு பெண் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம், வாருங்கள்.

வசந்தகாலங்கள் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள் நேர்களே. ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹெட்ஸில் அடுத்ததாக 1965 ஆண்டு வெளியான வீர அபிமன்யு திரைப்படத்திலிருந்து பாடல் இதோ உங்களுக்காக.

நேயர்களே, இன்று இரவு 8:05 சக்கரவியூகம் பகுதி 18வது பகுதி கேட்கலாம். எழுத்தும் இயக்கமும் எஸ் கார்த்திகை தீபன் அவர்கள். 8:30 பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சி கேட்கலாம். இன்றைய பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில் கள்ளழகர் வித்யா மந்திர் பள்ளி மாணவர்களின் பல் சுவை நிகழ்ச்சி கேட்கலாம். வசந்த கானங்களோடு இணைந்திருக்கிறீர்கள். ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும்

பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங், ஜிஆர்டி

நம் நினைவுகளை விட்டு நீங்க கானங்களோடு இணைந்திருக்கிறீர்கள். நேர்களை வசந்த கானங்களோடு மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹெர்ட்ஸில் வசந்த கானங்கள் தரும் அடுத்த பாடல் இதோ.

மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹெர்ட்ஸோடு இணைந்திருக்கிற நேயர்களே, நேரம் 1:30 ஆயிடுச்சு. இப்போ நாம் என்ன பாடல் கேட்க போகிறோம்? பாடல் கேட்க போகிறதுக்கு முன்னாடி, ஆமாம் நேயர்களே, இன்றைக்கு நம்மளுடைய மதுரை பண்பலை ஃபேஸ்புக் பேஜில் போஸ்ட் பண்ணியிருக்கக்கூடிய கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நாம் ஃபஸ்ட்டு இப்போ பார்க்க போகிறோம். இதில் ஃபர்ஸ்ட்டாக நாம் இன்றைக்கு, அதாவது நேற்று கேட்கப்பட்ட கேள்விக்கு முதல்ல நம்ம யார் எங்கேருந்து பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, நீங்களும் நம்மளுடைய ஃபேஸ்புக் பேஜில் கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, எந்த பேஜில் எப்படி டைப் பண்ணி பாஸ் பண்ணணும் சொல்லுங்கள். மதுரை பண்பலை அப்படின்னு போஸ்ட் பண்ணணும். நம்மளுடைய பேஜஸ் எஃபியில் நீங்கள் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா, மதுரை பண்பலை அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா நம்மளுடைய எல்லா நிகழ்ச்சி பற்றியான தகவல்கள் எல்லாமே இருக்கும். அதே சமயத்தில் நம்ம ஒவ்வொரு நாளும் கேட்கக்கூடிய கேள்விகள், ஜிகே என்டர்டைன்மெண்ட் அப்படின்ற மாதிரியாக நிறைய 3 கேள்விகள் வந்து கேட்க போயிருப்பாங்க. இதில் நேற்றைக்கு ஜிகேவாக கேட்கப்பட்ட கேள்விக்கு இன்றைக்கு நிறைய கமெண்ட்ஸ் வந்திருக்கு. இரும்பு குதிரை என்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்ற கேள்விக்கு ரொம்பவே சரியான பதிலை எழுதி நிறைய நேயர்கள் வந்து கமெண்ட் பாஸ் பண்ணியிருக்காங்க. யார் யாருன்னு படிச்சிடலாமா? அது யார் யாரு அப்படின்றது கமெண்ட்ஸ் படிக்கிறதுக்கு முன்னாடி கேட்கலாம் ஒரு பாடல்.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4-2 ஆட்டக்கழம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி.

0: நேயர்களே, ஃபேஸ்புக் பேஜில் நம்மளுடைய மதுரை பண்பலைன்ற பேஜில் இன்றைக்கு போஸ்ட் பண்ணக்கூடிய, அதாவது நேற்றைக்கு கேட்கப்பட்ட கேள்விக்கு இன்றைக்கு யார் யாரெல்லாம் பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்றது பார்க்கறதுக்கு முன்னாடி, நாம் முதல்ல இந்த பாடலுக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். இரும்பு குதிரை என்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னு, அது இன்றைக்கு கேட்கப்பட்ட கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை நீங்கள் இன்றைக்கே நிறைய பேர் போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ஆனால் நாம் நிகழ்ச்சியானது நாளையில் தான் நம்ம சொல்லுவோம் அப்படின்றதால் சொல்லிட்டு இன்றைக்கு கேட்கப்பட்ட கேள்வியாக
1: முதல் கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மகாகவி பாரதியார் பிறந்த ஊர் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம். அதுக்கான சரியான பதில் பார்த்தீங்கன்னா எட்டயபுரம். ஸோ அதுக்கு யார் யாரெல்லாம் கரெக்டான பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சூரியகுமார், மணிகண்டன், செல்வராஜ், பாபு முள்ளக்காடு, நல்ல பெருமாள், தூத்துக்குடியிலேருந்து பாலசுப்ரமணியன், அஸ்வின், அது போக எட்டயபுரம் அப்படின்னு சொல்லி முத்துமுருகன், சூரிய நாராயணன், கைத்தறி நகர்லேருந்து ஆர் எஸ் துவாரகன், சூரி விஜயராகவன், உஷா முத்துராமன், வெங்கடேஷ் பாபு, திருமூலஸ்தானம் வீரசுந்தரி, மதுரையிலிருந்து சோ சண்முக சுந்தரம், இவங்கெல்லாம் கரெக்டாக பதில் சொல்லியிருக்காங்க. அது போக தேவனூர்லேருந்து ஜோதிலட்சுமி, புவனகிரி சுமதி பாபு, ஜனார்தனன், உபேந்திரன், அள்ளிநகரம் எஸ் மகாதேவன், அன்புராணி, வசந்தி ராஜேஷ், முத்து பாண்டீஸ்வரி, தூத்துக்குடியிலேருந்து முத்து, அனந்த நாயகி சஹானா, அறந்தாங்கி ஐயப்பன், ரத்னகுமார், மாதவரம் வி ராகவன், பொன்னியம்மேடு வண்ணை கணேசன், ரீஜா மனோகரன், சிவராமன், ராதாகிருஷ்ணன், மன்னார்குடி சசிகலா தியாகராஜன், பிரமிளா தமிழ்செல்வன், என் வி ரோஹிணி தேவி, வீரையா திருச்செல்வம், வாய்ராவன், அந்தோனிராஜ், குருபரன், இந்த மாதிரி நிறைய நேர்கள் கரெக்டான பதில் சொல்லியிருக்காங்க முதல் கேள்விக்கு.
0: கமெண்ட் பாஸ் பண்ண எல்லா நேர்களுக்கும் வாழ்த்துக்களும் வணக்கங்களும் சொல்லிடலாம். அடுத்த கேள்வியாக நேற்றைக்கு கேட்கப்பட்ட கேள்வி, நல்லவர் வல்லவர் யார் சிறந்தவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கேள்விக்கு யார் யாரெல்லாம் கமெண்ட் பண்ணியிருக்காங்க தெரிஞ்சுக்கலாம். ஒரு பாடலுக்கு பிறகு இணைந்திருங்கள். மதுரை வானவில் பண்பலி 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலி 100.9 MHz.

நேயர்களே, இணைந்திருக்கிறீர்கள் ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹெட்ஸோடு இணைந்திருக்கிறீர்கள். அடுத்ததாக மதுரையை மையமாக வைத்து எடுத்த திரைப்படங்களில் உங்களுக்கு பிடித்த திரைப்படம் எது அப்படின்ற கேள்வி கேட்டிருந்தோம். அதில் RS துவாரகன் கைத்திரண்டகிலிருந்து பராசக்தி படம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இறைவி ராமேஸ்வரத்துலேருந்து ரவி எழுதியிருக்காங்க, அவங்க வந்து மண்ணின் மைந்தன் அப்படின்ற படம் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக வந்து செல்வராஜ் நாமக்கல்லிருந்து மீனாட்சி திருவிளையாடல் கரகாட்டக்காரன்ஸ் அப்படின்னு கள்ளழகர் அப்படின்னு லிஸ்ட்டே கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக வந்து சூரிய நாராயணன் வந்து எழுதியிருக்காங்க, டைப் மெசேஜ் போட்டிருக்காங்க. கைத்தறி நகரில் இருந்து படம் பெண்மணி அப்படின்னு அவள் கண்மணி அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க நிறைய கேள்விக்குறிகளோட. அடுத்ததாக வந்து மகேஸ்வரி ஜனார்த்தனன் எழுதியிருக்காங்க, மெசேஜ் பண்ணியிருக்காங்க. யாருன்னா மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன், மதுரை வீரன் சொல்லிட்டு நிறைய படங்களுடைய டைப் லிஸ்ட் அனுப்பியிருக்காங்க. அடுத்ததாக வந்து உபேந்திரன் என்ஆர் உபேந்திரன் கைத்தறி நகர்லேருந்து பரத் நடித்த காதல் திரைப்படம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து சுப்பிரமணியபுரம் படம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மதுரையை சேர்ந்த சண்முக சுந்தரம் சொல்லியிருக்காங்க. அடுத்து தூங்கா நகரம் அப்படின்னு சேர்த்து டைப் பண்ணியிருக்காங்க. அது ஒரு படம் உங்களுக்கு பிடித்த ஒரு படத்தை சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் எல்லா படங்களும் அப்போ எல்லா நாங்கள் மதுரைக்காரங்கப்பா எங்களுக்கு எல்லா படமும் பிடிக்கதானே செய்யும் அப்படின்னு நம்ம நேயர்கள் சொல்லாமல் சொல்லியிருக்காங்க. தேவனூர்லேருந்து ஜோதி லக்ஷ்மி, அடுத்ததாக வந்து மதுரக்கார தம்பி, தென்பாண்டி சீமை, இளைய வீரபாண்டியன் சொல்லி வரிசையாக நிறைய படங்கள் கொடுத்துருக்காங்க. திரு மூலஸ்தானம் வீரசுந்தரி அவங்க வந்து சண்டைக்கோழி, அதுக்கப்புறம் வந்து மதுரையில் பின்னணியில் அமைந்த எல்லா படங்களுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சண்டைக்கோழி திரைப்படத்தை சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்த வந்து சுப்பிரமணியபுரம் படத்தை திறம் மறுபடியும் நமக்கு வந்து டைப் பண்ணி மெசேஜ் பண்ணியிருக்க வந்து உஷா முத்துராமன் அனுப்பியிருக்காங்க திருநகர்லேருந்து. அதுக்கு அடுத்ததாக வந்து திருவிளையாடல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ராமநாதபுரம் மாவட்டத்திலேருந்து என் சுமதி, திருவிளையாடல் படம் மதுரை அப்படின்னா மதுரையை மையமாக கொண்ட கதையாக இருந்தாலும் அது அப்படின்ற மாதிரி அந்த படமும் மதுரையில் தான் எடுக்கப்பட்டது அப்படின்னு நம்மளுடைய மணிகண்டன் நம்பி அவங்களோட மெசேஜில் டைப் பண்ணி சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக வந்து கைத்தறி நகர்லேருந்து எஸ்கே சூரியகுமார் வந்து மதுரையில் எடுக்கப்பட்ட திரைப்படம் கில்லி எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் மதுரை வீரன் பிடிக்கும், திருவிளையாடல் பிடிக்கும், பூம்புகார் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அன்புராணி மெசேஜ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக வந்து பெருமாள் அவங்க வந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்க, நம்மளுடைய நிகழ்ச்சிகள் அனைத்திற்கும் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. அதாவது வந்து படங்கள் பெயரை கேட்டிருந்தோம், என்ன ஆச்சு பெருமாள், அடுத்த முறை நீங்கள் கட்டாயம் வந்து நம்மளுடைய மெசேஜ் பண்ணுங்கள், என்ன கமாண்ட் அப்படின்றத சரியாக பண்ணிடுங்க. ரஜினி முருகன் படம் பிடிக்கும், ரெட் திரைப்படம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு BS ஜனார்த்தனன் சொல்லியிருக்காங்க. அப்புறம் விஜயகாந்த் நடித்த கள்ளழகர் படம் பிடிக்கும் அப்படின்ட்டு பாபு சேவூர்லேருந்து அனுப்பியிருக்காங்க. அடுத்ததாக வந்து சந்திரசேகர வந்து எழுதி அனுப்பியிருக்காங்க, மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன், தூங்கா நகரம், மதுரை சூரன் போன்ற படங்கள் பிடிக்கும் அப்படின்ட்டு. அடுத்ததாக வந்து ஓகே சிவாந்த் வந்து அனுப்பியிருக்காங்க, சுப்பிரமணியபுரமும் மதுரவும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, பூம்புகார் திரைப்படம் பிடிக்கும் அப்படின்ட்டு மகாதேவன் வந்து அனுப்பியிருக்காங்க. அடுத்தா வந்து கள்ளழகர் படம் மறுபடியும் பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க சூரிய நாராயணன். அடுத்தா வந்து வெங்கடேஷ் பாபு எழுதி மெசேஜ் பண்ணியிருக்காங்க, மதுரையை மையமாக வைத்து எடுக்கப்பட்ட அனைத்து படங்களும் பிடிக்கும், அதில் கோரிப்பாளையம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தூங்கா நகரம் பிடிக்கும்னு செந்தில் முருகன் அனுப்பியிருக்காங்க. அதுக்காக வந்து மதுரையிலிருந்து தருண் அனுப்பியிருக்காங்க அந்த மெசேஜ். அடுத்ததாக வந்து பொன்னியம்மன் மேடு கணேசன் வந்து அனுப்பியிருக்காங்க, மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன் படம் மறுபடியும்

0: பிடிக்கும் அப்படின்னு அதே மறுபடியும் அனுப்பியிருக்காங்க. சிவராமன் மெசேஜ் பண்ணியிருக்காங்க, அஜித் நடித்த ரெட் திரைப்படம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, மதுரை வீரன் படம் பிடிக்கும்னு சொல்லிட்டு ஹரிஹரன் மெசேஜ் பண்ணியிருக்காங்க. பிரமிளா தமிழ்செல்வன் காதல் படம் பிடிக்கும், அதனைத் தொடர்ந்து மதுரையில் எடுத்த அனைத்து படங்களும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் அழகர் வந்து கோரிப்பாளையம் திரைப்படம் பிடிச்சிருக்கு அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. அடுத்து வந்து ஜீவநாதன் அனுப்பியிருக்காங்க, திமிரு படம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி நம்மளுடைய நேயர்கள் நிறைய மெசேஜ் பண்ணியிருக்காங்க. சுப்பிரமணியபுரம் பிடிக்கும், நிறைய பட்டிக்காடா பட்டணமா படம் பிடிக்கும் அப்படின்னு குபேரனும், சோமசுந்தரம் வந்து நிறைய படங்கள், கோரிப்பாளையம், திமிரு படம் போன்ற படங்கள் பிடிக்கும் அப்படின்னு, அந்தோணி ராஜ் திருவிளைய மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியனும் திருவிளையாடல் படமும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அறந்தாங்கி ஐயப்பன் வந்து கோரிப்பாளையம் படம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ராதாகிருஷ்ணன் மன்னாதி மன்னன் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட வந்த எல்லா கமெண்ட் மெசேஜையும் நம்ம இப்போ படித்தாச்சு. இப்போது நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு எல்லாத்துக்கும் நம்ம மெசேஜ் நம்ம சொல்லிட்டோம். அடுத்ததாக நம்ம இன்றைக்கு கேட்கக்கூடிய கேள்விகளாக என்னென்ன கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முதலையே நிகழ்ச்சியினுடைய தொடக்கத்திலேயே நம்ம சொல்லியிருந்தோம். இரும்பு குதிரை அப்படின்ற நூலை வந்து எழுதியவர் யார் அப்படின்ற முதல் கேள்வி. அடுத்த கேள்வியாக என்ன கேள்வி,
1: இரண்டாவது கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் அடிச்சா பொறி கலங்குதோ, எதுக்கு இப்போ அந்த டயலாக் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? ஆமாம், அடுத்த கேள்வி அதை பற்றி தான். திரைப்படங்களில் வந்த வசனங்களில் உங்கள் மனதில் நிற்கும் ஒரு வசனம் என்ன வசனம் அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல எழுதி அனுப்புங்க. மூன்றாவது கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துடலாமா?
0: சரி, அந்த மூன்றாவது கேள்வி என்ன அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு பாடல் கேட்கலாம் வசந்த கானங்கள் நிகழ்ச்சியில்.

ஸோ இன்றைய கேட்ட மூன்று கேள்விகளை வந்து இரண்டு கேள்விகள் சொல்லிட்டோம். மூன்றாவது கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி யாருமா கேட்கறதுக்காக தயாராக இருப்பீங்க. மூன்றாவது கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டைரி எழுதும் பழக்கம் உண்டா? அதுதாங்க மூன்றாவது கேள்வி. நேர்கள் எல்லாருமே இதுக்கான பதிலை சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய பேர்களை உங்களோட

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 2 மணி.
0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. மறைந்த பட்டிமன்ற நடுவர் பேராசிரியர் சாலமன் பாப்பையா அவர்களுக்கு தமிழ் அறிஞர்களின் புகழஞ்சலி. அன்பு பெரியோர்களே, அருமை தாய்மார்களே, இனிய குழந்தைகளே என்று கூறி நிகழ்ச்சியை துவக்கும் பேராசிரியர் சாலமன் பாப்பையா அவர்கள் 1936 பிப்ரவரி மாதம் 22 மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே உள்ள சாத்தங்குடியில் பிறந்தார். மதுரை அமெரிக்கன் கல்லூரியில் தமிழ் இளங்கலை பட்டமும் மதுரை தியாகராஜர் கல்லூரியில் தமிழ் முதுகலை பட்டமும் பெற்று பின்னாளில் அமெரிக்கன் கல்லூரியில் தமிழ்துறை பேராசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர். பல ஆயிரக்கணக்கான பட்டிமன்றங்களை நிகழ்த்தி பட்டி தொட்டி எங்கும் தமிழ் மனம் பரப்பியவர். எளிய நடையில் திருக்குறள் உரை, கம்பராமாயண உரை, புறநானூறு உரை எழுதியதோடு மதுரை கம்பன் கழகம் உருவாக காரணமாகவும் இருந்தவர். இதோ பேராசிரியர் சாலமன் பாப்பையா அவர்கள் மறைவுக்கு தமிழ் அறிஞர்களின் புகழஞ்சலி.
2: சுந்தர ஆவுடையப்பன் பேசுகிறேன். ஐயா, சாலமன் பாப்பையா மறைந்து விட்டார் என்கிற செய்தி தமிழ் பேச்சுலகிற்கும் சிந்தனை உலகத்திற்கும் ஈடு செய்ய முடியாத இழப்பு. நான் வானொலியில் பணியாற்றிய காலத்தில் சென்னை வானொலியில் அவரை வைத்து நிறைய நிகழ்ச்சிகள் நடத்திய அனுபவம். ஒரு நிகழ்ச்சி சிரிப்பு வெடிகள் என்கிற நிகழ்ச்சி. சென்னை தொலைக்காட்சி நிலையத்தோடு சேர்ந்து தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள் தலைமையிலே தமிழகத்தில் இருக்கக்கூடிய தலைசிறந்த பேச்சாளர்கள் அனைவரையும் அழைத்து அந்த நகைச்சுவை நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருந்தேன். ஐயா அவர்களிடம் தொலைபேசியில் கேட்டபோது தன்னுடைய வயது மூப்பையும் அனுபவ மூப்பையும் பொருட்படுத்தாமல் தென்கச்சியாரா தலைமை வந்துடுறேன் என்று வந்து அருமையாக நிகழ்ச்சியை வழங்கிவிட்டு சென்றார். அது தவிர நிறைய பட்டிமன்றங்கள், நிறைய நேர்காணல்கள், நிறைய தமிழ் சார்ந்த நிகழ்ச்சிகள், எல்லாவற்றையும் நடத்திய நிகழ்ச்சிகள் நினைவுகள் எல்லாம் இப்போது கண்முன்னே செவி ஓரம் ரீங்காரமிட்டு கொண்டிருக்கிறது. ஐயா அவர்கள் மறைந்து விட்டார். அவருடைய அந்த மதுரை தமிழுக்கு ஏது மறைவு? அப்படிப்பட்ட தமிழை கேட்கும் போதெல்லாம் நமக்கு அவர் நினைவுதானே வந்து செல்லும். நல்ல சிந்தனையாளர், குறளுக்கு புதுமையான விளக்கங்கள் தந்தவர், பத்மஸ்ரீ விருது பெற்றவர், பல்லோரும் ஏத்த மிக பணிவோடு சின்ன குழந்தையை கூட வாராஜா என்று அழைக்கக்கூடிய ஒரு பணிவு கலந்த அன்பு கலந்த நெஞ்சத்தை கொண்ட பெருந்தகையார் சாலமன் பாப்பையா அவர்கள். அவர்களின் மறைவிற்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ் உலகம் எப்படியாயினும் ஆறுதல் அடையட்டும்.
3: நான் பேராசிரியர் பட்டிமன்ற நடுவர் சிவகாசி ராமச்சந்திரன் பேசுகிறேன். ரொம்ப மனம் கனத்து போய் பேசுகிறேன். ஐயா தமிழறிஞர் சாலமன் பாப்பையா அவர்கள் மறைந்து விட்டார்கள் என்ற செய்தி மதியம் கிடைத்த போது என்னுடைய மனம் வெகுவாக பாதிக்கப்பட்டது. ஏனென்றால் எனக்கும் ஐயாவுக்கும் உள்ள தொடர்பு ஏறத்தாழ 28

0: முப்பது ஆண்டுகள் அவரோடு கைகோத்து கொண்டு பயணித்த நாட்கள், போய் பேசிய ஊர்கள், மேடைகள் எல்லாம் இப்பொழுது என்னுடைய நினைவுக்குள்ளே வந்து, ஐயோ ஒரு மிகப்பெரிய இழப்பை ஆண்டவன் நம்மை சந்திக்க வைத்து விட்டானே என்று நான் வருந்தி கொண்டிருக்கிறேன். பாரதியார் மறைந்த தினத்தன்றே பாப்பைய ஐயாவும் மறைந்திருக்கிறார். பெரிய பண்டிதர்கள் கையிலே இருந்த தமிழை எப்படி பாரதி சாதாரண பாமர மக்களுக்கும் கொண்டு வந்து கொடுத்தானோ, அதுபோல பெரிய இலக்கியவாதிகளால் நடத்தப்பட்ட பட்டிமன்றம் என்கிற ஒரு விஷயத்தை பாப்பையா ஐயா அவர்கள் கிராமங்களுக்கு, பாமரர்களுக்கு, ஏன் சின்ன குழந்தைகள் கூட ரசிக்கிற அளவுக்கு கொண்டு போய் கொடுத்தார். ஒரு மிகப்பெரிய சாதனையாளர். தமிழும் தமிழகமும் அவரால் நிறைய லாபம் பெற்றிருக்கின்றன. அவர் இல்லை என்பது மிகப்பெரிய இழப்பு, ஈடு செய்ய முடியாத இழப்பு. நாங்களெல்லாம் அவரிடத்திலே இருந்து எப்படி மேடையிலே பேச வேண்டும், எப்படி மேடையிலே பேசுகிற போது கண்ணியத்தை கடைபிடிக்க வேண்டும் என்பதையெல்லாம் அறிந்து கொண்டோம். அப்படி பார்க்கிற போது அவர் எங்களுக்கு ஏதோ பட்டிமன்ற நடுவராக மட்டும் இல்லை, எங்களை வழிநடத்திய ஒரு ஆதர்ச நாயகனாக, ஆதர்ச தலைவனாக இருந்தார். அவர் இன்று இல்லை என்கிற அந்த செய்தி மிகவும் கனத்த வருத்தத்தை ஏற்படுத்துகிற செய்தி. நான் தனிப்பட்ட முறையிலே ஒரு மிகப்பெரிய துணையை இழந்து நிற்கிறேன் என்கிற வேதனையோடு நான் இந்த பதிவை செய்கிறேன். எல்லாமல்ல இறைவன் அவருடைய ஆத்மாவை அவருடைய நிழலிலே வைத்து சாந்தி அளிக்க வேண்டும் என்று வேண்டுகிறேன். இரவல் தந்தவன் கேட்கின்றான், இல்லை என்றால் அதை விடுவானா என்று கண்ணதாசன் பாடிய வரிகள் தான் நினைவுக்கு வருகின்றன. என்ன வார்த்தைகளால் என்னுடைய வருத்தத்தை தெரிவிப்பது என்று எனக்கு தெரியவில்லை. மனம் கடத்து சொல்லுகிறேன், இனிமேல் பேராசிரியர் தமிழறிஞர் சாலமன் பாப்பையாவை போன்ற ஒரு தமிழறிஞர் மேடைகளிலே தோன்றி தமிழ் முழக்கம் செய்ய போகிறாரா என்ற சந்தேகத்தோடு உங்களிடத்திலிருந்து அவருடைய ஆத்மசாந்திக்காக வேண்டிக் கொண்டே விடைபெறுகிறேன். வணக்கம்.
1: முனைவர் வைகை செல்வன், முன்னாள் அமைச்சர், ஆக சிறந்த தமிழ் அறிஞராக தமிழ் கூறும் நல்லுலகம் போற்றி மதித்து பாராட்டி வாழ்வாங்கு அவரை வாழ்த்தக்கூடியவராக திகழ்ந்த தமிழறிஞர் தாமரை திரு சாலமன் பாப்பையா அவர்கள் மறைந்து விட்டார். இந்த செய்தி கேள்விப்பட்ட உடனேயே மனது நம்ப மறுத்தது. அவர் வயது முதிவின் காரணமாக மரணத்தை தொட்டிருந்தாலும் கூட தமிழ் கூறும் நல்லுலகம் அவரை இன்னும் நூறாண்டு காலம் வாழ வேண்டும் என்று வாழ்த்தி கொண்டிருந்தது. தமிழ் மாணாக்கராக தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்து தமிழ்கூறும் தமிழ் வாழ்க்கைக்காக தன்னுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் அர்ப்பணித்து தமிழ் பணிக்காக தன்னுடைய இறுதிக்காலம் வரைக்கும் அர்ப்பணித்த ஈடு இணையற்ற ஒரு தமிழ் அறிஞர் தான் திரு சாலமன் பாப்பையாவர். தமிழ் தாயின் தலை மாணாக்கரவர், பட்டிமன்றங்களை பாமர மக்களுக்கும் கொண்டு சேர்த்தவர். பட்டிமன்றங்களாக, வடக்காடு மன்றங்களாக, தனி சொற்பொழிவுகளாக என்று குக்கிராமங்களுக்கு கூட ஒரு கிராம திருவிழாவின் போது வள்ளி திருமண நாடகம் நடத்துவார்கள். ஆனால் பட்டிமன்றம் நடத்த வேண்டும், அதுவும் சாலமன் பாப்பையா பட்டிமன்றம் நடத்த வேண்டும் என்று சொல்லுகிற அளவிற்கு கிராமப்புறங்களில் எல்லாம் புகழ் பெற்றவர். தமிழ்நாடு மாத்திரமல்ல, இந்தியா இருக்கின்ற தமிழ் கூறும் நல்லுலகம் மாத்திரமல்ல, உலகம் முழுவதும் இருக்கிற தமிழ் மக்களுக்காக தமிழ் மொழியால் பரப்புரை செய்து தமிழ் மொழியை எல்லா இடங்களிலும் கொண்டு சேர்த்து ஆக சிறந்த தமிழறிஞர் மறைந்து விட்டார். அவருடைய புகழ் என்றென்றும் மறையாது. தமிழ் கூறும் நல்லுலகம் அவரை போற்றி மதித்து பாராட்டி வணங்கும். தமிழ் உள்ளவரை அவருடைய புகழ் என்றும் நிலைத்து நிற்கும். அவருக்கு வீர வணக்கம்.
2: நான் முனைவர் மா திருமலை, தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக கடமையாற்றி ஓய்வு பெற்றிருக்கின்றேன். திரு சாலமன் பாப்பையா அவர்களோடு என்னுடைய 30வது வயது முதல் நட்பு பாராட்டி வந்தவன். அவர் மிகப்பெரிய மனிதர். அவருடைய புலமை மிக பரந்து விரிந்தது, ஆழமானது. பாரதியை பற்றியும் பட்டுக்கோட்டையை பற்றியும் அவர் சர்வசாதாரணமாக அவர் பேசுவார். அதுபோல கம்பராமாயணத்திலே மிக ஆழமான புலமை. மதுரையிலே கம்பன் கழகம் தோன்றுவதற்கு பாப்பையா அவர்கள் தன்னுடைய சொந்த பணத்திலிருந்து ஒரு பெரும் தொகையை கொடுத்து அதை தொடங்கினார். இப்போது அது இன்று வரை சீரும் சிறப்புமாக 25 ஆண்டுகளுக்கு மேலாக நடந்து வருகிறது. தமிழுக்காக நான் அதை செய்கிறேன், இதை செய்கிறேன் என்றெல்லாம் எதுவும் சொல்லாமல் செயலிலே காட்டியவர். இப்போது கூட அண்மையிலே அவர் அகநானூற்றுக்கு உரை எழுதியிருக்கின்றார். நான் ஆச்சரியப்பட்டேன், இந்த முதிய வயதில் அகநானூறு போன்ற பெரிய நெடும் பாடல்களை கொண்ட இலக்கியத்திற்கு எப்படி உரை எழுதினீர்கள் என்று கேட்டேன்.

0: அது எழுத வேண்டியதான தம்பி என்று சொன்னார். அவர் யாரையுமே மரியாதை குறைவாக அவர் பேசவே மாட்டார். கலைக்கணம் என்பது சிறிது கூட இல்லாதவர். மதுரை என்று சொன்னால் நினைவுக்கு வருகின்ற மிக முக்கியமான பொருண்மைகள்ல சாலமன் பாப்பையாவும் மிக முதன்மையானவர். அவர் இழந்தது மதுரைக்கு மட்டுமல்ல, தமிழ் இலக்கியத்திற்கு, என் மேடை தமிழுக்கு அது ஒரு பெரிய இழப்பு தான். இதை ஈடு செய்வதற்கு இனி ஒருவர் பிறந்துதான் வர வேண்டும். அப்படி ஒரு வாய்ப்பு இனிமேல் இல்லை என்றே எனக்கு நினைக்கின்றேன். அவ்வளவு மாபெரும் ஆளுமை உடைய அந்த மனிதர் இறந்தது நமக்கு பெரும் வருத்தத்தை கொடுக்கிறது. சிறு சாலமன் பாப்பையா அவருடைய ஆத்மா சாந்தி அடையும் இறை நிழலில் அது இழைப்பாறவும் நான் இறைவனை பிரார்த்திக்கின்றேன்.
1: ஐயாவோட ஒரு 50 வருஷம் கூடவே இருந்திருக்காங்க. அவர் தான் எனக்கு எல்லாமே. அவர் தான் ஒரு குரு, ஒரு ஆசிரியர், ஒரு தகப்பன், வழிசாட்சி எல்லாமே. அவரோட நாங்க அவர் கர பிடிச்சு நடந்தவங்க, அவர் காலடியில உட்காந்து அவரை பார்த்து பார்த்து பெருமைப்பட்டவங்க. அவருடைய அத்தனை பேச்சுகளையும் நான் கேட்டுக்கிறேன். பட்டிமன்றங்கள்ல பேசுற பேச்சு இல்ல, அதுக்கு முன்னாடி பாரதியாரை பத்தி, பாரதிதாசனை பத்தி, திருக்குறள் பத்தி அவர் அபீராவேசமா பேசுவார். அந்த காலத்துல நாங்கெல்லாம் தரையில உட்கார்ந்து மண்ணுல உட்கார்ந்து அவர் பேச்சு கேட்டுக்கிறோம். மதுரை அப்படின்னா மீனாட்சி தான். இது மீனாட்சி பட்டணையா, இந்த ஊரை விட்டு எங்கேயும் போக கூடாதுயா, நான் மதுரையிலேயே தாயா இருக்கணும்னு ஆசைப்பட்டு மதுரையிலேயே இருந்தவர். அவர் மதுரையில கம்பன் கழகம்னு ஒன்னு உருவாக்கி கம்பராமாயண செய்திகள் எல்லாருக்கும் போகணும்யா, ராமாயணம் படித்தா அந்த இளைஞர்கள் திருத்துவாங்கன்னு 2003 இருந்து கம்பன் கழகத்தின் தலைவராக இருந்து வழி நடத்தினார். அவர்கிட்ட இருந்து வளர்ந்தவங்க நாங்கள் தான். நானுனா நான் மட்டும் இல்லை, ஒரு பெரிய 10-20 பேர் அவர் பணியில இருந்து அவரை பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா ஏதோ எங்களால் முடிஞ்சதை கற்றுக்கிட்டோம். வாழ்க்கையில பிரின்சிபிள்டு மேன் சொல்லுவாங்க, சில வகையான நெறிமுறைகளுக்கு உட்பட்டு வாழ்ந்தவர். அவர் ஒரு நாளும் ஆடம்பரமா செலவழிக்க மாட்டார், அனாவசியமா எந்த வார்த்தையும் வீணாக்க மாட்டார், யாரோடும் பிரியமா இருப்பார், அப்படி அன்பு காட்டுவார். அந்த மனிதர் இப்ப இல்லையே அப்படின்னு நினைக்கவே எனக்கு பதறுது. எங்க பட்டிமன்ற உலகத்துக்கு அவர் தான் முன்னோடி, பிதா, மகன். எந்த மேடைக்கு போனாலும் நான் இல்லையா, குன்னக்குடி அடிகளார் தான்யா இதை கொண்டு வந்தார்னு மேடை தோறும் சொல்லுவார். மகாகவி பாரதியார் மேல மிக ஆழமான பற்று கொண்டவர் பாப்பையா சார். அவர் பாரதி நேசன்னே சொல்லலாம். பாரதியாருடைய வாழ்க்கை வரலாறு பல புத்தகங்கள்ல இருந்து தேடி தேடி தேடி ஒரு புதுசா ஒரு அத்தன்டிக்கா ஒரு வாழ்க்கை வரலாறு அவரை பத்தி எழுதணும்னு எழுதிக்கிட்டு இருந்தார். இந்த நூல் நிறைவு பெறும் முன்னாடி இன்றைக்கு பாரதியார் நினைவு நாள்லயே அவர் பாரதியாரோடு கலந்து விட்டார். அதுதான் எனக்கு தோணுது, பாரதியார் கூட சேர்த்தார். தமிழ் மக்கள் பேச்சு துறை இருக்கிற வரை அவரை நினைவுல வச்சு பார்த்தேன்னு நான் நம்புறேன். மேடைகளுக்கு ஒரு மெருகு, பட்டிமன்றம்னா ஒரு பண்பு, அது அத்தனையும் அவர் உருவாக்கி தந்தது. அவரை நினைக்க நினைக்க பொங்கி பொங்கி அழுதவர்.
0: நான் கிருங்கி சேதுபதி பேசுகிறேன். தமிழகத்தின் தலைசிறந்த பேச்சாளரும் முத்து முத்தாக எழுதக்கூடிய எழுத்துவன்மை உடையவருமாகிய பேராசிரியர் சால்மன் பாப்பையா அவர்கள் அமரராகிவிட்டார்கள். மதுரை நகரத்தின் மணியொலியாக உலகம் முழுவதும் ஒலித்த குரல் ஓய்ந்துவிட்டது. பண்டிதர்களுக்குரிய தமிழை பாமரர்களும் உணர்ந்து கொள்ளும்படியாக இசையோடு பாடி ஒரு காலத்தில் மக்களை மகிழ்வித்த அவர் பட்டி மண்டபங்களில் பாமர குரலில் ஒலித்தாலும் கூட ஆழ்ந்த சிந்தனைகளை மக்கள் மனங்களில் பதிய வைத்த பெருமைக்குரியவர் பேராசிரியர் சாலமன் பாப்பையா அவர்கள். அருள்நெறி தந்தை தவ திரு குன்றக்குடி அடிகளார் அவர்கள் தலைமையில் பேச்சாளராக, அணித்தலைவராக அரங்கேறி பின்னர் தனக்கென்று ஒரு தனி பாணியுடன் மக்கள் மனங்களை கொள்ளை கொண்டவர். அவர் சிறந்த எழுத்தாளரும் உரையாசிரியராகவுமாக திகழ்ந்ததை வரலாறு அறியும். நான் கல்லூரியில் பயிலுகிற காலத்தில் அவரோடு சில நிகழ்வுகளில் பங்கேற்றதுண்டு. பட்டிமன்றங்களை

0: வெளிகள் நிகழ்த்துவது போலவே வானொலி நிகழ்த்துகிற போது அதற்கென்று ஒரு தனித்தன்மையோடு அவர் அமைத்துக் கொடுக்கிற சிறப்பை நான் பார்த்திருக்கிறேன். நகைச்சுவைக்காக சில செய்திகள் சொன்னாலும் கூட அதனுள் ஆழ்ந்த சிந்தனையின் கடன் இருக்கும். அண்மை காலத்தில் அவரை நேரில் சந்திக்கிற போது சற்றே தளர்வுற்ற போதிலும் கூட பாரதி குறித்த நூல்களை படித்து எழுதி கொண்டிருந்தார். புதிதாக இடம்பெறுகிற செய்திகளை அவரிடத்தில் சொல்லுகிற போது ஒரு குழந்தையைப் போல செவிமடுத்தார். அந்த இடைவெளியில் அண்மையில் என்னுடைய கட்டுரை தொகுப்பு நூல் ஒன்றை அவர் கைவசம் தந்தபோது அதற்கு அற்புதமான ஒரு அறிந்துரையை அவர் எழுதி தந்தார். கல்லூரியில் பயிலுகிற காலத்தில் அவர் எழுதிய கடிதத்தை இப்பொழுது நினைத்து பார்க்கிறேன். அன்றைக்கு பார்க்கிற போது இருந்த எழுத்துக்கள் எப்படி முத்து முத்தாக இருந்தனவோ அதுபோல இன்றைக்கும் அவர் எழுதி தந்த அறிந்துரையின் அதே முத்துக்கள் கோத்த வரிசையில் எழுத்துக்களை பார்க்கிறேன். சிந்தனையில் தடம் பொருளாத, நினைவாற்றல் கொஞ்சமும் மங்காத, ஏராளமான பாடல்களை நெஞ்சில் இருத்தி எளிமையாக எடுத்து கொஞ்சு தமிழில் வழங்குகிற அந்த மணிக்குரல் ஓய்ந்துவிட்டது. தமிழகத்தின் தனி அடையாளமாக திகழ்ந்த அவர் தன் நிறத்தை எளிமைக்காக எடுத்து சொன்னாலும் கூட என்றைக்கும் மாறாத கரும்பொன்னாக இருந்து ஒலித்தவர், உரைத்தவர், மக்களின் மனங்களில் நிலைத்தவர். இன்று அவர் இல்லை என்றாலும் அவர் ஆற்றிய உரைகள் காற்று வெளிகளில் உலா வருகின்றன, காணொளி ஊடகங்களில் பதிவாகி நிறைகின்றன, எழுதிய நூல்கள் அவர் வரலாற்றை எடுத்து சொல்லுகின்றன. எப்பொழுதும் தமிழ் இலக்கிய தடத்தில் வரலாற்றில் அழியாத முத்திரை மதுரையின் மாமகுடமாக திகழ்ந்த பேராசிரியர் சாலமன் பாப்பையா என்பதை வரலாறு ஒருபோதும் மறக்காது. அவர் வாழ்வியல் பணிகள் என்றென்றும் நிலைத்திருக்கும். அவரோடு தொடர்புடைய அனைவருக்கும் இது துயரம் தருகிற செய்தி. ஆனாலும் காலத்தை வெல்ல முடியாது. காலத்தை வெல்லுகிற சில கருத்துக்களை அவர் தந்திருக்கிறார் என்பதை நினைவாக நிறைவாக நினைக்கிறோம். பாரதியின் காதலராகிய பேராசிரியர் சாலமன் பாப்பையா பாரதியின் நினைவு நாளிலேயே மறைந்திருப்பதும் கூட அவர் பாரதியின் மீது கொண்டிருந்த காதலின் அன்பின் வெளிப்பாடு என்றே கருத தோன்றுகிறது. அவர் புகழ் என்றென்றும் நிலைத்து நிற்கும். மதுரை வானொலியில் அவர் பேசிய உரைகள் என்றைக்கும் உலாவரும். அவர் புகழ் மங்காமல் நிலைத்திருக்கும். நம் மனங்களில் அவர் நிலைத்து நிற்பார்.
1: பேசுகிற பட்டிமன்ற பேச்சாளர். இன்னைக்கு பாரதியாருடைய நினைவு தினம். பாரதியாரே தன்னுடைய உயிராக நேசித்த எல்லா மேடைகளிலும் பாமரர்களுக்கு பாரதியை கொண்டு சேர்த்த ஒரு மிகப்பெரிய பட்டிமன்ற பிதாமகர் எங்களுடைய தமிழறிஞர் சாலமன் பாப்பையா அவர்கள் அதே தேதியில் இன்னைக்கு இயற்கையை எழுதியிருக்கிறாங்க. தமிழ் வந்து ஒரு காலத்துல பெரிய பேராசிரியர்களும் பெரிய பெரிய இலக்கியவாதிகளும் மட்டுமே தான் பேச முடியும் அப்படிங்கிற நிலையை மாற்றும் எல்லா துறையில இருக்கிறவங்களும் தமிழை பேசலாம், எல்லா மக்களுக்கும் வந்து தமிழை கொண்டு போகலாம் அப்படின்னு எளிமையாக்கி தந்த ஒரு மாமனிதர் எங்களுடைய ஐயா தமிழறிஞர் சாலமன் பாப்பையா அவர்கள். கிட்டத்தட்ட ஒரு 70 வருடம் வந்து ஒரு பேச்சு துறையில் அனுபவம் மிக்க ஒரு வாய்ப்பு வந்து இறைவனால் ஐயாவுக்கு தரப்பட்டது. அது ஐயா மிக சிறப்பாக இந்த மண்ணில பதிவு செஞ்சார். பட்டிமன்ற தமிழுக்காகவே இந்தியாவின் மிக உயர்ந்த விருதான பத்மஸ்ரீ விருது பெற்றவர் எங்களுடைய ஐயா பாப்பையா அவர்கள். கவிஞர் வாலி வந்து ஒரு சொற்றொடர் சொல்வாரு, இமயமலை இடுப்பளவு குனிந்து வணக்கம் சொன்னது போல, பணிந்து வந்து அடிவார நதிகளை அணைத்து கொண்டது போல அப்படின்னு ஒரு ஓமை சொல்வாரு. ஐயாவும் அப்படித்தான். ஐயாவுடைய திறமையும் ஆற்றலும் இமயமலை மாதிரி, ஆனா அவர் இடுப்பளவு குனிஞ்சு அடிவார நதிகளின் மாதிரியான எங்களை மாதிரி அடுத்த தலைமுறை இளைய பிள்ளைகளை எல்லாம் அரவணைச்சு எல்லாரும் இந்த துறைக்கு வரணும், எல்லா சமூக பிள்ளைகளும் வரணும், எல்லா பின்னணியில இருக்கிறவங்களும் வரணும் அப்படின்னு சொல்லி எங்க எல்லாரையுமே மேடைக்கு ஏற்றினவர். நேற்றுதான் மேடைக்கு பேச வந்த இந்த சின்ன குழந்தைகளை கூட மேடையேற்றி, ஜென்சி தலைமுறைன்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்களையும் மேடையேற்றி அழகு பார்த்தவர். இந்த தமிழை வந்து உலகம் முழுக்க கொண்டு போனவர், உலகம் முழுக்க வாழுகிற தமிழர்களை வந்து பட்டிமன்றம் அப்படிங்கிற பாலம் மூலமா இணைத்தவர்னா அது தமிழறிஞர் சாலமன் பாப்பையா அவர்கள் தான். அவரை மாதிரி இவ்வளவு மிக நீண்ட பயணம் தமிழ்ல யாருக்கும் இல்லை. இனிமேல் அவருக்கு அது சாத்தியமும் இல்லை. எங்க மேல எல்லாம் ஒரு தகப்பனை காட்டிலும் ரொம்ப அன்பு காட்டியவர், எல்லாரையும் நேசித்தவர். அவரை தாண்டி புகழ் பெற்றா கூட அதை பார்த்து ஒரு பெருமையாக பார்க்கக்கூடிய ஒரு பாங்கு ஐயாவுக்கு மட்டும்தான் உண்டு. சமயங்களை கடந்து சாதிகளை கடந்து எல்லாரையும் நேசிக்கக்கூடியவர், தமிழ் ஒன்றுதான் எல்லாரையும் ஒருங்கிணைக்கும் என்று நம்பியவர், கடைசி வரைக்கும் அதற்காகவே பேசியவர், எழுதியவர். ஐயாவர்களுடைய இழப்பு ஒரு மிகப்பெரிய இழப்பு, ஈடு செய்யவே முடியாத இழப்பாக இருக்கிறது. எல்லாரும் ஐயாவுடைய ஆத்மா சாந்தி அடையணும் அப்படின்னு இந்த நேரத்துல பிரார்த்திச்சுக்கிறோம்.

0: வணக்கம். நான் மதுரை முத்து. இன்றைய தினம் தமிழுக்கும் தமிழருக்கும் ஒரு பேரிழப்பாக பத்மஸ்ரீ கலைமாமணி திருவாளர் சாலமன் பாப்டே அவர்கள் காலமானது. அழுகிற அளவுக்கு நம்மளை பாதிச்சிருக்காருன்னா அவர் தான் மாமனிதர், சரியாக வாழ்ந்திருக்காருன்னு அர்த்தம். கிட்டத்தட்ட 70 ஆண்டு காலம் மேடை ஆளுமை செய்து ரொம்ப பேரறிஞர்களை அவர் உருவாக்கியிருக்காரு. இதில் எனக்கு என்ன அவரோட அணுகுமுறை பழக்கம் அப்படின்னா, என்னுடைய நிகழ்ச்சி ஒரு டெலிவிஷன் நிகழ்ச்சியில் வந்து அவர் அழகாக ஓர்வையாக அந்த எளிய கலைஞன் அவ்வளோ பாராட்டிட்டு, இதில் நான் ஒரு கின்னஸ் சென்னைக்காக பயிற்சிக்காக ஒரு பட்டிமன்றம் 12 தொடர்ச்சியாக நடத்துகிற அந்த பட்டிமன்றத்தில் ஐயா அவர்களை கூப்பிட்டு, என்ன பட்டிமன்ற முன்னோடி, பட்டிமன்ற தொடக்கம் எளிய கிராமத்துக்கும் எளியவனுக்கும் பட்டிமன்றம் புரியும்படியாக வட்டார மொழியில் பேசி தமிழை கொண்டு சென்ற பெருமை அவருக்கு சேரும். ஒரு பொங்கல் திருவாளினா முதல்ல பட்டிமன்றம் ஞாபகத்துக்கு வர அளவுக்கு பட்டிமன்றத்தை எளிமைப்படுத்தியவர், தமிழை எளிமைப்படுத்தியவர், திருக்குறளுக்கு உரை எழுதியிருக்கிறார், நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கிறார் மக்களுக்காக, அவ்வளோ தேடல்கள் படித்து ஆச்சரியனா. நான் அந்த பத்திரிக்கை ஊருக்கு போகிறதுக்காக என் பொண்ணு சடங்குக்கு நீ வரணுங்கன்னு சொன்னேன். அந்த நேரம் கொஞ்சம் உடல் தளர்வு ஏற்பட்டுச்சு, வரமில்லைன்ற ஆதங்கத்தை ஹாஸ்பிட்டல்லேருந்து பேசிக்கிட்டே இருந்திருக்கார் ராஜரத்னம்ன்ற அவருடைய உதவியாளர்கிட்ட. ஐயோ தம்பிக்கு போக முடியலையே, ஐயோ ரொம்ப வீட்டுக்கு வந்து சொன்னாரே தம்பி போக முடியலன்ட்டு ஆதங்கம் போட்டுட்டு வீடியோ காலில் வந்து என் குழந்தைகிட்ட பேசி அழகாக, இன்னமும் இந்த வயசில் அவள் அழகாக தெளிவாக அழகாக எழுதுவார், எழுத்து அழகாக இருக்கும் அவர்கிட்ட. அதில் வாழ்த்து சொல்லி என் குழந்தைக்கு அந்த கொடுத்தது என்ன நான் பொக்கிஷமாக வச்சுருக்கிறேன். அப்புறம் ஒரு நூலகம் திறக்கிறேன் அப்படின்ற தகவலும், இந்த நூலகத்தை திறக்கணும்னா இவரை தவிர அதுக்கு சரியான ஆள் இருக்க முடியாது அப்படின்ட்டு நினச்சி, அந்த வயசுலையும் எனக்காக இந்த எளியவன் கூட பார்க்காம முன் வந்து மகிழ்ச்சியை திறந்து வச்சு, நான் மதுரை முத்தை பார்த்து போராமப்படுறேன், நாங்கள் செய்ய முடியாதான் செஞ்சுருக்காரு அப்படின்ட்டு எண்ணியை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இந்த வார்த்தை வந்து யார் சொல்ல முடியும்னா, பகட்டில்லாத ஒரு பண்பாளர், எளியவர் அப்படின்ற ஒரே காரணத்தில் அவரால் மட்டும்தான் சொல்ல முடிஞ்சு. 1.5 70 ஆண்டு காலம் தமிழர்களும் தமிழ் மக்களுக்காக செய்த அந்த பேராற்றலுக்கு அவருடைய ஆத்மா சார்ந்தடைந்து, அவர் குடும்பத்தை சார்ந்தவர்கள் நிம்மதி பெற்று வாழ இறைவன் ஆசீர்வாதம் வழங்க வேண்டும்.
1: ரவி பேசுகிறேன். நம்ம பட்டிமன்ற பிதாமகன் சாலமன் பாப்பையா அவர்களின் இழப்பு ஒரு எல்லாரையும் சொல்லுவோம் ஈடு செய்ய முடியாத இழப்புன்னு. இது உண்மையிலே அவர் இடத்தை யாராலையும் நிரப்ப முடியாது, ஈடு செய்ய முடியாத இழப்பு தான். அவருக்கும் எனக்குமான தொடர்பு பல்லாண்டு நட்பு உண்டு. என்னுடைய கவிதை நூலுக்கெல்லாம் அவர் அணிந்துரை கொடுத்துருக்காரு. லண்டனில் ஒரு நண்பருக்கு நாகேந்திரன் ஒருத்தருக்கு அணிந்துரை கேட்டேன், அதுக்கும் கொடுத்தாரு. கொடுத்து அனுப்பினோன்னா அவர் அணிந்துரையை பார்த்துட்டு ஒரு 1000 காசோலை ஐயா பேர் போட்டு அனுப்பிச்சிட்டாரு. சரின்னு லண்டன்லேருந்து இந்த செக்கு வந்திருக்கீங்கன்னு கொண்டு போய் கொடுக்க போனேன். அப்போ சொன்னார், நம்ம பட்டிமன்றத்துக்கெல்லாம் பணம் வாங்குகிறோம் தம்பி, ஆனால் அணிந்துரைக்கு நான் இது வரைக்கும் காசே வாங்கினதில்லை, தயவுசெய்து திருப்பி அனுப்பிடுங்கன்னார். அப்புறம் அவங்களுக்கு அந்த பொன் பாலசுந்தரம்ன்ற ஐயாவுக்கு இந்த விவரத்தை சொல்லி அந்த லண்டன் நாகேந்திரன் காசோலையை திருப்பி அனுப்பினேன். இது நடந்து 30 முன்னாடி. இதை மதுரை மணியம்மை பள்ளியில் அவர் பேசும்போது அதை ஞாபகப்படுத்தினேன், ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சார். ஆமா தம்பி நடந்ததுதான் அப்படின்னு சொல்லி 90 வரைக்கும் வாழ்ந்திருக்காரு. வாழ்வாங்கு வாழ்ந்த மனிதர், அதாவது திருக்குறளை தினமும் சொன்னவர், அது மட்டும் இல்ல அமெரிக்கன் கல்லூரி பேராசிரியராக இருந்தார். மிகப்பெரிய மனிதர், மதுரைக்கு ஒரு பேர் இழப்பு. ஆனால் அவர் இறந்தாலும் பட்டிமன்றம் என்றாலே பாப்பையா என்று பட்டி தொட்டியெல்லாம் தெரியும். உலக அளவில் புகழ்பெற்ற ஒரு மாமனிதர். அவருடைய இறப்புக்காக உண்மையிலே மதுரையே கலங்கி அழுகின்றது.
2: வணக்கம். நான் கார்த்திகேயன் மணிமொழியன், மதுரை உலக திருக்குறள் பேரவையின் மதிப்புற தலைவர். என் தந்தையார் திருக்குறள் செம்மல் மணிமொழியனார் அவர்களின் நெருங்கிய நண்பர் ஐயா திரு பத்மஸ்ரீ டாக்டர் சாலமன் பாப்பையா அவர்கள் என் திருவயதிலிருந்து என் நன்கு அறிமுகமானவர். எல்லாம் திருக்குறளுக்காக ஒன்றாக இணைந்தவர்கள். அவர்களோடு நான் பழக ஆரம்பித்தது என் தந்தைக்கு பிறகு நான் இந்த பொறுப்பை ஏற்பதிலிருந்து ஐயாவுடன் ஒரு நெருங்கிய தொடர்பை ஏற்படுத்தினேன். அவர் இந்த திருக்குறளுக்காக பெரும் பாடுபட்டவர். அது மட்டுமல்லாமல் அவர்கள் ஒவ்வொரு இடத்திலும் எங்களுக்கு என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் ஒரு வழிகாட்டியாக இருந்தவர். அவர் திரு குன்றக்குடி அருகிலார் உலக திருக்குறள் பேரவையின் தலைவராக அவரும் ஐயா சாலமன் பாப்பையா அவர்கள் இவர்கள் 2 பேரும் எங்களுக்கு ஒரு பெரிய வழி நடத்துதல்.

0: எங்கள் பணியை செய்வதற்கு இவர்கள் ஒரு முக்கிய காரணமானவர்கள். ஐயா பத்தி சொல்ல வேண்டும் என்றால், எந்த தலைமுறை அவராக இருந்தாலும் அவருடன் ஒரு ஈர்ப்பு ஏற்படுத்தக்கூடியவர். அவர் வந்து குழந்தை என்றும் பார்க்க மாட்டார், ஒரு பெரியவர், எல்லாத்திலும் ஒரு உற்சாகம் கொடுப்பவர். அவரோட இருந்தால் ஒரு பாசிட்டிவ் வைப்பாங்க. அவரோட கொஞ்ச நேரம் பேசிவிட்டாலே உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி வந்துவிடும். அவர் எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி என்றால், அவருடைய மதுரை காஞ்சியை நாங்கள் உலக திருக்குறள் பேரவை மூலமாக வெளியிட்டது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய பாக்கியம். அவர் தொடர்பு வந்து நினைக்க முடியாத தொடர்பு. இந்த அவர் இல்லத்து வந்து எங்களுக்கு ஒரு பெயர் அதிர்ச்சி, ஒரு வெற்றிடமாக உள்ளது. ஐயா இல்லாதது வந்து எங்களுக்கு மட்டுமில்லை, இந்த தமிழ் உலகத்துக்கு மதுரைக்கு ஒரு பெரிய வெற்றிடமாக மாறிவிட்டது. ஐயாவின் புகழ் என்றும் எப்பொழுதும் இருக்கும்.
1: நான் புதுகை பாரதி, ஆன்மீக சொற்பொழிவாளர், பட்டிமன்ற பேச்சாளர், புதுக்கோட்டை கம்பன் கழகத்தினுடைய செயலாளர். பத்மஸ்ரீ ஐயா சாலமன் பாப்பையா அவர்களுடைய மறைவு மிகுந்த அதிர்ச்சியையும் வருத்தத்தையும் எல்லோருக்கும் தந்திருக்கிறது. மகாகவி பாரதி மறைந்த நாளில் தானும் அந்த இலக்கிய ஜோதியோடு கலந்திருக்கிறார் ஐயா பாப்பையா அவர்கள். என்னுடைய பள்ளி பருவத்திலே இருந்து நான் பார்த்து வியந்த மேடை ஆளுமைகளில் அவரும் ஒருவர். ஐயா பத்மஸ்ரீ சாலமன் பாப்பையா அவர்களுக்கு என்னுடைய இதயபூர்வமான அஞ்சலிகள்.
2: திருநாவுக்கரசு பட்டிமன்ற பேச்சாளர், ஆழ்ந்த துயரமான செய்தியை கேட்டு மிகுந்த மன வருத்தம் அடைந்தேன். இன்றளவிற்கும் தமிழை உலக அளவிலே கொண்டு போய் நிறுத்தியவர் நம்முடைய தமிழறிஞர் ஐயா அவர்கள். ஏராளமான உதவிகளை பல்வேறு மனிதர்களுக்கு, கல்வி சம்பந்தமாகவும் சரி, பல்வேறு இல்லங்களுக்கும் அவர் நிறைய செய்திருக்கிறார். அந்த வகையிலே தமிழையும் சரி, கொடை கொடுப்பதிலும் ஐயா அவர்கள் தொடர்ந்து சிறப்பாக தன்னுடைய பணியை செய்து வந்தவர். ஓடிக்கொண்டிருப்பது நதி, உழவி கொண்டிருப்பது காற்று, இயங்கிக் கொண்டிருப்பவன்தான் மனிதன் என்பதை நிரூபிக்கக்கூடிய வகையிலே தன் வாழ்வினுடைய கடைசி மூச்சு வரை அவர் தொடர்ந்து மேடைகளிலே பயணித்து வந்தவர். இதற்கு எடுத்துக்காட்டாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், செப்டம்பர் 6ஆம் தேதி கூட தமிழ்நாடு தொழில் வர்த்தக சங்கத்திலே ஞாயிற்றுக்கிழமை ஒரு அருமையான பட்டிமன்றம், அதுவும் முதியோர் இல்லங்களுக்கான பட்டிமன்றம், முதியோர் இல்லங்கள் பெருகுவதற்கு பெரிதும் காரணம் பெற்றோர்களா பிள்ளைகளா என்ற ஒரு தலைப்பிலே நடந்த அந்த பட்டிமன்றத்திலே கூட ஐயா அவர்கள் சேவை மனப்பான்மையோடு நடுவராக இருந்து நல்ல ஒரு தீர்ப்பை வழங்கினார் என்று சொன்னால், அவர் கடந்து வந்த பாதைகள், தமிழுக்காக அவர் ஆற்றிய தொண்டுகளை வாழ்வில் என்றைக்கும் மறக்க முடியாது. ஐயா அவர்களும் மறைவு செய்தி தமிழுக்கு மிகப்பெரிய பேரிழப்பாக இருக்கிறது. அவர் உலகில் எந்த நாட்டிலும் வாழ்ந்திருக்கலாம், இருந்தாலும் கூட மதுரை தான் நம்மை வளர்த்த ஊர், மதுரையில தான் வாழ வேண்டும் என்று வாழ்விலே கடைசி மூச்சு வரை மதுரையிலே வாழ்ந்து மதுரையுடைய தன்னுடைய வாழ்வை முடித்துக் கொண்டாலும் கூட, சிலருடைய வாழ்க்கை சம்பவமா இருக்கலாம், ஐயாவுடைய வாழ்க்கை உண்மையிலே ஒரு சரித்திரம் என்பதை நிரூபித்திருக்கிறார். அவருடைய ஆத்மா சாந்தி அடைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன்.
3: முனைவர் சண்முகத்திற்கு மறந்த ஆன்மீக சொற்பொழிவாளர் பேராசிரியர் சாலமன் பாப்பையா அவர்கள் சிறந்த தமிழறிஞர், திருக்குறளை எளிய நிலையிலே மக்கள் மத்தியிலே கொண்டு சேர்க்க ஒரு அற்புதமான மனிதர். 1994 காலகட்டத்திலே மதுரை இலக்கிய பேரவை தொடங்கிய பொழுது முதல் வரிசையிலே ஒரு பார்வையாளராக அமர்ந்து எங்களை எல்லாம் ஊக்குவித்த ஒரு அற்புதமான மனிதர். தமிழ் வளர வேண்டும், தமிழுக்காக உழைக்க வேண்டும் என்று அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மனிதர். தமிழாகவே வாழ்ந்த ஒரு உன்னதர். எந்த நேரத்தில் எந்த தீயப்பாடு நமக்கு வந்தாலும் அதை உடனடியாக தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதரை நாம் இழந்திருக்கின்றோம். தமிழ் கோரும் நல்லுலகத்திற்கு ஒரு மிகப்பெரும் இழப்பு. எங்கள் மதுரை இலக்கிய பேரவை சார்பாக நெஞ்சார்ந்த அஞ்சலியை தெரிவித்துக் கொள்கின்றோம்.
4: கோவையிலிருந்து நைசா சுரேஷ்குமார் பேசுகிறேன். நீண்ட நெடுங்காலமாய் தமிழ் சமூகத்தின் பரந்த வெளியில் நம் அனைவருடனும் பின்னி பிணைந்த ஓர் நெருங்கிய உறவாகவே நமது மதிப்பிற்குரிய பெருமகனார் சாலமன் பாப்பையா அவர்கள் திகழ்ந்தார். இலக்கிய உலகிற்கு மட்டுமே

0: கோவையிலிருந்து நைசா சுரேஷ்குமார் பேசுகிறேன். நீண்ட நெடுங்காலமாய் தமிழ் சமூகத்தின் பரந்த வெளியில் நம் அனைவரோடும் பின்னிப்பிணைந்த ஓர் நெருங்கிய உறவாகவே நமது மதிப்பிற்குரிய பெருமகனார் சாலமன் பாப்பையா அவர்கள் திறந்தார். இலக்கிய உலகிற்கு மட்டுமே சொந்தமாயிருந்த பட்டிமன்ற நிகழ்வினை சாமானிய மக்களும் ரசிக்கும்படி ஒவ்வொரு இல்லத்திற்குமே அரை நூற்றாண்டுகளுக்கும் மேலாக கொண்டு சேர்த்து பெருமைக்குரிய பிதாமகர் அவர். அவர் மறைந்தார் என்பது அவரது உடலுக்கு மட்டுமே உரித்தானது. இன்றென்றும் எல்லோரது உணர்வுகளிலும் அவர் நீக்கமர நிறைந்திருப்பார் என்பதே உண்மை.
1: சாலமன் பாப்பையா அவர்களின் தமிழ் சேவையை பாராட்டி 2000 ஆண்டு தமிழ்நாடு அரசு கலைமாமணி விருதும், 2021 ஆண்டு மத்திய அரசு பத்மஸ்ரீ விருதும் வழங்கி கௌரவித்தது. இலக்கியம், புராணம், சமூகம், குடும்பம் என பல தளங்களில் நகைச்சுவையோடும் உணர்ச்சி பூர்வமாகவும் பட்டிமன்ற தீர்ப்பை வழங்கி தமிழ் மக்களின் மனதில் நிலையான இடம் பெற்று விளங்கும் பேராசிரியர் சாலமன் பாப்பையா அவர்கள், அவர் போற்றி வணங்கிய மகாகவி பாரதியின் நினைவு நாளன்று மறைந்திருப்பது தமிழ்கூறும் நல்லுலகை வியப்பில் ஆழ்த்தியுள்ளது. வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். இதுவரை இடம்பெற்றது மறைந்த பட்டிமன்ற நடுவர் பேராசிரியர் சாலமன் பாப்பையா அவர்களுக்கு தமிழ் அறிஞர்களின் புகழஞ்சலி.

0: எஃப்எம் ரெயின்போ 103.3 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் பகல் 2:31.

0: வணக்கம் வணக்கம் வணக்கம் நேர்களே, ஆகாஷ்வாணி மாதிரி எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இந்த கேட்டுட்டு இருக்கீங்க. இனி அடுத்த நிகழ்ச்சியாக கவிதைகளும் கானங்களுமாய் மாறி மாறி உழவர காத்துட்டு இருக்கு கவிதை அரங்கம்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
0: மதிய வேலையில சில பேர் சாப்பிட்டு இருப்பீங்க, சில பேர் மறுபடியும் வேலைக்கு கிளம்பிட்டு இருப்பீங்க, சில பேர் ஒரு குட்டி உறக்கத்தை போட்டா நல்லா இருக்குமே யோசிச்சுட்டு இருப்பீங்க. நீங்க எந்த வேலையை செஞ்சாலும் சரி, கூட வேணும் ஆகாஷ்வாணி வானொலியையும் டியூன் பண்ணி கேட்டீங்கன்னா உங்களுடைய பொழுது ரொம்பவே சூப்பராகவும் ஜாலியாகவும் போகும்னு சொல்லிட்டு கரெக்ட் ஆஃப் த டே கேட்டுலாமா? அவங்களுக்கு நடந்துருச்சு ஆனா எனக்கு இன்னும் நடக்கலையே அப்படின்னு சொல்லி எப்பயுமே மத்தவங்களோட கம்பேர் பண்ணாதீங்க. ஏன்னா குட் திங்ஸ் வில் டேக் டைம், அதாவது நல்ல விஷயம் நடக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், ஆனா கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு சொல்லி நமக்கு நம்புங்க, கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாம். கவிதை அரங்கம் நிகழ்ச்சியை கேட்டு ரசிக்க போறீங்க தமிழ் செல்வியோட. சரி, இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்?

மழை கவர திறக்கவே மாட்டேன்னு அத முழுசா தருவேன்னு அம்பலை கழக வேலை செய்யும் கேப்ல கால் பண்ணினா கொஞ்சம் வேணு ஒன்ன பேச.

பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங்.

என்ன ஸ்பெஷல் சொல்லி கண்டுபிடிக்க சொன்னீங்க, ஆனா என்னப்பா ஓப்பனிங்கே உங்க பேரை வச்சு பாடல் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறீங்களா? ஆமாங்க, இன்னைக்கு பெண்களோட பெயரை வச்சுதான் கவிதை அரங்கம் நிகழ்ச்சிய கேட்க போறோம். ஸோ ஆல் லேடிஸ் எல்லாருமே டீப்பா ப்ரோக்ராமை கவனிங்க. உங்களுடைய பேர் வந்துச்சு அப்படின்னா மறக்காம எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. அந்த வரிசையில முதல்ல யாரோட பேர் வச்சு பாடல் கேட்கலாமா? திகட்டாத அன்பினுக்கு இவள் தான் நல் உதாரணம், திசையெங்கும் புகழ் மணக்கும் திறமை இவளின் ஆபரணம்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: பஞ்சபூதங்கள் சாட்சியா, 4 வேதங்கள் சொல்ல, 3 முடிச்சோட 2 மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங்.

திவ்யாக்கு ஒரே பிளஷ் தான் போல. என்னப்பா எப்படிப்பா கரெக்டா கண்டுபிடிச்சீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறீங்களா? பார்த்தாலே தெரியுதுல்ல. பெண்களுடைய பெயரை வச்சு கவிதை மற்றும் பாடல்களை கேட்டு ரசிச்சிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் அடுத்ததா ஏன் பேர் வருமா அப்படின்னு சொல்லி யாருமா காத்துட்டு இருப்பீங்க. உங்களுக்கான கவிதை வாசிச்சிடலாமா? அன்பின் மறு உருவமாய் அனைவர் மனதிலும் நிறைந்தவள் இவள் என்றென்றும் பிரியமுடன் சிறந்து வாழ்வாள்.

இசையருணிஞ்சிருக்கும் நேரம் பகல் 2:50. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கேட்டு ரசிச்சிட்டு இருக்கீங்க கவிதை அரங்கம். இன்றைய சிறப்பு பெண்களுடைய பெயரை வச்சு கவிதைகள் மற்றும் பாடல்கள் கேட்டுட்டு இருக்கோம். அந்த வரிசையில நிறைவான கவிதை கேட்டலாமா? அகிலம் முழுதும் அன்பாள் ஆளும் அழகிய தேவதை அவள். இவளுடைய பெயரினிலே அகிலத்தையே தன்னுள் அடக்கியவள்.

இதுவரை பெண்களின் பெயர்களை வளம் வந்த கவிதை அரங்கம் நிகழ்ச்சியின் இதே நிறைவு பெற்றது. கேட்ட நெஞ்சங்களுக்கு நன்றி கூறி நிகழ்ச்சியை நிறைவு செய்வது தமிழ் செல்வி. நன்றி நேர்களே. தொடர்வது வானிலை அறிக்கை. அதனைத் தொடர்ந்து 3 மணிக்கு செய்திருக்கோம். சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம் இன்னும் சில நொடிகளில்.

தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் மதுரை மாவட்டம் சாத்தூர், செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை இங்கு 3 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. ஈரோடு மாவட்டம் அம்மாப்பேட்டை, சேலம் மாவட்டம் எடப்பாடி, ஈரோடு மாவட்டம் சென்னிமலை, திருச்சிராப்பள்ளி மாவட்டம் புல்லம்பாடி, கொடுமுடி ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. மிக அதிகளவு வெப்பநிலையான 39 டிகிரி செல்சியஸ் மதுரை விமான நிலையம், பாளையங்கோட்டை ஆகிய இடங்களில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 23 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவாகியிருந்தது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 12.4 டிகிரி செல்சியஸ். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிகளவு வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லை. தமிழ்நாடு காரைக்கால் பகுதிகளின் பல இடங்களில் அதிகளவு வெப்பநிலை 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. புதுச்சேரியில் இயல்பை ஒட்டியே இருந்தது. அதிகள வெப்பநிலை வேலூர் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு உயர்ந்திருந்தது. கரூர், மதுரை, திருநெல்வேலி, திருச்சிராப்பள்ளி, கோயம்புத்தூர், வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாயிருந்தது. தஞ்சாவூர், கோயம்புத்தூர், தருமபுரி, ஈரோடு, கன்னியாகுமரி, திண்டுக்கல், ராமநாதபுரம், சேலம், திருப்பத்தூர், திருவள்ளூர், நீலகிரி மாவட்டங்களிலும் காரைக்காலிலும் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தும் தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. தெற்கு கர்நாடகத்தின் உட்பகுதிகளை ஒட்டியுள்ள கடற்பரப்பில் மன்னார் வளைகுடா அருகே காற்றழுத்த தாழ்வு பாதை கடல் மட்டத்திலிருந்து 1.5 கிலோமீட்டர் தொலைவில் உருவாகியுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், சேலம், பெரம்பலூர், அரியலூர், கள்ளக்குறிச்சி, திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் மிதமான மழை பொழிவு இடிமின்னலுடன் இருக்கும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இடிமின்னலுடன் லேசான மழைக்கு இன்று வாய்ப்புண்டு. நாளை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் மதுரை, சிவகங்கை, திருச்சிராப்பள்ளி, திருவள்ளூர், அரியலூர், பெரம்பலூர், திருவண்ணாமலை, வேலூர், புதுக்கோட்டை மாவட்டங்களின் ஓரிடங்களில் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இடிமின்னலுடன் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. நாளை மறுநாள் 14ஆம் தேதியன்று மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை, திருச்சிராப்பள்ளி, நாமக்கல், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, சேலம், ஈரோடு, நீலகிரி, கோயம்புத்தூர், வேலூர், திருப்பத்தூர், தருமபுரி,

0: கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் மிதமான மழைப்பொழிவு இடிமின்னலுடன் இருக்கும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்புண்டு. 15ஆம் தேதியன்று நீலகிரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் பலத்த மழைக்கு வாய்ப்புண்டு. மதுரை, விருதுநகர், தேனி, திண்டுக்கல், கரூர், நாமக்கல், ஈரோடு, சேலம், அரியலூர், பெரம்பலூர், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், திருப்பூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் மிதமான மழைப்பொழிவு இருக்கும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு உண்டு. 16ஆம் தேதியன்று நீலகிரியிலும் கோயம்புத்தூர் மாவட்டங்களிலும் பலத்த மழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் மிதமான மழைப்பொழிவுக்கு வாய்ப்பு உண்டு. சென்னைக்கு வந்த சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 34 முதல் 35 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்த அளவு 25 முதல் 26 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். மாலையிலோ இரவிலோ சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைப்பொழிவு இருக்கும். நாளையும் இதே வானிலை நிலவக்கூடும். வெப்ப வேறுபாடு பற்றிய எச்சரிக்கை. தமிழ்நாட்டின் உட்பகுதிகளில் அதிகள வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இராது, சற்று உயர்ந்திருக்கக்கூடும். கடலோர தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இராது. தமிழ்நாட்டின் உட்பகுதிகளில் அதிகள வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்படக்கூடும். கடலோர தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே இருக்கும் வாய்ப்புண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். வெப்பநிலை அதிகளவு 21 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்த அளவு 13 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகள வெப்பநிலை 33 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 25.7 டிகிரி செல்சியஸ். பலத்த காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் அல்லது 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வடகடலோர ஆந்திர பிரதேசம், மேற்கு மத்திய வங்க கடற்பரப்பை ஒட்டி வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.
1: உச்சி மாநாடு பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் புதுதில்லி பாரத் மண்டபத்தில் இன்று தொடங்கியது. இந்த மாநாட்டில் பங்கேற்பதற்காக புதுதில்லி வந்துள்ள ஈரான் அதிபர் திரு மசூத் பெஷஷ்கியான் குடியரசுத் தலைவர் மாளிகையில் இன்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை சந்தித்து பேசினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி மலேசியா, எத்தியோப்பியா, வியட்நாம் உள்ளிட்ட நாடுகளின் தலைவர்களுடன் இன்று புதுதில்லியில் பேச்சு நடத்தினார். இளம் பட்டய கணக்காளர்களின் அனுபவம் மற்றும் உறுதிப்பாடு நாட்டின் வளர்ச்சியை விரைவுபடுத்துவதாக அமைய வேண்டுமென்று மத்திய இணையமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மேக்வால் வலியுறுத்தியுள்ளார். பிரதமரின் விவசாயிகளுக்கான ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் இதுவரை 24 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பதிவு செய்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மின்துறையில் மேற்கொண்ட சீர்திருத்த நடவடிக்கைகள் காரணமாக அதன் விநியோக கட்டமைப்பு வலுப்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. வெளிப்படைத்தன்மையுடன் கூடிய தேர்தல் நடைமுறைகளை இந்தியா கொண்டுள்ளதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் கூறியுள்ளார். முதுபெரும் தமிழறிஞர் பேராசிரியர் சாலமன் பாப்பையாவின் இறுதிச் சடங்குகள் மதுரையில் அரசு மரியாதையுடன் இன்று நடைபெற்றது. மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு சுமார் 6000 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். முதியோர் உதவித்தொகை உள்ளிட்ட பல்வேறு உதவித்தொகைகள் வழங்கப்படாதவர்களுக்கு வரும் 14ஆம் தேதி முதல் உரிய முறையில் வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. விநாயகர் சதுர்த்தியையொட்டி அமைக்கப்படும் பந்தல்களுக்கு இலவச மின்சாரம் வழங்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளார். தூத்துக்குடி வ.உ. சிதம்பரனார் துறைமுகத்திற்கு பசுமை துறைமுக விருது உட்பட 2 விருதுகள் கிடைத்துள்ளதாக துறைமுக நிர்வாகம் தெரிவித்துள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தின் புதிய காவல் கண்காணிப்பாளராக திரு அன்சுல் நாகர் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். ஆசிய கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் இஷாராணி பருவா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஜப்பான் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பிரமோத் பகத் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். உலகக்கோப்பை இறுதி வில்வித்தை போட்டி மெக்சிகோவின் சால்டிலோவில் இன்று தொடங்கியது. பாலியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கரண் சிங் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

மிதமான மதிய வேளையில் இதமான பாடல்களோடு மெல்ல மெல்ல நம் மனங்களை மயக்க மெல்ல வரும் பாட்டு. மெல்லிசையால் நம் மனங்களுக்கும் செவிகளுக்கும் இதம் சேர்க்க காத்திருக்கிறது இன்றைய மெல்ல வரும் பாட்டு. ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz நிகழ்ச்சிகள். வணக்கங்களுடன் அம்பிகா.

தமிழிசையோடு நாம் இணைந்திருக்கும் நேரம் 3:13. மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸில் நாம் ரசித்து கொண்டிருக்கிறோம் மெல்ல வரும் பாட்டு.

நம் செவிகளையும் மனதையும் ஆட்டி வைத்துக் கொண்டிருக்கிறது ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸில் மெல்ல வரும் பாட்டு.

நேர்களே, இன்று 4:02 இருக்கு, மாலை 4:02 இருக்கு. வசந்தன் கோ வழங்கும் ஆட்டக்கழகம் நிகழ்ச்சி இடம்பெற காத்திருக்கிறது. அதனை தொடர்ந்து 4:30 இருக்கு நம் பண்பலை வழங்கும் ஆட்டக்கழகம் நிகழ்ச்சி. 5:02 இருக்கு மாலை தென்றல். 6:02 இருக்கு சேவை செய்திகள். அதனை தொடர்ந்து கேட்கலாம் விளக்கேற்றும் வேளை. 6:30 அந்திப்பூக்கள். 8:00 பாட்டு இது ஹிட்டு. 8:05 இருக்கு சக்கர வியூகம் நிகழ்ச்சி இடம்பெற காத்திருக்கிறது. பகுதியாக சக்கர வியூகத்தின் பகுதியாக 18வது பகுதி கேட்கலாம். எழுத்தும் இயக்கமும் எஸ் கார்த்திகை தீபன் அவர்கள். அதனை தொடர்ந்து 8:30 பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில் கள்ளழகர் வித்யா மந்திர் பள்ளி மாணவர்களின் பல் சுவை நிகழ்ச்சி கேட்கலாம். மெல்லிசையோடு இணைந்திருக்கிறீர்கள் மெல்ல வரும் பாட்டு நிகழ்ச்சியோடு.

0: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4-2 ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
2: மெல்லிசையால் நம் மனங்களுக்கும்

செவிகளுக்கும் இதம் சேர்த்து கொண்டிருக்கிறது மெல்ல வரும் பாட்டு. மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹெர்ட்ஸில்

என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக்க.

மெல்லிசையால் மெல்ல மெல்ல நம் மனங்களுக்கும் செவிகளுக்கும் இதம் சேர்த்து கொண்டிருக்கிறது மெல்ல வரும் பாட்டு. மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸில்.

நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4:02 ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்.

0: கல்யாணத்துல கவனிச்சியா?
1: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
0: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
2: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு மெட்டி அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
3: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4-2 ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
4: மெல்லிசையால் நம் மனங்களை இசைத்துக் கொண்டிருக்கிறது மெல்ல வரும் பாட்டு. ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz.

0: நேர்களே, இதுவரை மெல்லிசையால் நம் மனங்களை மயக்கியது மெல்ல வரும் பாட்டு. தமிழையில் தொடரும் நிகழ்ச்சியாக கேட்கலாம் வசந்தன்கோ வழங்கும் ஆட்டக்கழம். அதனைத் தொடர்ந்து 4:30 நம் பண்பலையின் ஆட்டக்கழம். மெலவரும் பாடி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன் அம்பிகா. இன்னும் சில நொடிகளில் கேட்டுவிடலாம் 4 செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பிரிக்ஸ் உச்சி மாநாடு பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் புதுதில்லி பாரத் மண்டபத்தில் இன்று தொடங்கியது. இந்த மாநாட்டில் பங்கேற்பதற்காக புதுதில்லி வந்துள்ள ஈரான் அதிபர் திரு மசூத் பெஷஷ்கியான் குடியரசுத் தலைவர் மாளிகையில் இன்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை சந்தித்து பேசினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி மலேசியா, எத்தியோப்பியா, வியட்நாம் உள்ளிட்ட நாடுகளின் தலைவர்களுடன் இன்று புதுதில்லியில் பேச்சு நடத்தினார். இளம் பட்டய கணக்காளர்களின் அனுபவம் மற்றும் உறுதிப்பாடு நாட்டின் வளர்ச்சியை விரைவுபடுத்துவதாக அமைய வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் திரு அர்ஜுன்ராம் மெஹ்வால் வலியுறுத்தியுள்ளார். பிரதமரின் விவசாயிகளுக்கான ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் இதுவரை 24 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பதிவு செய்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மின்துறையில் மேற்கொண்ட சீர்திருத்த நடவடிக்கைகள் காரணமாக அதன் விநியோக கட்டமைப்பு வலுப்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. வெளிப்படைத்தன்மையுடன் கூடிய தேர்தல் நடைமுறைகளை இந்தியா கொண்டுள்ளதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் கூறியுள்ளார். கல்வியின் முக்கிய அங்கமாக விளையாட்டு திகழ்கிறது என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தெரிவித்துள்ளார். மதுரை மீனாட்சியம்மன் கோயில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு சுமார் 6,000 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். முதியோர் உதவித்தொகை உள்ளிட்ட பல்வேறு உதவித்தொகைகள் வழங்கப்படாதவர்களுக்கு வரும் 14 முதல் உரிய முறையில் வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. விநாயகர் சதுர்த்தியையொட்டி அமைக்கப்படும் பந்தல்களுக்கு இலவச மின்சாரம் வழங்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளார். தூத்துக்குடி வ.உ. சிதம்பரனார் துறைமுகத்திற்கு பசுமை துறைமுகம் விருது உட்பட 2 விருதுகள் கிடைத்துள்ளதாக துறைமுக நிர்வாகம் தெரிவித்துள்ளது. வியட்நாம் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரஜ்வால் தேவ் பிரான்சின் கான்ஸ்டான்டின் பிட்டூன் இணை பட்டம் வென்றது. எகிப்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆரத்யா ஷிதிச் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இந்தியா ஏ, ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கிடையேயான முதலாவது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி சண்டிகரில் இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் மாலை 4:03. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 நேயர்கள் கேட்கவிருப்பது ஆட்டக்கலம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ.

0: விநாயகர் சதுர்த்தி சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் விநாயகர் சதுர்த்தி சிறப்பு காம்போ ஆஃபர். 3 ஜார் மிக்ஸி அண்ட் இண்டக்ஷன் ஸ்டவ் 5,050 மட்டுமே. வெட் கிரைண்டர் 9 பாக்ஸ் 5,050 மட்டுமே. கேஸ் ஸ்டவ் பிளஸ் புல்லட் மிக்ஸி பிளஸ் 3 லிட்டர் பிரஷர் குக்கர் 5,050 மட்டுமே. வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. தரம் நம்பிக்கை வசந்த் அண்ட் கோ.
2: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இது ஆட்டக்களம். இன்னைக்கு ஆட்டக்களம் தான் நம்ம என்னடா விளையாட போறோம் அப்படின்னு எல்லா நேர்களும் ஆர்வமா காத்துட்டு இருப்பாங்க. என்னங்க நம்ம விளையாட போறோம்
0: அதாவது அப்படின்னு சொல்லி நம்ம பில்டப் கொடுக்கலாம். இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு பிஜிஎம் வச்சிருக்கோம்ல. சோ இன்றைய ஆட்டக்களத்துல என்ன சிறப்பு அப்படின்னு சொல்லி
3: கேட்டீங்கன்னா,
0: ஆமாங்க, என்ன நினைச்ச அப்படின்னு சொல்லி நாங்க உங்ககிட்ட தான் கேட்க போறோம். நாங்க வந்து ஒரு வார்த்தையோ இல்ல ஒரு இடமோ ஒரு பொருளோ நாங்க வந்து மைண்ட்ல நினைச்சிருப்போம். அதுக்கான க்ளூக்கள் நாங்க கொடுப்போம். நாங்க என்ன நினைச்சோம் அப்படின்றத நீங்க கரெக்டா சொல்லணும். அதுதான் இன்றைய கேமோடைய ரூல்ஸ்.
2: அப்படி பார்த்தா அவங்கதான் நம்மகிட்ட கேட்கணும், நீ என்ன நினைச்ச அப்படின்னு. அதாவது நாங்க என்ன நினைச்சோம் அப்படின்னு நீங்க கண்டுபிடிக்கணும். நீ நினைக்கிறத நான் எப்படிப்பா கண்டுபிடிக்கும் அப்படிலாம் கேள்வி கேட்காதீங்க. நாங்களும் க்ளூ கொடுப்போம் நாங்க என்ன நினைச்சோம் அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்கு. எங்க கூட நீங்க பேச அழைக்கலாம்.
0: 0452 அப்படின்ற மதுரையின் முன்னெடுப்பத்தோடு 25-30-170 மற்றும் 25-30-171 வரலாம். இன்னைக்கு சூப்பரா ஆட்டக்களத்தை உங்களோட விளையாட காத்துட்டு இருப்பது நான் தமிழ்ச்செல்வி மற்றும்
2: ஸ்ரீநாத்.
0: எங்களோட அழைப்பின் ஒருங்கிணைப்பாளர் அம்பிகா. சூப்பர். சோ எல்லாருமே ஒரு சூப்பரான ஓபனிங்கும் கொடுத்துட்டோம். நேர்கள்ட்ட பேசுறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு, பிறகு மீண்டும் நிகழ்ச்சியை தொடரலாம்.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் விநாயகர் சதுர்த்தி சிறப்பு காம்போ ஆஃபர். 3 ஜார் மிக்ஸி அண்ட் இண்டக்ஷன் ஸ்டவ் 5,050 மட்டுமே. வெட் கிரைண்டர் 9 பாக்ஸ் 5,050 மட்டுமே. கேஸ் ஸ்டவ் பிளஸ் புல்லட் மிக்ஸி பிளஸ் 3 லிட்டர் பிரஷர் குக்கர் 5,050 மட்டுமே. வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. தரம் நம்பிக்கை வசந்த் அண்ட் கோ.
4: எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
5: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு. வாங்க
6: மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இல் சூப்பர் ஜாலியா செம்மையா விளையாடிட்டு இருக்கோம். ஆட்டக்களம். என்ன தலைப்பு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, முதல் நேயர் யார், எங்கிருந்து, வணக்கம்.
2: வணக்கம், எங்கிருந்து பேசுறீங்க?
7: வணக்கம் சார், காசிமாயன் குடித்தர சார்.
2: சரிங்க, என்ன நினைச்ச அப்படின்னு உங்களை கேட்க ரெடியா இருக்கீங்களா?
7: நினைக்கிறது நான் சொல்லத்தான் வந்திருக்கேன்.
2: அதேதான் அதேதான். இப்ப நாங்க உங்களுக்கு நீ நினைச்சிருக்க வார்த்தை என்னன்னா,
0: இந்த வார்த்தை இந்த பொருள் என்ன அப்படின்னு சொல்லி
2: பாத்தீங்கன்னா, நாங்க வந்து
0: வெளியே போகும்போது எடுத்துட்டு
2: போவோம். பாதுகாப்புக்கு பயன்படுத்துறது, முக்கியமா வண்டி ஓட்டுறவங்களுக்கு யூஸ் ஆகும்.
0: குறிப்பா ஆண்கள் பெண்கள் இருவருமே பயன்படுத்துவாங்க. முதல் நேரே வெற்றியாளரா ஆயிட்டாங்க இல்லையா?
2: முதல் நேரே வெற்றியாளர் ஆனதால அவருக்கு ஒரு கைத்தட்டல் கொடுத்தாச்சு. இப்ப நம்ம கூட இணைய கத்திருக்கோம். அடுத்த நேர் யாருன்னு கேட்டலாம். வருக, வணக்கம். வணக்கம்
7: சார்.
2: வணக்கம், எங்கிருந்து பேசுறீங்க, உங்க பேர் என்ன?
8: இல்ல இந்த ஊர்லயே இருந்து ஒரு ஓரஞ்சாரமா உட்காந்து தொழில் பண்ணலாமா?
2: இந்த ஊர்லயே நம்ம இருந்து எல்லாம் பண்றோம். சரி, இப்ப கடைசியா ஒன்னு சொல்றேன். இந்த பழத்தோட பேர்லயே ஒரு கலரும் இருக்கு.
0: மணி ரீதியாவும் பாக்கலாம், அட்ரஸ்லயும் பாக்கலாம்.

0: அட்ரஸா?
1: அட்ரஸ் தான். என்ன அட்ரஸ், இது என்ன பேரும் கண்டுபிடிங்க.
0: முதல் சொன்னது நம்பர் சொன்னீங்களா?
1: அதாவது ரெண்டு நம்பர்ஸை வச்சு இந்த பேர் இருக்கும். அதே மாதிரி இந்த இந்த பழத்தோட கலர்லயே கலர் இருக்கு பாருங்க. இன்னொரு குழு வேற கொடுத்துட்டேன், இதே கலர்ல தான் பழமுமே இருக்கும். என்னங்க இவ்வளவு குழு கொடுத்து கண்டுபிடிக்கலையாறீங்க?
2: சரிங்க, நன்றி இணைப்பு வந்தமைக்கு.
3: ஒரு குருப்பா தாயா அலைறாங்க, அதுவும் எங்கிட்டயே வர்றாங்களே.
1: இதுக்கு மேல நான் அந்த பழத்துக்கு என்ன குழு கொடுக்குறேன்? சரி, அடுத்த நேர் கண்டுபிடிச்சுறாங்க ஒரு நம்பிக்கையில நம்ம அடுத்தவரோட நினைக்கலாம். வருக, வணக்கம். வணக்கம், உங்க பேர் என்ன, எங்க இருந்து பேசுறீங்க? உங்களுக்கு வேற ஒரு நினைச்சிருக்கோம் நாங்க.
2: இந்த பொருள் பாத்தீங்கன்னா வீட்டுல இருக்கும், இது நம்மள ப்ராப்பரா கைட் பண்ணும். இன்னொன்னு, இத பார்த்தாலே நமக்கு ஆட்டோமேட்டிக்கா பதட்டம் வரும்.
1: வீட்டுல பதற ஒரு ஐட்டம் என்னவா இருக்கும்? அப்படி
2: என்னவா இருக்கும்?
3: கரண்ட் அணையும் மதிச்சு ஒரு ரூபா ரெண்டு ரூபா எல்லாம் கிடையாதுடா, 500 ரூபா கேட்ட பத்தியா பெருமையா இருக்கா?
2: கரண்ட் பார்த்தா நமக்கு பதட்டமா வரும்.
1: கரண்ட் பார்த்தா கரண்ட் போனாதான் நமக்கு பதட்டமா இருக்கும். ஐயப்பா கரண்ட் போச்சேனே.
2: சரி, ரொம்ப அழகா முயற்சி பண்ணீங்க. நன்றி நிபுள் வந்த மைக்க. அடுத்த நேரத்தை பேசுறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு மீண்டும் நிகழ்ச்சியை தொடரலாம்.
4: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் விநாயக சதுர்த்தி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. 43-inch LED TV 19,990 மட்டுமே. டாப் லோட் வாஷிங் மெஷின் 14,990 மட்டுமே. டைரக்ட் கூல் ரெஃப்ரிஜிரேட்டர் 12,990 மட்டுமே. வாங்கும் மொபைல்களுக்கு ஆக்சசரிஸ் இலவசம். தரம் நம்பிக்கை வசந்த் அண்ட் கோ.
5: பஞ்சபூதங்கள் சாட்சியா, 4 வேதங்கள் சொல்ல, 3 முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 109 கேட்டு இருக்கீங்க. ஆட்டக்களம், ஆட்டக்களத்தில் விளையாண்டுகிட்டு இருக்கோம். என்ன நினைச்சேன், நாங்க என்ன நினைச்சோம், அப்படிதான்
6: விளையாண்டுகிட்டு
1: இருக்கோம்.
2: அதை சொல்றதுக்காக தான் காத்துட்டு இருக்கோம். இன்னும் பேச காத்திருக்கோம். அடுத்த நேயர் யார், எங்கிருந்து ஜெயிக்கிறாங்களா இல்லையா, கண்டுபிடிக்கிறாங்களா இல்லையா தெரிஞ்சுக்குவோம். வணக்கம். ஆர்வத்தோட வந்தாங்க,
1: போனை கட் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிடலாம். அடுத்து நம்ம கூட நேயர் காத்திருக்கும். நேயர் வருக, வணக்கம். வணக்கம். எங்க இருந்து பேசுறீங்க? கொஞ்சம் அப்படியே வானொலி இருந்து தள்ளி வந்தீங்கன்னா உங்க வாய்ஸ் மட்டும் எங்களுக்கு கேட்கும்.
7: மதுரை மாவட்டம் திருமங்கலம் மட்டம் திரளி கிராமத்துல இருந்து மாயக்கண்ணன் பேசுறீங்க.
1: சரிங்க, நாங்க என்ன நினைச்சோன்னு கண்டுபிடிக்க ரெடியா இருக்கீங்களா? சரி, நான் ஏற்கனவே அந்த நேரத்தை கேட்டு கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணாதான் உங்ககிட்ட அதே முயற்சியை பண்றேன். இந்த வார்த்தை ரெண்டு எழுத்துக்களோட, அதாவது ரெண்டு நம்பர்ஸோட சேர்த்து வச்சுதான் இந்த பேரே இருக்கும். அதே மாதிரி இதே இதுல ஒரு பழமும் இருக்கு, ஒரு கலரும் இருக்கு. பழமும் இருக்கு, அதே இதுலதான் கலரும் இருக்கு.
7: என்னது?
2: ஆமா,
1: நிறம் நிறம், அதேதான் நிறம். குடிக்கிற கலர்ல பாக்குற கலர். என்ன கலர்ல பழமும் இருக்கு, ரெண்டுக்கும் ஒரே பேரு. நல்ல வேலை என் வயிற்றுல பாலை வாத்திக்கீங்கன்னு சொல்லலாம். அதாவது இதை கண்டுபிடிக்கக்கூடிய நாப்பாட்டை பாடுறேன். என்ன நினைச்சேன்னு சரியா கண்டுபிடிச்சிட்டீங்க. இதை கண்டுபிடிச்சதுக்காண்டி எல்லாருக்காண்டி ஒரு பாடல் கண்டிப்பா கொடுத்துருவோம். நன்றி நன்றி.

0: நேரமலை 4:17. நேர்கள் இணைந்திருப்பது ஆட்டக்கலம். இந்நிகழ்ச்சியின் விளம்பர தரர் வசந்தன் கோவின் விநாயகர் சதுர்த்தி சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் விநாயகர் சதுர்த்தி சிறப்பு காம்போ ஆஃபர். 3 ஜார் மிக்ஸி அண்ட் இண்டக்ஷன் ஸ்டவ் 5,050 மட்டுமே. வெட் கிரைண்டர் 9 பாக்ஸ் 5,050 மட்டுமே. கேஸ் ஸ்டவ் பிளஸ் புல்லட் மிக்ஸி பிளஸ் 3 லிட்டர் பிரஷர் குக்கர் 5,050 மட்டுமே. வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. தரம் நம்பிக்கை வசந்தன் கோ.
2: 8-300-37-27-57.
0: விளையாடிட்டு இருக்கோம் ஆட்டக்கலம். என்னப்பா விளையாட்டு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா,

0: என்ன நினைச்ச அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ரெடியா இருக்கும் அடுத்த நேர் யாருன்னு கேட்டலாமா?
1: வணக்கம்.
0: வணக்கம், யாரு எங்க இருந்து பேசிட்டு இருக்கீங்க?
2: வணக்கம், மூவருக்கும் மாலை வணக்கம். ஜெயகுந்தபுரத்துல இருந்து பாலசுப்ரமணியம் பேசுறேன்
0: சார். சரிங்க, நாங்க என்ன நினைச்சோம் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தயாரா இருக்கீங்களா?
2: கண்டுபிடிச்சிருவோம்.
0: சரிங்க, இப்போ உங்களுக்காண்டி நாங்க என்ன நினைச்சிருக்கோம்னா, இது ஒரு மீன், சாதா மீன் கிடையாது, கடல்ல இருக்கிற ஒரு பெரிய மீன்.
1: பெரிய மீன்
0: ரொம்ப ஈஸியா கொடுத்துட்டோமோ?
1: ஆமா, இப்படி சொன்னா அவங்க பதில் சொல்லிருவாங்க.
0: சரி, கடல்ல இருக்க அந்த பெரிய மீன் என்னது?
2: திமிங்கலம்.
0: திமிங்கலம், ஆமா அதுதாங்க சரியான வார்த்தை. சரியான
3: அப்படிதான்
0: கேட்டுப்பட்டு ரொம்ப எளிமையா கேட்டுடு. சரி, உங்களுக்கு இன்னொரு கேள்வியை கேட்கிறேன் நான். இதுவும் கடல்ல இருக்க அதே ஒரு மீன் தான், ஆனா இதுக்கு பெரிய ஸ்டார்னு பேர் வச்சிருக்காங்க. அதாவது உங்களுக்கு வந்த கேள்விக்கு நாங்களே கூட பதில் சொல்லுவோம்.
1: ரொம்ப
0: அருமையா அவரை கண்டுபிடிச்சாரு. அடுத்து நம்ம கூட இணையத்திற்கு நேர் வருக. வணக்கம். வணக்கம்,
1: இணைப்புல வந்துட்டீங்க, பேசலாம். வணக்கம். 4:20 ஆயிட்டு இருக்கிற இந்த நேரத்துல கேம் சூப்பரா இருக்கேப்பா, நாங்களும் பங்கு பெறலாமே அப்படின்னு நினைச்சீங்கன்னா 04252 அப்படின்ற மதுரையின் முன்னெடுப்பை தொட்டு 25:30 மற்றும் 25:30 அனைவரும் வரலாம்.
0: இப்ப நம்ம கூட இனியா காத்திருக்கோம் வந்தனை யாருங்கிறது கேட்கலாம். வருக. வணக்கம்.
4: சீனா சார், தமிழ்ச்செல்வி மேடம், அம்பிகா மேடம், எல்லோருக்கும் வணக்கம் சொல்லுவது விஜயலட்சுமி, மகாத்மா காந்தி நகர்.
0: வணக்கம். வணக்கம். வணக்கம் மேம். என்ன நினைச்சேன் அப்படின்னு விளையாண்டுகிட்டு இருக்கோம், விளையாட ரெடியா இருக்கீங்களா?
1: பாருங்க, அந்த பொருள் இருக்கும்.
0: நாங்களும் கோலப்படுவோம், கோலப்படுறதுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லையா?
1: அப்படியா, சிறப்பு.
0: ஓகே, இணைப்பில் வந்தவங்க நன்றி. அதாவது கோலம் வந்து எல்லாருமே போடுறோம், அதனால கோலப்படி வாசல் அழகா.
1: அடுத்தது வந்து ஸ்ரீநாத் வீட்டுக்கு போய் டெய்லி காலைல கோலம் போடுறாரா அப்படின்றத நாங்க செக் பண்ணி
0: பார்த்துருவோம். கண்டிப்பா கண்டிப்பா. எல்லாருக்கு தீபாவளிக்கு வீட்டுக்கு
1: வந்திருக்கேன்.
0: கண்டிப்பா. இப்ப நம்ம கூட இணைய காத்திருக்கும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
5: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? ரொம்ப அமைதியா பேசுறீங்களே, எங்களுக்கு ஒண்ணுமே கேட்கல.
1: இன்னும் கொஞ்சம் சத்தமா பேசுங்க. எங்க இருந்து பேசுறீங்க?
0: இருக்கும்
6: என்ன
1: கடிகாரம்
0: பாத்தீங்களா, நான் சொன்னே அவர் கண்டுபிடிச்சிட்டார்.
1: சரி, நீங்க பதில மட்டும் தாங்க சொல்லல. நன்றி நேபல் வந்த பைக்கு. 4:23 இனிப்பல் பேச கத்துக்கும் அடுத்த நேயர் யார், எங்க இருந்து?
0: வணக்கம்.
7: வணக்கம் சார், ஒட்டகடையில இருந்து புஷ்பலதா பேசுறேன்.
0: சரிங்க, இப்போ உங்களுக்கு நான் ஒரு காய் நினைச்சிருக்கேன்.
7: சண்டை
0: வரல.

0: நான் நினைச்ச கைக்கு அவங்களுக்கு சண்டை வந்துச்சு.
1: நீங்க நினைச்ச கைக்கு சண்டை வந்துச்சா?
0: ஐயோ, கவுண்ட மடிக்கு சேர்ந்ததுக்கு வாழை பார்த்துக்கிறேன் சண்டை வந்துச்சு, வேற என்ன காய்க்கு சண்டை வந்துச்சுன்னு இப்ப யோசிக்கிறாங்க. சரி, இப்ப நான் இன்னொரு குழு கொடுக்கறேன். இந்த காய் வந்து பழமே ஆகாது.
2: பழமே ஆகாதா?
0: சரிடா, அருமை அருமை அருமையா
2: கண்டுபிடிச்சீங்க.
0: அருமையா போயிட்டு இருக்கு. நம்ம ஒரு பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சியில் இணையலாம்.

0: நேரமாலை 4:29 நேர்கள் இதுவரை இணைந்திருந்தது ஆட்ட களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் விநாயகர் சதுர்த்தி சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் விநாயகர் சதுர்த்தி சிறப்பு காம்போ ஆஃபர். 3 ஜார் மிக்சி அண்ட் இண்டக்ஷன் ஸ்டவ் 5,050 மட்டுமே. வெட் கிரைண்டர் 9 பாக்ஸ் 5,050.

0: நேரமாலை 4:29 நேர்கள் இதுவரை இணைந்திருந்தது ஆட்ட கலமின் நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் விநாயகர் சதுர்த்தி சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் விநாயகர் சதுர்த்தி சிறப்பு காம்போ ஆஃபர். 3-jar மிக்ஸி அண்ட் இண்டக்ஷன் ஸ்டவ் 5,050 மட்டுமே. வெட் கிரைண்டர் அண்ட் 9 box 5,050 மட்டுமே. கேஸ் ஸ்டவ் பிளஸ் புல்லட் மிக்ஸி பிளஸ் 3-liter பிரஷர் குக்கர் 5,050 மட்டுமே. வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. தரம் நம்பிக்கை வசந்தன் கோ.
2: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
3: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
4: என்ன ஸ்பெஷல்
0: வணக்கம்
4: மாலை, வணக்கம் சொல்றது
5: ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரையில் உள்ள மாலாதோபுல இருந்து மாவளா முனியப்பன்.
0: சரி, என்ன நினைச்சோம் அப்படினு கண்டுபிடிக்க ரெடியா இருக்கீங்களா?
5: இருக்கேன்யா.
0: சரி, உங்களுக்கு நாங்க என்ன நினைச்சிருக்கோம்னா,
4: அதாவது பாத்தீங்கன்னா, இத வந்து நம்ம சமையலுக்கு பயன்படுத்துவோம், குறிப்பா சண்டைக்கும் பயன்படுத்துவோம். மூன்றாவது க்ளோ இப்ப நான் சொல்லுவேன், அவங்க வந்து இந்த வார்த்தையை சொல்லுவாங்க பாருங்களேன். குறிப்பா பரிமாறதுக்கும் பயன்படுத்துவோம்.
5: எதுக்குமா?
4: பரிமாறதுக்கு, உணவு பரிமாறதுக்கு.
0: வணக்கம், எங்க இருந்து பேசிருக்கீங்க கேக்கலாம்? வணக்கம்.
4: வணக்கம், யார் எங்க இருந்து?
5: அழகர்.
0: என்ன நினைச்சோம் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ரெடியா இருக்கீங்களா? சரி, உங்களுக்கு நாங்க ஒரு வெஜிடபிள், அதாவது ஒரு காய்கறி தான் நினைச்சிருக்கோம்.
4: எது? அந்த தேங்காய் மாதிரியா?
0: அதே மாதிரி தான்.
5: தேங்காய்
4: மாதிரி தான். பூசணிக்காய். இல்ல,
0: நீங்க என்கிட்ட கேட்டாங்க என்ன தேங்காய் மாதிரி நினைச்சிருக்கீங்களான்னு. இது ஒரு காய்கறி.
5: காய்கறி? அது என்ன கலர்ல
0: இருக்கு? இதுவும் வெள்ளை கலர்ல இருக்கும். அதே நேரத்துல இந்த காய்கறியோட பேர்ல ஒரு நான்வெஜ் முட்டையோட பேர் வச்சிருப்பாங்க. வருக வணக்கம்.
4: 4:32 பேச காத்திருக்கும் நேயர், வணக்கம்.
0: உங்களுக்கான
4: கேள்வி வந்து பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு அணிகலன், குறிப்பா பெண்கள் மோஸ்ட்லி வந்து யூஸ் பண்ணுவாங்க. அவங்க வந்துட்டாலே போச்சு, வராங்க அப்படின்னு சொல்லி அலர்ட் ஆயிருவாங்க. அது என்ன அணிகலன்?
6: இந்த பார்டர் தாண்டி நீயும் வரக்கூடாது, நானும் வர மாட்டேன்.
4: ஆமா, பார்டர் தாண்டி வந்துட்டாங்கன்னா கண்டுபிடிச்சிருவாங்க அந்த அணிகலனை வச்சு. அதாவது இது ஒரு அணிகலன், மோஸ்ட்லி பெண்கள் வந்து அணிவிச்சுக்குவாங்க. அவங்க வர்றது அந்த அணிகலன் சவுண்டை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிருவோம், அத்தாடி ஐயோ
5: அப்படின்ட்டு.
4: கால் கொலுசு. சூப்பர் சூப்பர். என்ன ஸ்ரீநாத், வர நேரங்களா டக்கு டக்கு கண்டுபிடிக்கிறாங்க.
0: அதாவது நம்ம ஒரு குழு கொடுத்தா பரவாயில்ல, அந்த வார்த்தையை கண்டுபிடிக்கிறதுக்கு இருக்கிற எல்லா விதமான குழுவும் கொடுத்தா நேரில் கண்டுபிடிக்காம என்ன பண்ணுவாங்க?
4: இருந்தாலும் உங்களை மாதிரி நான் ஸ்டார்னு சொல்ல பாத்தீங்களா, கொஞ்சம் லிமிட்டா தான் இருக்கேன். நன்றி டிபிள் வந்த மைக்கு.
0: ஒரு
4: பாடலை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியில் இணையலாம். இது ஆட்டக்களம்.

0: மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கேட்டுட்டு இருக்கீங்க ஆட்டக்களம். ஆட்டக்களத்தை நாம விளையாண்டுக்கிட்டு இருக்கோங்க.
1: என்ன நினைச்ச நீ, என்ன நினைச்ச? ஆமாங்க, நாங்க என்ன நினைச்சோம் அப்படின்றதான் நீங்க கண்டுபிடிக்க போறீங்க. இனிமேல் பேச காத்திருக்கோம் அடுத்த நேயர் யாரு, எங்கிருந்து? வணக்கம்.
0: வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம். யாரு, எங்கிருந்து பேசுறீங்க?
2: அனந்தநாயகி, கோச்சடையில இருந்துட்டு.
0: சரிங்க, இப்போ உங்களுக்கானே நாங்க ஒண்ணு நினைச்சிருக்கோம், அதை கண்டுபிடிக்கிறீங்களா? தண்ணியே எரிச்சுக்கிட்டு உலகத்துக்கே வெளிச்சம் கொடுக்குதுன்னு
2: சொல்லுவாங்க.
0: அது என்ன பொருள்?
1: அதேதாங்க,
0: நம்ம பார்த்ததெல்லாம் வெள்ளை வெள்ளையா தாங்க இருந்துச்சு.
1: அப்படி சொல்ல வரீங்களா?
0: இணைப்பில் வந்து மிக்க ரொம்ப நன்றிங்க. நம்ம கூட இணைய காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரும் கேட்டலாம். வருங்க,
1: 40 நிமிடத்தில் இணைப்பில் பேச காத்திருக்கும் அடுத்த நேயர். சரி, ஓகே, இதுக்கு அடுத்து வந்து மாலை தண்டல் நிகழ்ச்சி விளம்பரம் காத்துட்டு இருக்கு இல்லையா?
0: கண்டிப்பா.
1: இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் கொடுக்கலாம்னு இருக்கீங்க?
0: எப்பயும் போல நேயர்களுக்கு பிடிச்ச எல்லா பாடல்களையும் கேட்க போறோம். இப்ப நம்ம கூட இணைப்பில் இணைய காத்திருக்கும் நேயர் யாரும் இருக்கலாம். வருங்க. வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க?
2: காளீஸ்வரி பேசுறேன்.
1: காளீஸ்வரி, எங்கிருந்து பேசுறீங்க? மதுரை. உங்களுக்கான வார்த்தை கேட்கலாமா? இது வந்து ஒரு மரம்.
0: வணக்கம்.
3: வணக்கம்.
1: கண்டுபிடிப்போம். சரி, ஓகே, போய் அழகா முயற்சி பண்ணிங்க. நன்றி. நேபல் வந்து மைக்கு 4:42 ஆட்டக்களம் விளையாட காத்திருக்கும் அடுத்த நேயர் யார், எங்கிருந்து?
0: வருக. வணக்கம்.
4: நான் ஒன்ன நினைச்சேன், நீங்க என்ன நினைச்ச? ஒன்னாக மதுரை பண்பலைக்கும் ராமேஸ்வர பண்பலைக்கும் ஸ்ரீநாத்துக்கும் அம்பிகாவுக்கும் மாலை நேரம் வணக்கங்கள்.
0: நல்லா பாட்டெல்லாம் பாடிட்டீங்க, நீங்க யாரு?
4: நான் குரு தங்கவேலு, சாத்தூர் சத்திரப்பட்டி விருதுநகர் மாவட்டத்திலிருந்து என்ன நினைச்சேன்னு வந்திருக்கேன்.
0: என்ன நினைச்சேன்னு இப்ப நீங்க கண்டுபிடிக்க போறீங்க பாருங்க.
5: இந்த கிட்ட அழகா இருக்கேன்னு ஊரே பேசிக்கிட்டு இருக்கலாம்.
0: இப்ப உங்களுக்காண்டு நான் ஒரு பறவையை நினைச்சிருக்கேன்.
4: என்ன பறவைன்னு
0: சொல்லணும்? அதான் நீங்க வேண்டிய, இப்ப நீங்க தான் சொல்லணும். அதை இப்ப அடுத்த குழு கொடுக்குறேன். இது ஒரு கோழி. இது சாதா கோழி கிடையாது. என்ன கோழி?
4: எப்படி எப்படி?
0: அதாவது இது ஒரு சாதாரண கோழி கிடையாது.
1: ஸ்பெஷல் கோழியா?
0: ஸ்பெஷல் கோழி. இந்த கோழிய அவ்வளவுதான் கோழி. என்ன கோழி இது?
6: அட்டாக் பண்ணிட்டீங்களா? போயிட்டு போ.
4: அதுதான் நெருப்பு கோழி.
0: அதுதான் நெருப்பு கோழி. சரியா சொல்லிட்டீங்க. அதே தான், அதே தான். அதாவது கொஞ்சம் பில்டப் பண்ணலாம்னு பார்த்தேன், நெருப்பே பில்டப் ஆனதால கரெக்டா
1: கண்டுபிடிச்சிட்டாரு.
0: சொல்லிருக்கலாம். சரி, அருமையா கண்டுபிடிச்சிட்டாரு.
1: 4:43 அடுத்த நேரத்தை பேசுறதுக்கு முன்னாடி ஒரு பாடலை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியில் இணையலாம்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: ராணி விசேஷத்துக்கு கிளம்பலையா?
3: நான் வரலங்க. காலையில எந்திரிச்சாலே கைகள்லாம் நீட்டி மடக்க முடியல, வலிக்குதுங்க.
2: ராணி, இது சாதாரண வலியா இருக்கலாம், இல்ல முடக்குவாதமா கூட இருக்கலாம். எதுவா இருந்தாலும் தீர்வு இருக்குல்ல. அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு ஒரு 8 போயிட்டு வந்துருவோம்.
3: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
4: வணக்கம்.
2: உங்களுக்காண்டி நான் ஒரு பூச்சி நினைச்சிருக்கேங்க. பூச்சி? என்ன பூச்சின்னு? இந்த பூச்சி

0: இல்ல ஒரு ஊர் பேர் இருக்கு. இந்த பேர் பூச்சி பேர்ல ஊர் பேர் வச்சிருக்காங்க. எறும்பு நம்மகிட்ட இருந்து இனிப்பு ஆட்டையை போட்டு போகும், ஆனா இந்த பூச்சி பாத்தீங்கன்னா நம்மளுக்காண்டி ஒரு
1: இனிப்பு கொடுக்கும். தேனி
0: தேனி தேனி தேனி தேனி மாவட்டம் எல்லாம் அதே தான். அருமையா கண்டுபிடிச்சீங்க.
2: இனிப்பில் வந்த நான்கு மணி 50 நிமிடத்தில் ஆட்டக்கலம் விளையாட காத்திருக்கும் அடுத்த நேயர் யார்? இங்கிருந்து வணக்கம். ஆர்வமா வந்துட்டு லைன் வந்து துண்டிக்கப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன்.
0: கண்டிப்பா கண்டிப்பா. அதாவது 4:49 நிமிடத்துல விளாண்டுகிட்டு இருக்கோம் ஆட்டக்காலம். ஆட்டக்காலத்துல என்ன நினைச்சேன் நம்ம என்ன நினைச்சிருக்கோம் அப்படிங்கறத கண்டுபிடிச்சா விளாண்டுகிட்டு இருக்கோம்.
2: ஆமா, சோ நீங்களும் வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அப்படின்னு சொல்லும் போதே ஒரு நேயர் வந்துட்டாங்க. யாரு இங்கிருந்து அப்படின்னு சொல்லி கேட்கலாம். வணக்கம்.
0: காரைக்குடியில இருந்து யார் பேசுறீங்க?
2: உங்களுக்கான வார்த்தை இந்த பொருள் வீட்டுக்கு வெளியே தான் இருக்கும் சரிங்களா. அழகா பாடும், இதோட சவுண்ட் கேட்டா உள்ளவங்க வெளியே வந்துருவாங்க. யாரும் இங்க சைக்கிள் ஓட்டல, கேள்விதான் கேக்குறோம்.
3: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
2: அழகா பாடும்.
0: குயில் நினைச்சிட வேண்டாம், அது ஒரு பறந்து போயிடும். இது பாத்தீங்கன்னா வீட்டுக்கு இந்த இது வந்தீங்கன்னா இந்த பொருள் வீட்டுக்கு வெளியே மட்டும் இல்ல வீட்டுக்கு உள்ளேயும் இருக்கும்.
2: இப்ப ஸ்ரீநாத் வந்து ஒரு பதில்
4: சாப்பிடலாம்.
2: ஆமா,
0: அதாவது இப்ப யாராச்சும் வீட்டுக்கு தேடி வந்தாங்கன்னு கூப்பிடுறீங்க, எதுக்கு கத்தி தொண்டையை வேஸ்ட் பண்ணிக்கிட்டுங்கிற கட்டிதே அதை வச்சிருக்காங்க நம்ம வீட்டுல.
2: சொல்லுங்களேன், அதை அமுக்குவோம் சொல்லுங்களே.
0: ஆமா, நான் இவ்வளவு குழு கொடுத்த பிறகு கண்டுபிடிக்கிறேன் என்னங்க. அடுத்து நம்ம கூட விளையாட காத்திருக்கும் நேர் யாரும் கேட்கலாம். வருக வணக்கம். வணக்கம். யாரு இங்கிருந்து
2: பேசுறீங்க? வார்த்தை அதாவது பெண்கள் அப்படின்றதால நம்ம மேக்கப் பொருளை வச்சுதான் மூவ் பண்றோம். இது ஒரு மேக்கப் பொருள்.
5: கண்ணாடியும்
2: வச்சிருக்கலாம். கேள்விக்கான பதில் வந்து சீப்பு.
0: அதாவது அவங்களே சொல்லிட்டாங்க, அதாவது கண்ணாடி எடுத்துட்டு போவோம்ல அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கேட்போம்.
2: ஆனா நாங்க கேட்டது சீப்பு தானே அப்படின்னு பதிவு பண்ணியாச்சு.
0: நாங்க அதை நினைக்கலன்னு சொல்லிட்டு அடுத்து நம்ம கூட என்ன கேட்டிருக்கும் நேர் யார் கேட்கலாம். வருக வணக்கம்.
6: வணக்கம். வணக்கம் இருவருக்கும் வணக்கம் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சி இணைவது கேகேஆர்ல இருந்து மணிகண்டன்.
0: மணிகண்டன் வணக்கம். இன்னைக்கு ஆட்டக்களத்துல என்ன நினைச்ச விளையாண்டு இருக்கோம் உங்களுக்காண்டி. நான் என்ன நினைச்சிருக்கேன்னா இது ஒரு புல் வகையை சேர்ந்தது.
6: இன்னொரு
2: நிறைய பாடல்கள் வந்திருக்கு இல்லையா?
0: எனக்கு தெரியல.
6: மூங்கில்
2: பாத்தீங்களா
0: என்னங்க இது, இவ்வளவு அநியாயமா இருக்கு. அது ஒரு புல்லு உயரமா வளரும் நான் சொன்னதுல விட்டுட்டு பாட்டு வந்திருக்கு கண்டுபிடிச்சிட்டீங்க.
2: நன்றி நிபுல் வந்தமைக்கு. 4:53 நிமிடத்தில்
0: அதாவது இப்ப என்ன நினைச்சோம்னு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த பாடல் என்ன பாடல் நான் தெரிஞ்சுக்கணும்.
2: எங்க எடுத்துக்காட்டு மூங்கில் காடுகளே அப்படின்னு போகுது. ஆனா நேர்கள் பாவம், நான் இதுக்கு மேல பாட விரும்பல.
0: கண்டிப்பா கண்டிப்பா.
2: இனிப்பில் பேச கத்திருக்கும் அடுத்த நேயர் யார் எங்கிருந்து அப்படின்னு சொல்லி கேட்டலாம். வணக்கம்.
0: வணக்கம். வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: வீட்லயும் இருக்கும். இதுல பாட்டு கேட்கலாம், செய்தி கேட்கலாம், நினைச்சா விளையாடலாம்.
0: அதாவது நம்ம நிகழ்ச்சிக்கு நம்மளே ஒரு விளம்பரம் சேர்த்து பண்ணிக்கோங்கிற மாதிரி அருமையா சொன்னீங்க. அடுத்து நம்ம கூட இணைய காத்திருக்கும் நேரியான்னு கேட்டலாம். வருக வணக்கம். வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: இணைப்புல வந்துட்டீங்க, பேசலாம்.
0: சரிங்க, என்ன நினைச்சா அதான் விளையாண்டுகிட்டு இருக்கோம். நாங்க உங்களுக்கு என்ன நினைச்சிருக்கோம்னா நான் ஒரு கிழங்கு நினைச்சிருக்கேன்.

0: கொஞ்சமாச்சும் கருணை இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிழங்க பார்த்து கேட்கலாம்.
1: அதுக்கு நீங்களே பதில் சொல்லலாமே.
0: அதாவது இதை கடைசியாக கொடுக்கலாம்னு வச்சுருந்தீங்க, முதைய கொடுத்துட்டு உங்களுக்கு. சரி, ரொம்ப அருமையாக கண்டுபிடிச்சி நிகழ்ச்சியோட நிறைவுப்பதுக்கே கிட்டத்தட்ட வந்துட்டோம்.
1: ஆமாம், இன்றைய ஆட்டக்களத்தில் நம்ம விளையாண்டு முடித்த கேம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆமாங்க, நாங்க என்ன நினைச்சோம் அதைத்தான் நேர்கள் கண்டுபிடிச்சாங்க. இன்றைய ஆட்டக்களத்துல பங்கு பெற்ற 22 நேர்களும் சூப்பரா அருமையா விளையாண்டு முடிச்சாங்க. சில பேருக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு, சில பேருக்கு நாங்களே பதில சொல்லிட்டோம். நாங்க கிடையாது, யாருன்னு உங்களுக்கே தெரியும். சோ பங்கு பெற்ற பங்கு பெற முயற்சித்த கேட்டு ரசித்த அத்தனை நெஞ்சுகளுக்கும் நன்றி கூறி இன்றைய ஆட்டக்களம் நிகழ்ச்சியை நிறைவு செய்வது நான் தமிழ்ச்செல்வி மற்றும்
0: ஸ்ரீநாத்,
1: கூட அழைப்பின் ஒருங்கிணைப்பாளர்
2: அம்பிகா.
1: நன்றி நேர்களே.
0: நிகழ்ச்சி நிறைவு பகுதியா ஒரு சூப்பரான பாடல் கேட்டு நிறைவு பெறலாம். Thank you.

0: இனி தொடர்வது செய்தி சுருக்கம் சென்னையாக இன்னும் சில நொடிகளில்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். புதுதில்லியில் நடைபெற்று வரும் பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்தியா சார்பில் முன்மொழிந்த பிரகடனத்தை உறுப்பு நாடுகள் ஒருமனதாக ஏற்றுக்கொண்டுள்ளன. பிரிக்ஸ் மாநாட்டில் பங்கேற்பதற்காக புதுதில்லி வந்துள்ள ஈரான் அதிபர் திரு மசூத் பெஷஷ்கியான் குடியரசுத் தலைவர் மாளிகையில் இன்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை சந்தித்து பேசினார். இளம் பட்டய கணக்காளர்களின் அனுபவம் மற்றும் உறுதிப்பாடு நாட்டின் வளர்ச்சியை விரைவுபடுத்துவதாக அமைய வேண்டுமென்று மத்திய இணையமைச்சர் திரு அர்ஜுன்ராம் மெஹ்வால் வலியுறுத்தியுள்ளார். கல்வியின் முக்கிய அங்கமாக விளையாட்டு திகழ்கிறது என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் காலியாக உள்ள 4724 செவிலியர் பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். மனித வனவிலங்கு மோதலை தடுக்க மாநில அரசு 20 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்துள்ளதாக வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் தெரிவித்துள்ளார். மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு சுமார் 6000 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக மாநில அமைச்சர் தெரிவித்துள்ளார். முதியோர் உதவித்தொகை உள்ளிட்ட பல்வேறு உதவித்தொகைகள் வழங்கப்படாதவர்களுக்கு வரும் 14ஆம் தேதி முதல் உரிய முறையில் வழங்க நடவடிக்கை மேற்கொண்டிருப்பதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. விநாயகர் சதுர்த்தியையொட்டி அமைக்கப்படும் பந்தல்களுக்கு இலவச மின்சாரம் வழங்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளார். தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தல் அடுத்த மாதம் 6ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் அதற்கான முன்னேற்பாட்டு பணிகளை திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் திரு மணீஷ் நரணவரே இன்று நேரில் ஆய்வு செய்தார். தேனி, திண்டுக்கல், கரூர் உள்ளிட்ட 14 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வியட்நாம் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரஜ்வால் தேவ் பிரான்சின் கான்ஸ்டாண்டின் பிட்டூன் இணை பட்டம் வென்றது. எகிப்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆரத்யா ஷிதேஷ் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இந்தியா ஏ ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கிடையேயான முதலாவது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி சண்டிகரில் இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மனதை மயக்கும் மாலை வேளையில் இது மாலை தின்றது. மாலை தின்ற நிகழ்ச்சியில் நாம் கேட்கப் போகும் முதல் பாடல் அலைகள் ஓய்வதில்லை திரைப்படத்திலிருந்து இசை ஓவியமாய் காதல் ஓவியம்.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நீங்கள் கேட்டு இணைந்திருப்பது மாலை தென்றல். மாலை தின்ற நிகழ்ச்சியில் அடுத்து வளம் வர இருக்கும் பாடல் புது புது அர்த்தங்கள் திரைப்படத்திலிருந்து. இந்த பாடலை பாடியிருக்காங்க எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் கே சித்ரா அவர்கள். அந்த பாடல் காட்டலைகள்.

0: மாலத்தின்ற நிகழ்ச்சியில் நாம கேட்க போகிற அடுத்த பாடல் 1985 வெளிவந்த இதயக்கோவில் கோவில் திரைப்படத்திலிருந்து தான். இந்த படத்தில் என்ன பாடல் கேட்க போகிறோம்னா, முத்துலிங்கம் அவர்கள் வரிகளில் அமைந்த கூட்டத்துள்ளி கோவில்புரா.
1: கூட்டத்தில் கோயில் புறா

தகதம்

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நேயர்கள் கேட்டு ரசிப்பது மாலை தென்றல். மாலை தின்ற நிகழ்ச்சியில் நாம் கேட்கவிருக்கும் அடுத்த பாடல் 1986 வெளிவந்த அறுவடை நாள் திரைப்படத்திலிருந்து. இளையராஜா மற்றும் கே.எஸ். சித்ரா அவர்கள் இணைந்து பாடிய பாடலாய் தேவனின் கோவில்.

இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக்க.

இனிசை பாடல்களாக நேயர்கள் கேட்டு வச்சிருப்பது ஆகாஷவாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மாலை தென்றல். மாலை தன்ற நிகழ்ச்சியில் அடுத்து நாம் கேட்கவிருக்கும் பாடல் நீங்கள் கேட்டவை திரைப்படத்திலிருந்து. புலமைப்பித்தன் அவர்கள் வரிகளை அமைந்த அந்த பாடல்

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நீங்கள் கேட்டு ரசிப்பது மாலை தென்றல். நிகழ்ச்சியில் வருகின்ற அடுத்த பாடல் ராசாதி உன்னை நம்பி திரைப்படத்திலிருந்து. இந்த திரைப்படத்திலிருந்து நாம கேட்க போற பாடல் ராசாதி மனசுல. இந்த பாடலை பாடியிருக்காங்க பி. சுஷீலா மற்றும் மனு அவர்கள்.

நேர்களுக்கு ரசித்துக் கொண்டிருப்பது மனதை மயக்கும் மாலை வேலை எளித மாலை தென்றல். மாலை தின்ற நிகழ்ச்சியில் அடுத்து வளவர இருக்கும் பாடல் காதல் ஊதியம் திரைப்படத்திலிருந்து. வைரமுத்து வரிகளில் அமைந்த அந்த பாடல் காட்டளைகளில்

மாலத்தின நிகழ்ச்சியில் நாம் கேட்கவிருக்கும் அடுத்த பாடல் 1990 வெளிவந்த உறுதிமொழி திரைப்படத்திலிருந்து. இந்த பாடலை பாடியிருக்காங்க பி ஜெயச்சந்திரன் மற்றும் ஜானகி அவர்கள். அந்த பாடலை நாம கேட்டு ரசிக்கலாம்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.
3: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.1.

பதில் நேர்கள் கேட்டு ரசிப்பது மாலை தென்றல். மாலை தென்ற நிகழ்ச்சியில் நாம் கேட்கவிருக்கும் அடுத்த பாடல் மனதில் உறுதி வேண்டும் திரைப்படத்திலிருந்து. இந்த பாடலை பாடியிருக்காங்க கே ஜே யேசுதாஸ் மற்றும் கே சித்ரா அவர்கள். அவங்க பாடிய பாடல் கண்ணா வருவாயா.

மாலை தின்ற நிகழ்ச்சியில் நாம் கேட்கவிருக்கும் அடுத்த பாடல் சலங்கை ஒளி திரைப்படத்திலிருந்து. கேட்டு இணைந்திருங்கள். இது ஆகாஷ்வாணி மதுரை FM ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9.

அன்பு ரசிகர்களுக்கு வணக்கம். பின்னணி பாடகியும் நடிகையுமான டி கே கலா நான் பேசுகிறேன். மதுரை வானவில் பண்பலை 103.3 கேளுங்க.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நேயர்கள் இணைந்திருப்பது மாலை தென்றல். மாலை தென்றல் நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாய் கேட்டு ரசிக்கலாம் தழுவாத கைகள் திரைப்படத்திலிருந்து.

0: இதுதான் செய்தி சுருக்கம். சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம் இன்னும் சில நொடிகளில்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். புதுதில்லியில் இன்று தொடங்கிய பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்தியா சார்பில் முன்மொழிந்த பிரகடனத்தை உறுப்பு நாடுகள் ஒருமனதாக ஏற்றுக்கொண்டுள்ளன. தமிழகத்தின் பெருமையை உலக அரங்கில் எடுத்துச் செல்வதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி முக்கியத்துவம் அளித்து வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். இளம் பட்டய கணக்காளர்களின் அனுபவம் மற்றும் உறுதிப்பாடு நாட்டின் வளர்ச்சியை விரைவுபடுத்துவதாக அமைய வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெக்வால் வலியுறுத்தியுள்ளார். கல்வியின் முக்கிய அங்கமாக விளையாட்டு திகழ்கிறது என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் காலியாக உள்ள 4724 செவிலியர் பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். மனித வனவிலங்கு மோதலை தடுக்க மாநில அரசு 20 கோடி ரூபாய் ஒதுக்கியுள்ளதாக வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் தெரிவித்துள்ளார். மதுரை மீனாட்சியம்மன் கோவில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு சுமார் 6000 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளதாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். முதியோர் உதவித்தொகை உள்ளிட்ட பல்வேறு உதவித்தொகைகள் வழங்கப்படாதவர்களுக்கு வரும் 14ஆம் தேதி முதல் உரிய முறையில் வழங்க நடவடிக்கை மேற்கொண்டிருப்பதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. விநாயகர் சதுர்த்தியையொட்டி அமைக்கப்படும் பந்தல்களுக்கு இலவச மின்சாரம் வழங்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளார். தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தல் அடுத்த மாதம் 6ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் அதற்கான முன்னேற்பாட்டு பணிகளை திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் திரு மனுஷ் நாரணவரே இன்று நேரில் ஆய்வு செய்தார். தமிழகத்தின் தேனி, திண்டுக்கல், கரூர் உள்ளிட்ட 14 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வியட்நாம் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரஜ்வால் தேவ் பிரான்சின் கான்ஸ்டன்டின் பிட்டவுன் இணை பட்டம் வென்றது. எகிப்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆராத்யா சிஜி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இந்தியா ஏ, ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கு இடையேயான முதலாவது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி சண்டிகரில் இன்று நடைபெறுகிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: ஆகாஷ்வாணி இசைத்து

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் மாலை 6:02. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இல் இனி கேட்கலாம் சேவை செய்திகள். மதுரை ஸ்ரீ நவநீத கண்ணன் சன்னதியில் ஸ்ரீ ஜெயந்தி உற்சவ விழா நடைபெறுகிறது. நாளை 13 ஞாயிற்றுக்கிழமை விடாயத்து சப்பரம் வீதி புறப்பட நடைபெறும். நாளை மறுநாள் திங்கட்கிழமை 14 இயல் சாத்து கோவிலில் நடைபெறும். அடுத்த சேவை செய்தி. நாக்பூர் தீக்ஷா பூமியில் நடைபெறும் தம்ம சக்கர பரிவர்த்தன திருவிழாவில் பங்கேற்ற பௌத்த மகத்தனை சேர்ந்தவர்களுக்கு மானியம் பெற விண்ணப்பிக்கலாம். தமிழ்நாட்டைச் சேர்ந்த பௌத்தர்கள் நாக்பூர் தீக்ஷா பூமியில் விஜயதசமி அன்று நடைபெறும் தம்ம சக்கர பரிவர்த்தன திருவிழாவில் கலந்து கொண்டு திரும்புபவர்களுக்கு நபர் ஒருவருக்கு அதிகபட்சமாக ₹5,000 வரை மானியம் வழங்கும் திட்டம் தமிழ்நாடு அரசால் செயல்படுத்தப்படுகிறது. இத்திட்டத்தின் கீழ் 2026 பயணம் மேற்கொண்டு பயன்பெற விரும்பும் பௌத்தர்களிடம் இருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. இதற்கான விண்ணப்ப படிவத்தினை www.bcmbcmw.tn.gov.in என்ற இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்தோ அல்லது விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இயங்கும் மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலகத்தில் இருந்தோ கட்டணமின்றி பெறலாம். மேலும் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்தினை உரிய ஆவணங்களுடன் ஆணையர், சிறுபான்மையினர் நலத்துறை, கலசமகால் பாரம்பரிய கட்டடம், முதல் தளம் சேப்பாக்கம், சென்னை என்ற முகவரிக்கு வரும் நவம்பர் மாதம் 15 அனுப்ப வேண்டும் என மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் தெரிவித்துள்ளார். ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இல் இதுவரை கேட்டீர்கள் சேவை செய்திகள்.

0: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: பஞ்சபூதங்கள் சாட்சியா, 4 வேதங்கள் சொல்ல, 3 முடிச்சோட 2 மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: நேரம் மாலை 6:05. மாலை வணக்கம் நேர்களே. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 உங்களின் மாலை பொழுதை தெய்வீக கானங்களால் பிரகாசிக்க வருகிறது. விளக்கேற்றும் வேளை.

அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலின் ஆலய திருக்குடமுழுக்கு வைபவத்தை ஒட்டி தற்காலிகமாக போக்குவரத்தில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது. இம்மாற்றம் வரும் 16 இரவு 10 முதல் 17 இரவு 10 வரை செயல்படும். முக்கிய கட்டுப்பாடுகள்: 0 பார்க்கிங் ஜோன், சித்திரை வீதி, ஆவணி மூல வீதி, மாசி வீதிகளில் வாகனங்கள் செல்ல மற்றும் நிறுத்த தடை செய்யப்பட்டுள்ளது. நடந்து மட்டுமே செல்லலாம். சரக்கு வாகனங்கள் மதுரை நகருக்குள் முழுமையாக தடை செய்யப்பட்டுள்ளது. அருப்புக்கோட்டை, தனிச்சையம், கப்பலூர் சுற்றுச்சாலை வழியாக மட்டுமே செல்ல வேண்டும். பேருந்துகளுக்கான மாற்று வழிகள்: மாட்டுத்தாவணியில் இருந்து ஆரப்பாளையம் செல்லும் பேருந்துகள் நகருக்குள் வராமல் வைகை வடகரை சாலை, கபடி ரவுண்டானா, அம்மா பாலம் வழி செல்லலாம். பெரியார் நிலைய பேருந்துகள் எல்லிஸ் நகர் தற்காலிக நிலையத்துக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இலகுரக வாகனங்கள் கோவில் பகுதியை தவிர்த்து வைகை வடகரை, தென்கரை சாலை, சுற்றுச்சாலைகள் வழியாக செல்ல வேண்டும். அவசர வாகனங்கள் தளவாய் தெரு, சென்ட்ரல் மார்க்கெட் தெரு, தெற்கு காவல் கூட தெரு, அன்னக்குடி மண்டபம் தெரு வழியே செல்லலாம். இவ்வழிகளில் பொதுமக்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. வாகன நிறுத்தம்: மாவட்ட வாரியாக தமுக்கம், காந்தி மியூசியம், அமெரிக்கன் கல்லூரி, எல்லிஸ் நகர், பாலிடெக்னிக் ஆகிய இடங்களில் தற்காலிகமாக நிறுத்திக் கொள்ளலாம். QR கோட் மூலம் நிறுத்துமிடம் அறிந்து கொள்ளலாம். கோபுர தரிசனம் பொறுத்தவரையில் 4 கோபுரங்களுக்கும் தனித்தனி நடைபாதைகள் அமைக்கப்பட்டு உள்ளன. முக்கிய குறிப்பு: அனுமதி சீட்டு உள்ள VIP வாகனங்களுக்கு மட்டுமே மாசி வீதிகளில் அனுமதி வழங்கப்படுகிறது. இந்த தற்காலிக மற்றும் போக்குவரத்து மாற்றங்களுக்கு

0: மக்களும் பக்தர்களும் வியாபாரிகளும் மற்றும் வாகன ஓட்டிகள் அனைவரும் ஒத்துழைப்பு தந்து அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலின் ஆலய திருக்குடமுழுக்கு வைபவம் எவ்வித சிரமமும் இன்றி சிறப்பாக நடைபெறுவதற்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு மதுரை மாநகர காவல்துறை சார்பாக கேட்டுக் கொள்ளப்படுகின்றது.
1: ஹலோ, யாருப்பா பேசுறது?
2: வணக்கம், நாங்க ஏபிசி இன்டர்நேஷனல் நெட்வொர்க்கிங் பிரைவேட் லிமிடெட் கம்பெனில இருந்து கால் பண்ணிருக்கோம்.
1: என்ன தாயி தசு புசுன பேசிட்டு இருக்க, என்ன விஷயம்?
2: நீங்க செல்லம்மா தானே?
1: நான் தான் செல்லம்மா, என்னவா?
2: அம்மா வணக்கம்மா, வாழ்த்துக்கள். உங்களோட மொபைல் நம்பர் லக்கி நம்பர் காம்படிஷன்ல ஜெயிச்சிருச்சு. உங்களுக்கு 100,000 ரூபாய் பரிசு கொடுக்க போறோம் எங்களோட கம்பெனில இருந்து.
1: ஆத்தி, 100,000 ரூபாயா? எனக்கா தாயி? நம்பர் எல்லாம் செக் பண்ணியா? எனக்கு தானா?
2: ஆமாம்மா, நீங்க இப்ப பேசிட்டு இருக்க நீங்க கையில வச்சிருக்க மொபைல் நம்பருக்கு தான்மா இந்த பரிசு விழுந்திருக்கு. இந்த நம்பருக்கு ஓனர் நீங்க தானே?
1: ஆமாதாயி, என் பேராண்டி வாங்கி கொடுத்ததுதான். சரி, 100,000 ரூபாய் இப்பயே கொடுப்பீங்களா, பெட்டியில கொடுப்பீங்களா, எப்படி பேங்க்ல போடுவீங்களா, இல்ல நானே நேர்ல வரணுமா சொல்லுதாயி?
2: இல்ல பாட்டி, நீங்க அலையணும்னு அவசியமே இல்ல, நாங்களே உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்ல மாத்தி விட்டுருவோம்.
1: எப்பதாயி பண்ற? கொஞ்சம் சீக்கிரமா வந்துதாயி, நிறைய செலவு இருக்கு.
2: சரி பாட்டி, பண்ணிடலாம். நீங்க வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா, ஒரு 10,000 ரூபாய் மட்டும் நம்ம கம்பெனிக்கு பேப்பர் ஒர்க்குக்காக முன்பணமா கட்டிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு 100,000 ரூபாய நாங்க பேங்க் அக்கௌண்ட்ல மாத்தி விட்டுருவோம்.
1: ஆத்தடியாத்தே, 10,000 ரூபாய்க்கு நான் எங்க போக? என் பேராண்டி 100 ரூபாய் கேட்டா கொடுக்க மாட்டேன்றியா? சரி ஒண்ணு பண்ணு, நீ 50 பணத்தையும் கொண்டு வா, இந்த கையில குடுத்துட்டு அந்த கையில 10,000 ரூபாய் வாங்கிட்டு போ.
2: பாட்டி அப்பெல்லாம் பண்ண முடியாது பாட்டி, 10,000 கட்டினாதான் பேப்பர் ஒர்க் ஆரம்பிப்போம்.
1: ராசாத்தி, என் பேத்தியா நினைச்சுக்கிறேன், நீ 10,000 ரூபாய போட்டு அத எனக்கு வாங்கி கொடுக்க கூடாதா?
2: இல்லம்மா புரியல, என்ன சொல்றீங்க நீங்க?
1: இல்லதாயி, 10,000 ரூபாய் ஏக்குறீல்ல, பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து 10,000 ரூபாய் கழிச்சு விட்டு மீதிய போட்டு விடுகத்தா?
2: ஐயோ இல்ல பாட்டி, அப்படிலாம் நம்ம கம்பெனில ரூல்ஸ் கிடையாது.
1: அப்ப ஒண்ணு பண்ணு ராசாத்தி, உன் பேப்பர் அம்பிட்டு எடுத்துட்டு வீட்டுக்கு வா. உன் பேப்பர் எல்லாம் முடிச்சு விட்டு கையில காசை குடுதாயி, போன கையிலேயே வச்சிருக்கேன். உன் மேலதிகாரிட்ட அம்புடு வேத்து நீ பேசிவிட்டு ஒரு முடிவு பண்ணிட்டு உடனே போன் பண்ற, என்ன?
2: பாட்டி பாட்டி,
1: அத்தடியாத்தே, ஆட்டைய போடுறதுக்கு ஆளு தேடுறாங்க யாருக்கிட்ட?
3: தேவையற்ற ஸ்பேம் கால்ஸை நம்பி மோசடி கும்பலிடம் சிக்கிக் கொள்ள வேண்டாம். பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
4: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கேட்டு இருக்கீங்க. 6:17. தெய்வீக கானங்களால் பொழுதை பிரகாசித்துக் கொண்டிருப்பது விளக்கேற்றும் வேளை.

தந்தி வந்து வேசுதுல வானொலி ஸ்டேஷன்ல வந்தாலும் வாங்க மதுரை சின்னம்பும் தாங்க. நான் வடவழிஞ்சி பஞ்சவர்ணம் பேசுறேன். எல்லாம் பேரன் பேத்தி மயம் மருமக எல்லாரும் ஆகாசவாணி ரேடியோ கேளுங்க. தன்னா

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை FM 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை FM இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: இதுவரை தெய்வீக கானங்களால் வளம் வந்த விளக்கேற்றும் வேலை நிகழ்ச்சி இனிதே நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் மாலை 6:25. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இனி வளம் வர காத்திருக்கும் நிகழ்ச்சிகள் மற்றும் நேரம் குறித்து அறிவிப்பு கேட்கலாம். நிகழ்ச்சியும் நேரமுமாய் இன்று மாலை 6:30 அந்திப்பூக்கள், 7 பாட்டு இது ஹிட்டு. இன்று இரவு 8 செய்தி அறிக்கை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 8:05 சக்கர வியூகம் பகுதி 18 எழுத்தும் இயக்கமும் எஸ் கார்த்திகை தீபன் அவர்கள். இன்றிரவு 8:30 பட்டாம்பூச்சிகள், கள்ளழகர் வித்யாமந்தர் பள்ளி மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி. இரவு 9 காற்றல் விரியும் கடிதமலர்கள், 10 பட்டுச்சிறகு, 10:59 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ஒளிபரப்பு நிறைவு பெறும். இரவு 11 நிகழ்ச்சி நேரமும், 11:05 தேனும் பாலும். நள்ளிரவு 12 முதல் காலை 4:45 வரை சென்னை விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 MHz நிகழ்ச்சிகளை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இதுவரை கேட்டீர்கள் நிகழ்ச்சியும் நேரமும்.
2: என்னாச்சுடா
3: நம்ம ஊருக்குள்ள காலக்கையும் பூத்துட்டா அவன் எதை சொல்ல போறான் நம்மள, வா போய் கேப்போம்.
4: அதாவது அவர் என்ன சொல்ல வர்றாருனா, இந்த ஊர்ல அழகான ஆறு, ஏரி, குளம், நதி, காடு, மலைகள் சூழ்ந்து ரொம்ப அழகா இருக்கான். அது அவரை பிரமிக்க வைக்குதுன்னு சொல்றாரு.
2: டேய், அந்த காலக்கை ஏதோ சொல்றேன், ஆனா இந்த புள்ள வேற ஏதோ சொல்லுதுன்னு நினைக்கிறேன்டா.
4: ஆனா அவருக்கு ஒரே ஒரு மனக்குறை இருக்குதான். அது என்னன்னா, சாலைகள்ல நீர்நிலைகளோட ஓரத்துல மக்கள் குப்பைகளை கொட்டுறாங்களாம். குப்பை தொட்டி இருந்தும் அங்க போய் கொட்டுறாங்க, அதுதான் ரொம்ப மோசமா இருக்குன்னு சொல்றாரு. அதனால மக்களே, குப்பைகளை இயற்கை சார்ந்த இடங்களுக்கு மற்றும் பொது இடங்களுக்கு போகிறப்ப குப்பைகளை குப்பை தொட்டில தான் போடணும்னு சொல்றாரு. நன்றின்னு சொல்றாராமா. அதாவது ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் எப்பவும் கேளுங்க, சந்தோஷமா இருங்க.
3: ஆமாங்க.
5: ஆகாஷ்வாணி, தட்ஸ் லிட்.

0: மாலை வணக்கம் நேர்களே, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.8 தான் இந்த கேட்டுட்டு இருக்கீங்க. இனி அடுத்த நிகழ்ச்சியாக பூக்கள் விரியும் நேரத்தில் மலர்களைப் போல் அழகிய பாடல்களால் மனம் கமழ காத்திருக்கிறது அந்தி பூக்கள். அந்தி பூக்கள் நிகழ்ச்சியில் உங்களோட இணைவது தமிழ்ச்செல்வி.
1: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங், ஜிஆர்டி.

என்னாச்சு எனக்கு ஒண்ணு ஆகல அந்த மாதிரி ஒரு பாடல் வளம் வர காத்துட்டு இருக்கு கேட்டுட்டு வந்துடலாமா?

அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலின் ஆலய திருக்குடமுழுக்கு வைபவத்தை ஒட்டி தற்காலிகமாக போக்குவரத்தில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது. இம்மாற்றம் வரும் 16 தேதி இரவு 10 மணி முதல் 17 தேதி இரவு 10 மணி வரை செயல்படும். முக்கிய கட்டுப்பாடுகள்: ஜீரோ பார்க்கிங் ஜோன், சித்திரை வீதி.

மாசி வீதிகளில் வாகனங்கள் செல்ல மற்றும் நிறுத்த தடை செய்யப்பட்டுள்ளது. நடந்து மட்டுமே செல்லலாம். சரக்கு வாகனங்கள் மதுரை நகருக்குள் முழுமையாக தடை செய்யப்பட்டுள்ளது. அருப்புக்கோட்டை, தனிச்சையம், கப்பலூர் சுற்றுச்சாலை வழியாக மட்டுமே செல்ல வேண்டும். பேருந்துகளுக்கான மாற்று வழிகள், மாட்டுத்தாவணியில் இருந்து ஆரப்பாளையம் செல்லும் பேருந்துகள் நகருக்குள் வராமல் வைகை வடகரை சாலை, கபடி ரவுண்டானா, அம்மாபாளம் வழி செல்லலாம். பெரியார் நிலைய பேருந்துகள் எல்லிஸ் நகர் தற்காலிக நிலையத்துக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இலகுரக வாகனங்கள் கோவில் பகுதியை தவிர்த்து வைகை வடகரை, தென்கரை சாலை, சுற்றுச்சாலைகள் வழியாக செல்ல வேண்டும். அவசர வாகனங்கள் தலவாய் தெரு, சென்ட்ரல் மார்க்கெட் தெரு, தெற்கு காவல் கூட தெரு, அன்னகுடி மண்டபம் தெரு வழியே செல்லலாம். இவ்வழிகளில் பொதுமக்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. வாகன நிறுத்தம் மாவட்ட வாரியாக தமுக்கம், காந்தி மியூசியம், அமெரிக்கன் கல்லூரி, எல்லிஸ் நகர், பாலிடெக்னிக் ஆகிய இடங்களில் தற்காலிகமாக நிறுத்திக் கொள்ளலாம். QR கோட் மூலம் நிறுத்தும் இடம் அறிந்து கொள்ளலாம். கோபுர தரிசனம் பொறுத்தவரையில் 4 கோபுரங்களுக்கும் தனித்தனி நடைபாதைகள் அமைக்கப்பட்டு உள்ளன. முக்கிய குறிப்பு, அனுமதி சீட்டு உள்ள VIP வாகனங்களுக்கு மட்டுமே மாசி வீதிகளில் அனுமதி வழங்கப்படுகிறது. இந்த தற்காலிக மற்றும் போக்குவரத்து மாற்றங்களுக்கு பொதுமக்களும், பக்தர்களும், வியாபாரிகளும் மற்றும் வாகன ஓட்டிகள் அனைவரும் ஒத்துழைப்பு தந்து அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலின் ஆலய திருக்குடமுழுக்கு வைபவம் எவ்வித சிரமமும் இன்றி சிறப்பாக நடைபெறுவதற்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு மதுரை மாநகர காவல்துறை சார்பாக கேட்டுக் கொள்ளப்படுகின்றது.

மாநகரின் காற்றலைகளாய் கேட்டுட்ருக்கீங்க ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.99. தென்றலிசையாய் தவழ்ந்து வருகிறது அந்தி பூக்கள். தொடர்ந்து பாடல் கேட்கலாம் வேலாயுதம் திரைப்படத்திலிருந்து.

0: எஃப்எம் ரெயின்போ 103.3 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷவாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இனி கேட்டு ரசிக்கலாம் பாட்டு. இது ஹிட்டு பாடுதுகிட்டல. நாம கேட்க போற முதல் பாடல் இதயம் முரளி திரைப்படத்திலிருந்து.

மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 பாட்டு இது ஹிட். பாட்டு இது ஹிட்ல நாம கேட்க போற அடுத்த பாடல் பிளாஸ்ட் திரைப்படத்திலிருந்து.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3. 103.3.
0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3. 103.3.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரசிச்சு விரும்பி மகிழ்ச்சியோட கேளுங்க, மகிழ்ச்சியோட மகிழ்ச்சியோட கேளுங்க, மகிழ்ச்சியோட கேளுங்க. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.
1: பாடுதுகிட்டல நாம கேட்க போற அடுத்த பாடல் ஜனநாயகன் திரைப்படத்திலிருந்து செல மகளே.

கேட்டிருக்கீங்க ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் பிரைன் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 பாட்டு இது ஹிட்டு. பாட்டு இது ஹிட்டுல நாம கேட்க போற அடுத்த சூப்பரான பாடல் 100 சாமி திரைப்படத்திலிருந்து.

கேட்டுட்ருக்கீங்க ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 பாட்டு இது ஹிட்டு. நிகழ்ச்சியில் வருகின்ற அடுத்த பாடல் கிங் ஆஃப் கொத்தா திரைப்படத்திலிருந்து.

கேட்டிருக்கீங்க ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இது பாட்டு இது ஹிட்டு. பாட்டு இது ஹிட்டில் அடுத்த அருமையான பாடலா வலம் வர காத்துக்கிட்டு இருக்கு நாடு திரைப்படத்திலிருந்து.

0: அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலின் ஆலய திருக்குடமுழுக்கு வைபவத்தை ஒட்டி தற்காலிகமாக போக்குவரத்தில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது. இம்மாற்றம் வரும் 16 இரவு 10 முதல் 17 இரவு 10 வரை செயல்படும். முக்கிய கட்டுப்பாடுகள்: 0 பார்க்கிங் ஜோன், சித்திரை வீதி, ஆவணி மூல வீதி, மாசி வீதிகளில் வாகனங்கள் செல்ல மற்றும் நிறுத்த தடை செய்யப்பட்டுள்ளது. நடந்து மட்டுமே செல்லலாம். சரக்கு வாகனங்கள் மதுரை நகருக்குள் முழுமையாக தடை செய்யப்பட்டுள்ளது. அருப்புக்கோட்டை, தனிச்சையம், கப்பலூர் சுற்றுச்சாலை வழியாக மட்டுமே செல்ல வேண்டும். பேருந்துகளுக்கான மாற்று வழிகள்: மாட்டுத்தாவணியில் இருந்து ஆரப்பாளையம் செல்லும் பேருந்துகள் நகருக்குள் வராமல் வைகை வடகரை சாலை, கபடி ரவுண்டானா, அம்மாபாளம் வழி செல்லலாம். பெரியார் நிலைய பேருந்துகள் எல்லிஸ் நகர் தற்காலிக நிலையத்துக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இலகுரக வாகனங்கள் கோவில் பகுதியை தவிர்த்து வைகை வடகரை, தென்கரை சாலை, சுற்றுச்சாலைகள் வழியாக செல்ல வேண்டும். அவசர வாகனங்கள் தலவாய் தெரு, சென்ட்ரல் மார்க்கெட் தெரு, தெற்கு காவல் கூட தெரு, அன்னக்குழி மண்டபம் தெரு வழியே செல்லலாம். இவ்வழிகளில் பொதுமக்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. வாகன நிறுத்தம்: மாவட்ட வாரியாக தமுக்கம், காந்தி மியூசியம், அமெரிக்கன் கல்லூரி, எல்லிஸ் நகர், பாலிடெக்னிக் ஆகிய இடங்களில் தற்காலிகமாக நிறுத்திக் கொள்ளலாம். QR கோட் மூலம் நிறுத்தும் இடம் அறிந்து கொள்ளலாம். கோபுர தரிசனம் பொறுத்தவரையில் 4 கோபுரங்களுக்கும் தனித்தனி நடைபாதைகள் அமைக்கப்பட்டு உள்ளன. முக்கிய குறிப்பு: அனுமதி சீட்டு உள்ள VIP வாகனங்களுக்கு மட்டுமே மாசி வீதிகளில் அனுமதி வழங்கப்படுகிறது. இந்த தற்காலிக மற்றும் போக்குவரத்து மாற்றங்களுக்கு பொதுமக்களும், பக்தர்களும், வியாபாரிகளும் மற்றும் வாகன ஓட்டிகள் அனைவரும் ஒத்துழைப்பு தந்து அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலின் ஆலய திருக்குடமுழுக்கு வைபவம் எவ்வித சிரமமும் இன்றி சிறப்பாக நடைபெறுவதற்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு மதுரை மாநகர காவல்துறை சார்பாக கேட்டுக் கொள்ளப்படுகின்றது.
1: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கேட்டுட்டு இருக்கீங்க பாட்டு இது ஹிட். பாட்டு இது ஹிட்ல நாம கேட்க போற அடுத்த பாடல் சபாநாயகன் திரைப்படத்திலிருந்து.

0: மதுரை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு சமரச தீர்வு மையத்திலிருந்து வந்துள்ள அறிவிப்பு. தேசிய சட்டப்பணிகள் ஆணையத்தின் உத்தரவுப்படியும் மற்றும் தமிழ்நாடு மாநில சமரச தீர்வு மையத்தின் வழிகாட்டுதலின்படியும் மாண்புமிகு முதன்மை மாவட்ட நீதிபதி எம் சாய் சரவணன் அவர்களின் வழிகாட்டுதலின்படியும் மதுரை மாவட்டத்தில் உள்ள சமரச தீர்வு மையத்திலும் தாலுகா அளவில் உள்ள துணை சமரச தீர்வு மையங்களிலும் ஆகஸ்ட் முதல் செப்டம்பர் வரை 60 நாட்கள் நீதிமன்றங்களில் உள்ள சமரசத்திற்கு உகந்த வழக்குகளை சமரச தீர்வு மையத்திற்கு அனுப்பி வைக்க தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த சிறப்பு முகாம் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகளில் குடும்ப நல வழக்குகள், பண மோசடி வழக்குகள், பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்பு சட்ட வழக்குகள், வணிகம் சம்பந்தப்பட்ட வழக்குகள் மற்றும் சிவில் வழக்குகள், இந்த வழக்குகள் அனைத்தும் சமரசம் செய்ய ஏதுவாக மாவட்டம் முழுவதும் 58 சமரசர்கள் மதுரை மாவட்டத்தில் உள்ளனர். அவர்கள் தங்களின் வழக்குகளை நேரடியாகவோ அல்லது இணையம் மூலமாகவோ பேசி தீர்வு காண தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. எனவே வழக்காடிகள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு மதுரை மாவட்ட சமரச தீர்வு மையத்தின் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் சார்பு நீதிபதி தெரிவிக்கின்றார்.
1: Yeah, Akashvani, that's lit.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கேட்டிருக்கீங்க பாட்டு இது ஹிட்டு. நிகழ்ச்சியில் வருகின்ற அடுத்த பாடல் காந்தாரா சாப்டர் 1 திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கேட்டுட்டு இருக்கீங்க பாட்டு இது ஹிட்டு. பாட்டு இது ஹிட்டுல நாம கேட்க போறோம் அடுத்த பாடல் கருப்பு திரைப்படத்திலிருந்து.

வணக்கம், நான் உங்க நடிகர் பரணி பேசுறேன். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறது 103.3 மதுரை வானவில் பண்பலை. நல்ல தகவல்களை கேளுங்க, ரசிச்சு கேளுங்க, மனசோட ஒட்டி உறவாட இனிமையான பாடல்களை கேளுங்க, மகிழ்ச்சியா இருங்க. உங்கள் 103.3 மதுரை வானவில் பண்பலை. அன்புடன் பரணி.

கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 பாட்டு இது ஹிட்டு. பாட்டு இது ஹிட்டில் நிறைவு பாடலாக வந்துட்டே இருக்கு அக்கியனம் திரைப்படத்திலிருந்து.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: தொடர்வது செய்தியிற்கு சென்னையில் அஞ்சல் செய்ய கேட்கலாம். இன்னும் சில நடிகளில்
4: செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி முன்மொழிந்த இந்தியாவின் பிரகடனத்தை உறுப்பு நாடுகள் ஒருமனதாக ஏற்றுக்கொண்டுள்ளன. புதுதில்லியில் இன்று தொடங்கிய பிரிக்ஸ் உச்சி மாநாட்டின் முதல் நாளில் பிரதமர் இந்த பிரகடனத்தை வெளியிட்டார். உறுப்பு நாடுகள் இதனை ஏற்றுக்கொண்ட பின் நன்றி தெரிவித்து பேசிய அவர், இந்தியா முன்வைத்த கோரிக்கைகளை உறுப்பு நாடுகள் ஏற்றுக்கொண்டிருப்பது தெளிவான பாதையில் நாம் இணைந்து முன் செல்கிறோம் என்பதை காட்டுவதாக குறிப்பிட்டார். பொறுப்புகளை பகிர்ந்து கொண்டு ஆக்கப்பூர்வமாக செயல்பட்டு அதன் பயன்களை பெற வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். மாறிவரும் உலக சூழலுக்கு ஏற்ப பழமையான சர்வதேச மற்றும் பன்னாட்டு அமைப்புகளின் பிடியிலிருந்து சுதந்திரமாக செயல்படுவதற்கான வாய்ப்பை உருவாக்க வேண்டுமென்ற கோரிக்கையும் ஏற்ற

மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக பிரதமர் குறிப்பிட்டார். ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் சீர்திருத்தங்கள் கொண்டு வருவதற்கு இனியும் காலம் தாழ்த்தக்கூடாது என்றும் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தினார். தமிழகத்தின் பெருமையை உலக அரங்கில் எடுத்துச் செல்வதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி முக்கியத்துவம் அளித்து வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்று வரும் பிரிக்ஸ் உச்சிமாநாட்டிற்கு வருகை தந்துள்ள சீன அதிபர் திரு ஷி ஜின்பிங்கிடம் ராமேஸ்வரத்தில் உள்ள அருள்மிகு ராமநாத சுவாமி திருக்கோயிலின் சிறப்பையும் அதன் ஆன்மீக மற்றும் பண்பாட்டு பெருமையையும் எடுத்துரைத்திருப்பது பெருமை அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவின் தொன்மை சிறப்புமிக்க தமிழகத்தின் பண்பாட்டையும் பெருமையையும் பிரதமர் திரு நரேந்திர மோடி உலகிற்கு கொண்டு செல்வதற்கு தமது நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழகத்தில் காலியாக உள்ள 4724 செவிலியர் பணி இடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற மழைக்கால நோய் தடுப்பு பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், இந்த பணியிடங்களை நிரப்பும் பணி நேர்மையாகவும் வெளிப்படைத்தன்மையுடனும் மேற்கொள்ளப்படும் என்று கூறினார். அரசு மருத்துவமனைகளில் வசதிகளை மேம்படுத்தவும் உட்கட்டமைப்பை விரிவுபடுத்தவும் மாநில அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு டெங்கு பாதிப்பு சற்று அதிகரித்திருந்தாலும் தற்போது படிப்படியாக குறைந்து கட்டுப்பாட்டுக்குள் வந்துள்ளதாகவும் அவர் கூறினார். மாநிலத்தில் டெங்கு காய்ச்சலால் உயிரிழப்பு ஏதும் இல்லை என்றும் அவர் கூறினார். கொசு ஒழிப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்படும் என்று அவர் தெரிவித்தார். தண்ணீர் தேங்குவதை தடுக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் மக்களிடையே இதுகுறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்றும் அதிகாரிகளுக்கு திரு அருண்ராஜ் வலியுறுத்தினார். மனித வனவிலங்கு மோதலை தடுக்க மாநில அரசு 20 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்துள்ளதாக வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் தெரிவித்துள்ளார். உதகையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பழங்குடியினர் வாழும் பகுதிகளில் சாலைகள், சோலார் மின் விளக்குகள், அகழிகள் உள்ளிட்டவை அமைக்க இந்த நிதி பயன்படுத்தப்படும் என்று தெரிவித்தார். விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு இன்று முதல் நாளை மறுநாள் வரை சென்னையிலிருந்து அனைத்து மாவட்டங்களுக்கும் கூடுதலாக சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்திலிருந்து வழக்கமாக இயக்கப்படும் 1099 பேருந்துகளுடன் கூடுதலாக 1255 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர் விடுமுறையை பயன்படுத்தி கூடுதல் கட்டணம் வசூலித்த 400 ஆம்னி பேருந்துகளின் உரிமையாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் சமூக பாதுகாப்பு திட்டங்களின் கீழ் ஓய்வூதியம் பெற்று வரும் பயனாளிகளுக்கு வரும் 14ஆம் தேதி முதல் வங்கிக் கணக்குகளில் ஓய்வூதியம் வரவு வைக்கப்படும் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக இன்று வெளியிடப்பட்டுள்ள மாநில அரசின் செய்திக்குறிப்பில், தமிழக அரசின் சமூக பாதுகாப்பு திட்டங்களின் கீழ் ஓய்வூதியம் பெற்று வரும் பயனாளிகளுக்கு ஆகஸ்ட் மாதத்திற்கான தொகை இம்மாதம் வரவு வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய சமூக பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் ஓய்வூதியம் பெறுவோருக்கு மத்திய அரசின் பங்களிப்பு தொகைக்கான ஒப்புதலை பெறுவதற்கு ஓய்வூதிய பயனாளிகளின் பட்டியல் அனுப்பப்பட்டுள்ளதாகவும், விரைவில் அந்த தொகையும் அவர்களுக்கு கிடைப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆந்திராவைப் போல தமிழகத்திலும் விநாயகர் சதுர்த்தி பந்தல்களுக்கு மாநில அரசு இலவச மின்சாரம் வழங்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், தமிழகத்தில் அமைக்கப்படும் விநாயகர் சதுர்த்தி பந்தல்களுக்கு வணிக கட்டணம் வசூலிக்கப்படுவதாகவும் கூறியுள்ளார். இதனை ரத்து செய்து எவ்வித நிபந்தனையும் இன்றி இந்த பந்தல்களுக்கு இலவச மின்சாரம் வழங்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இந்தியா ஏ அணிக்கு எதிரான முதலாவது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலியா ஏ அணி வெற்றி பெற 118 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. சண்டிகரில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்த இந்தியா ஏ அணி 19 ஓவரில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 117 ரன் எடுத்தது. வியட்நாம் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரஜ்வால் தேவ் பிரான்சின் கான்ஸ்டாண்டின் பிட்டூன் இணை பட்டம் வென்றது. ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-1, 7-6 என்ற செட் கணக்கில் ஜப்பான் இணையை வென்றது. எகிப்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆரத்யா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஆசிய கேடட் கோப்பை வாள்வீச்சு சாம்பியன் போட்டி சென்னையில் நவம்பர் 20ஆம் தேதி தொடங்கி 23ஆம் தேதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. 30 நாடுகளைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்டோர் இதில் பங்கேற்க உள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் இரவு 8:06. இனி கேட்கலாம்.
2: கதை, எழுத்து, மனத்திரை கதை மற்றும் தயாரிப்பு எஸ் கார்த்திகை தீபன். கதைக்களத்தில் இதுவரை
3: கொஞ்சம் மெதுவாத்தான் ஓட்டுங்களேண்டா, புல்லட் எக்ஸ்பிரஸ் ஸ்பீட்ல இந்த படம் ஓட்டுறாங்களே. ஹலோ ஹலோ ஃபைவா, நான் பேசுறேன், கேக்குதா?
4: கேக்குது ஸ்ரீதர், எவ்வளவு தூரம் போயிட்டு இருக்க?
3: இது ஏதோ சொந்த ஊர்ல பஸ்ல ஏத்தி விட்ட மாதிரி எந்த இடத்துல போயிட்டு இருக்கேன்னு கேக்குற? இவனுங்க படகு ஓட்டுற வேகத்துல நான் தண்ணிக்குள்ளேயே விழுந்துருவேன் போல.
5: விழுந்தாலும் பரவாயில்ல ஸ்ரீதர், சீக்ரெட் கோட் தான் முக்கியம். சீக்ரெட் கோட் கண்டுபிடிக்காம திரும்பியே வராத.
3: இந்த பணம் நம்பர் போட்ல நான் எங்கன்னு போய் அந்த சீக்ரெட் கோடை தேடுவேன்னு தெரியலையே பாய்மா.
6: கனல் சாருக்கு கால் போகவே மாட்டேங்குது. எப்படியாவது கனல் சாரை காண்டாக்ட் பண்ணணுமே. ஓ மை காட், அவங்க என்னை பார்த்துட்டாங்க. இப்போ நான் என்ன பண்றது?
7: அதோ அந்த பொண்ணு அங்க போயிட்டு இருக்கா, புடிக்கடா.
6: ஓ மை காட், அவங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நான் எப்படி தப்பிக்கிறது? அது ஒரு ஆட்டோ வருது. ஆட்டோ ஆட்டோ, ஸ்டாப் ஸ்டாப் அண்ணா, கொஞ்சம் ஆட்டோ சீக்கிரம் எடுங்க, சீக்கிரம்.

0: பியூலா, இங்க இத்தனை ராக்ஸ் இருக்கு, இதுல ராக் நம்பர் 12 எங்க தேடுறது?
1: கேத்ரின், இங்க கவனி, ராக் நம்பர் 9, 10, 11, then 13 இருக்கு. ராக் நம்பர் 12 ஒரு ராக்கே இல்லையே.
0: தென் எப்படி ராக் நம்பர் 12 நம்ம கண்டுபிடிக்கிறது?

0: கேத்ரின், அதோ அங்க பாரு, ஏதோ பபிள் சத்தம் கேக்குது. என்னன்னு பாக்கலாம் வா.
1: என்னவா இருக்கும்
0: தெரியலையே, வா போய் பாக்கலாம்.
1: சத்தம் கிட்ட கேக்குது. அதோ அங்க பாரு பியூலா, ஏதோ பெரிய பாக்ஸ் மாதிரி தெரியுது. பியூலா இங்க இங்க பாரு.
2: கனல் சார், இப்போ நாம் எங்கே போயிட்டு இருக்கோம்? தென் இப்போ இந்த ஹைதராபாத்ல நடந்த இந்த சூட் கேஸ் சம்பவத்தை நம்ம டீம் கிட்ட கூட சொல்லலைன்னு சொன்னீங்களே சார், என்ன ரீசன் அதுக்கு?
3: ஸ்டெல்லா, அந்த பிளாக் ஷாடோ கேங் நம்மளை க்ளோஸாக வாட்ச் பண்ணுறாங்க. நம்மளோட அடுத்த கட்ட நகர்வை இனிமே நாம் ரொம்ப சீக்ரெட்டாக மூவ் பண்ணணும். அதனால தான் மெசேஜஸை நம்ம டீமுக்கு கூட ஸ்ப்ரெட் பண்ணலை. மோரோவர் இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கிறது கேரளாவுக்கு.
2: மேபி
3: ஸ்டெல்லா,
2: அந்த பிளாக் ஷேடோவோட நோக்கம் அப்படி என்னவா தான் சார் இருக்கும்?
3: ஹியூமன் பிரெயினை பத்தி ஆராய்ச்சி பண்ணன சயின்டிஸ்ட் அவங்களோட ஃபோக்கஸ்

0: தென் எல்லா இடத்துலையும் நமக்கு கிடைக்கிற க்ளூ நம்பர் 12. ஸோ ரெண்டு நிகழ்வுக்கும் கண்டிப்பாக சம்பந்தம் இருக்கணும்.
1: மிசைல் லான்ச்சை நாம வெற்றிகரமாக நிறைவேற்றினதுலேருந்து அவனுங்களோட கோபம் இன்னும் அதிகமாகிடுச்சு கனவு சார்.

0: ஸ்டெல்லா, வி ஹாவ் ரீச்ட் கேரளா. நான் கேத்தனியும் பியூலாவையும் அந்த சயின்டிஸ்ட் ரூபலாவோட பர்சனல் சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் லேபுக்கு எவிடன்ஸ் கலெக்ட் பண்ண சொல்லி அனுப்பியிருக்கேன். இன்னும் அவங்ககிட்ட இருந்து எந்த தகவலும் வரல. அதே மாதிரி ஃபாகிமா ஸ்ரீதர்ட்ட இருந்தும் எந்த தகவலும் இன்னும் கிடைக்கல. சி, ஆல்ரெடி நம்ம எம்ஏபிலிருந்து கேரளா இன்டெலிஜென்ஸ் விங்குக்கு இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணியாச்சு. நீ ட்ரிவாண்ட்ரம்ல இருக்கக்கூடிய ஸ்டேட் ஸ்பெஷல் பிரான்ச் ஹெட் குவார்டர்ஸ்க்கு கிளம்பு. அந்த பிளாக் ஸ்குவாட் பத்தின ஒரு சீக்ரெட் இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு கிடைச்சிருக்கிறதா தகவல். ஸோ நம்ம எம்ஏபி சார்பா நீ ஹெட் குவார்டர்ஸ்க்கு போய் டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணிட்டு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிச்சிட்டா நான் அந்த சயின்டிஸ்ட் ரூபலாவோட லேபுக்கு கிளம்புறேன்.
1: ஓகே கணவர் சார். அந்த பிளாக் ஷேடோ கேங் மனித குலத்துக்கு ஏதோ பெரிய அச்சுறுத்தல் தரக்கூடிய விபரீதத்தை ஏற்படுத்த போறாங்களோன்னு ரொம்ப பயமா இருக்கு சார்.
0: நோ வேஸ்ட் எல்லா, நம்ம இன்டெலிஜென்ஸ் பியூரோவை தாண்டி அவனுங்கனால ஒன்னும் பண்ண முடியாது. ஓகே ஸ்டெல்லா, எனக்கு இன்ஃபர்மேஷன் அப்டேட் பண்ணிக்கிட்டே இரு.
1: ஓகே சார், நீங்க சொன்ன மாதிரி நான் ட்ரிவாண்ட்ரம்ல இருக்க கேரளா ஸ்டேட் இன்டெலிஜென்ஸ் விங் கிளம்புறேன்.

0: கேத்ரின், ஏன் எந்த காலுமே பண்ணல?
1: சார்,
2: நாங்க லேபுக்கு அப்பவே ரீச் ஆயிட்டோம். பட் இங்க நாங்க சர்ச் பண்ணிட்டு இருக்கப்போ
1: ஒரு டெட் பாடி இங்க ஃப்ரீசர்ல இருக்கு.
0: வாட்? டெட் பாடியா?
2: எஸ் சார்.
0: மேல் ஆர் ஃபீமேல்?
1: மேல் சார். ஏஜ் அரௌண்ட் 24-25 இருக்கும் சார்.
0: ஓகே, நீங்க அந்த லேப்ல வெயிட் பண்ணுங்க. ஐ அம் ஆன் தி வே.
1: ஓகே கனல் சார், கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. இந்த லேப் கொஞ்சம் அன்யூஷுவலா இருக்கு.
0: ஓகே ஓகே, நான் வந்துட்டே தான் இருக்கேன். வாட் அபௌட் பியூலா?
1: பியூலா இங்க தான் சார் இருக்கா?
0: ஓகே, ரெண்டு பேரும் சேஃபா இருங்க. இன்னும் 25 மினிட்ஸ்ல நான் அங்க இருப்பேன்.

0: கடவுளே, அந்த கேங் இன்னும் துரத்துறானுங்களே. ஆட்டோனா கொஞ்சம் சீக்கிரம் போங்களேன் ப்ளீஸ்.
1: ஏமா, ஏதோ அவசரம் ஆட்டோவில் ஏற்றினா யார் யாரோ விரட்டுறாங்க. என்னை வம்பளை மாட்டி விட்டுறாத, மொதல் வண்டி விட்டு இறங்குமா.
0: அண்ணா, நான் மீடியா ரிப்போர்ட்டர், கொஞ்சம் சேஃபான இடத்துல இறக்கி விட்டீங்கன்னா போதும்ண்ணா ப்ளீஸ்.
1: பார்க்க பாவமா வேற இருக்க, யாரோ துரத்துறாங்கன்னு வேற சொல்ற. உன்னை அந்த சந்து வழியை கூட்டிட்டு போய் விட்டுறேன். அந்த சைடு ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்கு, அந்த பஸ் ஸ்டாண்டு போய் ஏதாச்சும் பஸ் பிடிச்சு போயிரு.
0: சரிங்கண்ணா.
1: அதோ அங்க பாரு, ஒரு பஸ் நிக்குது பாரு, சீக்கிரம் அதுல ஏறி தப்பிச்சிரு.
0: ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா. பணம் எதுவும் எடுத்துட்டு வரல, உங்க ஜிபே இல்ல போன்பே நம்பர் இருந்தா கொடுங்க, நான் அப்புறமா பணத்தை அனுப்பி வச்சிடறேண்ணா.
1: எனக்கும் ஒரு தங்கச்சி இருக்குமா, நீயும் என் தங்கச்சி மாதிரிதான். ஆபத்துல இருக்கிற உன்கிட்ட பணம் வாங்குற அளவுக்கு நான் மோசமானவன் இல்லம்மா.
0: ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா.
1: பஸ் எடுக்க போறாங்கம்மா, சீக்கிரம் போமா.
0: ஓகே அண்ணா, அகைன் தேங்க்ஸ்.
2: கேத்ரின், கணல் சார இன்னும் காணாமே, அரை மணி நேரம் ஆயிடுச்சு, கொஞ்ச நேரத்துல வந்துருவார்னு சொன்ன.
3: பியூலா, வெயிட், வெளியில கணல் சாரோட கார் சவுண்ட் தான் கேக்குது. ஐ மீன் கணல் சார் தான் வந்திருக்காருன்னு நினைக்கிறேன்.
4: கேத்ரின், பியூலா, வாட் ஹேப்பன்?
2: கணல் சார், எங்க போனாலும் தொடர் மர்மமாவே இருக்கு. இங்க இங்க வந்து இந்த ஃப்ரீசர் பாக்ஸ பாருங்களே.
3: இந்த டெட் பாடி இங்க, அதுவும் இந்த ஃப்ரீசர் பாக்ஸ்க்குள்ள எப்படி வந்திருக்கும் கணல் சார்?
4: இவ யாரு? ஐ மீன், இந்த டெட் பாடி யாரு என்னன்ற டீடைல்ஸ் ஏதாச்சும் கலெக்ட் பண்ணீங்களா?
2: போட்டோ எடுத்து நம்ம அனாலிட்டிக் விங்க்கு அனுப்பிருக்கோம் கணல் சார. வெயிட்டிங் ஃபார் டீடைல்ஸ்.
4: நான் தேட சொன்ன 12th நம்பர் ராக் கிடைச்சதா, அதை செக் பண்ணீங்களா
2: சார்? 10, 11, then 30.

0: ரேக் தான் இங்க அவைலபிளா இருக்கு. ரேக் நம்பர் 12 ஏ காணோம்.
1: எஸ் சார், பியூலா சொன்ன மாதிரி லேப் ஃபுல்லா சர்ச் பண்ணோம், பட் 12 நம்பர் ரேக் இல்லவே இல்ல.
2: ரெண்டு பேரும் கொஞ்சம் பின்னாடி நகருங்க. இந்த ஃப்ரீசர் பாக்ஸை கொஞ்சம் நகட்டிருக்கேன். இந்த ஃப்ரீசர் பாக்ஸுக்கு பின்னாடி ஏதாவது லெட்டர்ஸ் இருக்கா ஆர் ஸ்டிக்கர்ஸ் ஏதாவது இருக்கான்னு பாருங்க.
0: சார், எஸ் இங்க பாருங்க.
1: எங்க பியூலா?
0: ஃப்ரீசர் பாக்ஸோட பேக் சைடு ரைட் கார்னர்ல.
1: கனல் சார், இந்த ஃப்ரீசர் பாக்ஸ்க்கு நம்பர் போட்டிருக்காங்க, நம்பர் 12.
2: My guess is correct. ஏறக்குறைய நாம அந்த பிளாக் ஷேடோ கேங்க நெருங்கிட்டோம். இந்த மிஷன் சீக்கிரம் முடிவுக்கு வரப்போகுதுன்னு நினைக்கிறேன்.
1: என்ன சார் சொல்றீங்க? இன்னும் அந்த சயின்டிஸ்ட் ரூபலாவை நம்மளால ட்ரேஸ் பண்ணவே முடியலையே. Then how?
2: என்னோட இன்ஸ்டிங்க்ட் சொல்லுது கேத்தரின், இந்த பாடியை ரெக்கவர் பண்ண சொல்லி லோக்கல் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு மெசேஜ் கன்வே பண்ணிட்டு.
1: இதோ இமிடியேட்டா பண்றேன் சார்.
2: பியூலா, ஃபாகிமா அண்ட் ஸ்ரீதர் கிட்ட இருந்து ஏதாவது மெசேஜஸ் வந்துச்சா?
0: நோ சார், இன்னும் எந்த மெசேஜும் வரல சார். நீங்க ஆல்ரெடி கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படி அந்த போட் ரேஸ் நடக்கிற இடத்துல அவங்க ரெண்டு பேரும் இறக்கி விட்டுட்டு நானும் கேத்ரினும் இங்க இந்த சயின்ஸ் எக்ஸ்பிரிமெண்ட் லேப்க்கு வந்துட்டோம் கனல் சார்.
2: ஓகே கைஸ், எனக்கு சில மெடிக்கல் ரிலேட்டட் தகவல் கிடைச்சிருக்கு. நம்ம கிட்ட அடிக்கடி கிடைக்கக்கூடிய 12th நம்பர் எவிடன்ஸ் படி ஹியூமன் பிரெயினுக்கும் இந்த 12th நம்பருக்கும் ஏதோ தொடர்பு இருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம மெடிக்கல் விங்கில இருந்து டென்டேட்டிவா மெசேஜ் அனுப்பியிருக்காங்க.
1: சோ இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம் சார்?
2: சென்னை IIT நியூரோ சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு நம்ம கிளம்பணும் கேத்தரின்.
0: கனல் சார், வாட் அபவுட் ஸ்டெல்லா?
2: ஸ்டெல்லாவை ட்ரிவாண்ட்ரம் இருக்கக்கூடிய ஸ்பெஷல் இன்டெலிஜென்ஸ் பிரான்ச்சுக்கு அனுப்பியிருக்கேன். அந்த ஸ்பெஷல் இன்டெலிஜென்ஸ் பிரான்ச்சுக்கு ஏதோ முக்கியமான எவிடன்ஸ் கிடைச்சிருக்குன்னு நம்ம MABயை காண்டாக்ட் பண்ணாங்க. ஸோ ஸ்டெல்லா இஸ் ஆன் த வே டு ட்ரிவாண்ட்ரம்.
1: கனல் சார், அந்த ருத்ரா இப்போ எங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சதா?
2: எனக்கு லாஸ்டா வந்த இன்ஃபர்மேஷன் படி சி இஸ் மிஸ்ஸிங் ஃப்ரம் அவர் ஆர்மி ஹாஸ்பிட்டல்.
0: அந்த பொண்ணு யாரு என்னன்ற ஃபுல் டீடைல்ஸ் கிடைச்சா இந்த கேஸ்க்கு இன்னும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் கனல் சார்.
3: ஹலோ, திஸ் இஸ் கனல் பிரியன்.
4: ஹலோ ஹலோ, கனல் பிரியன் சார், நான் ருத்ரா பேசுறேன்.
2: கோயம்புத்தூர் ஆக்சிடென்ட் ஆன அந்த ருத்ராவா?
1: எஸ் சார்.
2: சே, ஆக்சுவலி யார் நீ? என்ன எதுக்கு ஃபாலோ பண்ணிட்டே வர்ற? அதுவும் என் போட்டோவோட. உன்னைய கொலை பண்ணணும்னு வேற அந்த பிளாக் ஷேடோ கேங் துடிக்கிறானுங்க
1: சார். என்னை நீங்க பார்த்தது இல்ல, ஆனா என் பேர் உங்களுக்கு தெரியும்.
2: அதத்தான் நானும் கேக்குறேன். நீ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உன்னோட பேர்ல இருந்து எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஷியல் லெட்டர் அனுப்பினியே, அது நீதானா?
1: ஆமா கண்ணா பிரியா சார்.
2: லெட்டர்ல நீ சொல்லியிருந்த விஷயம் உண்மையா? நான் பிடிச்ச காலேஜ்ல நீ
4: எஸ் சார், இன்னும் டீடைலா சொல்ல வேண்டியிருக்கு, பட் நவ ஐம் இன் டேஞ்சர் சார்.
2: வாட்? தென் நீ ஏன் ஹாஸ்பிடல்ல தப்பிச்சு வந்த? பிளாக் ஷேடோ கேங் உன்னை ஏன் கொல்ல துடிக்கறாங்க?
1: அவங்களுக்கு தேவையான ஒரு ஃபார்முலா அண்ட் பாஸ்வேர்ட் என்கிட்ட இருக்கு, அதுதான் உங்களுக்கு வேணும்.
2: ஓகே, வேர் ஆர் யூ ரைட் நவ?
1: நியர் பெருங்கலத்தூர் சார். அவனுங்க என்ன துரத்திட்டு வந்தானுங்க. ஒரு ஆட்டோ டிரைவர் தான் என்னைய சேஃபா ரெஸ்கியூ பண்ணி இங்க இறக்கி விட்டாரு.
3: ஓகே, லிசன், நீ அவங்க கண்ணுல அகைன் பற்றாத. பீ கேர்ஃபுல்.
2: எங்க இன்டெலிஜென்ஸ் ஸ்குவாட்ல இருந்து ஒருத்தர் இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ இருக்கக்கூடிய இடத்துக்கு வருவார். அவர் கூட நீ கிளம்பு, அதுதான் உனக்கு சேஃப். ரொம்ப நேரம் அங்க நிக்க வேண்டாம். வெயிட், அந்த ஆட்டோ நம்பர் நோட் பண்ணியா?
1: இல்ல சார்.
3: ஓகே, கவனமா இரு.

கனல் பிரியன், நாங்கள் பல தடவை சொல்லியும் நீ இந்த மிஷன்ல இருந்து விலகவே இல்லையே. இப்போ உன்னால அநியாயமா ஒரு உயிர் போயிடுச்சு. பழசையெல்லாம் மறந்துட்டியா கனல் பிரியன்? உன்னோட கடமைக்காக உன்னோட கையில் வெளியே பறிகொடுத்ததை மறந்துட்டியா கனல் பிரியன்?

தினமும் எத்தனை பேரை பறி கொடுக்க போற கனல் பிரியன், கொஞ்சம் பழச நினைச்சுப்பார், அப்புறம் நீயே புரிஞ்சுப்ப இந்த மிஷன்ல இருந்து விலகிறது தான் சரின்னு.

என்ன நான் சொல்றது புரியுதா? மிலிட்டரி இன்டெலிஜென்ஸ் பெரு ஏஜென்ட் மிஸ்டர் கனல் பிரியன். ஓ ஓ ஓ சாரி, ஐ எம் சாரி. பழைய அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ் மிஸ்டர் கனல் பிரியன்.

என்ன அந்த பேட்ச், அந்த யூனிஃபார்ம், அந்த அதிகாரம் எல்லாமே ஞாபகம் வருது தானே. ஆனா கனல் பிரியன், நீ பழச மறந்துட்டியா? உன்னோட கடமைக்காக நீ பறி கொடுத்த அந்த உயிரை மறந்துட்டியா?

இன்னும் எத்தனை உயிர்களை உன்னோட கடமைக்காக நீ பறிகொடுக்க போற கனல் பிரியன்? ஞாபகம் வரட்டும், ஞாபகம் வரட்டும் கனல் பிரியன். பழைய கனல் பிரியன் யாருன்னு, அவனோட முடிவு என்னன்னு எல்லாமே ஒவ்வொன்னா ஞாபகம் வரட்டும்.

0: என்ன
1: விஷயம்?
0: லாஸ்ட் மந்த் காணாம போன ஃப்ளைட் பத்தின ஒரு சீக்ரெட் டீடைல் ஒன்று கிடைச்சிருக்கு சார். பட் அதை நான் இன்னும் நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு சொல்லல. முதல்ல உங்ககிட்ட தகவல் சொல்லணும்னா ஃபோன் பண்ணேன் சார். பிகாஸ் உங்களுடைய மிலிட்டரி இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட் தான் அந்த கேஸை ஹேண்டில் பண்றத ஒரு ரகசிய தகவல்.
1: ஓகே, நான் இன்னும் 2 டேஸ்ல சென்னைக்கு வருவேன். அங்க வர்றப்ப உன்னை நான் சந்திக்கிறேன்.
0: அப்புறம் இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை விட்டு நீங்க மிலிட்டரி இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டீங்க. உங்களை ரொம்ப மிஸ் பண்றோம் சார் நாங்க.
1: நான் முதல்ல ஜாயின் பண்ணது போலீஸ் டிபார்ட்மெண்ட் தான். அந்த டிபார்ட்மெண்ட்டை எப்படி மறக்க சொல்றேன்?

கிரிமினல்ஸ், கிரைம், மர்டர், இப்படி நிறைய கேசஸ் ஹேண்டில் பண்ற வேலை. கிடைச்ச வேலையை பிடிக்காம பாக்குறவங்க பல பேர் இருக்கிறாங்க. ஆனா பிடிச்ச வேலையே கிடைக்கிறது ஒரு சிலருக்கு தான் அமையும். அந்த ஒரு சிலர்ல நானும் ஒருத்தன். கர்னல் பிரியன், அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ், கிரைம் பிரான்ச்.

0: அன்னைக்கு நைட் டைம் இருக்கும். ஸ்டேஷன்ல இருந்து கிளம்புறப்ப ஒரு போன் கால் வந்துச்சு. எங்க போயிட்டாப்ல இந்த ஸ்டீஃபன்? ஸ்டேஷன்லயே ஆள் இருக்கிறது இல்ல. ஹலோ
1: ஹலோ ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன். ஹலோ,
0: எஸ் நீங்க யாரு
1: சார்? என்ன காப்பாத்துங்க சார், ப்ளீஸ் காப்பாத்துங்க. இன்னைக்கு ரவுடி பசங்க நாலு பேர் துரத்துறாங்க, ரொம்ப பயமா இருக்கு. ப்ளீஸ் ஹெல்ப் மீ.
0: ஹலோ ஹலோ, பயப்படாதீங்க. முதல்ல நீங்க எங்க இருக்கீங்க முதல்ல அத சொல்லுங்க.
1: நான் திருவான்மையூர் பிரிட்ஜ் பக்கத்துல இருக்கிற பஸ் ஸ்டாப்ல இருந்து பேசுறேன் சார். ப்ளீஸ் ஹெல்ப், ஏ விடுறா பொறுக்கி கைய ஏடுறா.
0: ஹலோ ஹலோ, கட் ஆயிடுச்சே. ஸ்டீஃபன் எங்க போனீங்க
2: சார்? சாரி சார், பசிச்சிச்சு, அதுதான் நம்ம பாய் கடையில ரெண்டு புரோட்டா சாப்பிடலாம்னு போனேன் சார். எதுவும் பிரச்சனையா சார்?
0: ஜீப் எடுங்க, திருவான்மியூர் பிரிட்ஜுக்கு போகணும்.
3: நேயர்கள் இதுவரை கேட்டது சக்ரவியூகம் தொடர் இரண்டாம் அத்தியாயத்தின் 18 பகுதி. கதைக்களத்தில் கதாபாத்திரங்கள்: ஸ்டெல்லாவாக எம் ஐஸ்வர்யலட்சுமி, ஆர்த்தி பியூலாவாக ஏ நஃபிஷா, ஃபாஹிமாவாக ஆர் சாந்தினி, ஸ்ரீதராக எம் முத்துசெல்வம், கேத்ரினாக பி கே அஜிதா, ருத்ராவாக என் ஈ தமிழ் செல்வி. இவர்களுடன் கதை, எழுத்து, மனத்திரை கதை மற்றும் தயாரிப்புடன் கதைக்களத்தில் கனல் பிரியனாக களமிறங்கியது எஸ் கார்த்திகை தீபன். இப்பகுதியின் தொடர்ச்சியை அடுத்த வாரம் சனிக்கிழமை இரவு 8:05 கேட்கலாம். அதுவரை காத்திருங்கள்.

அன்பு ரசிகர்களுக்கு வணக்கம். பின்னணி பாடகியும் நடிகையுமான டி கே கலா நான் பேசுகிறேன். மதுரை வானவில் பண்பலை 103.3 கேளுங்க.

0: மாலை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: ஆகாஷ்வாணி இசை

0: நேரம் இரவு 8:30 நிமிடம். இனி கேட்கலாம்
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மெகாஹெர்ட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம் பட்டாம் பூச்சிகள். ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில ஒவ்வொரு பள்ளியிலிருந்தும் வரக்கூடிய மாணவர்கள் தங்களுடைய திறமையை வெளிப்படுத்திட்டு வராங்க. அந்த வகையில இந்த வாரம் கலலகர் வித்யா மந்திர் பள்ளி மாணவர்கள் தங்களுடைய திறமையை வெளிப்படுத்த வந்திருக்காங்க. வாங்க கேட்கலாம். இன்றைய பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில் கலலகர் வித்யா மந்திர் பள்ளி மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி கேட்கலாம்.

0: ஆர் ஆன் த மூன் சவுத் போல். நோ அதர் கண்ட்ரி டிட் தட். வி மேட் அவர் ஓன் வேக்சின் லைக் கோவேக்சின். வி மேட் யூபிஐ, ஆதார் அண்ட் டிஜிட்டல் இண்டியா. சயின்டிஸ்ட் லைக் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம், டாக்டர் சசி வி ராமன் அண்ட் டாக்டர் விக்ரம் சராபாய் மேட் இந்தியா ப்ரவுட். ரோல் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். வி ஆர் த ஃபியூச்சர் சயின்டிஸ்ட். We should ask questions, do experiments and use science to help village. Jai Jayan, Jai Kisan, Jai Vignan. Atal Bihari Vajpayee added Vignan for a reason. India's journey is from zero to hero in science, from Aryabhatta to astronaut. Our job is to continue this journey and make India a global science leader by 2047. Let's build a Viksit Bharat with science. Thank you, Jai Hind.
1: அடுத்ததா மரம் வளர்ப்போம் என்ற தலைப்பில் பேச வராங்க மாணவி பி லக்ஷிதா சாரா.
2: என்னுடைய தலைப்பு மரம் வளர்ப்போம், இயற்கையை மீட்டெடுப்போம். ஒரு மாலை வேளையில் இனியாவும் அவளது அம்மாவும் தங்கள் வீட்டில் அருகில் இருக்க பூங்காவிற்கு செல்றன. அம்மா, அம்மா, இந்த பூ மிகவும் அழகாக இருக்கிறது, நான் பறித்து கொள்ளட்டா? இனியா, பூங்காவில் இருக்க பூக்களை நாம் பறிக்க கூடாது, இவை நான் கண்டு மகிழவே. சரிங்க அம்மா, மரம் வளர்ப்போம், இயற்கையை காப்போம். நன்றி, வணக்கம்.
1: இனி சுற்றுச்சூழல் பத்தி உரையாற்ற வராங்க மாணவர் பி மாணிக்க வாசகர்.
3: சுற்றுச்சூழல் பாதிப்பு மற்றும் அதற்கான தீர்வுகள். அனைவருக்கும் வணக்கம். இயற்கை நமக்களித்த கொடை சுற்றுச்சூழல், நிலம், நீர், காற்று ஆகியவை நமது உயிர் நாடி. இன்று இவையெல்லாம் மனிதர்களின் தவறான பழக்கங்களால் மாசடைந்து வருகின்றன. அன்று இயற்கையோடு இணைந்து வாழ்ந்த நாம் இன்று செயற்கையோடு பிணைந்து வாழ்கிறோம். இந்த அச்சுறுத்தலை நாம் உடனே தடுத்து நிறுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். சுற்றுச்சூழல் மாசுபாட்டின் முக்கிய வகைகள் மற்றும் அவற்றை தடுக்கும் வழிகளை இப்போது பார்ப்போம். காற்று மாசுபாடு. 1000 அறிவியல் நீங்கள் அறிந்திருந்தாலும் ஆயுள் கொடுக்காது அது உங்களுக்கு, காற்று இல்லை என்றால். அப்படிப்பட்ட காற்றை நாம் தொழிற்சாலைகள் மற்றும் வாகன புகையால் நச்சுத்தன்மை அடையச் செய்கிறது. நீர் மாசுபாடு. நீரின்றி அமையாது உலகு என்று நீரின் பெருமையை திருவள்ளுவர் போற்றியுள்ளார். அத்தகைய நீர்நிலைகளை கழிவு நீராலும் இரசாயன கழிவுகளாலும் அசுத்தம் செய்து வருகிறோம். நில மாசுபாடு. வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோன் உயர்வான் என்றும், விவசாயம் நாட்டின் உயிர் நாடி என்றும் பெருமை கூறும் நாம் அதற்கு வித்தான நிலத்தை பிளாஸ்டிக் பைகளையும் இரசாயன உரங்களையும் போட்டு மண்ணின் வளத்தை அழிக்கிறோம். ஒளி மற்றும் கதிரியக்க மாசுபாடு. தேவையற்ற வாகன ஒளி சத்தம் மற்றும் நவீன தொழில்நுட்ப கதிர்வீச்சுகள் உயிரினங்களுக்கு பேராபத்தை ஏற்படுத்துகின்றன. அமைதியுடன் பிறந்த பூமியிலே இன்று அலறல் சத்தங்கள் கேட்கிறது. பறவைகளின் மெல்லிய கீதங்கள் இந்த வாழும் சத்தத்தில் தொலைந்து போச்சு. மனிதனின் தூக்கமும் இன்று மாசுபட்ட ஒளியால் கலைந்து போச்சு. காதுகள் கேளா, உலகம் பிறக்கும் முன் கொஞ்சம் சத்தத்தை குறைக்க பழகுவோம். நாம் செய்ய வேண்டிய தீர்வுகள். மரங்களை நடுதல். மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம் என்ற கூற்றுக்கு இணங்க மரங்களை வளர்த்து மழை பெற்று காற்றில் உள்ள நச்சு வாயுக்களை குறைத்து தூய்மையான ஆக்சிஜனை பெறலாம். பிளாஸ்டிக் தவிர்த்தல். எரித்தால் காற்று மாசுபடும், எரிந்தால் மண்ணின் வளம் கெடும். வண்ண வண்ண பிளாஸ்டிக் பைகளை தவிர்த்து துணிப்பைகளை பயன்படுத்த பழகுவோம். மறுசுழற்சி செய்தல். தூக்கி எறியும் பொருட்களெல்லாம் வெறும் குப்பைகள் அல்ல மனிதர்களே. சுத்தம் செய்ய தெரிந்தால் அவை பூமிக்கு கிடைக்கும் பொக்கிஷங்கள். வாடிப்போன இலைதழைகள் நல்ல உரமாகவும், பயன்படுத்திய பழைய காகிதங்கள் மறுபடியும் புதிய புத்தகமாகவும் மாற மறுசுழற்சி செய்தல் அவசியம் ஆகும். இயற்கை ஆற்றல். பூமிக்கு அடியில் இருக்கும் நிலக்கரியும் பெட்ரோலும் ஒரு நாள் தீர்ந்துவிடும் அளவுக்கு அதிகமாக நாம் எரிப்பதால் நம் சுவாச காற்றும் விஷமாகிகிறது. வீசியடிக்கும் பெருங்காற்றும் காற்றாலைகள் மூலமாகவும், வண்ணச்சூரியன் சூரிய மின்சக்தி தகடு மூலமாகவும், மலைகளில் இருந்து கொட்டும் நீரிலிருந்தும்

0: கிடைக்கும் தீர்ந்து போகாத செல்வம் மின்சாரம். எனவே இயற்கை ஆற்றலை பயன்படுத்தி புகையில்லா உலகம் படைப்போம். பச்சை ஆடை உடுத்திய தாயின் மடியாம் இயற்கையை காக்க சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு கொண்டு என்றும் சுத்தமான பூமியை படைத்திட உறுதிமொழி எடுப்போம். நன்றி.
1: அடுத்ததா தற்காப்பு கலை குறித்து பேச வராங்க மாணவர் டி ஹர்ஷவர்தன்.
2: பண்டைய தமிழர்களால் பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்களும் பழைக்கலங்களும் கை கொள்பதே உப்பிரிவுகள், கை விதுப்பதே எய்யும் ஆயுதங்கள் அம்பு, சன்னகம், கவந்தை. எரியும் ஆயுதங்கள் வித்தியது குண்டம், தோமரம். குத்தும் ஆயுதங்கள் வேல், சூளம். வெட்டும் ஆயுதங்கள் வாள், கோதாரி. அடிக்கும் ஆயுதங்கள் தந்து, தந்தம், உள்ளுக்கை. தடுக்கும் ஆயுதங்கள் கிருகு, ட்ரோல், மாவட்டனம். போரியல் சொற்களஞ்சியம். பொதுப்பெயர்கள் எக்கம், துப்பு, ஏதி, தானே, கதுமுள், கழுமுள். முக்கிய பழைக்கலங்கள் சத்தி, சூளம், காலம், நல்வசி, சிறுசூலம், முக்கவத்தடி, முக்கப்பு, முக்கவசூலம். முத்தலை கழு, மூவிலை சூலம், இலைத்தலை சூலம், முத்தலை வேல், சூளவேல், மூவிலை வேல், உதப்பிடி, ஏத்திலை, முகத்து வேல், தூரியம், முத்தகம், அரில், அரில் வேல், நீள் இலை ஏக்கம், சங்கு, சங்கம், பூந்திலை, பூந்திலை குந்தம், சவளம், சிறுசவளம், பெருசவளம், உளவாரம், சல்லியம், அரணம், வளையம், குட்டு வளையம், பந்திய வளையம். நன்றி, வணக்கம்.

0: இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில். பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில் இனி மின்சார சேமிப்பு குறித்து பேச வராங்க மாணவர் டி லித்தின்.
1: இன்றைய நவீன உலகத்தில் நாம் சுவாசிக்கும் காற்றை போலவும் அருந்தும் ஈரை போலவும் மின்சாரம் நம் வாழ்க்கையில் முக்கியமானது. இன்றைய மின்சார சேமிப்பால் நாளைய சந்ததியின் வாழ்க்கை ஒளிப்பயமாகும். ஒரு காலத்தில் மனிதன் இருளை போக்க விளக்குகள் உதவினல், ஆனால் இன்றோ பட்டனை அழுத்தினால் வெளிச்சம் தர அளவுக்கு மின்சாரம் எளிதில் கிடைக்கிறது. இதனால் அது அருமை நம்மளுக்கு தெரிவது இல்லை. மின்சாரத்தை சேமிப்போம், எதிர்கால தலைமுறைக்கு ஒளியை பரிசளிப்போம். நன்றி, வணக்கம்.
0: அடுத்ததா ஒன்றே மானிடம் ஒன்றே கடவுள் என்ற தலைப்பில் உரையாற்ற வராங்க மாணவர் டி சபரீஷ்.
2: வணக்கம். என் பேச்சின் தலைப்பு ஒன்றே மானிடம் ஒன்றே கடவுள். வேற்றுமை பேசி மதங்களை வளர்க்க வெறி செயல் புரியும் வாழிடவே. காற்றாய் காக்கும் பூச்சில் எந்த கடவுளில் தலிப்பெயரை கட்டாயில்லை. மண்ணில் வாழும் உயிர்களுக்கு கொள்ள மழலீர் ஒன்றாய் பெய்கிறது. தள்ளீர் என்ற உயிரின் மனம் தள்ளி தள்ளியாக தெரிகிறதா. கூறியக்க திரவல் ஒளி வீசும் இந்த பூமியில் ஒன்றாய் விழுகிறது. சூரிய ஒளியில் மனமுண்டா அது சுதலில் கடவுளின் பெயருன்றா. சுற்றிலும் இயற்கை
0: அடுத்ததா மரம் வளர்ப்பின் அவசியம் குறித்து பேச வராங்க மாணவி பி பிரஸ்வியா.
3: என் இனிய வணக்கம் அன்பான வானொலி நேயர்களே, இன்று நான் உங்களிடம் ஒரு குட்டி முக்கியமான விஷயத்தை பேச போகிறேன். அது மரம் வளர்ப்பின் அவசியம். மரம் என்பது நமது வாழ்க்கையின் முக்கியமான அங்கமாகும். மரங்கள் நமக்கு ஆக்சிஜனை வழங்குகின்றன. நம் வெளியிடும் கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கொண்டு நமக்கு தேவையான தூய காற்றை வழங்குகின்றன. மரங்கள் இல்லை என்றால் மழை குறையும், வெப்பநிலை அதிகரிக்கும். இன்று நாம் சந்திக்கும் வெப்பம், வறட்சி, காற்று மாசுபாடு போன்ற பல பிரச்சனைகளுக்கு மரங்களின் எண்ணிக்கை குறைவதும் ஒரு முக்கிய காரணமாகும். மரங்கள் நமக்கு பழங்கள், காய்கள், மருந்துகள், நிழல் மற்றும் பல பொருட்களை வழங்குகின்றன. பறவைகள் மற்றும் பல உயிரினங்களுக்கு மரங்கள் வாழிடமே இருக்கின்றன. எனவே மரங்களை பாதுகாப்பது என்பது இயற்கையை மட்டும் பாதுகாப்பது அல்ல, நம்முடைய எதிர்காலத்தையும் பாதுகாப்பதாகும். ஒவ்வொருவரும் ஆண்டிற்கு குறைந்தது ஒரு மரத்தையாவது நட்டு அதை வளர்த்து பாதுகாக்க வேண்டும். மரம் நடுவது மட்டும் போதாது, அதற்கு தண்ணீர் ஊற்றி வேலி அமைத்து அது நன்றாக வளரும் வரை பராமரிக்க வேண்டும். ஒரு மரம் 1000 நன்மைகள் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். இன்றே நாம் ஒரு மரத்தை நடுவோம், நாளைய தலைமுறைக்கு பசுமையான பூமியை விட்டு செல்வோம். மரங்களை வளர்ப்போம், மழையை பெறுவோம், இயற்கையை பாதுகாப்போம். நன்றி, வணக்கம்.
0: இனி எனக்கு பிடித்த தேச தலைவர் என்ற தலைப்புல பேச வராங்க மாணவி தனன்யா.
4: ஹலோ நேர்களே, நான் தான் உங்க ஆர்ஜே தனன்யா. இன்னைக்கு நம்ம கல்விக்கண் திறந்த காமராஜர் தாத்தாவை பற்றி அகரவரிசை கவிதை பாட வந்துள்ளேன். அதிசய மனிதன் நாதுமே சிங்கம் இதயத்தின் கணிது இதெல்லாம் அறிது உழைப்பே மூச்சு ஊர் நலமே பேச்சு எதிராளி இடமும் நட்பு ஏற்றமே கனிவு ஐயமென்ற அறிவன் ஒப்பில்லா துளைவன் உங்க புதல் தலைவன் ஔடதமான திருவன் இது போல் ஒருவரை காண்பது அரிது. நன்றி.
0: பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில் அடுத்ததா இந்தியாவின் பெருமைகள் குறித்து பேச வராங்க மாணவி தரண்யா.
5: இந்தியா உலகிலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடு. கம்பீரமான புலி தான் நம்ம தேசிய விலங்கு. அழகு தோக்கை கொண்டை மயில் தான் நம்ம தேசிய பறவை. முக்கணிகளில் முதலான மாம்பழம் தான் நம்ம தேசிய பழம். சேற்றில் மலரும் அழகான தாமரை தான் நம்ம தேசிய மலர். நம்ம நாட்டில் 3 பக்கம் கடல்களும் 1 பக்கம் இமயமலையும் இருக்கு. இந்தியா விவசாயம் நிறை

இலாவுக்கு விண்கலம் அனுப்பிய பெருமை நம்ம நாட்டிற்கு இருக்கு. இப்படிப்பட்ட இந்திய நாட்டில் பிறந்ததற்கு நான் ரொம்ப பெருமைப்படுகிறேன். நன்றி. ஜெய்ஹிந்த்.

0: இணைந்திருக்கிறோம் பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில். இன்றைய பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில் கள்ளழகர் வித்யா மந்திர் பள்ளி மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி தான் கேட்டுக்கிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் இனி பாரதியார் பாடல் பாட வராங்க மாணவி தியா ஸ்ரீ.
1: நான் இப்பொழுது பாரதியார் பாட்டு பாட வந்துள்ளேன். ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்க ஆகாது பாப்பா, கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையே வையாதே பாப்பா, காலை எழுந்த உடன் படிப்பு பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு, மாலை முழுவதும் விளையாட்டு என்று வழக்க படித்து கொள்ளு பாப்பா. நன்றி.
0: அடுத்ததா சிறுதுளி பெருவெள்ளம் என்ற தலைப்பில் நமக்காக சிறுகதை சொல்ல வராங்க மாணவர் எம் முகேஷ்.
2: நான் இப்போது ஒரு சிறுகதை பற்றி கூற வந்துள்ளேன். இதோ என் கதையின் தலைப்பு சிறுதுளி பெருவெள்ளம். ஒரு மலையின் உச்சியில் ஒரு சிறு நீர்த்துளி இருந்தது. அதை பார்த்த பெரிய ஆறுகள் சிரித்தனர். நீ எவ்வளவு சிறியவள், உன்னால் என்ன செய்ய முடியும் என்று கேட்டனர். அந்த துளி அளவிலே எனக்கும் ஒரு பயணம் உண்டு என்று சொல்லிவிட்டு மலையிலிருந்து கீழே உருண்டது. வழியில் கல்லை கண்டது, தள்ளி சென்ற முல்லை கண்டது, ஒதுங்கி சென்ற வெயிலை கண்டது, ஆவியாகாமல் வேகமாக ஓடியது. நாள்கள் செல்ல செல்ல அதை போல பல துளிகள் சேர்ந்தது. சிறு ஓடையானது ஓடை பெரிய ஆறானது. இறுதியில் அந்த ஆறு வயல்களுக்கு நீர் பாய்ச்சியது, ஊருக்கு குடிநீர் கொடுத்தது. அப்போது அந்த பெரிய ஆறுகள் வியந்து கேட்டனர், நீ எப்படி இவ்வளவு பெரிதானாய்? அந்த ஆறு சொன்னது, நான் நின்றுவிடவில்லை, நம்பிக்கையோடு நடந்து கொண்டே இருந்தேன். ஒவ்வொரு தடையும் என்னை வலிமையாக்கியது. நண்பர்களே, நாமும் அந்த சிறு நீர்துளி போலதான் படிப்பில் மாறி

0: மதிப்பெண் குறைந்தால் என்னால் ஆகாது என நின்றுவிடக் கூடாது. பேச்சு போட்டியில் தோற்றால் நாம் முட்டாள் என நினைக்க கூடாது. ஒவ்வொரு முயற்சியும் ஒரு துளி, அந்த துளிகள் சேர்ந்தால் ஒரு நாள் நாமும் பெரிய சாதனை என்று ஆறாக மாறுவோம். நீதி, சிறு முயற்சியும் விடாமுயற்சியும் சேர்ந்தால் பெரிய வெற்றி நிச்சயம். நன்றி. வாழ்க தமிழ், வாழ்க பாரதம்.
1: அடுத்ததா இங்கிலீஷ் போயம் சொல்ல வராங்க மாணவர் எஸ் சுதீப்.
2: லெட்டர்ஸ் லிசன் டு தி போம். பி தி லைட். Be the light that shines so bright. Fill the world with love and light. Help a friend and share a smile. Make someone happy forever. Dream big dreams and try your best. Never fear a little test. Step by step, go on and grow. Never fear a little step. Step by step, go on and grow. There is so much you can show. Thank you.
1: பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில் நமக்காக விடுகதைகளை சொல்ல வராங்க மாணவி மௌலியா.
3: அனைவருக்கும் வணக்கம். என் பேர் சி மௌலியா. நான் உங்களிடம் சில விடுகதை கேட்க போகிறேன். என்னை திறந்தால் உலகம் தெரியும், என்னை மூடினால் உலகம் மறையும். நான் யார்? புத்தகம். கால்கள் இல்லை, நான் ஓடிக்கொண்டே இருப்பேன், என்னை நிறுத்த முடியாது. நான் யார்? நேரம். முகம் உண்டு, கண்கள் இல்லை, கை உண்டு, விரல்கள் இல்லை. நான் யார்? கடிகாரம். நான் உன் பின்தொடர்வேன், இருட்டில் மட்டும் விட்டு போய்விடுவேன். நான் யார்? நிழல். எவ்வளவு எடுத்தாலும் குறைய மாட்டேன், மாறாக இன்னும் பெருசாகி கொண்டே இருப்பேன். நான் யார்? அறிவு. வாயில்லாமல் பேசுவேன், காதில்லாமல் கேட்பேன், என்னை தேடி வந்தால் பதில் தருவேன். நான் யார்? கணினி. நன்றி.
1: இனி எனக்கு பிடித்த கவிதை என்ற தலைப்பில் நமக்காக கவிதை சொல்ல வந்திருக்காங்க மாணவி வி சிவானி.

0: பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில் நிறைவா வினாடி வினா என்ற தலைப்பில் கலந்துரையாட வராங்க மாணவர்கள் யாத்வீர் மற்றும் வி சம்ரித்.
1: சம்ரித், நான் இப்போ உனக்கு 5 questions கேட்பேன், அதுக்கு கரெக்டான ஆன்சர் சொல்லு பார்க்கலாம். நீ கேளு, நான் சொல்றேன். நைட்டு ஃபுல்லாக முடிச்சே இருக்க பறவை எது?
2: ஆந்தை.
1: உலகிலேயே மிகப்பெரிய விளையாட்டு திருவிழா எது?
2: ஒலிம்பிக்ஸ்.
1: தமிழ்நாட்டின் பாரம்பரிய வீர விளையாட்டு எது?
2: ஜல்லிக்கட்டு.
1: ஒரு கிரிக்கெட் அணியில் மொத்தம் எத்தனை வீரர்கள்?
2: 11.
1: நீரிலும் நிலத்திலும் வாழும் ஒரு உயிரினம்?
2: தவளை.
1: சூப்பர் சம்பிர், எல்லாத்தையும் கரெக்டாக சொல்லிட்டியே.
0: இதுவரை பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில் கலலகர் வித்யா மந்திர் பள்ளி மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி கேட்டோம். இத்துடன் இனிதே நிறைவு பெற்றது இன்றைய பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சி. நிகழ்ச்சி அமைப்பில் உதவி எம் பாண்டிலட்சுமி பிரியா. நிகழ்ச்சி அமைப்பு கே. வேல்முருகன்.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இன்றைய நாளில் வளம் வந்த அத்தனை நிகழ்ச்சிகளையும் கேட்டு ரசித்திருப்பீங்கன்னு நம்புறோம். கேட்ட நெஞ்சங்களுக்கும் வாய்ப்பளித்த வானொலிக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது தமிழ்ச்செல்வி. நன்றி நேர்களே.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இல் இனி கேட்டு ரசிக்கலாம் காற்றில் விரியும் கடித மலர்கள். காற்றில் விரியும் கடித மலர்கள் நிகழ்ச்சியில் நேயர்களது விமர்சன கடிதங்கள் மற்றும் விருப்ப கணங்கள் வளம் வர கேட்கலாம்.

காற்று விதயம் கடித மலர்கள் நிகழ்ச்சியில் நேரது முதலது விருப்ப பாடலாக தேனியைச் சேர்ந்த ராணி சுனலதா ஆகியோர் பொண்ணுக்கு தங்க மனசு திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க. அவங்களோட விருப்ப பாடலை காற்றலைகளில் கேட்டு ரசிக்கலாம்.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கேட்டுட்டு இருக்கீங்க காற்று விரியும் கடித மலர்கள். காற்றில் விரியும் கடித மலர்கள் நிகழ்ச்சியில் தங்களது விருப்பப்படலாக தேனி மாவட்டம் சுருளிப்பட்டியைச் சேர்ந்த சக்தி மணிகண்டன், மேனகா, சரிகாஸ்ட்ரி ஆகியோர் இணைந்து தர்மயுத்தம் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க. வாங்க அவங்களுக்கு பிடிச்ச பாடலை காற்றலைகளில் கேட்டு ரசிக்கலாம்.

நேர்களை நினைந்திருப்பது காற்று விரியும் கடிதமர்கள் நிகழ்ச்சியில் விழிவாக்கத்தைச் சேர்ந்த குபேந்திரன் அழகர்சாமி சகோதரர்கள் தங்களுக்கு பிடித்த பாடலா பேசும் தெய்வம் திரைப்படத்திலிருந்து நான் அனுப்புவதும் கடிதமில்ல என்ற பாடலை கேட்டிருக்காங்க. வாங்க அவங்களோட விருப்ப பாடலை கேட்டு ரசிக்கலாம்.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நீங்கள் கேட்டு ரசிப்பது காற்றில் விரியும் கடித மலர்கள். காற்றில் விரியும் கடித மலர்கள் நிகழ்ச்சியில் தனது விருப்ப பாடலாக மஞ்சள் நீர்காயலைச் சேர்ந்த எம் சிங்காரவேல் அவர்கள் 1001 திரைப்படத்திலிருந்து நாணமோ இன்னும் நாணமோ என்ற பாடலை கேட்டிருக்காரு. வாங்க அவர்களுடைய விருப்ப பாடலை கேட்டு ரசிக்கலாம்.

நேர்கள் கேட்டு இணைந்திருப்பது காற்றில் விரையும் கடித மலர்கள். காற்றில் விரையும் கடித மலர்கள் நிகழ்ச்சியில் வண்டியூர் சம்மன் சாலையைச் சேர்ந்த சக்தி ஜனார்தனன், அஸ்ரீத் பவஷ் பாபா ஆகியோர் இணைந்து தங்களுக்கு பிடித்த பாடலாக குமரிப்பன் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க. அவர்களுடைய விருப்ப பாடல் காற்றலைகளில்

விழிக்கிற நடிப்பு தொட்டால் போதும்.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நீங்கள் கேட்டு ரசிப்பது காற்றில் விரியும் கடித மலர்கள். காற்றில் விரியும் கடித மலர்கள் நிகழ்ச்சிக்கு ஒருத்தர் விமர்சன கடிதம் எழுதியிருக்காரு. என் அபிமான மதுரை வானவில் பண்பலை 103.3 வணக்கத்துடன் மதுரை சந்தைப்படையை சேர்ந்த ஓகே சிவா எழுதுவது. 11/8/2026 அன்று மதியம் வசந்த கணங்கள் கேட்டேன். மிக மிக அருமை. நீண்ட நாட்கள் கழித்து பல பாடல்களை நிகழ்ச்சியில் கேட்டு ரசித்தேன்னு சொல்லியிருக்காரு. பாடல்களை தேர்வு செய்து வழங்கிய சகோதரிக்கு எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தேனி காமாட்சிபுரத்தைச் சேர்ந்த ஏ மாடசாமி அவர்கள். நக்கல் நையாண்டி செய்யும் பாடல்களால் மனம் மயங்கி சென்றது மாலைத்தன்றல். மாலைத்தன்றலால் மனம் மயக்கிய பிரகாஷுக்கு வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் சொல்லியிருக்காரு. மேலும் அவரோட விருப்ப பாடலாம் இருவர் உள்ளம் திரைப்படத்திலிருந்து இதய வேணி தூங்கும்போது என்ற பாடலையும் கேட்டிருக்காரு. வாங்க அவர்களுடைய விருப்ப பாடலை கேட்டு ரசிக்கலாம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 93.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நேயர்கள் கேட்டு ரசிப்பது காற்றில் விரியும் கடிதமலர்கள். காற்றில் விரியும் கடிதமலர்கள் நிகழ்ச்சியில் சென்னை குன்றத்தூர் ராமர் கோவில் தெருவைச் சேர்ந்த சௌத்ரி பிரகாஷ் அவர்கள் தனக்கு பிடித்த பாடலாக காந்தி பிறந்த மண் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காரு. வாங்க அவர்களுடைய விருப்ப பாடலை கேட்டு ரசிக்கலாம்.
1: பூப்பறிக்கிற நோம்பிக்கெல்லாம் வாங்க ஐயா வாங்க அண்ணே வாங்க.
2: அட ஏங்க
1: பொண்ணுங்க தன்னால நம்ம பின்னால வருவாங்க.
2: அப்படி போடுங்க

இசையோடு இணைந்த இனிய கீதங்களால் நேயர்களின் மனதை மகிழ்வித்துக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.

நேர்கள் கேட்டு ரசிப்பது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இது காற்றில் உரியும் கடித மலர்கள். காற்று விரியும் கடித மலர்கள் நிகழ்ச்சியில் நேர்கள் தங்களது விமர்சன கடிதங்களையும் விருப்ப பாடல்களையும் கடித மலராக எழுதி அனுப்பலாம். கடிதங்களை எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர் அவர்கள், காற்று விரியும் கடித மலர்கள் பகுதி, ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம், சின்னச்சுக்கிக்குளம், மதுரை 6-2-5-0-0-2.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நேர்கள் கேட்டு ரசிப்பது காற்று விரியும் கடித மலர்கள். நிகழ்ச்சியில் திரை இசையாய் திருமணம் எனும் நிக்கா திரைப்படத்திலிருந்து

நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இது காற்றில் விரியும் கடித மலர்கள். நிகழ்ச்சியில் வருகின்ற அடுத்த பாடல் மரகத நாணயம் திரைப்படத்திலிருந்து.

சுகமான ராகங்களோடு மென்மையான மனதை மெல்லிசையால் மெய்மறக்க செய்து கொண்டிருக்கிறது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.

0: ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலின் ஆலய திருக்குடமுழுக்கு வைபவத்தை ஒட்டி தற்காலிகமாக போக்குவரத்தில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது. இம்மாற்றம் வரும் 16 இரவு 10 முதல் 17 இரவு 10 வரை செயல்படும். முக்கிய கட்டுப்பாடுகள்: 0 பார்க்கிங் ஜோன், சித்திரை வீதி, ஆவணி மூல வீதி, மாசி வீதிகளில் வாகனங்கள் செல்ல மற்றும் நிறுத்த தடை செய்யப்பட்டுள்ளது. நடந்து மட்டுமே செல்லலாம். சரக்கு வாகனங்கள் மதுரை நகருக்குள் முழுமையாக தடை செய்யப்பட்டுள்ளது. அருப்புக்கோட்டை, தனிச்சையம், கப்பலூர் சுற்றுச்சாலை வழியாக மட்டுமே செல்ல வேண்டும். பேருந்துகளுக்கான மாற்று வழிகள்: மாட்டுத்தாவணியில் இருந்து ஆரப்பாளையம் செல்லும் பேருந்துகள் நகருக்குள் வராமல் வைகை வடகரை சாலை, கபடி ரவுண்டானா, அம்மா பாலம் வழி செல்லலாம். பெரியார் நிலைய பேருந்துகள் எல்லிஸ் நகர் தற்காலிக நிலையத்துக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இலகுரக வாகனங்கள் கோவில் பகுதியை தவிர்த்து வைகை வடகரை, தென்கரை சாலை, சுற்றுச்சாலைகள் வழியாக செல்ல வேண்டும். அவசர வாகனங்கள் தலவாய் தெரு, சென்ட்ரல் மார்க்கெட் தெரு, தெற்கு காவல் கூட தெரு, அன்னக்குழி மண்டபம் தெரு வழியே செல்லலாம். இவ்வழிகளில் பொதுமக்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. வாகன நிறுத்தம்: மாவட்ட வாரியாக தமுக்கம், காந்தி மியூசியம், அமெரிக்கன் கல்லூரி, எல்லிஸ் நகர், பாலிடெக்னிக் ஆகிய இடங்களில் தற்காலிகமாக நிறுத்திக் கொள்ளலாம். QR கோட் மூலம் நிறுத்தும் இடம் அறிந்து கொள்ளலாம். கோபுர தரிசனம் பொறுத்தவரையில் 4 கோபுரங்களுக்கும் தனித்தனி நடைபாதைகள் அமைக்கப்பட்டு உள்ளன. முக்கிய குறிப்பு: அனுமதி சீட்டு உள்ள VIP வாகனங்களுக்கு மட்டுமே மாசி வீதிகளில் அனுமதி வழங்கப்படுகிறது. இந்த தற்காலிக மற்றும் போக்குவரத்து மாற்றங்களுக்கு பொதுமக்களும், பக்தர்களும், வியாபாரிகளும் மற்றும் வாகன ஓட்டிகள் அனைவரும் ஒத்துழைப்பு தந்து அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலின் ஆலய திருக்குடமுழுக்கு வைபவம் எவ்வித சிரமமும் இன்றி சிறப்பாக நடைபெறுவதற்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு மதுரை மாநகர காவல்துறை சார்பாக கேட்டுக் கொள்ளப்படுகின்றது.
1: ஆகாஷ்வாணி மதுரை FM ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 நேயர்களை இணைந்து கேட்டு ரசிப்பது காற்று விரியும் கடித மலர்கள். காற்று விரியும் கடித மலர்கள் நிகழ்ச்சியில் திரை இசை பாடலாக 2000 கண்கள் திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்த காட்டல் வரியும் கடிதமார்கள் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவடைகிறது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 10:00.
2: வணக்கம் நேர்களே, மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பட்டுச்சிறகு இரவு நேர பாடல்கள் காத்திருக்கக்கூடிய அன்பு நேர்களுக்காகவே பட்டுச்சிறகு. பட்டுச்சிறகு பாடல்கள்ல எந்த மாதிரி பாடல்கள் கேட்க போறோம், அதுக்கு முன்னாடி நம்ம ஏன் குழந்தைகளுக்கு பெயர் வைக்கிறோம்? நம்ம எல்லாருக்கும் இது தெரிந்த விஷயம். என்ன அப்படின்னா, ஒரு குழந்தையை இன்னொரு குழந்தையிலமிருந்து நம்ம பிரித்து காட்டுவதற்காக தான் அந்த பெயர் வைக்கிறோம். பெயர் இல்லைன்னா நம்மளால கூப்பிட முடியாது. நம்மளுடைய முன்னோர்கள் அந்த பெயர் வைக்கிறதையே வாழ்த்துற மாதிரியான பெயர்கள் தான் வச்சிருக்காங்க. நல்ல அர்த்தமுள்ள பெயர்களை வச்சா நல்ல குணம் வரும் அப்படின்றதுக்காகவே வாழ்த்துற மாதிரியான பெயர்களை நம்மளுடைய முன்னோர்கள் வச்சிருக்காங்க. அப்புறம் வேற எந்த மாதிரி பெயர்கள்லாம் வைப்பாங்க அப்படின்னா, பாட்டி தாத்தாவோட பேரு, நமக்கு ரொம்ப பிடித்தமானவர்களுடைய பெயர்கள்லாம் வைப்பாங்க. இதெல்லாம் எதுக்குன்னா, நமக்கு அவங்களுடைய ஞாபகங்கள் இருந்துகிட்டே இருக்கணும் அப்படின்றதுக்காக.
3: என்ன திடீர்னு பட்டுச்சிறகுல பெயர்கள் பற்றிலாம் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு நேர்கள் நீங்க நினைப்பீங்க. ஆனா சில நேர்கள் கண்டுபிடிச்சிருப்பாங்க, இன்னைக்கு பட்டுச்சிறகுல இந்த மாதிரி பாடல்கள் உலா வர காத்திருக்கிறது அப்படின்னு.
2: ஆம் நேர்களே, பெயர்கள் தொடங்கக்கூடிய பாடல்கள் தான் நம்ம கேட்க போறோம் பட்டுச்சிறகுல. சரி, பெயர்கள் தொடங்கக்கூடிய பாடல்கள்ல இரண்டு வகை இருக்கு. ஒன்னு ஆண்களுடைய பெயர்கள் தொடங்கக்கூடிய பாடல்கள், இன்னொன்னு பெண்களுடைய பெயர்கள் தொடங்கக்கூடிய பாடல்கள். பெண்களினுடைய பெயர்கள் தொடங்கக்கூடிய பாடல்களாக கேட்க போறோம் இன்னைக்கு பட்டுச்சிறகுல.
4: நிவேதா
2: பாடல்களோடு காத்திருப்பது கிளாரா.

நிவேதா அப்படின்னா நிவேதம், அதாவது காணிக்கை, படைப்பு, கொடுக்கப்பட்டது அப்படின்ற மாதிரியான அர்த்தங்கள் இருக்குது. இறைவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட காணிக்கை போன்றவள், அதுதான் இதனுடைய பெயர் காரணம். சரி, அடுத்ததாக என்ன பெயர் ஆரம்பிக்கக்கூடிய பாடல் கேட்க

0: தெய்வ வாக்கு திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டோங்க. வள்ளி அப்படின்னா கடவுள் முருகனின் துணைவி, மலையும் மலை சார்ந்த குறிஞ்சி நிலத்தினுடைய தெய்வம், விகழித்தனம், தூய அன்பு கொண்டவள் அப்படின்றதான் வள்ளி அப்படின்றதனுடைய அர்த்தம். அடுத்த பாடல் காத்திருக்கிறது, கேட்கலாமா? பட்டு சிறகுல
1: அடிவான்மதி என் பார்வதி.
0: வான்மதி, வானத்தில் உள்ள நிலா, வானத்து நிலா போன்றவள் அப்படின்றது தாங்க இதனுடைய அர்த்தம். வானம் போன்ற பரந்த அறிவு உடையவள் அப்படின்றதும் அர்த்தம். கேக்கலாம் சிவா திரைப்படத்திலிருந்து பாடல் இதோ பட்டுச்சிறகுல.

மனதிற்கு பிடித்தமான பாடல்கள் கேட்டுட்டு இருக்கோங்க. அது மட்டும் இல்ல, பெண்களுடைய பெயர்கள் தொடங்கக்கூடிய பாடல்களையும் கேட்டுட்டு இருக்கோம். நம்ம பட்டுச்சிறகு.

அப்படின்னா மீன் போன்ற அழகான கண்களை கொண்டவள் மீன் விழி அப்படின்றது தாங்க இதனுடைய பொருள். பழைய கவிதைகள்ல கயல் விழி, மீன் விழி அப்படின்ற மாதிரியான பெண்களினுடைய அழகான பெரிய கண்களை குறிக்கக்கூடிய வார்த்தை தான் மீனா.

0: பட்டுச்சிறகுதான் கேட்டுட்டு இருக்கோம். மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. அடுத்த பெயர் என்ன பெயர்?
1: கண்மணி.
0: கண்மணி அப்படின்னா நம்மளுடைய கண்ணை எப்படி பாதுகாப்போமோ அவ்வளவு பொக்கிஷமானவள், உயிருக்கு நிகரானவள் அப்படின்னு அர்த்தம். யாராவது ஒரு பொண்ணை பார்த்து நீ என்னுடைய கண்மணி அப்படின்னு சொன்னா நீதான் என்னுடைய உலகம் அப்படின்றத அர்த்தம்.
1: கண்மணி அன்போட காதலன் நான் எழுதும் லெட்டர் ஜி மடல் இல்ல கடிதாசி வச்சுக்கலாமா? ஆனா கடிதமே இருக்கட்டும், படி.
2: கண்மணி அன்போட காதலன் நான் எழுதும் கடிதமே.
1: பாட்டாவே படிச்சிட்டியா? அப்ப நானும் முதல்ல கண்மணி சொன்னேன்ல, இங்க பொன்மணி போட்டுக்க. பொன்மணி உன் வீட்டுல சௌக்கியமா? நான் இங்க சௌக்கியம்.
2: பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே.
1: உன்னை நினைச்சு பார்க்கும்போது கவிதை மனசுல அருவி மாறி கொட்டுது. ஆனா அதை எழுதணும்னு உட்கார்ந்தா அந்த எழுத்துதான் வார்த்தை.
2: உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது, அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது.
1: அதேதான் பிரமாதம். கவிதை கவிதை படி.

0: எனக்கு உண்டான காயம் அதை தன்னால ஆறிடும். அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, எனக்கு ஒண்ணுமே ஆவறதில்லை. இதையும் எழுதிக்க, நடுவில் நடுவில் மானே தேனே பொன்மானே இதெல்லாம் போட்டுக்கணும். பாரு, எனக்கு என்ன காயம்னாலும் உன் உடம்பு தாங்கிடும், உன் உடம்பு தாங்குமா? தாங்காது. அபிராமி அபிராமி அபிராமி.
1: அதையும் எழுதணுமா?
0: இது காதல். என் காதல் என்னன்னு சொல்லாம எங்க எங்க அழுகையா வருது. ஆனா நான் அழுது, என் சோகம் உன்னை தாக்கிடுமோ அப்படின்னு நினைக்கும் போது வர்ற அழுக கூட நின்றுடுது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல,
2: காதல் அல்ல,
0: காதல் அல்ல,
2: காதல் அல்ல,
0: அதையும் தாண்டி புனிதமான புனிதமான புனிதமான

இரவு நேர பாடல்களோடு உலா வந்து கொண்டிருக்கிறது நேயர்களை. பட்டு சிறகு மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9.

பட்டுச்சிறகு கேட்டுட்டு இருக்கோம். மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 அஞ்சலி கை கூப்பி வணங்குவது இறைவனுக்கு கொடுக்கக்கூடிய பரிசு, அதாவது மரியாதை செய்வது. அப்போ ஒருத்தவங்களை அஞ்சலி அப்படின்னு கூப்பிட்டாலோ இல்லை பெயர் வைத்தாலோ மரியாதைக்குரியவள் அப்படின்றது தான் அதனுடைய அர்த்தம்.

0: பட்டுச்சிறகு கேட்டுட்டு இருக்கோங்க. அடுத்த பெயர் என்ன பெயர், அதற்கு அர்த்தம் தான் என்னவோ?
1: செண்பகமே, செண்பகமே.
0: தமிழ் இலக்கியத்தில் உள்ள பழமையான ஒரு பெயர் தான் இந்த செண்பகம். செண்பக பூவை குறிக்கக்கூடிய பெயர் தான் செண்பகம்.

மாதிரிலாம் நம்ம வந்து பெயர்களுடைய அர்த்தங்கள்லாம் கேட்கும்போது நமக்குள்ள ஒரு ஆசை வரும்ல, நம்மளுடைய பெயருக்கு என்ன அர்த்தம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுடைய பெயருக்கும் என்ன அர்த்தம்ன்றத தேடி கண்டுபிடிங்க. நமக்கே தெரியணும்ல, யார் கேட்டாலும் சொல்லவும் தெரியணும். இப்போ உதாரணமாக என்னோட பெயரு கிளாரா. இப்போ இதுக்கு என்ன அர்த்தம் இருக்கும் அப்படின்னா, பிரகாசமானவள், தெளிவானவள் அப்படின்றது தான் இதனுடைய அர்த்தம். நம்மளுடைய பெயருக்கான அர்த்தங்களை கேட்கும் போது ஒரு சந்தோஷம் வரும்ல, கண்டிப்பா வரும். ரோஜா. ரோஜான்றது மலரை குறிக்கக்கூடிய ஒரு பெயர். அந்த மலர் அழகானது, கூடவே அதில் முட்கள் இருக்கும். ஸோ அந்த முட்கள்னா என்ன அப்படின்னா, தைரியமாக இருக்கக்கூடிய பொண்ணு அப்படின்றது தான் இந்த பெயருக்கான அர்த்தம். முள் இருக்கிறதுனால தைரியமும் இருக்கக்கூடிய பெண்ணுக்கான பெயர் ரோஜா.

பாடின பாடல், அந்த பாடலில் ராதா அப்படின்ற பெயர் வரப்போகுதுங்க. ராதா அப்படின்னா வெற்றி, வெற்றி அடைதல். ராதா இல்லாமல் கிருஷ்ணர் இல்லை. காதலுக்கும் பக்திக்குமான அடையாளம், வணங்கப்படுபவள் அப்படின்றதான் அதனுடைய அர்த்தம். பட்டுச்சிறகு நிறைவடைகிற நேரம் வந்தாச்சு. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன்.

நிலையத்தில் நேரம் 10:59. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz அலைவரிசையில், ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz அலைவரிசையில் இன்றைய நிகழ்ச்சிகள் இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் காலை 4:45 காலை ஒளிபரப்பில் சந்திக்கலாம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மகாகட் அலைவரிசையில் நாளைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு நிகழ்ச்சியும் நேரமுமாய் கேட்கலாம். நாளை சக ஆண்டு 1948 பாத்திரபத மாதம் 22ஆம் நாள் பராபவ வருடம் ஆவணி மாதம் 27ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மங்கள இசையை தொடர்ந்து நாளொரு குரல் எண் 384 கேட்கலாம். 5 மணிக்கு பக்தி மாலையில் பக்தி பாடல்கள், காலை 5:30 இசை அமுதம், 6 மணிக்கு செய்தி சுருக்கம், 6:02 புதிய காலையில் சேவை செய்திகள் மற்றும் இயற்கை சார்ந்த பாடல்கள், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் எஸ் வினோலியா சலோமி சந்திரகாந்தம் அவர்கள். 6:15 புதிய காலையில் தன்னம்பிக்கை பாடல்கள் இந்நாளின் சிறப்பு, அதனைத் தொடர்ந்து 6:30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்குகிறார் ஆர் உமாதேவி அவர்கள். 6:35 ஒரு சொல் கேளீர், இன்று ஒரு செய்தி, முதலாவதாக அறிவிப்புகள், அதனைத் தொடர்ந்து இளைஞர்கள் மற்றும் விவசாயிகளுக்கான நலத்திட்டங்கள் குறித்து தேனி மாவட்டம் சென்டெக்ட் வேளாண் அறிவியல் மைய மனையியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் ரம்யா சிவச்செல்வி அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். 6:45 தன்னம்பிக்கை பாடல்கள், 6:55 பூந்தளிர், காலை 7 மணிக்கு பிரேக்ஃபாஸ்டோ பொய்கை பூக்கள், 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மாற்று வழங்கும் ஆலய அற்புதங்கள். நாளை ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியில் பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயகர் திருக்கோயில் பகுதி 1 சிறப்பு வழங்குகிறார் பரமக்குடி மீ ஸ்ரீனிவாசன் அவர்கள். 7:30 பிரேக்ஃபாஸ்டோ பொய்கை பூக்கள் மீண்டும் தொடர்ந்து ஒழிக்க கேட்கலாம். காலை 8 மணிக்கு செய்தி சுருக்கம், 8:02 பாட்டு வேணுமா மதுரை மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல்களாக வலம் வர காத்திருக்கிறது. 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குகிறார் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 8:55 திரை இசை, காலை 9 மணிக்கு செய்தி சுருக்கம், 9:02 டிரைவிட் எம்பி காத்திருக்க நேரமில்லை, 10 மணிக்கு செய்தி சுருக்கம், 10:02 விருப்ப காணம் நேயர் விருப்பம் சண்முக சுந்தரம் மதுரை அவர்களுடைய நேயர் விருப்ப பாடலாக வலம் வர காத்திருக்கிறது. 10:30 இருபட பாடல்கள், 11 மணிக்கு போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 111 மன் கி பாத் பற்றிய மக்களின் கருத்துக்கள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 12 மணிக்கு செய்தி சுருக்கம், 12:02 சிநேகிதியே, 1 மணிக்கு வசந்த கானங்கள், 1:55 சௌராஷ்டிரா மொழி பாடல், 2 மணிக்கு கவிதை அரங்கம், 2:55 வானிலை அறிக்கை, 3 மணிக்கு செய்தி சுருக்கம், 3:02 மெல்ல ஒரும்பாட்டு, மாலை 4 மணிக்கு செய்தி சுருக்கம், 4:02 வசந்தன் கோ வழங்கும் ஆட்டக்களம், அதனைத் தொடர்ந்து 4:30 பண்பலை வழங்கும் ஆட்டக்களமாக வளம்பர காத்திருக்கிறது. மாலை 5 மணிக்கு செய்தி சுருக்கம், 5:02 மாலை தென்றல், 6 மணிக்கு செய்தி சுருக்கம், 6:02 சேவை செய்திகள், 6:05 விளக்கேற்றும் வேளை.

6:25 நிகழ்ச்சியும் நேரமும், 6:30 அந்திப்பூக்கள். இரவு 7 மணிக்கு இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதார நிகழ்ச்சி. சிறுதானியத்தில் மதிப்பு கூட்டுதல் தொழிலில் ஈடுபட்டு வரும் இந்துமதி வெங்கடேசன் அவர்களுடைய நேர்முகம். 7:30 2026 மகளிர் ஆசிய கோப்பை 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி, இந்தியா மற்றும் ஸ்ரீலங்கா இடையேயான இறுதிப் போட்டியின் இந்தி மற்றும் ஆங்கில இருமொழி வர்ணனையாக ஆட்டு நேர இறுதி வரை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 7:30 11:44 வரை மொபைல் ஆப்பில் நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேட்கலாம். 7:30 பாட்டு இது ஹிட்டு, 8 மணிக்கு செய்தி அறிக்கை, 8:05 பட்டாம்பூச்சிகள், 8:30 விளையாடலாம் வாங்க. மதுரை மாவட்ட கேரம் சங்கத்தின் தலைவர் NMS ஜெயக்குமார் அவர்களுடன் நேர்முகம் முதல் பகுதி கேட்கலாம். 9 மணிக்கு காற்றில் விரியும் கடித மலர்கள், 10 மணிக்கு பட்டுச்சிறகு, 10:59 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz நமது நிகழ்ச்சி நிறைவுறும். 11 மணிக்கு மதுரை பண்பலையில் நிகழ்ச்சியும் நேரமும், அதைத் தொடர்ந்து 11:05 தேனும் பாலும், 11:45 தேனும் பாலும் தரைவழி ஒளிபரப்பாக மீண்டும் ஒளிபரப்பாகும். 12:00 முதல் அதிகாலை மணி 4:45 வரை சென்னை விபத் பாரதி தமிழ் FM 102.3 MHz அலைவரிசையில் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டு இணைந்திருங்கள் நேயர்களே. இவையாவும் நாளை நமது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz வளம் வரக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பை நிகழ்ச்சியும் நேரமாய் கேட்டீர்கள். இனி அடுத்த நிகழ்ச்சி தொடர்கிறது.

அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் நேயர்களே. தூங்கா நகரத்திலிருந்து காவிய கானங்களுடன் தினந்தோறும் இரவு வளம் வருகிறது. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் தேனும் பாழும் நிகழ்ச்சியில் இணைவது செந்தில் முருகன். நிகழ்ச்சியில் ஒலிக்கும் முதல் பாடலாக அமரதீபம் திரைப்படத்திலிருந்து கேபி காமாட்சி சுந்தரம் வரிகளுக்கு டி சலபதிராவ் இசையில், ஏ எம் ராஜா, பி சுசிலா ஆகியோர் குரல்களில் இதோ பாடல் வானலைகளில்.

தேனம்பாலம் நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் ஆரவள்ளி திரைப்படத்திற்காக வில்லிபுத்தன் வரிகளுக்கு ஜி ராமநாதன் இசையில் ஏ எம் ராஜா மற்றும் ஜிக்கி ஆகியோர் குரல்களில் இதோ பாடல்.

0: ஸ்ரீகோ ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலின் ஆலய திருக்குடமுழுக்கு வைபவத்தை ஒட்டி தற்காலிகமாக போக்குவரத்தில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது. இம்மாற்றம் வரும் 16 இரவு 10 முதல் 17 இரவு 10 வரை செயல்படும். முக்கிய கட்டுப்பாடுகள்: 0 பார்க்கிங் ஜோன், சித்திரை வீதி, ஆவணி மூல வீதி, மாசி வீதிகளில் வாகனங்கள் செல்ல மற்றும் நிறுத்த தடை செய்யப்பட்டுள்ளது. நடந்து மட்டுமே செல்லலாம். சரக்கு வாகனங்கள் மதுரை நகருக்குள் முழுமையாக தடை செய்யப்பட்டுள்ளது. அருப்புக்கோட்டை, தனிச்சயம், கப்பலூர் சுற்றுச்சாலை வழியாக மட்டுமே செல்ல வேண்டும். பேருந்துகளுக்கான மாற்று வழிகள்: மாட்டுத்தாவணியில் இருந்து ஆரப்பாளையம் செல்லும் பேருந்துகள் நகருக்குள் வராமல் வைகை வடகரை சாலை, கபடி ரவுண்டானா, அம்மா பாலம் வழி செல்லலாம். பெரியார் நிலைய பேருந்துகள் எல்லிஸ் நகர் தற்காலிக நிலையத்துக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இலகுரக வாகனங்கள் கோவில் பகுதியை தவிர்த்து வைகை வடகரை, தென்கரை சாலை, சுற்றுச்சாலைகள் வழியாக செல்ல வேண்டும். அவசர வாகனங்கள் தலவாய் தெரு, சென்ட்ரல் மார்க்கெட் தெரு, தெற்கு காவல் கூட தெரு, அன்னகுளி மண்டபம் தெரு வழியே செல்லலாம். இவ்வழிகளில் பொதுமக்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. வாகன நிறுத்தம்: மாவட்ட வாரியாக தமுக்கம், காந்தி மியூசியம், அமெரிக்கன் கல்லூரி, எல்லிஸ் நகர், பாலிடெக்னிக் ஆகிய இடங்களில் தற்காலிகமாக நிறுத்திக் கொள்ளலாம். QR கோட் மூலம் நிறுத்துமிடம் அறிந்து கொள்ளலாம். கோபுர தரிசனம் பொறுத்தவரையில் 4 கோபுரங்களுக்கும் தனித்தனி நடைபாதைகள் அமைக்கப்பட்டு உள்ளன. முக்கிய குறிப்பு: அனுமதி சீட்டு உள்ள VIP வாகனங்களுக்கு மட்டுமே மாசி வீதிகளில் அனுமதி வழங்கப்படுகிறது. இந்த தற்காலிக மற்றும் போக்குவரத்து மாற்றங்களுக்கு பொதுமக்களும், பக்தர்களும், வியாபாரிகளும் மற்றும் வாகன ஓட்டிகள் அனைவரும் ஒத்துழைப்பு தந்து அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலின் ஆலய திருக்குடமுழுக்கு வைபவம் எவ்வித சிரமமும் இன்றி சிறப்பாக நடைபெறுவதற்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு மதுரை மாநகர காவல்துறை சார்பாக கேட்டுக் கொள்ளப்படுகின்றது.
1: மதுரை FM 103.3 இசையோடு என்றும் நீங்கள்.
2: தூங்கா நகரத்திலிருந்து காவிய கானங்களுடன் வளம் வந்து கொண்டிருக்கிறது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் தேனும் பாலும். நிகழ்ச்சியில் ஒலிக்கும் அடுத்த பாடலாக தங்கமலை ரகசியம் திரைப்படத்திற்காக பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் வரிகளுக்கு DG லிங்கப்பா அவர்களுடைய இசையில் P. சுசிலாவின் குரலில் இதோ பாடல்.

தேனும் பாடும் நிகழ்ச்சியில் தொடரும் பாடலாக அன்னையின் ஆணை திரைப்படத்திற்காக குமா பாலசுப்ரமணியம் வரிகளுக்கு எம் எஸ் சுப்பையா நாயுடு அவர்களுடைய இசையில் பி சுசிலா மற்றும் டி எம் சௌந்தரராஜன் ஆகியோர் குரல்களில் இதோ பாடல்.

தூங்கா நகரத்திலிருந்து காவிய காணங்களாக நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மெகாஹெர்ட்ஸில். தேனும் பாலும் நிகழ்ச்சியில் ஒலிக்கும் அடுத்த பாடலாக அமுதவள்ளி திரைப்படத்திற்காக தஞ்சை ராமையாதாஸ் வரிகளுக்கு விஸ்வநாதன் மற்றும் ராமமூர்த்தி இசையில் டி ஆர் மகாலிங்கம் பி சுசிலா ஆகியோர் குரல்களில் இதோ பாடல்.

தேனும்பாலும் நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலாக மஞ்சள் மகிமை திரைப்படத்திற்காக உடுமலை நாராயணகவி வரிகளுக்கு எம் வேணு இசையில் கண்டசாலா பி சுசிலா ஆகியோர் குரல்களில் இதோ பாடல்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலின் ஆலய திருக்குடமுழுக்கு வைபவத்தை ஒட்டி தற்காலிகமாக போக்குவரத்தில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது. இம்மாற்றம் வரும் 16 இரவு 10 முதல் 17 இரவு 10 வரை செயல்படும். முக்கிய கட்டுப்பாடுகள்: 0 பார்க்கிங் ஜோன், சித்திரை வீதி, ஆவணி மூல வீதி, மாசி வீதிகளில் வாகனங்கள் செல்ல மற்றும் நிறுத்த தடை செய்யப்பட்டுள்ளது. நடந்து மட்டுமே செல்லலாம். சரக்கு வாகனங்கள் மதுரை நகருக்குள் முழுமையாக தடை செய்யப்பட்டுள்ளது. அருப்புக்கோட்டை, தனிச்சயம், கப்பலூர் சுற்றுச்சாலை வழியாக மட்டுமே செல்ல வேண்டும். பேருந்துகளுக்கான மாற்று வழிகள்: மாட்டுத்தாவணியில் இருந்து ஆரப்பாளையம் செல்லும் பேருந்துகள் நகருக்குள் வராமல் வைகை வடகரை சாலை, கவடி ரவுண்டானா, அம்மாபாளம் வழி செல்லலாம். பெரியார் நிலைய பேருந்துகள் எல்லிஸ் நகர் தற்காலிக நிலையத்துக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இலகுரக வாகனங்கள் கோவில் பகுதியை தவிர்த்து வைகை வடகரை, தென்கரை சாலை, சுற்றுச்சாலைகள் வழியாக செல்ல வேண்டும். அவசர வாகனங்கள் தலவாய் தெரு, சென்ட்ரல் மார்க்கெட் தெரு, தெற்கு காவல் கூட தெரு, அன்னக்குடி மண்டபம் தெரு வழியே செல்லலாம். இவ்வழிகளில் பொதுமக்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. வாகன நிறுத்தம் மாவட்ட வாரியாக தமுக்கம், காந்தி மியூசியம், அமெரிக்கன் கல்லூரி, எல்லிஸ் நகர்,

ஆகிய இடங்களில் தற்காலிகமாக நிறுத்திக் கொள்ளலாம். QR கோட் மூலம் நிறுத்துமிடம் அறிந்து கொள்ளலாம். கோபுர தரிசனம் பொறுத்தவரையில் 4 கோபுரங்களுக்கும் தனித்தனி நடைபாதைகள் அமைக்கப்பட்டு உள்ளன. முக்கிய குறிப்பு, அனுமதி சீட்டு உள்ள VIP வாகனங்களுக்கு மட்டுமே மாசி வீதிகளில் அனுமதி வழங்கப்படுகிறது. இந்த தற்காலிக மற்றும் போக்குவரத்து மாற்றங்களுக்கு பொதுமக்களும் பக்தர்களும் வியாபாரிகளும் மற்றும் வாகன ஓட்டிகள் அனைவரும் ஒத்துழைப்பு தந்து அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலின் ஆலய திருக்குடமுழுக்கு வைபவம் எவ்வித சிரமமும் இன்றி சிறப்பாக நடைபெறுவதற்கு ஒத்துழைப்பு வழங்கும்.

போட்டிகள் அனைவரும் ஒத்துழைப்பு தந்து அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலின் ஆலய திருக்குடமுழுக்கு வைபவம் எவ்வித சிரமமும் இன்றி சிறப்பாக நடைபெறுவதற்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு மதுரை மாநகர காவல்துறை சார்பாக கேட்டுக் கொள்ளப்படுகின்றது.

நாம் இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் தேனும் பாடும் நிகழ்ச்சியில் ஒலிக்கும் அடுத்த பாடலாக மன்னாதி மன்னன் திரைப்படத்திற்காக கண்ணதாசன் வரிகளுக்கு விஸ்வநாதன் மற்றும் ராமமூர்த்தி இசையில் டி எம் சௌந்தரராஜன் பி சுசிலா ஆகியோர் குரல்களில் இதோ பாடல் வானலைகளில்

பூங்கா நகரத்திலிருந்து காவிய கானங்களாக கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். நமது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 தேனும் பாலும். நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் எல்லோரும் இந்நாட்டு மன்னர் திரைப்படத்திற்காக பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் வரிகளுக்கு டிஜி லிங்கப்பா இசையில், டி எம் சவுந்தரராஜன் குரலில் இதோ பாடல்.

தேனன் பாலம் நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலாக அழகு நிலா திரைப்படத்திற்காக ஏ மருதகாசி அவர்களுக்கு கே வி மகாதேவன் இசையில் சீர்காழி கோவிந்தராஜன் மற்றும் பி சுஷிலா ஆகியோர் குரல்களில் இதோ பாடல்.

சிவா நகரத்திலிருந்து காவிய கானங்களாக கேட்டு நாம் இணைந்திருக்கின்றோம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மெகாஹெர்ட்ஸில் தேனும் பாலும் நிகழ்ச்சியில் ஒலிக்கவிருக்கும் பாடல் கொடுத்து வைத்தவள் திரைப்படத்திற்காக கண்ணதாசன் வரிகளுக்கு கே வி மகாதேவன் இசையில் டி எம் சௌந்தரராஜன், பி சுசிலா ஆகியோர் குரல்களில் இதோ பாடல்.

நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் உயிராமானமா திரைப்படத்திற்காக கண்ணதாசன் வரிகளுக்கு எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் சீர்காழி கோவிந்தராஜன், எல் ஆர் ஈஸ்வரி ஆகியோர் குரல்களில் இதோ பாடல்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மெகாஹெர்ட்ஸில் தேனம் பாடும் நிகழ்ச்சியில் தொடரும் பாடலாக நவகிரகம் திரைப்படத்திற்காக வாலியின் வரிகளுக்கு வி. குமார் இசையில், HB பாலசுப்ரமணியம், பி. சுசிலா ஆகியோர் குரல்களில் இதோ

கேட்ட பாடலுடன் நிறைவு பெற்றது தேனும் பாலும். நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன் செந்தில் முருகன். தொடர்ந்து இரவு 12 மணி முதல் காலை 4:45 வரை எஃப்எம் விபத் பாரதி தமிழ் 102.3 மெகாஹெர்ட்ஸில் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டு இணைந்திருங்கள். நன்றி நேயர்களே, மீண்டும் நாளை காலை 4:45 காலை ஒளிபரப்பில் சந்திப்போம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேர்களை நேரம் நள்ளிரவு 12 மணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேர்களினை தொடர் இசை பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சி ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் இணை அலைவரிசைகள் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4, குமரி பண்பலை 101, மதுரை எஃப்எம் 103, கோயம்புத்தூர் எஃப்எம் 103.3, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4 மற்றும் திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 ஆகிய அலைவரிசைகளில். காற்றின் மொழி, நீங்காத ரீங்காரம், தூங்காத விழிகள், இன்னிசை இரவு என இரவு முழுதும் உங்கள் விழிகள் உறங்கினாலும் செவிகளில் ஒலித்துக் கொண்டிருக்கும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: மொழி

தோளுக்கு மாப்பிள்ளை புள்ளி எழுந்து விட்டானோ, தேன் அள்ளி குடித்து விட்டானோ, தொட்டு தழுவிய தோளுக்கு மாப்பிள்ளை புள்ளி.

எந்தெந்த உரையில் என்ன என்ன கதையோ, எந்தெந்த முகத்தில் என்ன என்ன வருமோ, சுகமும் வரலாம் துன்பமும் வரலாம், இறைவன் அருளால் நலமே வருக. ஒரு

0: அன்பில் உயர்ந்தவர் யாரு? வள்ளலார்.
1: அறிவில் உயர்ந்தவர் யாரு? ஆமா, வள்ளுவர்.
0: பாட்டில் உயர்ந்தவர் யாரு?
2: ஆமா, பாரதியார்.
1: பேச்சில் உயர்ந்தவர் யாரு?

அடிப்பேன் ஓடு. இந்த கவிதையில் குறை சொல்லுவோரை இந்த கவியால் அடிப்பேன் வாடா. நீ கம்பனை படித்தவனாடா, அட காகிதம் தின்னும் மூடா.

அப்போதும் உனக்கு புரியாதிருந்தால் சொல்லி சொல்லி உதைக்கட்டுமா? அம்மென்னும் முன்னே ஆயிரம் பாட்டை அள்ளி அள்ளி வீசட்டுமா? அப்போதும் உனக்கு புரியாது.

நல்ல இடையினம் என்னும் கம்பை எடுத்து வெண்பா விருத்தம் என்னும் விதவிதமாகிய சாட்டை தொடுத்து நான் போட்டால் தெரியும் போடு தமிழ் பாட்டால் அடிப்பேன் ஓட்டு.

பட்டணத்து தமிழில் நைனா என்றால் அர்த்தம் என்ன கூறட்டுமா? பயில்வான் மொழியில் வஸ்தா என்றால் பலம் என்ன காட்டட்டுமா? பட்டணத்து தமிழில் ஐநா என்றால் அர்த்தம் என்ன கூறட்டுமா? பயில்வான் மொழியில் வஸ்தா என்றால் பலம் என்ன காட்டட்டுமா? எந்தை மோனை உன்கிடத்திலும் வளத்திலும் கொடுக்கட்டுமா? எழுசி அரிசி என்று வரி வரியாக வரையட்டுமா? நான் போட்டால் தெரியும் போடு, தமிழ் பாட்டால் அடிப்பேன் ஓடு.

0: மிஸ்டர் ஜமீன்தார், ஹவு டு யூ டு?
1: ஓகே டீச்சர், ஓகே, ஹவு டு யூ டு?
0: ஹலோ மிஸ்டர் ஜமீன்தார், ஹவு டு யூ டு?
1: ஓகே டீச்சர், ஓகே, ஹவு டு யூ டு?
0: ஹலோ மிஸ்டர் ஜமீன்தார், ஹவு டு யூ டு?
1: ஓகே டீச்சர், ஓகே, ஹவு டு யூ டு?

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.
2: அழகான முகமில்லையோ.

உங்கள் உதட்டில் நிறைந்திருக்கும் பழரசம், அந்த வானத்தில் மறைந்திருக்கும் துளி விஷம். உங்கள் உதட்டில் நிறைந்திருக்கும் பழரசம், அந்த வானத்தில் மறைந்திருக்கும் துளி விஷம்.

அன்பில் விளைந்த உறவு ஒரு தொடர்கதை, அந்த உறவு உனக்கு ஒரு சிறுகதை. அன்பில் விளைந்த உறவு ஒரு தொடர்கதை, அந்த உறவு உனக்கு ஒரு சிறுகதை.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

இனிய காலை வணக்கம் நேர்களே. நேரம் காலை 4:01. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேர்களினி திரையிசையில் பக்தி பாடல்கள் கேட்கலாம். நிகழ்ச்சியில் ஒலிபரப்பிக் கொண்டிருக்கும் இணை அலைவரிசைகள் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4, குமரி பண்பலை 101, மதுரை எஃப்எம் 103, கோயம்புத்தூர் எஃப்எம் 103.3, திருச்சி எஃப்எம் 102.1, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4 மற்றும் திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 ஆகிய அலைவரிசைகளில். நிகழ்ச்சியின் முதல் பாடல் கந்தன் கருணை படத்திற்காக பி. சுசீலா பாடியுள்ள பாடல். கண்ணதாசன் பாடல்களுக்கு கே. வி. மகாதேவன் இசையில்.

நிகழ்ச்சியினை ஜெய்ராம் பாலசுப்ரமணியம் பாடியுள்ள பாடல். பாடலின் படம் மூக்குத்தி அம்மன். பாடலை எழுதியவர் பா விஜய். பாடலுக்கு இசை கிரீஷ் கோபாலகிருஷ்ணன்.

நேர்களின் நேரம் காலை 4:10. நேர்கள் கேட்கலாம் இனி பொங்கும் மங்களம். இன்றைய பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் பாடிய நல்லூர் இ பழனி அவர்களின் நாகஸ்வரம், கரிகாமலை கே எஸ் ஆறுமுகம் அவர்கள் தவில். நிகழ்ச்சியில் துவக்கமாக உன்னடியே கதி என துவங்கும் ஜி என் பாலசுப்ரமணியம் இயற்றிய பாடல், பகுதாரி ராகம் ஆதி தாளம்.

நிகழ்ச்சியில் இனி வரலட்சுமி நமோஸ்துதே என துவங்கும் மைசூர் வாசுதேவாச்சாரியா சாகித்யம், கௌரி மனோகரி ராகம், ரூபக தாளம்

நேர்கள் பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் பாடிநல்லூர் ஏ பழனி அவர்களின் நாகஸ்வரம், கரிகாமலை கே எஸ் ஆறுமுகம் அவர்கள் தவில். இனி கேட்கவிருப்பது வரவேண்டும் வடிவேலனை என துவங்கும் கே எஸ் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இயற்றிய பாடல், நாகவல்லி ராகம், கண்டசாப்பு தாளம்.

பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியின் நிறைவாக சாமகான லோலனே என துவங்கும் பாபநாசம் சிவன் இயற்றிய பாடல் இந்தோளம் ராகம் ஆதித்தாளம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்று சக ஆண்டு 1948 பாத்திரபாத மாதம் 22ஆம் நாள், பராபவரிடம் ஆவணி மாதம் 27ஆம் நாள், 2026ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மெகாஹெர்ட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் இன்றைய நிகழ்ச்சிகள் இனிதே ஆரம்பமாகிறது.

0: அறத்திலிருந்து தவறாமல் தீமைகளை போக்கி வீரத்தில் தவறாத மானத்தை உடையவனே அரசன். குறள் எண் 384, அதிகாரம் இறை மாட்சி.
1: நாலொரு குரல் கேட்டோம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸில் தொடர்ந்து இன்று வலம் வரக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பை நிகழ்ச்சியும் நேரமுமாய் கேட்கலாம்.

காலை 5 மணிக்கு பக்தி மாலையில் பக்தி பாடல்கள், 5:30 இசை அமுதம், 6 மணிக்கு செய்தி சுருக்கம், 6:02 புதிய காலையில் சேவை செய்திகள், இயற்கை சார்ந்த பாடல்கள், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க. வழங்குகிறார் முனைவர் எஸ் வினோலியா சலோமி சந்திரகாந்தம் அவர்கள். 6:15 புதிய காலையில் தன்னம்பிக்கை பாடல்கள், இந்நாளின் சிறப்பு மற்றும் நிகழ்ச்சியும் நேரமும் கேட்கலாம். 6:30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள். வழங்குகிறார் ஆர் உமாதேவி அவர்கள். 6:35 ஒரு சொல் கேளிர், இன்று ஒரு செய்தி. முதலாவதாக அறிவிப்புகள். இன்று ஒரு செய்தியில் இளைஞர்கள் மற்றும் விவசாயிகளுக்கான நலத்திட்டங்கள் குறித்து தேனி மாவட்டம் சென்டெக்ட் வேளாண் அறிவியல் மைய மனையியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் ரம்யா சிவச்செல்வி அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். 6:45 தன்னம்பிக்கை பாடல்கள், 6:55 பூந்தளிர். காலை 7 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள், 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மாற்று வழங்கும் ஆலய அற்புதம். பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயகர் திருக்கோயில் பகுதி 1 வழங்குகிறார் பரமக்குடி மீ ஸ்ரீனிவாசன் அவர்கள். 7:30 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் தொடர்ந்து ஒழிக்க கேட்கலாம். 8 மணிக்கு செய்தி சுருக்கம், 8:02 பாட்டு வேணுமா.

இன்று மதுரை மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல்களாக வளம் வர காத்திருக்கிறது. 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குகிறார் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 8:55 திரை இசை, 9 செய்தி சுருக்கம், 9:02 டிரைவ் டைம் பீட், காத்திருக்க நேரமில்லை. 10 செய்தி சுருக்கம், 10:02 விருப்ப காணம், நேயர் விருப்பம். நேயர் சண்முக சுந்தரம் மதுரையிலிருந்து அவர்களுடைய பாடலாக வளம் வர காத்திருக்கிறது. 10:30 இருபட பாடல்கள், 11 போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 111. மன் கி பாத் குறித்த மக்களின் கருத்துக்கள். நண்பகல் 12 செய்தி சுருக்கம், 12:02 சிநேகிதியே, 1 வசந்த கானங்கள், 1:55 சௌராஷ்டிரா மொழி பாடல்கள், 2 கவிதை அரங்கம், 2:55 வானிலை அறிக்கை, 3 செய்தி சுருக்கம், 3:02 மெல்ல வரும் பாட்டு, மாலை 4 செய்தி சுருக்கம், 4:02 வசந்தன்கோ வழங்கும் ஆட்டக்களம், 4:30 பண்பலை வழங்கும் ஆட்டக்களமாக வளம் வர காத்திருக்கிறது. அதைத் தொடர்ந்து மாலை 5 செய்தி சுருக்கம், 5:02 மாலை தென்றல், 6 செய்தி சுருக்கம், 6:02 சேவை செய்திகள், 6:05 விளக்கேற்றும் வேலை, 6:25 நிகழ்ச்சியும் நேரமும், 6:30 அந்திப்பூக்கள், 7:00 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதாரர் நிகழ்ச்சி, சிறுதானியத்தில் மதிப்பு கூட்டுதல் தொழிலில் ஈடுபட்டு வரும் இந்துமதி வெங்கடேசன் அவர்களுடன் நேர்முகம், 7:30 2026 மகளிர் ஆசிய கோப்பை 20 கிரிக்கெட் போட்டியின் இந்தியா மற்றும் ஸ்ரீலங்கா இடையேயான இறுதிப் போட்டி, இந்தியா மற்றும் இந்தி மற்றும் ஆங்கில மொழி இரு மொழிகளில் வர்ணனையாக ஆட்ட நேர இறுதி வரை டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 7:30 11:45 வரை எஃப்எம் மொபைல் ஆப்பில், 7:30 பாட்டு இது ஹிட்டு, 8 செய்தி அறிக்கை, 8:05 பட்டாம்பூச்சிகள், 8:30 விளையாடலாம் வாங்க மதுரை மாவட்ட கேரம் சங்கத்தின் தலைவர் NMS ஜெயக்குமார் அவர்களுடன் நேர்முகம் பகுதி 1 கேட்கலாம். 9:00 காற்றில் விரியும் கடித மலர்கள், 10:00 பட்டுச்சிறகு, 10:59 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz நமது இன்றைய ஒளிபரப்பு நிறைவு பெறும். 11:00 மதுரை பண்பலையில் நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 தேனும் பாலும், 11:45 தரைவழி ஒளிபரப்பாக கிரிக்கெட் போட்டி முடிவடைந்தவுடன் தேனும் பாலும் தொடர்ந்து ஒழிக்கும். 12:00 முதல் அதிகாலை 4:45 வரை சென்னை விபத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 MHz அஞ்சல் செய்ய, சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டு இணைந்திருங்கள் நேயர்களே. இவையாவும் நமது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz வளம் வரக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பை நிகழ்ச்சியும் நேரமாய் கேட்டீர்கள். இனி அடுத்த நிகழ்ச்சி தொடர்கிறது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இனி தொடர்வது காலை 5 மணிக்கான பக்தி மாலையில் பக்தி பாடல்களின் தொகுப்பாக கேட்டு இணைந்திருங்கள் நேயர்களே. நிகழ்ச்சியில் முதலாவதாக பக்தி பாடலாக SP பாலசுப்ரமணியம் குரலில் இதோ பாடல்.

நாம் இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸில் பக்தி மனம் கமலும் பக்தி மாலையில். தொடரும் பாடல் உன்னிகிருஷ்ணன் குரல்களில்.

நாம் இணைந்திருக்கும் நிகழ்ச்சி பக்தி மாலை. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz இல் ஒலிக்கும் அடுத்த பக்தி பாடல் அட்டாலிய அஜாட் அவர்களுடைய குரலில் இதோ.

0: நாம் கேட்டு இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3,
1: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9.
2: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
0: நாம் கேட்டு இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில்.

இன்றைய பக்தி மாலையில் ஒலிக்கவிருக்கும் நிறைவான பாடல் எம் அசோக் அவர்களது குரலில்.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள். நேரம் 5:31. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் கேட்கவிருப்பது இசை அமுதம். திரைப்படங்களிலிருந்து பக்தி பாடல்கள்.